எனக்கும் உனக்கும் இருக்குதையா.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சக வருடம் 1948 அஸ்வின மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நிலையத்தில் நேரம் 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது காரைக்கால் வானொலியின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகளின் இதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் நேர்களை கேட்கலாம். குரலோசை. அதிகாரம் 11 செய்நன்றி அறிதல் குரல் 106. மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. செய்நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவிற்கான விளக்கம் மு வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. குற்றமற்றவரின் உறவை எப்போதும் மறத்தலாகாது. துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையாய் உதவியவர்களின் நட்பை எப்போதும் விடலாகாது. மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. கேட்டது குரலோசை. காரைக்கால் பண்பலையில் இனி தொடர்கிறது. நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களூர் மங்கள் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. இன்று காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர் இதய நோய் சிறப்பு சிகிச்சை

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களூர் மங்கள் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. இன்று காலை 7:30 தஞ்சை உழவண்ணாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர். இதய நோய் சிறப்பு சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் வி சிவகுமார் அவர்கள் தரும் தகவல்கள். அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கவிருக்கிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமது, வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் எம் கன்னிகாஸ்வரி, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:35 காலை காம்போ, 8:05 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் அளிக்கவிருக்கிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வினிஷா அவர்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் பிபியின் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதி, 9:35 பாயிண்ட் பாயிண்ட் தொடரும், 9:45 வரலாறு பேசும் வீரக்கள் பாரத பிரதமர் தனது மன் கி பாத் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட மணப்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ் துறை தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் அ செல்வராசு அவர்களுடன் ஒரு சந்திப்பு. நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 10:05 சிந்தனை அரங்கம், விட்டுக் கொடுப்பதும் விட்டு விடுவதும் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி, 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் எம் கன்னிகாஸ்வரி, 12:55 பன்னிசை ஞானம் கொள் என தொடங்கும் பாடல் பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள், 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் சிறுகழி வட்டம் நெம்மேலி அரசு வேளாண்மை கூட்டுறவு சங்க ஓய்வு பெற்ற எழுத்தர் ஏ நம்பூதிரி அவர்கள் பங்கு பெறும் நேரலை, 3:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட், 3:30 எல்எஸ்சி, 4:00 ஊரும் உறவும் அரியலூர் மாவட்டம் செங்குந்தபுரம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து நேரலையாக உலாவரும், 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் ஊரும் உறவும் தொடரும், மாலை 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை செல்வியை என தொடங்கும் பாடல் பாடியவர் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள், 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன் சொல் அமது, வழங்கவிருக்கிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் அளிக்கவிருக்கிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள், 6:45 இசைத்துறையை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் சுயசார்பு விவசாயம் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழக்காடு கே குமரவேல் அவர்களுடன் நேர்முகம், 8:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் என் சொல் ஆமது, வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள், 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயலும் முன். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள், காலை 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம், 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நரசிச்செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், 10:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும், பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம், மாலை 5:00 சிறுகழி பரஞ்சோதி ஜுவல்லரின் வாங்க பேசலாம். இதுவரை இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி தொடரவிருக்கிறது காலை மணி 6:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து தொடர்ந்து இணைத்தாலும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி சென்னையிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Union Home Minister Amit Shah inaugurated the conference on Prahar, National CT Policy and Strategy in New Delhi yesterday. The conference deliberated upon the 7 pillars of Prahar, including prevention, response, aggregating internal capacities, human rights, attenuating conditions for terrorism, aligning with international efforts, and recovery and resilience

0: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
1: சென்ற நூற்றாண்டின் அற்புதமான கருவி மனித இனத்திற்கு கிடைத்த கொடை அப்படின்னா அது சினிமா தான். இந்த சினிமா ஒரு தனித்த கலை அல்ல, பல்வேறு கலைகளை சரிவிகிதத்தில் இணைப்பதன் மூலமாக உருவான ஒரு சிறந்த கலை. இப்போ ஒரு சூரிய அஸ்தமனம் நிகழுது இல்லையா,

0: அதை காட்சிப்படுத்தி அழகிய ஒரு மெல்லிசையின் மூலம் உங்கள் கண்முன் நிறுத்தும் பொழுது பல்வேறு மனித உயிர்களின் மரணம் கூட உங்களுக்கு நினைவு வரும். அது அந்த திறமையான இயக்குநர்கிட்டையும் திறமையான ஒளிப்பதிவாளர்கிட்டையும் இருக்கு. அதை பார்த்து நீங்கள் நிதானம் கொள்ள முடியும், உங்கள் வாழ்க்கையை உள்நோக்கி பார்க்க முடியும். சினிமா அப்படிப்பட்டதாக தான் இருக்க வேண்டும். உலகெங்கும் பல்வேறு மேதைகள் கையாண்ட சினிமாக்கள் இந்தியா உட்பட அப்படிப்பட்டதாக தான் இருந்திருக்கு. சில பரிந்துரைகளை சொல்லணும் அப்படின்னா, முதல்ல விக்டோரியா டிசிகாவின் படங்களை தேடி பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு திரைப்படம் தேடி பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இல்லை. உலகின் அத்தனை திரைப்படங்களும் யூடியூப்ல இணையத்தில் இலவசமாகவே கிடைக்குது. உங்கள் மனசை குப்பை தொட்டியாக ஆக்காமல் அதை வந்து ஒரு அழகிய மென்மையான ஒரு இருப்பிடமாக, வாழத்தகுந்த இடமாக உங்கள் மனசை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா, அன்றாடம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் குப்பைகளை அள்ளி போட்டுக்கொள்வதை விட வாரத்தில் ஒரு நல்ல படம் பார்க்கலாம். விக்டோரியா டிசிகாவின் பைசைக்கிள் தீவ்ஸ். ஒரு மகன் வந்து தந்தையின் ஏழ்மையை புரிந்து கொண்டு அவர் கையை அழுத்திக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். அந்த படத்தை தவறாமல் பார்க்கலாம். மசாகி கோபயாஷி அப்படின்னு ஒரு இயக்குனர் இருக்கார், ஜப்பானிய மேதை. அவருடைய திரைப்படங்கள் போரின் அபத்தத்தையும் அதன் பின்னால் ஏற்படுற கொடூரமான பசி பட்டினியினால் ஏற்படும் மரணங்களையும் மிக தெளிவாக எந்த ஒரு மனச்சாய்வுமின்றி எடுத்திருக்காரு. அப்புறம் பிரான்ஸில் ராபர்ட் பிரசான் இருக்காரு, மெல்லிய அசைவுகளை கூட ஒரு ஆன்மீக தளத்தில் உயர்த்துறாரு. இப்போ எழுத்துக்களை எப்படி சொற்றொடர்களால் ஆயிருக்கோ, எப்படி வீடு செங்கற்கற்களால் ஆயிருக்கோ, அதே போல் ஒரு சினிமா வந்து ஷார்ட்ஸால் ஆயிருக்கு. சுடுவுகள் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம மனதில் எதையோ ஒரு மனித கண்டிஷனை வந்து அது வந்து உரையாடணும். இப்போ மிஷோகுச்சி அப்படின்னு ஒரு சிறந்த மேதை இருக்கார், அவரும் ஜப்பானிய இயக்குனர் தான். அவர் வந்து இந்த போரின் போது இடம்பெயரும் ஒரு செல்வத்தில் வளர்ந்த ஒரு குடும்பத்தை காட்டுறாரு. திருடர்களிடம் மாட்டிக்கொள்ளும் பொழுது அன்னையும் மகளும் ஒரு படகில் ஏறி தனியாகவும், சிறு மகன் வந்து இன்னொரு திருடன் வந்து கடத்தி கொண்டும் போகிற காட்சி இருக்குது. இந்த காட்சி வந்து உலகின் மகத்தான ஷார்ட்ஸில் ஒன்று. அந்த இருளில், அந்த பணியில், இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படம் தான். அவர்களுடைய பிரிவை, இவ்வளவு துயரத்தை இவ்வளோ அற்புதமாக காட்ட முடியாது. அதே படத்தில் வேற ஒரு காட்சியில் அந்த சிறுவனும் அவன் அக்காளும் ஒரு இடத்துல இணைவாங்க. இவனை காப்பாற்றி விடுறதுக்காக அவ மிஸ்டைரக்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய நதியில் போய் அமைதியாக இறங்கி நீரில் அவளே புதையுண்டு போவாள். அந்த நீரில் புதையும் பொழுது ஒரு குமிழ் மட்டும் மேலே வந்து அந்த மொத்த நதியும் அமைதியாக இருக்கும். இது ஒரு அற்புதமான ஷாட். எப்படி ஒரு 4-5 வார்த்தைகளில் ஒரு சொற்றொடர் ஒரு பெருங்கவிதையை சொல்லிடுதோ, அதை போல் ஒரு சின்ன ஷாட் வந்து ஒரு வாழ்க்கையின் ஒரு அற்புதமான பக்கத்தை நமக்கு கண்காட்டிடுது. இதைத்தான் சினிமா செய்யணும், இதைத்தான் நாம் பார்க்கணும். இன்னொரு பரிந்துரையாக கிரேக்க திரைப்படங்கள் இயக்கிய தியோ ஆஞ்சலோபோலஸ் இயக்குனரை சொல்லலாம். எட்டர்னிட்டி அண்ட் டே அப்படின்றது அந்த படத்துடைய பெயர். ஒரு சிறுவனை அவர் வந்து அவனுடைய டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயல்வார். ஒரு காட்சியில் பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் கம்பங்கள் இருக்கும், அது வந்து நமக்கு தெளிவாக தெரியாது, மங்களாக இருக்கும் ஒரே பனிமூட்டத்தினால. நெருங்கி செல்ல செல்ல அதில் பார்த்தா அப்படியே மனித உடல்களை வந்து பொருத்தி வச்ச மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். அவர் மிரண்டுருவார். அதை பார்ப்பதற்கு மனிதர்களை கழுவேற்றியதை போல, ஒரு கோரமான ஒரு தண்டனை போல தெரியும். ஆனால் நெருங்கி பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் வேலை செஞ்சிட்ருக்கிறது. அப்போ அந்த போரின் வடு வந்து ஒரு ஒரு மனதிலும் எப்படி பதிஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு ஒரு சிங்கிள் ஃப்ரேமில் அவர் அற்புதமாக காட்டியிருப்பார். இதே போல் தார்கோவ்ஸ்கியின் படங்கள் ரஷ்யாவின் பல்வேறு வேதனைகளையும் பல்வேறு அழகியல்களையும் அது அற்புதமாக காட்டியிருக்குது. தார்கோவ்ஸ்கி, விக்டோரியா டிசிகா, கோபயாஷி, இப்போ இந்த பெயர்கள் எல்லாமே நமக்கு அந்நியமான பெயர்களாக இருக்கலாம். இவர்கள் அனைவரும் ஜப்பானில் இருந்து கொண்டு நமக்காகவும், ரஷ்யாவில் இருந்து கொண்டு நமக்காகவும் வாழ்வை கண்ணாடி வைத்து காட்ட முயன்ற மேதைகள். அதனால் சினிமா என்பது வாழ்வின் பல கோணங்களை, தீராத மானுட உறவுகளை, அதன் வதைகளை, அதிலிருந்து மீளும் வழிகளை சொல்வதுதான் சினிமா.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.
2: இது பந்தலையின் 1.3 காரைக்கால் வானொலி நிலையம். நேரம் 6:15. சிந்தனை துளி. நீரின்றி அமையாது உலகு, சேமிப்போம் நீர்த்துளியை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்கள் இனி கேட்கலாம்

ஆன்மீக மலர்களின் பக்தி மாலை. கனிவாய்ப்புலரும் காலை வேளையில் கருணாகரப் பெருமானை வணங்கி இசைத்திருக்கிறார் கே ஜே ஜேசுதாஸ்.

செந்தூரில் சஷ்டியில் நின்றருள்வான். சுருதியில் ஓடி வருவான் திருச்செந்தூரில் சஷ்டி.

0: மலர்ந்து மனம் வீசியது. பக்தி மாலை. இது பண்பலையின் 100.3 காரைக்கால் வானொலி நிலையம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மாச மாசம் வந்து ஈடி பில் பார்த்தாலே கவலையா இருக்கு.
4: இனி இந்த டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம். பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் பேனல் அமைத்து ₹1,08,000 வரை மானியம் பெறுங்கள். மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருடத்திற்கு இலவச பராமரிப்பு என பல நன்மைகளும் உண்டு.
3: இன்றே தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
5: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
6: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்கை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
5: ரைசாக், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
0: அன்பார்ந்த உழவர் நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இனி வருவது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால்.
7: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
8: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
9: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
10: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
7: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
11: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
12: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.

0: உழவர்களுக்கு.
1: ஏன் ரேவதியக்கா, இவ்வளோ செம்மறியாடு போகுதே, நம்ம பகுதியில் யாருக்கா அதெல்லாம் வளர்க்குறாங்க?
2: அடுத்த தெருவில் ரமேஷ் இல்லம்மா, அவங்க வீட்டில் தாம வளர்க்குறாங்க.
1: அடேங்கப்பா, இத்தனை ஆட்டையும் அவர் ஒருத்தரைவா வளர்க்குறாரு?
2: என்ன சித்ரா இதில் ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு? பராமரிப்பையும் பாதுகாப்பையும் ஒழுங்காக பண்ணோம்னா யார் வேணாலும் எத்தனை ஆடு வேணாலும் வளர்க்கலாமே.
1: அந்த பாதுகாப்பும் பராமரிப்பும் தெரியாம தானக்கா நம்ம நாலாடு வளர்க்குறதுக்குள்ள திணறி போறோம்.
2: இப்போ உனக்கு என்ன பிரச்சனை?
1: இங்க பாருங்க, இதோ இந்த ஆட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியல.
2: எங்க இங்க குடு. தோல் முடியெல்லாம் வறண்ட மாதிரி இருக்கு, உடம்போட வளர்த்தி கூட ஒன்றும் சரியில்லையே, கண்ணெல்லாம் வெளியேறி போய் கிடக்கு. ஏன் சித்ரா, இது இலத்தழெல்லாம் நல்லா சாப்பிடுதா?
1: சரியா சாப்பிட மாட்டேங்குதுக்கா, மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுது.
2: ம், சரிதான், இதுக்கு ஒட்டுண்ணி பிரச்சனை இருக்கு.
1: அக்கா, ஒன்று ரெண்டு உடம்புல இருந்துச்சுக்கா, அதெல்லாம் தான் நான் எடுத்து போட்டுட்டேனே.
2: எங்கே எடுத்து போட்ட? இங்கே பாரு, காதில் எத்தனை இருக்குது, மடியில் எத்தனை இருக்குது, அது இருக்கட்டும், ஆடுக்கு கழிச்சல் இருக்குது தானே?
1: ஆமாக்கா, எப்படி கண்டுபிடிச்சிங்க?
2: இதோ வாலு பகுதியில் இருக்கிற ரோமத்தை பார்த்தா தெரியலையா, எல்லாம் ஒட்டி கிடக்குது பாரு. இது எல்லாமே இந்த ஒட்டுண்ணியால் வர்ற பிரச்சனை தான்.
1: ஏக்கா, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுதே, இதை சரி பண்ணுறதுக்கும் அப்போ உங்களுக்கு தெரியுமா?
2: சித்ரா, முதல்ல இந்த ஆடுங்களுக்கெல்லாம் கொடுக்குற தண்ணி சுத்தமானதாக இருக்கணும் சித்ரா. நம்ம தண்ணி கொடுக்குற இடத்துல, அதான் தொட்டியில் எல்லாம் மழை நேரமாக இருக்குல்ல, நத்தை வரும். வறண்ட நேரத்தில் தேங்கி கிடக்கிற தண்ணியை குடிக்கும் போதும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். பொதுவாகவே ஆடுங்களை அதிகாலையிலேயோ இல்லை பொழுது சாஞ்ச பிறகோ மேய்ச்சலுக்கு அனுப்புறத நிறுத்திக்கணும். அதே மாதிரி குட்டிங்களையும் ஆடுங்களையும் தனித்தனியாக தான் மேய்க்க வைக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே கால்நடை மருத்துவரை பார்த்து குடற்புழு நீக்கத்தை அப்பப்போ செய்யறது நல்லது.
1: ஏங்கா, குடற்புழு நீக்கத்துக்கும் ஒட்டுண்ணிக்கும் சம்மந்தம் இருக்கா?
2: கண்டிப்பாக இருக்குது சித்ரா. ஒட்டுண்ணிலேயே ரெண்டு வகை இருக்குது, அக ஒட்டுண்ணி, புற ஒட்டுண்ணின்னு. பொதுவாக மேலே இருக்கிற ஒட்டுண்ணியை நீக்கணும்னா ரெண்டு முறை மருத்துவ குளியல் செய்யணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, மருத்துவர் அணுகி அவங்க தர்ற மருந்து கலந்த நீரை ஆட்டோட மேலே முழுமையாக தெளிச்சு விடணும். அது மட்டும் இல்லாமல் ஆடு கட்டுற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். உண்ணியெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோ, கிருமி நாசினி போட்டு நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். அதுவும் இப்போ மழை நேரம் இல்லை, கொட்டகையில் அங்கங்கே கழிவுகள் தேங்காதபடி, ஆடுங்க தண்ணியிலையும் சகதியிலையும் நிற்காதபடி பாதுகாப்பாக வளர்த்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை சித்ரா.
1: இப்போ தாங்க தெரியுது ஆட்டை எந்த விதத்தில் பராமரிக்கணும்னு.
2: தெரிஞ்சுக்கிட்டல்ல, முதல்ல செய்யத.
0: கேட்டது உழவர்களுக்கு.
3: உலா வந்தது காரைக்கால், ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால், சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால்.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை நீ கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த பர்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
8: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: விடங்கலூர் எண்ணெய்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
9: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
10: நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். என்னால் முடியும். யானையின் பலம் தும்பிக்கையிலே, மனிதனுடைய பலம் நம்பிக்கையிலே. ஆமாம், சாதனையாளர்களின் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொருவரும் பெரும் தடைகளை கடந்து சவால்களை எதிர்கொண்டு விடாமுயற்சியுடன் உழைத்து சவால்களையும் எதிர்கொண்ட பிறகுதான் வெற்றி சிகரத்தை எட்டுகிறார்கள்.

0: ஒரு ஆசிரியர் ஒருவரின் நீண்ட நாள் கனவு தன் மகனை எப்படியும் ஒரு ஐஏஎஸ் ஆக்கிவிட வேண்டும் என்பது. அந்த லட்சியத்தை சொல்லி தன் மகனை பள்ளி கல்வி படிக்கும் காலத்திலேயே தூண்டுதல் கொடுத்து ஊக்கம் கொடுத்து கொண்டிருந்தார். அதற்கான புத்தகங்களை எல்லாம் வாங்கி கொடுத்து படிக்க சொல்வார். அவர் மகனும் அதற்காக முனைப்போடு உழைத்து கொண்டிருந்தான். ஐஏஎஸ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்பிலும் சேர்ந்து பயிற்சி பெற்றபின் முதல்கட்ட ஐஏஎஸ் தேர்வை உற்சாகமாக எழுதினான். ஆனால் ஒரே ஒரு பாடத்தில் ஓரிரு மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி அடைய முடியவில்லை. அதில் கொஞ்சம் மனம் தளர்ந்து போனான். அவர் தந்தையார் அவனை மனம் தளராமல் படித்து மீண்டும் தேர்வெழுத தூண்டினார். அவன் மீண்டும் உற்சாகமாகி தேர்வெழுதும் நேரத்தில் அவனை மிகவும் பாதித்தது அவன் தாயின் மோசமான உடல்நலம். இரண்டாவது தடவையும் ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சியடையாமல் போனான். மீண்டும் மனம் தளர்ந்த நிலையில் இருந்த அவனை, மனத்தளர்ச்சி அடையாமல் இரு, ஊக்கத்துடன் படித்து மீண்டும் தேர்வெழுது என்று அவன் தந்தையார் ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தார். இருந்தபோதும் அவன் தளர்ச்சியுற்ற மனநிலையோடு காற்றார கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தான். அவனை உறவினர் இருவர் எதிர்கொண்டனர். என்னப்பா ராஜு, ஐஏஎஸ் தேர்வில் இந்த தடவையும் நீ பாஸ் பண்ணலையாமே. பாவம், நீயும் கஷ்டப்பட்டு விழுந்து விழுந்துதான் படிச்சு பார்க்கிற. உன் தகுதிக்கேற்ற மாதிரி ஆசைப்படணும். போ, ஏதாவது உன் தகுதிக்கேற்ற மாதிரி வேலையை தேடிக்கிட்டு குடும்பத்தை நடத்த பாரு என்று கிண்டலடித்து பேச, அதை கேட்டதும் அவனுடைய சுய கௌரவம் விழித்து கொண்டது. தனக்குள் பலமுறை சொல்லிக் கொண்டான், நான் தோற்க மாட்டேன், நான் ஜெயித்து காட்டுவேன், நான் எப்படியும் ஜெயித்து காட்டுவேன். அவனிடம் எழுந்த வைராக்கியம் பெரும் கனலாய் அவனுள் மூண்டெழுந்தது. அவன் தாத்தா எப்போதோ சொன்ன சிங்கத்தின் கதை அவன் நினைவுக்கு வந்தது. சிங்கத்தை எத்தனை வலிமை உள்ள விலங்குகள் தாக்கினாலும் சிங்கத்தை எந்த விலங்காலும் வெற்றி கொள்ள முடியாது. சிங்கம் தளர்வுற்று காயமுற்று படுத்தாலும் அது எதற்குமே அஞ்சாது. மீண்டும் தன் குகைக்குள் ஓய்வெடுத்து புதிய பலத்தோடு எதிரிகளை வீழ்த்த தயாராகிவிடும். மீண்டும் காட்டில் உலாவரும். அந்த கதை அவனுள் புது உத்வேகத்தை தூண்டியது. கடுமையாக உழைத்தான். இம்முறை மாநிலத்தில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றான். தந்தையின் லட்சியத்தை நிறைவேற்றினான். வள்ளுவரும் வினைத்திற்பம் என்பது ஒருவர் மனத்திற்பம், மற்றையே எல்லாம் பிற என்கிறார். ஒருவர் ஒரு செயலை செய்வதற்கேற்ற உறுதி என்று சொல்லப்படுவது அதை செய்வதற்கேற்ற மன உறுதியே ஆகும். இதனை நாம் மனதில் கொண்டு மன உறுதியுடன் உழைத்து எதிலும் வெற்றி காண்போம். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்கலூர் என்னை வழங்கிய இன்சொல் அமுது கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
5: Best and Braves. Boomax.
2: நீர்களே, இன்று காலை 7:30 நமது காரைக்கால் பண்பலையில் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர். இதய நோய் சிறப்பு சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் வி சிவகுமார் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ காத்திருங்கள். இன்று காலை 7:30. இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது காலை மணி 6:45 மாநில செய்திகள். செவிமடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மதுராந்தகத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது

0: மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று தீவிரவாத எதிர்ப்பு தொடர்பான மாநாட்டினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 6 ஆண்டுகளில் இந்தியாவில் பல்வேறு குற்றங்களை புரிந்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 288 பேர் இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 36 நாடுகளிலிருந்து இவர்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். காந்தி ஜெயந்தி விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு நகரங்களுக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. வரும் 1 தேதி முதல் 4 தேதி வரை சென்னையிலிருந்து பிற நகரங்களுக்கும் மற்ற நகரங்களிலிருந்து சென்னைக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதன்படி வரும் 1 தேதி 1580 பேருந்துகளும், அடுத்த நாள் 2 தேதி 745 பேருந்துகளும், 3 தேதி 895 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுராந்தகத்தில் மாற்றுத்திறனாளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அந்த சிறுமிக்கு அவருடைய வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை இந்த அரசு நடத்தி வருவதாக குறை கூறியுள்ளார். இந்த சூழலில் பெண்கள் பாதுகாப்பை பற்றி முதலமைச்சர் எப்படி பேச முடியும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இந்த தொகுதிகளில் அடுத்த மாதம் 6 தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் ஆளும் தாவேக, திமுக, அஇஅதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். தாவேக மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு ராஜு இந்த தேர்தலில் தங்களது கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுக துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி தமிழகத்தில் மின்வெட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அதிகரித்துள்ளதாக குறை கூறியுள்ளார். தாராபுரத்தில் நடைபெற்ற கட்சியின் மகளிரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்று பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த மாவட்டத்தில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் அந்த இயந்திரங்களை திருமதி அர்ச்சனா பட்நாயக் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் சனிக்கிழமைகளிலும், ஊராட்சி பகுதிகளில் வியாழக்கிழமைகளிலும் நாய்களுக்கான ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. கால்நடை துறையினரின் இதுபோன்ற தடுப்பூசி பணிகளின் போது பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ராணிப்பேட்டை மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் திரு திருநாவுக்கரசு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் அனைத்து நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்பினர் இணைந்து வெறிநோய் தடுப்பூசியினை சமுதாய நாய்களுக்கு, போலவே ஊராட்சி பகுதிகளில் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் இந்த தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் இந்த நாய்க்கடியினை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவரை அணுகி அந்த கடிக்கான சிகிச்சையை மேற்கொள்ளுமாறும், இந்த நோய் கண்டிப்பாக தடுக்கக்கூடிய ஒரு நோய்தான் என்பதை உறுதியாக கூற முடியும். தங்கள் பகுதியில் உள்ள சமுதாய நாய்களுக்கு துறையினர் மூலம் நாங்கள் வந்து தடுப்பூசி போடும் பணி மேற்கொள்ளும் பொழுது பொதுமக்களும் இந்த பணிக்காக ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை அன்போடு துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்

0: திட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புலியரை சோதனைச் சாவடியில் காவல்துறையினரும் வனத்துறையினரும் இணைந்து கண்காணிப்பு சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கனிமங்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புலியரை சோதனைச் சாவடி வழியாக மீண்டும் கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக வெளியான தகவலைத் தொடர்ந்து வருவாய்த்துறை, கனிமவளத்துறை மற்றும் போலீசார் இணைந்து திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சோதனைக்கு பின்னரே கேரளாவுக்கு செல்லும் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றதோடு கனிம வளங்கள் கடத்துவதாக எழுந்த புகாரைத் தொடர்ந்து இரவு நேரத்தில் தொடர்ந்து தற்போது அதிகாலை வரை எல்லைப் பகுதியில் அதிகாரிகள் மேற்கொண்டுள்ள இந்த தீவிர சோதனையால் புலியரை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த சோதனையானது நடைபெறும் எனவும் போலீசார் மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சார் செந்தில்.
1: வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் வடக்கு உள் கர்நாடகம் முதல் தமிழகம் வரை சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் நாமக்கல், ஈரோடு, அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது, போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்கா, ஈரான் இடையே பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என மத்தியஸ்த பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வெட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ரபி பருவ பயிர்களுக்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகளை மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோரப் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 4 பேரை கைது செய்தனர். தேனி மாவட்டத்தில் தேக்கம்பட்டி உள்ளிட்ட 5 கிராமங்களில் புதிதாக அமைக்கப்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கான பதிவு சான்றிதழை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். கள்ளக்குறிச்சியில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணாசாலையில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாநில கைத்தறித்துறை செயலர் திருமதி லில்லி தொடங்கி வைத்தார். தமிழகத்திலிருந்து ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள யஷ்வீர் சிங், வெண்கலப்பதக்கம் வென்ற ரோஹித் யாதவ், மகளிர் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள பாருல் சௌத்ரி உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மதுராந்தகத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:55.
4: மாச மாசம் வந்து ஈடிபில் பார்த்தாலே கவலையா இருக்கு.
5: இனி இந்த டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம். பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் பேனல் அமைத்து ரூபாய் 1,08,000 வரை மானியம் பெறுங்கள்.

0: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருடத்திற்கு இலவச பராமரிப்பு என பல நன்மைகளும் உண்டு.
1: இன்றே தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
2: துளிர்க்கிறது. காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங் சென்ட் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் டிரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் டிரேடர்ஸ்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
5: சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்குன?
4: மேலணிக்குடி அபிநயா டிரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி SAT ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணிக்குடி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
6: புன்னகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளிர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா?
7: வணக்கம் பாப்பா.
8: வணக்கம்.
7: பாப்பா பேர் என்ன?
8: எம் கண்ணகாசரி.
7: ஓகே. பாப்பா என்ன படிக்கிறீங்க?
8: UKG.
7: UKG படிக்கிறீங்களா? சரி, பாப்பா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
8: திருநாள்.
7: இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
8: ஆனை ஆனை அழகு ஆனை.
7: தமிழ் ரைம்ஸ் சொல்றீங்களா? சொல்லுங்க கேப்போம்.
8: ஆனை ஆனை அழகு மானை, அழகு சொக்கன ஏழு ஆனை, கட்டி கிளம்பை உடுக்கி ஆனை, காவல் நேரே கலக்கு ஆனை, குட்டி அணிக்கு கம்புதான், பட்டமெல்லாம் பறந்து போச்சான்.
7: அப்படிங்களா? ரொம்ப அழகா சொல்லிட்டீங்களே. பாப்பா வளர்ந்து பெரியாளாகி என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? டாக்டர் ஆகணுமா? ஓகே, வருங்காலத்துல நீங்க ஒரு மருத்துவர் ஆகறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
8: நன்றி.
6: ரொம்ப அழகா கியூட்டா மலையாள மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? பண்பலையில் நாம் கேட்டு ரசித்தது பசுந்தளிர்.
2: துளிர்த்து எழுந்தது. காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலணி குழி குடிவாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
2: இனிய காலையில் இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை துளி. குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுவோம், பொது இடத்தை நந்தவனமாக்குவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 7 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
9: காலையில் பனிச்சாரலோடு உங்கள் நெஞ்சை வருடம் வருகிறது. காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கிங் தங்கமான நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் PSR டைல்ஸ் பார்க் ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் PSR டைல்ஸ் பார்க் அம்மாச்சத்திரம் பழைய பேருந்து நிலையம் காரைக்கால்.
10: காரைக்காலில் பிரம்மாண்டமான ஜான்சன் டைல் ஷோரூம், வால் டைல், ஃப்ளோர் டைல்ஸ், எலிவேஷன் டைல், பார்க்கிங் டைல்ஸ்.

0: நம்பருக்கான கூல் ரூஃப் டைல் சானிட்டரி வேர் அண்ட் பாத் ஃபிட்டிங்ஸ் என அனைத்தும் தரமாக குறைந்த விலையில் கிடைக்கும்.
1: இது நம்ம ஹவுஸ் ஆஃப் ஜங்ஷன் ஷோரூம் காரைக்கால்.
2: வணக்கம் நேயர்களே, நேற்று என்பது நினைவுகள், நாளை என்பது கனவுகள், இன்றைய தினத்தில் பூக்களை போல் பூத்திருப்போம் என்று கூறி தங்கமான நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மலரும் காலை நல் மாற்றம் தரட்டும், விடியும் காலை உங்கள் விருப்பம் போல் அமையட்டும்.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite, Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
0: தன் மனதில் உள்ள ஆசைகளை வெளிப்படுத்தும் ஒரு கல்யாண ராகம் இதோ.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson Styles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர் Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
0: வாழ்க்கை அன்பும் உண்மையும் நிரம்பியதாக இருந்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் வாழலாம்.

0: தங்கமான நேரம்.
1: ஜான்சன் ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். குறைந்த விலையில் வாங்க பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார் காரைக்கால்.
2: இரத்தமாரே இரத்தமாரே இரத்தமாரே மொத்தமாரே இரத்தமாரே.
3: மறக்க முடியாத நினைவும் நீந்தான், இழக்க கூடாத உறவும் நீந்தான்.

சரி நண்பர்களே, இந்த நாள் இனிதே அமைய வாழ்த்துக்களோடு மற்றும் ஒரு தங்கமான நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீர்த்திகா பன்னீர்செல்வம். நன்றி, வணக்கம்.

நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் அம்மாச்சத்திரம் பழைய பெருந்தலையம் காரைக்கால்.

0: சிஎஸ்ஆர் டைல்ஸ் அண்ட் கிரானைட், அம்மா சத்திரம் காரைக்கால், பழைய பேருந்து நிலையம் காரைக்கால். நிகழ்ச்சி தயாரிப்பு எல் ஜி ராசையன். படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
1: நெகிழி நமது காரைக்கால் பண்பலை 100.3 என்று காலை 7:25 தகவல் நேரம் வரவிருப்பதை தொடர்ந்து 7:35 மனதை வசமாக்கி இதயத்தில் லேசாக்கும் காலை காம்பு உலா வரவிருக்கிறது. இன்னும் சில நொடிகள் தொடரவிருக்கிறது தமிழில் செய்திகள். செவிமடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள்.
2: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். வடக்கு ரயில்வேயின் 614 வழித்தடங்களில் கவச் பாதுகாப்பு கருவிகளை பொருத்த 223 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ள ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கைக்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வெட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அரசுமுறை பயணமாக அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். வரும் 5ஆம் தேதி வரை அங்கு பயணம் மேற்கொள்ளும் அவர் நாளை முதல் 2 நாட்கள் நடைபெறும் G20 வர்த்தகத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்திற்கிடையே பல்வேறு நாடுகளின் வர்த்தகத்துறை அமைச்சர்களுடனும் திரு பியூஷ் கோயல் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். அப்போது மீன்வளம், விவசாயம், புத்தாக்க

0: நிறுவனங்கள் உள்ளிட்ட துறைகளில் G20 நாடுகளுடனான உறவுகளை விரிவுபடுத்துவது குறித்து திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துவார் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரபி பருவத்திற்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகளை மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் தேசிய வேளாண் மாநாட்டில் உரையாற்றிய அவர், சாகுபடிக்கான திட்டமிடுதல், அறிவியல் பூர்வ மதிப்பீடு, கள அளவில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை உடனடியாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பருவநிலை மாற்றம், குறைந்த அளவு மழை பொழிவு, தண்ணீர் பற்றாக்குறை உள்ளிட்ட சூழலுக்கு மத்தியிலும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் அதிக விளைச்சலை உருவாக்க மாநில அரசுகள் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வறட்சி மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். ரயில்களில் விபத்துகளை தடுக்கும் வகையில் பொருத்தப்படும் கவச் பாதுகாப்பு கருவிகளை வடக்கு ரயில்வே பிராந்தியத்திற்குள் அடங்கிய 614 வழித்தடங்களில் பொருத்துவதற்கு 223 கோடி ரூபாய்க்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. வாரணாசி மண்டலத்தில் அடங்கிய ரயில் வழித்தடங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட கவச் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்துவதன் முயற்சியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற இந்தியாவின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் இந்த மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டின் சுகாதார திட்டங்களுக்கு இந்தியா தனது உதவியை தொடர்ந்து வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காசநோய்க்கு எதிரான போராட்டத்தில் உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசியாவின் உறுப்பு நாடுகள் பரஸ்பரம் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என இம்மாத தொடக்கத்தில் முடிவு எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அகமதாபாத்தில் இந்திய எரிசக்தி வாரத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் இயக்குநர் திரு ஓம் பிரகாஷ் சின்ஹா இதனை தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு என்பது சவாலானது என்றாலும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அதற்கு தீர்வு காணப்பட்டதாகவும் அவர் கூறினார். எரிசக்தி தொடர்பான தேவைகள், பிரச்சினைகள் மற்றும் அவற்றிற்கு தீர்வுகள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் இந்தியா தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைத்ததாக திரு ஓம் பிரகாஷ் சின்ஹா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி திட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கும் முடிவை நீட்டிப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என மத்திய அரசு மற்றும் மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSEக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜோய்மால்யா பக்ஷி, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. என்றாலும் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். இந்தியா மற்றும் 19 நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிய சிகிச்சைகளுக்கான மருந்துகள் மற்றும் குறிப்பிட்ட சில மருந்துகளுக்கான வரியில் மாற்றம் இல்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 100% வரி விதிப்புக்கு உரிய பொருட்கள் மற்றும் அவை இறக்குமதி செய்யப்படும் நாடுகள் குறித்த தகவலை தெரிவித்துள்ளது. உரிமம் பெற்ற மருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு 100% வரி விதிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த ஏப்ரல் 2 அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இதன் மூலம் விண்வெளி ஆய்வில் முக்கிய தருணம் எட்டப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த விண்கலம் 10 மணி நேர பயணத்திற்கு பின்னர் பூமியை 6 முறை சுற்றி

0: சிலி நாட்டின் மேற்கு பகுதியில் பசிபிக் பெருங்கடலில் விழும் வகையில் விஞ்ஞானிகள் அதன் சுற்றுவட்டப் பாதையை முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விண்கலம் 26 சிறிய ரக செயற்கைக்கோள்களையும் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இனப்பாகுபாடு, அந்நிய வெறுப்பு தொடர்பான சகிப்புத்தன்மை இன்மையை எதிர்த்து போராடுவதற்கான உறுதிப்பாட்டை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஐநா பொதுச்சபையின் 51வது கூட்டத்தில் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய மேற்கு பிராந்திய நாடுகளுக்கான வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ், உலகளாவிய சமத்துவம் மனிதாபிமான கௌரவத்தை மேம்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இன அடிப்படையிலான பிரிவினைவாதம், அவற்றை எதிர்த்து போராடுவதற்கான நிலைப்பாட்டை ஐநாவில் இந்தியா உறுதிப்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் ஒரு சில பகுதிகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், தெற்கு உள் கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, ஆந்திரப்பிரதேசம், கேரளம், மாகே, கொங்கன், கோவா, ஒடிசா ஆகிய இடங்களில் புழுதிக்காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லியில் தூசியை ஏற்படுத்தும் கட்டிடங்களை இடிக்கும் பணிகளுக்கு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை தடை விதிக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் மற்றும் தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இடையே நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, தூய்மையான ஆரோக்கியமான சூழலை தில்லி மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். காற்று மாசுபடுவதை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று ஆடவர் மற்றும் மகளிர் வில்வித்தை போட்டிகள் நடைபெறவுள்ளன. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் ஆடவர் வில்வித்தை பிரிவில் நீரஜ் சௌகான், தீரஜ் பொம்மதேவரா, மகளிர் பிரிவில் கீர்த்தி ஆகியோர் பங்கேற்கவுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் டென்னிஸ் பிரிவில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர், சுமித் நாகல் ஆகியோர் தத்தமது போட்டிகளில் பங்கேற்கவுள்ளனர். இப்போட்டிகளில் ஈட்டி எறிதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள யஷ்வீர் சிங், வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள ரோஹித் யாதவ், மகளிர் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள பாருல் சௌத்ரி உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீளம் தாண்டுதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற முரளி ஸ்ரீசங்கருக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. மொஹாலியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். வடக்கு ரயில்வேயின் 614 வழித்தடங்களில் கவச் பாதுகாப்பு கருவிகளை பொருத்த 223 கோடி ரூபாய்க்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கைக்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வங்கக்கடலோர இசையலையில் நின்று இது சங்கத்தமிழ் பாடும் காரை பண்பலை 100.3 நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
1: நேயர்கள் இணைக்கலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
3: சைபால்
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்
7: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
8: கன்னட தேசத்தில் ஒரு ரத்தன வியாபாரி இருந்தார். அவர் பேர் நவகோடி நாராயணன். வசதிக்கு குறைவில்லை, பெரிய கோடீஸ்வரர். பணம் தான் அவர்கிட்ட தாராளமாக இருந்ததே தவிர மனம் இல்லை. அடுத்தவங்க ஒரு உதவின்னு வந்து நின்னால் திரும்பி கூட பார்க்க மாட்டார். தான தர்மம் எதுவுமே செய்ய மாட்டார். இவர் தான் செய்யலையே தவிர அடுத்தவங்களையாவது செய்ய விடலாம்ல, அதுவும் விட மாட்டார். அவர் சம்சாரம் லட்சுமி அம்மாள். அவங்களுக்கு ரொம்ப தாராள மனசு. யார் வந்து உதவின்னு கேட்டாலும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க இருந்தாலும் அவங்களையும் இவர் எதுவும் செய்ய விடுறதில்ல. அவங்க மனசுக்குள்ளே ரொம்பவும் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த நவகோடி நாராயணன் தன்னுடைய கடையில் உட்காந்து வியாபாரத்தை மும்முரமாக கவனிச்சிக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அவர் முன்னாடி வந்து நின்னார். ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாணம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் நிதி உதவி பண்ணால் தேவலை அப்படின்னார். இவர் எப்படி கொடுப்பார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போயிட்டு வான்ட்டார். அந்த பெரியவர் உடனே கடை விட்டு புறப்பட்டார். நேராக நவகோடி நாராயணன் வீட்டுக்கு போய் நின்னார். அங்கே அந்த அம்மா அப்போ தான் துளசி பூஜை பண்ணிகிட்ருக்கிறாங்க. இந்த பெரியவர் தன்னோட நிலைமையை எடுத்து சொல்லி உதவின்னு கேட்டார். அந்த அம்மா உடனே தன்னோட வைர மூக்கத்தையை கழட்டி கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு அந்த பெரியவர் நேராக எங்கே போனார் தெரியுமா, நவகோடி நாராயணன் கடைக்கு வந்தார். இந்த மூக்குத்தியை வச்சுக்கிட்டு பணம் கொடுங்கன்னு கேட்டார். அவர் மூக்குத்தியை வாங்கி பார்த்தார். என்ன இது, நம்ம வீட்டு மூக்குத்தி மாதிரி தெரியுதே அப்படின்னு சந்தேகப்பட்டார். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணார். அந்த மூக்குத்தியை அங்கேருந்து ஒரு பெட்டியில் வச்சு பூட்டினார். ஐயா பெரியவரே, கொஞ்ச நேரம் இப்படி உட்காருங்க, இதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுந்திரிச்சு போனார். நேராக வீட்டுக்கு போனார். லட்சுமி இங்கே வாழ்னார். வந்தாங்க. எங்கே உன் மூக்குத்தின்னு கேட்டார். இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளித்தேன், அதுதான் கழட்டி வச்சுருக்கிறேன் அப்படின்னாங்க. எங்கே வச்சுருக்கிற, எடுத்துகிட்டு வா பார்க்கலாம்னார். அந்த அம்மாவுக்கு பயமாக போட்டுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. துளசி அம்மனே நீ தான் தோணே அப்படின்னு வேண்டிக்கிட்டு போய் பெட்டியை திறந்தாங்க. அங்கே பார்த்தா மூக்குத்தி அங்கே இருக்குது. உடனே அதை எடுத்துகிட்டு வந்து கணவன்கிட்ட கொடுத்தாங்க. நவகோடி நாராயணன் பார்த்தார். உடனே திரும்பி கடைக்கு வந்தார். அங்கே வந்து பார்த்தா அந்த பெரியவரையும் காணோம், பெட்டியில் வச்சுருந்த மூக்குத்தையும் காணோம். அவருக்கு ஒரே ஆச்சரியம். மனைவி கொடுத்த மூக்குத்தியை மறுபடியும் எடுத்து பார்த்தார். அப்போ அதில் ஒரு காட்சி தெரிஞ்சுதான். பார்க்கடலில் நாராயணன் ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கிறார். எதிரில் நாரதர் நிற்கிறார். அந்த நாரதர் தான் தான்கிற உணர்வு நவகோடி நாராயணனுக்கு ஏற்படுது. அவ்வளவுதான், உடனே வீட்டை அப்படியே திறந்து போட்டுட்டு மனைவியை அழைச்சிக்கிட்டு பண்டரிபுரம் கிளம்பிட்டாராம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொத்துக்களையெல்லாம் ஏழை எளியவங்க கிட்ட கொடுத்துட்டு போவோமே அப்படின்னாங்களாம். அப்படி செய்யக்கூடாதுன்னாராம் அவர். என்னங்க இது, முன்னாடி அப்படி தான் சொன்னீங்க, இப்போவும் அப்படியே சொல்கிறீங்களேன்னாங்க. முன்னாடி அந்த சொத்து என்னுடையதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ எப்படின்னா அந்த சொத்து என்னுடையது இல்லை, பண்டரி நாதனுடையதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அது யாருக்கு கொடுக்கறது, யாருக்கும் கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டாராம். அப்படி புறப்பட்ட அந்த நவகோடி நாராயணன் யாருன்னு நினைக்கிறீங்க, அவர் தான் பின்னாடி புரந்தரதாசராக மாறி நிறைய கீர்த்தனைகள்லாம் எழுதினவர். அவங்க கதை அப்படின்னா நம்ம கதை வேறு மாதிரி இருக்குது. நம்மால் ஒருத்தர் வந்தார். சார், எங்கள் வீட்டுக்கார அம்மாவும் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக மூக்குத்தியை கழட்டி ஒரு பெட்டியில் வச்சுருந்தாங்க. மறுபடியும் திறந்து பார்க்குறப்போ அது காணாமல் போட்டுது சார்னார். ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சுன்னே, கடவுளை வேண்டிக்க கிடச்சிரும்னே அதே மாதிரி செஞ்சாங்க. ஒரு மாதம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் திடீர்னு அந்த பெட்டியிலேயே அது வந்துட்டுதுன்னார். ஆச்சரியமாக இருக்கேன் என்ன இதில் ஆச்சரிய

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
2: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு

0: படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னாரு. எப்படின்னு கேட்டேன். அந்த மூக்குத்தியை நான் தானே எடுத்து ஒரு அவசர தேவைக்காக அடகு கடையில் வச்சுருந்தேன் அப்படின்னார். பாருங்கள், அவர் வந்து புரந்தர தாசர், இவர் வந்து மனைவிக்கு நிரந்தர தாசர்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து ஒளியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் வருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால்,
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம். தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இதயம் காப்போம். உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
9: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
10: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
9: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
10: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
9: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
10: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: நேயர்கள் கேட்கவிருப்பது இதயம் காப்போம், உலக இதய நாளை ஒட்டிய சிறப்பு தொடர். வழங்குகிறார் இதய நோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் RV சிவகுமார் அவர்கள்.
14: வணக்கம். மாரடைப்புக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்க்கும் பொழுது, பெண்களுக்கு வரும் சிம்டம்ஸ் வலி வேறு விதமாக இருக்கும். இந்த வலி வலியாக இல்லாமல் வாந்தி வருவது இல்லை மூச்சு திணறல் அல்லது மயக்கம் போன்ற வித்தியாசமான சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ பலர் இதை வந்து வேறு ஏதோ காரணங்கள் என்னை நினைத்து மாரடைப்பை கவனிக்காமல் விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது ஒன்று. இரண்டாவது, பெண்களுக்கு மாரடைப்பு ஏற்படும் பொழுது அவர்களுக்கு உள்ள இரத்த குழாயில் உள்ள பாதிப்புகள் ஆண்களை விட அதிகமாக இருக்கிறது. அதேபோல் பெண்களுக்கு மாரடைப்பு வரும் பொழுது இருதய பலகீனம் ஹார்ட் ஃபெயிலியரோட சதவீதம் அதிகமாக இருக்கிறது. இவ்வாறு பெண்களுக்கு மாரடைப்பும் அதிகமாகிறது, அதனால் வர பக்க விளைவுகளும் அதிகமாகிறது. இப்பொழுது மாரடைப்பு சிறு வயதிலேயே வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம், பலர் அவர்களது அலுவலக வேலையாக பல மணி நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்து வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது அமெரிக்காவில் நடந்த சர்வேயின் படி 2 மணி நேரத்திற்கு மேல் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருந்தால் அது ஒரு சிகரெட் குடிப்பதற்கு ஈக்குவல் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அதனால் ஒரே இடத்தில் அமர்ந்து தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டு இருப்பதும் மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கொடுக்கிறது. ஸோ இதை தவிர்ப்பதற்கு அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு தடவை இடையே ஏந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடந்து அல்லது பக்கத்தில் இருக்கிற டேபிளுக்கு ஃபைலை கொடுப்பதற்காகவோ இல்லை அந்த மாதிரி நடந்து நம்மளே வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா அந்த மாரடைப்பு வரதை தவிர்க்கலாம். அடுத்து, ஒரே இடத்தில் தொடர்ந்து உட்கார்ந்திருக்கும் பொழுது நம்மளோட உடம்பில் மெட்டபாலிசம் அளவு குறைகிறது. அப்பொழுது கொழுப்பு உபயோகப்படுவதும் குறைகிறது, அதனால் கொழுப்பு படிமானங்கள் அதிகமாகிறது, அதுவும் மாரடைப்பை அதிகப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தொடர்ந்து அலுவலகத்தில் உட்கார்ந்து ஒரே இடத்தில் உட்கார்ந்து வேலை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மன உளைச்சலும் அதிகமாகிறது, அதுவும் மாரடைப்பு

0: வருவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. அதனால் அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுது இடையே எழுந்து சிறிது நேரம் காலர நடந்து திருப்பி வந்து வேலைகளை பார்த்தால் கண்டிப்பாக மாரடைப்பை தவிர்ப்பதற்கு வாய்ப்புள்ளது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது இதயம் காப்போம், உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர். வழங்கினார் இதய நோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ஆர் வி சிவகுமார் அவர்கள்.
2: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை. இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: செவியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உணர்வலையாய் நின்று நம்மை இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3.

0: தங்க மாளிகை
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
4: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
6: சுற்றித் தொடரும் வானொலியில் பற்றி படரும் இசையலையாய் இனிக்க இணைகிறது காலை காம்போ. எல்லோருக்கும் பிடித்தவராக மாற முயல்வதை விட நம் மனதிற்கு பிடித்தவராக முதலில் மாறுவோம். நற்காலையின் இந்த நற்சிந்தனையோடு இன்றைய காலை நிகழ்ச்சிகளில் உங்களோடு நான் காமேஸ்வரம், எம் கே அன்பழகன். கதிரவன் முகம் கண்டு சதிராடும் பனித்துளிகள், பனித்துளிகள் பட்டு சுதிபாடும் வண்டுகள், வண்டுகள் இசைக்கு தலையாட்டும் மலர்கள், மலர்களில் விரிந்திட்ட இதழ்கள், இதழ்களில் பரவிடும் ராகங்கள், ராகங்கள் கரம் கோர்க்கும் இனிய காலை பொழுதில் சுரம் சேர்த்து இணைக்க வரும் இன்றைய காலை காம்போ நிகழ்ச்சிக்கு வணக்கத்தோடும் வாழ்த்துக்களோடும் வரவேற்கிறோம் நேர்களே. பூந்தென்றில் பூவாய் வருடும் பூங்காலையில் பூபாலம் தொடரும்.

0: கனிவான காலை பொழுதில் நம்மை இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ. புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை அறிவுறுத்தலின்படி வருகிற 2/10/2026 வெள்ளிக்கிழமை காந்தி ஜெயந்தி தினத்தன்று நிரவி கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட நிரவி தெற்கு, நிரவி வடக்கு, கீழமனை மற்றும் விழுதியூர் ஆகிய 4 கிராம பஞ்சாயத்துகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. காலை 10 மணிக்கு நிரவி தெற்கு தெரு பிடிஓ அலுவலகத்திலும், காலை 10:15 நிரவி நாகத்தோப்பு கிராம பஞ்சாயத்து அலுவலகத்திலும், காலை 10:30 ஊழியப்பத்து அரசு உயர்நிலைப் பள்ளியிலும், காலை 11 மணிக்கு விழுதியூர் நடுத்தெரு பிடிஓ அலுவலகத்திலும் கூட்டம் நடைபெற உள்ளது. கூட்டத்தில் பொதுமக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகளை தெரிவிக்க பல்வேறு அரசு துறைகளைச் சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். பொதுமக்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனைகளை தெரிவிக்குமாறு நிரவி காரைக்கால் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவித்திருக்கிறார்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல்பொடி.
4: அண்ணே, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
5: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
4: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
5: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற.
4: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
5: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
4: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
0: காரைக்கால் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான முதலாம் ஆண்டு முதுகலை போஸ்ட் கிராஜுவேட் பாடப்பிரிவுகளில் காலியாக உள்ள இடங்களுக்கான இறுதிச் சேர்க்கை

கலந்தாய்வு கல்லூரி வளாகத்தில் நடைபெற உள்ளது. இக்கலந்தாய்வில் இதுவரை விண்ணப்பிக்க தவறினவர்கள் மற்றும் விண்ணப்பித்தும் சேர்க்கை பெறாத தகுதியுள்ள மாணவர்கள் அனைவரும் பங்கேற்கலாம். விருப்பமுள்ள மாணவர்கள் வருகின்ற 1/10/2026 வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை கல்லூரி சேர்க்கை அலுவலகத்தை அணுகி தங்களின் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். கலந்தாய்வில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோருடன் அனைத்து அசல் சான்றிதழ்கள், ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ், சேர்க்கைக்கான கல்லூரி கட்டணத்துடன் தவறாமல் கலந்தாய்வில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வறிவிப்பினை கல்லூரியின் முதல்வர் அறிவித்திருக்கிறார். இதமான இனிய காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்பு நிகழ்ச்சியில் தொடர்கிறது. சேவை செய்திகள். நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பொய்கைநல்லூர் அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோயில் தீமிதி திருவிழாவில் இன்று விடையாற்றி. கோட்டூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாமில் இன்று போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி. கேட்டது சேவை செய்திகள். வெல்ல முடியாத தமிழ் இன்பமாய் இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 430 கிராம ஊராட்சிகளிலும் காந்தி ஜெயந்தி தினமான 2/10/2026 அன்று கிராம சபா கூட்டங்கள் நடைபெற உள்ளன. கூட்டத்தில் காந்தி ஜெயந்தி தினத்தின் கருப்பொருள், கிராம ஊராட்சி நிர்வாகம், பொது நிதி செலவினம், கிராம ஊராட்சிகளில் தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல், வளர்ச்சியடைந்த பாரதம், கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம், சிறுபாசன குளங்கள், ஏரிகள் மற்றும் குளங்கள் புதுப்பித்தல், ஜல்ஜீவன் திட்டம், தூய்மை பாரத இயக்க திட்டம், இதர கூட்டப் பொருட்கள் விவாதிக்கப்பட உள்ளன. கிராம ஊராட்சிகள் அனைத்து நிலைகளிலும் தன்னிறைவை பெறும் வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பல்வேறு நடவடிக்கைகள், திட்டப்பணிகள் குறித்து விவாதித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. கிராம சபை கூட்டத்தில் அனைத்து தரப்பு பொதுமக்களும் தவறாமல் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதோடு தங்கள் ஊராட்சியின் வளர்ச்சியில் தங்களின் பங்களிப்பையும் முழுமையாக வழங்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அறிவித்திருக்கிறார்.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: இளங்காலையில் இணைத்திருக்கிறது காலை காம்போ. வாய்பேச வார்த்தையின்றி தவிக்கும் போதெல்லாம் கண்களால் பேசுகிறதோ இதயம்?

நேர்களை நமது காரைக்கால் பண்பலை 100.3 என்ற காலை 9 மணிக்கு உலாவரவிருக்கும் நலமாய்வாழ நிகழ்ச்சியில் மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் அளிக்கவிருக்கிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வினிஷா அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெற காத்திருங்கள். நமது காரைக்கால் பண்பலை 100.3 என்று காலை 9 மணிக்கு இதும் தரும் காலை பொழுதில் இதுவரை நம்மை வசமாக்கி இணைத்தது காலை காம்போ.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் அங்க நகைகள்
2: அனைத்தையும்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணாசாலை, திருவாரூர்.
0: தொலைபேசி தொட்டு நீங்கள் விரும்பிய பாட்டு மனம் விரும்பி கேட்டு இணையும் இது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினை அடுத்தடுத்து தொகுத்து வழங்க உங்களுக்காக காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் தொழி செல்வ சுகப்பிரியா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும்

0: பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சில இடத்துல வந்து நியாயத்தை எதிர்பார்க்கறது தவறு, ஆனா அநியாயக்காரங்க சில நேரத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மள வந்து நியாயத்தை வெளிப்படுத்த முடியாமலே செஞ்சிருவாங்க. ஒரு வேட்டைக்காரர் இருந்தாரு, அவர்கிட்ட ரெண்டு நாய் ரொம்ப ஜெஞ்சாண்டிக்கா இருக்கும், நல்ல பெரிய நாய். அதுல ஒரு நாய் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட எப்பயுமே வேட்டைக்கு போகும். இன்னொரு நாய் பாத்தீங்கன்னா அந்த வீட்டை காவல் காத்துட்டு இருக்கும். இந்த நாய் என்னன்னு கேட்டீங்கன்னா வேட்டைக்கு போறது வந்து ரொம்ப கடமையா வேட்டையாடும். அந்த நாய் கடமையா வேட்டையாடி வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே அந்த வேட்டையாடினதை வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அதிகமா வந்து வீட்டுல இருக்க நாய் கொடுப்பாரு, வேட்டையாடு நாய்க்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாரு. இது ரொம்ப நாள் நடந்துகிட்டே இருக்கு. இந்த வேட்டை நாய்க்கு ரொம்ப கோபம், நம்ம போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேட்டையாடுறோம், ஆனா அந்த வேட்டைக்காரன் வந்த உடனே வழக்கம் போல என்ன பண்றாரு, அந்த பார்ட்டை பிரிக்கும் போது பாதிக்கு பாதி பிரிக்கல, ஆனா கொஞ்சம் அதிகமா வந்து அந்த வீட்டுல இருக்க நாய் கொடுக்கறாரு, நமக்கு வந்து கம்மியா கொடுக்கறாரு. அப்படி வீட்டை பாதுகாக்கிற நாய்க்கு அப்படி என்ன, அதுக்கு என்ன வருத்தம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா இருக்கு அந்த நாயை.

0: எவ்வளோ கஷ்டப்பட்டு வேட்டையாடுறோம், ஆனால் அந்த வேட்டைக்காரன் வந்த உடனே வழக்கம் போல் என்ன பண்ணுறாரு, அந்த பார்ட்டை பிரிக்கும் போது பாதிக்கு பாதி பிரிக்கல, ஆனால் கொஞ்சம் அதிகமாக வந்து அந்த வீட்டில் இருக்கிற நாய் கொடுக்குறாரு, நமக்கு வந்து கம்மியாக கொடுக்குறாரு. அப்படி வீட்டை பாதுகாக்கிற நாய்க்கு அப்படி என்ன, அதுக்கு என்ன வருத்தம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இருக்கு அந்த நாய். மறுநாள் அதுமாரி வேட்டைக்கு போயிட்டு வரும்பொழுது இந்த வீட்டில் இருக்கிற நாயை பார்த்து உனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டே வருது. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து பங்கு பிரிக்கிறாரு, அந்த வீட்டில் இருக்கிற நாய்க்கு கொஞ்சம் கூட வச்சுட்டு இந்த வேட்டைக்கார நாய்க்கு கொஞ்சமாக போடுறாரு. ரொம்ப வருத்தமாயிடுச்சு இந்த வேட்டை நாய்க்கு. அது வீட்டு நாயை பார்த்து கேட்டது, வேட்டையாடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, நீ அந்த துன்பத்துல பங்கு கொள்ளவே இல்லை, ஆனா நான் கஷ்டப்பட்டு வேட்டையாடுறேன், நான் சம்பாதித்ததுல வந்து பெரும் பகுதியை உனக்கு பங்கா வைக்கிறாரு, இது முறையா, இது நியாயமா அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட கேட்டது. இதை கேட்டு அந்த வீட்டு நாய் வந்து மெல்லமா சிரிச்சது, நண்பனே அது என் குற்றம் இல்லை, நீ என் மேல வருத்தப்படுறதுல எந்த பயனும் இல்லை, இந்த குற்றம் நம்மளுடைய எஜமானது, அவர் எனக்கு வேட்டையாட சொல்லி தரல, மற்றவங்க சம்பாதித்த பொருளை வந்து பங்கு பெற தான் சொல்லி கொடுத்துருக்காரு, தவிர எனக்கு வந்து வேட்டையாடுறத சொல்லி கொடுத்துருந்தா நான் ஏன் உனதுல போய் செய்ய போறேன்னு கேட்டது. அப்ப அந்த நாய்க்கு அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சது, சில எஜமானர்கள் வந்து அதை கரெக்டா ப்ராப்பரா சொல்லி கொடுத்துருக்கணும், அப்படி சொல்லி கொடுத்துருந்தா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வேட்டையாடி கொண்டு வந்ததுல வந்து அதுக்கு பங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இது என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் அந்த உழைச்சதுல வந்து பெரும் பங்கு லாபமா அடைஞ்சிட்டே இருப்பாங்க. இது வாழ்க்கையில் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் தான். நீங்க வீட்டுல பாருங்க, வீட்டுல யாராவது சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு காசை கூட வேஸ்ட் பண்ணாம வீட்டுல உணாந்து பைசா சேர்ப்பாங்க, ஆனா வீட்டுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அதோடைய வேல்யூ தெரியாம, அதோடைய வருத்தம் தெரியாம, அதோடைய கஷ்டம் தெரியாம ரொம்ப ஈஸியா எடுத்து செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. சம்பாரிச்சு வரவருக்கு கோவம் வரும், நான் எவ்வளவு சம்பாரிச்சிட்டு வரேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு வரேன், பசியோட இருந்துட்டு பட்டினியோட இருந்துட்டு தூங்காம நான் வந்து ஒர்க் பண்றேனே அப்படின்னு நினச்சி அவர் ஆதங்கப்படுவாரு. ஆனா அப்ப ரொம்ப கூலா சொல்லுவாங்க, நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க, ஆனா எங்களையும் வேலைக்கு பழக்கப்படுத்திருந்தீங்க அப்படின்னா நாங்களும் சம்பாரிச்சிட்டு வரோம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்ம எப்படி ட்ரெயின் பண்றோம், அவங்களை எப்படி பழக்கப்படுத்துறோம், அப்படி பழக்கப்படுத்துறதுனால அவங்களுக்கு என்ன அந்த பழக்கம் வருதோ அதுதான் வந்து ஃபியூச்சர்ல அவங்களுடைய நடவடிக்கையாக மாறப்போகுது. அப்ப நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அந்த கஷ்டத்துல பங்கெடுக்கிறதுக்கு மாதிரி அவங்கள பயிற்சி கொடுங்க. ஸோ குழந்தைகளுக்கு கஷ்டம்னு என்னன்னு சொல்லி கொடுங்க, உங்களுடைய ஒவ்வொரு வேலையிலையும் அவங்களை பங்கேற்க செய்யுங்க. அப்படி பங்கேற்று அவங்க செய்யும் போது தான் கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க, வாழ்க்கையில ஃபியூச்சர்ல அவங்க நல்ல விதமா வாழ்வாங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம்
2: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82, 9715167282. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: வணக்கம் நேயர்களே, நேரம் 8:05. சிந்தனை துளி. இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை.

0: தரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும்
4: உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
6: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
5: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
0: நேர்களை, தொழில் வரும் பாடல் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க அழைக்கலாம். 0436 இணைப்பு எண்ணுடன் 231-231-2994-0219-599-580 அலைபேசி எண் 9566-427-231. இன்றைக்கி நம்ம காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் துள்ளி வரும் பாடல் நிகழ்ச்சிக்காக போஸ்டர் பதிவிட்டிருக்கோம். இன்றைக்கான கேள்வி, இந்தியாவில் நிகழ்நேர வெள்ள முன்னறிவிப்பு முறையை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நகரம் எது? இந்தியாவில் நிகழ்நேர வெள்ள முன்னறிவிப்பு முறையை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நகரம் எது? இதாங்க இன்றைக்கி துள்ளி வரும் பாடல் நிகழ்ச்சிக்காக பண்பலையில் நேயர்களுக்கான கேள்வி. இதற்கான விடையை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இணைந்திருக்கிறோம் இசையோடு காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு.

0: தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடர்புடைய முதல் நேயர் எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நிகழ்ச்சியுடைய முதல் நேராக இணைஞ்சிருக்கீங்க.
1: நேலகாசாக்குடி வடிவேலன்.
0: என்ன பாடல் சார் வேணும் தொழில்வரும் பாட்டில்?
1: ஜனநாயகம் படத்திலிருந்து ஒரு பேரே வரலாறு.
0: சரிங்க சார், பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் அணிந்தமைக்கு.
1: நன்றி மேடம்.
0: நேர்களே, நமது பண்பலையில் இன்று காலை 10:05 சிந்தனை அரங்கம், விட்டு கொடுப்பதும் விட்டு விடுவதும் இந்த தலைப்பில் உலாவர இருக்குங்க. நேர்கள் பங்கெடுத்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்.
2: அண்ணே, இனிமேல் டிராக்டர் ஓட்ட நான் வரல.
3: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
2: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
3: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
2: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன். நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
3: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
2: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: என் நெஞ்சில் குடியிருக்கும்.

0: அபிப்பேரிச்சை நேரம் 8:20. அபிப்பேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிப்பேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிப்பேரிச்சை. தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக பண்பலியோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடர்புடைய அடுத்த நேயர் இங்கிருந்து பேசுறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்யம் மாவட்டம் தேத்தாவடி வடக்கு செல்வ பாரதி.
0: என்ன பாடல் சார் வேணும் நிகழ்ச்சியில?
1: ராயன் படத்திலிருந்து நீ இருக்கிறியே ஓடப்பட்டாய் அந்த பாடல் மேடம்.
0: சரிங்க சார், பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
1: நன்றி மேடம்.
0: நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் விழவர்களுக்கு நிகழ்ச்சியை வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெயின் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீட்டித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேழனிக்குழி குடிக்காடு அபிநயா டிரேடிங்ஸின் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் மேழனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ்.
5: அலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலனிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம் தரமான தார்பால்.

0: ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குறோம் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நேயர்கிட்ட பாடல் இது ராயன் திரைப்படத்திலிருந்து.

0: தொழில்வரும் பாடல் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடர்புடைய அடுத்த நேயர் இங்கிருந்து பேசுகிறாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் இங்கிருந்து பேசுகிறீங்க சார்?
1: கத்திரிப்பட்டிலிருந்து பாக்கியராஜ் மேடம்.
0: என்ன பாடல் வேணும் சார் தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சியில்?
1: விடுதலை 2 படத்துலேருந்து ஒரு பாட்டு போங்க மேடம்.
0: சரிங்க சார், உங்களுக்காக ஒரு பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.

0: நேர்களை, நம்ம துளிவரும் பாடல் நிகழ்ச்சிக்காக இன்றைக்கி நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் பதிவிட்டிருக்கோம் இல்லையா, கேள்வியோட. இந்தியாவின் நிகழ்நேர வெள்ள முன்னறிவிப்பு முறையை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நகரம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் முகநூல் பக்கத்தில் சரியான விடை சொல்லியிருக்காங்க. கடலூர் சுரேஷ், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன். நெம்மேலி நந்தகுமார், ஜோதி அன்னபன்பேட்டை, ஆடிமடம் கார்த்திகேயன், விளக்கப்பாடி செந்தில்குமரன் கடலூர்லேருந்து, மேலவாஞ்சூர் சம்சுதீன், கொள்ளிடம் கருணாநிதி, காட்டுமன்னார்கோவில் மீனாட்சி குழஞ்சேப்பன், கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, காட்டுமன்னார்கோவில் மடப்புறம் வேல்முருகன், புவனகிரி சுமதி பாபு, நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன், சென்னை வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, நாகப்பட்டினம் தீக்ஷிதா ஜெயகிருஷ்ணன், வேட்டைக்காரன் இருப்பு வீரமணி யோகஸ்ரீ, அல்லிநகரம் மகாதேவன் பெரம்பலூர், அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல், இன்பா இலக்கியா, இளங்கோவன் வைத்தியலிங்கம் கூவாகம், சென்னை தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி, பூவம் குபேர், தினேஷ் பூவம், ஆண்டிமடம் சுதி சுபிதா, வளத்தான்பட்டினம் இளையராஜா வினோதா, தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், வாஞ்சூர் பாத்திமா, பூவம் நிலா, கும்பகோணம் குமரன், திருமலை ராயன்பட்டினம் வினோத்குமார், பிரதாமராமபுரம் கவியரசன் பிரியா யோகநாயகி அனல்யா, பழனிவேல் ஆயக்காரன்புலம், ராமதாஸ் மங்கைநல்லூர், ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி, அதம்பார் கலைச்செல்வி செல்வம், காரைக்கால் நளினி அருள், ஷாலினி ரியா, எரவஞ்சிரி கலாவதி ராஜ்மோகன், பொறையார் சுகுணாதேவி, அரியலூர் வீரதுரை, காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், திட்டச்சேரி நிஷான் ஹலீம், நாகூர் ராஜ், பொறவாச்சேரி பிரியா கண்ணன், காரைக்கால் சேப்பு விஜயராகவன், சிவபுரி ஜெயலக்ஷ்மி விஜயா மதுபாலன், பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி. இப்படி நிறைய நேயர்கள் சரியான விடை சொல்லியிருக்காங்க. இதற்கான சரியான விடை சென்னை. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சி. இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30, 916 கேடிஎம் ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம், மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சி. பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இந்தியாவின் நிகழ்நேர வெள்ள முன்னறிவிப்பு முறையை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நகரம் எது அப்படின்ற கேள்வியோட போஸ்டர் வெளியிட்டிருந்தோம் இன்னைக்கு துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக. இந்த நிகழ்நேர முன்னறிவு வெள்ளம் சார்ந்த முன்னறிவிப்பு இடம் சார்ந்த முடிவு ஆதார அமைப்பை முதன் முதல்ல முழுமையாக அறிமுகப்படுத்திய நகரம் சென்னை. இது கடந்த அக்டோபர் 2025 ஆண்டு முழுமை பெற்றது. இந்த அமைப்பு

தானியங்கி வானிலை நிலையங்கள், மழை மானிகள், நீர்மட்ட பதிவு கருவிகள் மூலம் பெறப்படும் நேரடி தரவுகளை ஒருங்கிணைந்து தெரு அளவிலான வெள்ள பாதிப்புகளை கூட முன்கூட்டியே துல்லியமாக கணக்கிடுது. உலக வங்கியோட நிதி உதவியுடன் தமிழ்நாடு நகர்ப்புற உள்கட்டமைப்பு நிதி சேவைகள் நிறுவனம் மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. சென்னைக்கான நிகழ்நேர வெள்ள முன்னறிவிப்பு இடம் சார்ந்த முடிவெடுக்கும் ஆதரவு அமைப்பு மூலம் தற்போது முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. நாட்டிலேயே முதல் முறையாக வெள்ள அபாயத்தை கையாளும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த விரிவான நகர்ப்புற வெள்ள மேலாண்மை, ஏரிகள், ஆறுகள், மழைநீர் வடிகால் அமைப்பு, கடற்பகுதி மற்றும் ஆற்று துணை படுகைகளையும் இந்த கண்காணிப்பின் கீழே செயல்படுகிறது. இந்த அமைப்பினுடைய முக்கிய நோக்கம் ஆறுகள், நீர்த்தேக்கங்களில் ஏற்படும் நீர்மட்டத்தை நம்பகத்தன்மையுடன் முன் அறிவிப்பதுடன் சென்னையில் உள்ள பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள் மட்டுமின்றி இந்த அமைப்பினுடைய பிரதான நோக்கம் சென்னையாக இருந்தாலும் சுமார் 4974 சதுர கிலோமீட்டரை உள்ளடக்கியிருக்கு. இந்தியாவில் நிகழ்நேர வெள்ள முன்னறிவிப்பு முறையை முதன்முதலில் அறிமுகப்படுத்திய நகரம் சென்னை. துளிவரும் பாடல் நிகழ்ச்சியில் நெஞ்சு நேயர்கிட்ட பாடல் இது விடுதலை திரைப்படத்திலிருந்து.

0: துள்ளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக பண்பலையோடு நம்ம இணைந்திருக்கிறோம். தொடர்கூடிய அடுத்த நேரம் இங்கே வந்து பேசுகிறாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க?
1: துகிலி அம்மா ஹோட்டலில் நடராஜன் பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கேன் மேடம்.
0: அனைவரும் நலமாக இருக்கும். நீங்கள் நலமாக இருக்கீங்களா சார்?
1: சூப்பராக இருக்கும் மேடம்.
0: சூப்பராக இருக்கீங்களா? சரி, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
1: எனக்கு மதராசி பாட்டில் தங்கப்பூவே. தங்கப்பூவே. நன்றி மேடம்.
0: பாடல் கேட்கலாம். நன்றி. நிகழ்ச்சியில் நினைக்கிறேன். நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை காலை 8:45 பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸின் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். நிகழ்ச்சியை வழங்குவோர் SV ஜுவல்லர்ஸ், பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப்.
2: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட SV ஜுவல்லரி.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
5: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
4: கிறிஸ்டலின் சிகோசா
5: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
3: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
2: இன்னும்
1: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சிக்காக தொடரக்கூடிய அடுத்த நேயர் இங்கிருந்து பேசுறாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? என்ன பாடல் வேணும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில?
4: வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம் 42-45-50 HP இல் கிடைக்கும். CA டிராக்டர் திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.

துளிவரும் பாடல் நிகழ்ச்சிக்காக பண்பலியினுடைய முகநூல் பக்கத்தில் இந்தியாவின் நிகழ்நேர வெள்ள முன்னறிவிப்பு முறையை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நகரம் எது அப்படிங்கிற கேள்வியோடு நம்ம போஸ்டர் பதிவிட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் பதில் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. அடுத்ததாக யார் யாரெல்லாம் அதுக்கு சரியான விடை அனுப்பியிருக்காங்கன்னா, சென்னை அப்படின்னு சொல்லி பொன்னியம்மன்மேடு, வண்ணை கணேசன், திட்டச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான், கத்திரிப்புலம் பாக்கியராஜ், நன்னிலம் நாகைக்குமரன், சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ், சாந்தி ஞானசாரதி, பவித்ரா, பேரளம் செந்தில்கண், பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், டிஆர் பட்டினம் ரமேஷ், தஞ்சை கச்சமங்கலம் ராஜேஷ், நிரவி ராஜவேல், ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி, வாட்டார் வெங்கடேஷ், வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன், சுசிலா மாரிமுத்து, சோமசுந்தரம் சிவபுரி, நனிலம் சுப்பிரமணியன், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், சத்யா மணக்குடி, குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன், பேரளம் சந்தோஷ்குமார், பூந்தோட்டம் கார்த்திகேயன், அமுதா சேகர் மேமாத்தூர், பெருஞ்சேரி ஜார்ஜ், நாகூர் ஜகபர் சாதிக் முகமது யூசுப், தொடர்ந்து இன்னும் யார் யார் எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் அப்படின்னா அவங்களோட பெயர்லாம் படிச்சிடலாம். துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக எல்லாருமே சென்னை அப்படின்னு ரொம்ப சரியான விடையை அனுப்பியிருக்காங்க.

0: நாகை பாபு, திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, திருவாரூர் மருதம்பட்டினம் இருவெளி ரேவதி இளங்கோவன், நாகை அகர ஓரத்தூர் ஹரி, நாகூர் முகமது ஜலீல், மதுரை சண்முக சுந்தரம். இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு.
1: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
2: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளோ ஆகும்?
1: அதேதான்ப்பா, 60 ரூபா.
2: அட, இப்போ என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
1: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
2: அடுத்த வழி,
1: அட டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
2: நல்ல வேலை, யூபிஐ என்னை காப்பாத்திடுச்சு.
1: அப்படின்னா வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 9:00.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
8: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
9: என்னமா அங்க சத்தம்?
8: சமைச்சுகிட்டு இருக்கேன் மாமா.
10: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
2: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
3: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைய நாள் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
4: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்.

0: தார்பாய், நாத்துபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலசாய் வாங்க
1: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
0: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
2: நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர்.

0: மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
1: இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மெனோபாஸ். மெனோபாஸ்னா என்ன அப்படின்னா, மாதவிடாய் வந்து நிரந்தரமாக நிற்கிறது வந்து அது மெனோபாஸ்னு சொல்லுவோம். அப்படின்னா உடலில் ஏதோ பிரச்சனையா அப்படின்றது அர்த்தமா? கிடையாது. ஆக்சுவலி மெனோபாஸுங்கிறது ஒரு இயற்கையான மாற்றம். ஒரு 45 to 55 இயர்ஸ் இருக்கிற ஃபீமேலுக்கு வந்து மெனோபாஸ் எப்படினாலும் அவங்களோட ஜெனட்டிக் கண்டிஷனை பொறுத்து இல்லை அவங்களோட மெடிக்கல் கண்டிஷனை பொறுத்து அது வந்து மெனோபாஸ் ஆகலாம். ஸோ யூஸ்வலாக இந்த மெனோபாஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 or 2 இயர்ஸ் முன்னாடி பெரிய மெனோபாசல் ஏஜ் குரூப்னு சொல்லுவோம், அவங்களுக்கு பீரியட்ஸ் எப்பயுமே கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாகவும் விடாமல் அந்த டைமில் ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டாக்டரை மீட் பண்ணும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு மெனோபாஸ் ஆயிட்டாங்க, ஒருத்தவங்களுக்கு நிரந்தரமாக பீரியட்ஸ் 1 வருஷம் வரல அப்படின்னாவே ஓகே அவங்க வந்து மெனோபாஸ் ஆயிட்டாங்கன்னு நம்ம சொல்லிடுவோம். அந்த மாதிரி மெனோபாஸ் ஆனவங்களுக்கு சில சில தொந்தரவுகள் இல்லை உடல் மாற்றங்கள் வந்து ஏற்படும். அப்படி என்னென்ன நடக்கலாம் அப்படின்னா, ஹாட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லுவோம், உடல் சூடாவது, முட்டி வலி வரலாம், எலும்பு தேய்மானம், இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாற்றங்கள் வந்து ஏற்படும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக டாக்டரை மீட் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் அட்வைஸை வந்து நம்ம எடுத்துக்கணும். இதை தவிர நம்மளை நாமளே எப்படி வந்து ரிக்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் வாக்கிங், எனி டைப் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, யோகா, மெடிடேஷன், நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம ஆக்டிவாக இன்வால்வ் ஆகி செய்கிறது, இந்த மாதிரி சில விஷயத்த பண்ணுறது மூலமாக அந்த மாதிரி சில சில உடல் மாற்றத்தை வந்து நம்மளே வந்து ஹாப்பியாக வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால கொஞ்சம் ப்ராப்பர் ஸ்லீப் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்பர் ஸ்லீப்புக்கு நம்ம என்ன நம்மளால் பண்ண முடியும் வீட்டில் அப்படின்னா, ஒரு ரெகுலர் ஸ்லீப் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுன்றது ரொம்ப முக்கியம். இன்னொன்று ஒரு காமான என்விரான்மெண்ட், இந்த டைம் ஆனால் நான் தூங்க போயிடணும், தூக்கம் வரல அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மெலோடியான சாங்கு இல்லை டார்க் ரூம் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு ரொட்டீன் செட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தவிர ஆஃப்டர் மெனோபாஸ் நிறைய கால்சியம் ரிச் ஃபுட்ஸு, விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தவிர உங்களுடைய வெயிட், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதில் எல்லாம் சில சில சேஞ்சஸ் வரலாம் பிகாஸ் ஆஃப் யுவர் ஹார்மோனல் ஆக்டிவிட்டி. பிகாஸ் மெனோபாஸ் சொன்னோம் உங்களோட ஹார்மோனல் ஆக்டிவிட்டியே கம்ப்ளீட்டாக ட்ராப் அவுட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட செக்கப்ஸை வந்து ஃப்ரீக்வெண்ட் இயர்லி அந்த மாதிரி உங்களோட செக்கப்ஸை வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மெனோபாஸ் ஆகி 1 இயர் யார் யாருக்கு பீரியட்ஸ் வராமல் அப்புறம் புதுசாக பீரியட்ஸ் வருதோ, கொஞ்சமாக ப்ளீடிங் இருக்கலாம், லேசாக ஒரு நாள் பட்டுட்டு விட்டுறலாம், அந்த மாதிரி வந்துச்சுன்னா உடனே டாக்டரை மீட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது, எனக்கு ஒன்றும் பெருசாக தொந்தரவு பண்ணலன்னு வந்து எதையுமே அலட்சியமாக விடக்கூடாது. பிகாஸ் அதுக்கு சாதாரண காரணமாகவும் இருக்கலாம், ரொம்ப சீரியஸான காரணமாகவும் இருக்கலாம். என்னங்கிறது உங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மெனோபோஸ்னா ஒரு முடிவில்லை, வாழ்க்கையின் புதிய கட்டத்தின் தொடக்கம். மாற்றத்தை புரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
3: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
4: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
4: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
3: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
4: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் மதிய நாள் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். செவிதேடும் இசையலையில் ஒழிப்பதெல்லாம் தேனு, இது கவிபாடும் காரை பண்பலை 100.3. சிந்தனை துளி முந்துவதில் இல்லை பெருமை, பாதுகாப்பாக சேருவதே முழுமை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: பயணத்தை தொடங்குகிறது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின்
1: பாயிண்ட் டு பாயிண்ட்
0: இந்நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
6: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
5: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பரபரப்பான சுறுசுறுப்பான இந்த இணைய காலை பொழுது நம்ம இணைத்திருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக ஒரு வினாவை காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் விடுத்திருக்கிறோம். அப்படி என்னதான் கேள்வியை கேட்டுட்டீங்க அப்படின்னு நம்முடைய நேர்கள் கேட்கறாங்க இல்லையா? சரி, இதுவரைக்கும் பார்க்காத நீங்க போய் காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்துல பாருங்க. ஒரு கேள்வி உங்களுக்காக விடுத்திருக்கிறோம். உங்க வீட்டுல யாருடைய ஒரு பழக்கம் அதிகமா சிரிக்க வைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கோம். ஏன் அந்த கேள்வியை கேட்டோம் அப்படின்னா, இயல்பா மேனரிசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வீட்டுல இருக்கும் போது நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒண்ணு அவங்களையும் அறியாம செய்வாங்க, இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சே அதை வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல அது வந்து நமக்கு ரொம்ப சிரிப்பா வர வைக்கும். வேற வேலையே இல்ல இவருக்கு அப்படின்னு அந்த மாதிரி சூழல்ல
9: சில சமயம் அவங்களோட செயல்பாடா இருக்கும். சிலர் வந்து குறும்பாவே இருப்பாங்க, சிலர் ஏதாவது மறந்துட்டு போயிடுவாங்க. ஆமா, இவங்களுக்கு அப்பப்ப அடிக்கடி இதான் வேலை
0: அப்படின்னு இதை வந்து ரொம்ப பழக்க வழக்கமாவே எப்போதும் வச்சுப்பாங்க. அப்படி வைத்திருக்கிற ஒரு குடும்ப நபர் அவர் செய்யற செயல்ல எந்த பழக்கம் உங்களை அதிகமா சிரிக்க வைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கோம். இதற்கான பின்னூட்டங்களை நீங்க சுடுக்கி அனுப்ப வேண்டிய அந்த முகநூல் பக்க முகவரி காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்க முகவரியில சொடுக்கி அனுப்பலாம். நம்முடைய நேர்கள் பதாகையை விடுத்த உடனேயே நிறைய அனுப்பியிருக்காங்க. யார் முதல்ல?
9: கடலூர்ல இருந்து சுரேஷ். எங்க வீட்டுல குட்டிஸ் தாங்க, காலையில எழுந்தோன்ன வீட்டு காலிங் பெல்ல அடிப்பாங்க, தூங்குறவங்க எல்லாம் எந்திரிச்சிடுவாங்க. ஒரே சிரிப்பு தான். ஓ, அழுத்தி விட்டு ஓடிடுறது தூங்குறவங்க எல்லாம் எழுத்தி. ஆமா,
0: இது நிறைய இடத்துல நடக்கும் இல்லையா? அதுவும் குழந்தைங்க அந்த குறும்ப சரியா பண்ணுவாங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாபுல் ஹமீத ராஜா. எங்க வீட்டுல எல்லாரையும் சிரிக்க வைப்பது என்னுடைய பழக்கம் தான். நான் எப்போதும் நகைச்சுவையும் கலகலப்பாக இருப்பேன். என்னுடைய செயல்களிலும் பேச்சிலும் சிரிப்பு கலந்துதான் இருக்கும். அதனால எங்க வீட்டுல எப்போதும் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். எல்லோரும் சிரித்து கொண்டே இருப்பதை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
9: எங்க வீட்டுல குழந்தைகளோட பழக்கம் தாங்க சிரிக்க வைக்க, அவங்க செய்யற சிரிப்பு வந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. காட்டுமன்னார் கோவில் டி மடப்புறம் வேல்முருகன்
0: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காரு. குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி, அடுத்து கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெய விவேகானந்தன் மனைவி தாங்க சார். அப்படியே சிப்பிக்குள் முத்து கமல்ஹாசன் கேரக்டர் தான் சார். ஏதாவது ஏடா கூடமா செஞ்சிருவாங்க, எனக்கும் கோபம் வரும் சிரிப்பும் வரும் அப்படின்னு இருக்காரு.
9: அடுத்ததா இருவருக்கும் வணக்கங்க, நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நெம்மேலி நந்தகுமார், எங்க வீட்டுல என்னுடைய பிரதருடைய செயல்பாடு தாங்க.

0: ரொம்ப நகைச்சுவையா இருக்கும் அப்படின்னு வச்சிருக்காங்க.
1: நல்லமல் சேகலாவுதீன் என்னுடைய பழக்கம் தான் அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. வீட்டில் அனைவரையும் சிரிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லியிருப்பாரு போல. பனைமரத்தில் இருக்குது நொங்கு, என்கிட்ட மாட்டினா சங்கு அப்படின்னு அடிக்கடி இந்த மாதிரி கடிஜோக்கு சொல்லி வீட்டில் உள்ளவங்களை சிரிக்க வச்சிருப்பாரு.
0: ரைமிங்காக அனுப்பியிருக்காங்க. அடுத்ததான் எங்கள் பாப்பா தாங்க, 12 வயசு ஆனாலும் கையை சூப்பர பழக்கம் இன்னும் மாறல அப்படின்னு இருக்காங்க. விளக்கப்பாடி செந்தில் முருகன்.
1: சிறுகதியிலிருந்து சிவசண்முகம், எங்கள் வீட்டில் என் பேரனோட மழலை பேச்சு அறிவுபூர்வமான பேச்சு இது ரசித்து சிரிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: எங்கள் வீட்டில் எங்கள் செல்லக்குட்டி ஷாலினி ரியா தாங்க, அந்த குட்டி குட்டியால் தான் வீட்டில் சிரிப்பே உண்டாகும். செம்ம சேட்டை, அழகாக பேசும், சண்டை போடும், எல்லாரையும் சிரிக்க வைக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க காரைக்கால் நளினி.
1: அடுத்து பூங்குன்றன் கவலக்குடியிலேருந்து சண்டை வேண்டாங்கன்னு முடிச்சிருக்கிறாரு. அப்போ ஏதோ விடயம் இருக்கு
0: சொல்லாமல் முடிச்சு
1: சொல்லாமல் அப்படியே ரகசியமாக தப்பிச்சு ஓடி இருக்காரு.
0: ஆமாம். அடுத்து எனது பேரணியின் சைகைகள் அனைவரும் வயிறு குழுங்க சிரிக்க வைக்கிங்க. குவாகம் இளங்கோவன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: திட்டச்செடி பைஜூர் ரகுமான், வேற யாருங்க எங்கள் வீட்டில் என் பேத்தி அஜிலின் தாங்க, அவள் பேசுவதை கேட்டு குடும்பத்தில் உள்ள அனைவரும் நாங்கள் சிரித்து மகிழ்வோம் அப்படின்ட்டு இருக்காங்க.
0: அடுத்ததாக எனக்கு குட்டிஸ் தாங்க, செம கலக்கல் ஜாலி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அன்பு ராணி.
1: நானே அது நானே, நான் தான் எங்க வீட்டுல காமெடி பீஸ் அப்படின்னு ஒத்துருக்காங்க.
0: நானே நானேன்னு எவ்வளவு வெளிப்படையா.
1: ஆமா, அண்ணப்பன் பேட்டை ஜோதி.
0: அடுத்ததா கமெண்ட் பண்ணிருக்காங்க என்னுடைய சின்ன அக்கா தாங்க, யாருக்கு உணவுப் பொருள் கொடுத்தாலும் அதை டேஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தருவாங்க. அதை பார்க்கும்போது சிரிப்பாக வந்துடும். அப்புறம் திறந்து பொருளை டேஸ்ட் பண்ணி பார்த்த பிறகு கொடுக்கலாம். ஆனால் மூடி இருக்கும் பொருளையும் அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. அதுதான் சிரிப்பை வரவழைக்கும் அப்படின்ட்டுருக்காங்க செமினார் கோவில் குணசேகர்.
1: இது போன்ற பழக்கத்தை தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி பழக்கம் இருக்கும் இல்லையா.
0: நிச்சயமா.
1: அடுத்து கொள்ளிடம் கருணாநிதி, பேரக்குழந்தைகள் தான் செல்லமாக இருக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க.
0: தோப்புத்துறை சிவசுப்பிரமணியன், எங்கள் வீட்டில் என்னோட பேரன் பேத்தி மழை பேச்சு அதிகமாக சிரிக்க வைக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.

0: 100.3 MHz பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாயில் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 7:30 தஞ்சை உழவு நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர்.
3: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவு நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்ட ராமு நகை மாளிகை பாலின்
5: நாளை
0: மாலை 6:00 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசெட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம்.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
10: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
11: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்க.
12: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேக்கல, எதையோ வாங்கிட்டேன்.
11: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
13: ஜப்பானிய தொழில்நுட்பம் 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
14: CA டிராக்டர் திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
15: PSR தங்க மாளிகை,
16: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
15: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
16: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
17: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்றை

0: கட்டளைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
2: காலை நேரத்தை கலகலப்பாக்கி கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 இன்றைய பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக நம்முடைய நேர்கள், உங்க வீட்டில் யாருடைய ஒரு பழக்கம் உங்களை அதிகமாக சிரிக்க வைக்கும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கான பின்னூட்டங்களை காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் நம்முடைய நேர்கள் நிறைய அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, சுங்குந்தபுரம் நடராஜன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என் பேத்தி தான் ஒரு சொல்ல சொன்னால் மிகவும் அழகாக சிரிக்க தோணும், அதுவும் பாட்டியிடம் அன்பாகவும் தாத்தாவிடம் கண்டிப்பாகவும் பேசும்போது மிக அழகாக இருக்கும், சிரிப்பு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க.
3: அடுத்ததான் இரவஞ்சிரி கலாவதி ராஜ்மோகன், இருவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பழக்க வழக்கங்களை பார்த்து தாங்க என் கணவரும் பையனும் சிரிப்பாங்க, தான் தானும் ஒத்துக்கிட்டாங்க.
2: ஆமாம். அடுத்து நாகூர் யூசுப் மாலி என்ன சொல்லியிருக்கேன், என்ன அன்பு மகள் ஆஃபியா மழையாக பேசும் ஒவ்வொரு சொல்லும் அனைவரையும் சிரிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: என் மகன் சஃபீர் சரியான சேட்ட காமெடி, என்னுடைய ஜெராக்ஸ் அப்படியே நானும் என் மகனும் இருக்கும் இடம் காமெடி தாங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சா மன்சூர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
2: சோபரி சோமசுந்தரம், எங்கள் உறவினர் வீட்டு குழந்தைகள் வருவார்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப வியப்பாகவும் சிரிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: அடுத்ததான் எங்கள் சின்ன பையன் யாழி தாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பூந்தோட்டம் கார்த்திகேயன்,
2: என் பேரன் பேத்திகளின் பேச்சு தான் சிரிக்க வைக்கும் அப்படின்னு இருக்காரு நாகூர் ஜெகவர் சாதி.
3: நாகை அகர ஓரத்தூர் ஹரி, வேற யாரு, நான் தாங்க எங்கள் வீட்டில் நான் தான் ஏதாவது காமெடி பண்ணி சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன், அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குங்க அப்படின்னு இருக்காங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்த கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பழனி கண் கொடுத்த வணிதத்துலேருந்து பேர குழந்தைங்களை பார்த்தா சிரிப்பு வரும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து திருவாரூர் கேக்கரை குமார், எங்கள் வீட்டில் சொன்னால் காலையில் சண்டை தான் வரும், யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டுருக்காங்க. அதாவது நமக்கு தெரியும் இந்நேரதாலதா அப்படின்னு யூகம் பண்ணிக்கணும் நம்ம.

0: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் என்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:30 நிமிடம்.
5: ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல்பொடி.
8: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
9: நீ அப்பவே சொன்ன செல்வன், குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
8: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
10: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
8: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை.
11: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை,
12: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
11: BPN கண் மருத்துவமனை. நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
12: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
11: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
12: BPN கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
4: நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
13: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
14: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
13: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் சேதியும். இன்று செப்டம்பர் 69 நாள். வரலாற்று ஏடுகளில் புரட்டிய சில நிகழ்வுகளின் தொகுப்பு. இதயம் மனித உறுப்புகளின் முதன்மை உறுப்பு. அந்த இதயம் இன்றைய சூழலில் சந்திக்கும் பல்வேறு ஒவ்வாமைகளால் அதிகரித்து வரும் இதய நோய்களின் சுமையை கையாள்வதற்கும், அதன் பொருட்டு உருவாகும் காரணிகளை புரிந்து கொள்ளவும், உலகம் முழுவதிலும் இருந்து தனிநபர்கள், சுகாதார நிறுவனங்கள், சமூகங்களை ஒன்றிணைத்து இதய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் விதத்தில் விழிப்புணர்வு

0: உணர்வை ஏற்படுத்தவும், இதயம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் இன்று உலக இதய நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டில் ஒரு துடிப்பையும் தவறவிடாதீர்கள் என்ற கருப்பொருளோடு இதயம் காப்போம்.
1: 1923 ஆண்டு இதே நாளில்தான் பெண்களுக்கான முதல் அமெரிக்க தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடத்தப்பட்டது.
0: உணவு இழப்பும் உணவு வீணாவதும் நமது உணவு அமைப்புகளின் நிலைத்த தன்மையை சீர்குலைக்கின்றன. உணவு இழக்கப்படும் போது அல்லது வீணாகும் போது அந்த உணவை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்பட்ட நீர், நிலம், ஆற்றல், உழைப்பு, மூலதனம் உள்ளிட்ட அனைத்து வளங்களும் வீணாகின்றன. உணவு இழப்பு, உணவு கழிவுகளை குப்பை கிடங்குகளில் கொட்டுவது பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்திற்கு, பருவநிலை மாற்றத்திற்கு காரணமாக அமைகிறது என்பதால் உணவு இழப்பு, உணவு வீணாதல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இன்று உணவு இழப்பு மற்றும் வீணாதல் குறைப்பதற்கான பன்னாட்டு நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
1: மேலும் இந்த ஆண்டுக்கான சர்வதேச உணவு இழப்பு வீணாதல் தினத்தின் கருப்பொருள், உணவு இழப்பு மற்றும் வீணாதுதலை குறைப்பதன் உருமாறும் திறன். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1920 இதே நாளில் பீட்டர் டெனிஸ் மிட்செல், பிரிட்டிஷ் உயிர் வேதியியலாளர். இவர் ஏடிபி தொகுப்பின் கிமோஸ்மோடிக் பொறிமுறையின் கோட்பாட்டிற்காக 1978 வேதியியலுக்கான நோபல் பரிசை பெற்றார்.
0: தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு இந்திய தொழிலதிபரும் வங்கியாளரும் கல்வியாளரும், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் நிறுவனருமான ராஜா அண்ணாமலை அவர்களின் பிறந்த நாள் என்று தமிழிசையை ஆய்வு செய்ய 1941 அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு இவர் வழங்கிய நிதி பங்களிப்பு தமிழிசை இயக்கத்திற்கு ஒரு உந்துதலாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது.
1: சத்யநாராயண கோயங்கா இதே நாளில் மறைந்தார். 2023 இந்திய விபாஷன தியான ஆசிரியர். இவருக்கு 2012 இந்திய அரசால் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது.
0: தமிழகத்தின் சிறந்த எழுத்தாளர்களுள் ஒருவரும், இலக்கிய விமர்சகரும், நவீன தமிழ் இலக்கியத்திற்கு வித்திட்டவருமான சி சு செல்லப்பா அவர்களின் பிறந்த நாள் என்று இவர் எழுதிய சுதந்திர தாகம் புதினத்திற்கு 2001 சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது குறிப்பிடத்தக்கது.
1: வில்லியம் ஐந்தோவன் 1927 இதே நாளில் மறைந்தார். டச்சு நாட்டை சேர்ந்த மருத்துவர் மற்றும் உடலியல் நிபுணர். 1895 நடைமுறை எலக்ட்ரோ கார்டியோகிராஃப் ECG அல்லது EKG கண்டுபிடித்தவர். 1924 இதற்காக உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசையும் பெற்றார். மேலும் சந்திரனின் மறுபக்கத்தில் உள்ள ஐந்தோவன் பள்ளம் 1970 இவரின் பெயரால் பெயரிடப்பட்டது. நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
2: VPN கண் மருத்துவமனை.
1: நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம்.
0: இன்றைய பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் பதாகை விடுத்திருக்கிறோம். அந்த பதாகையில் உங்கள் வீட்டில் யாருடைய ஒரு பழக்கம் அதிகமாக சிரிப்பை வர வைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அந்த வகையில் நிறைய நேயர்கள் நம்முடைய காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்திற்கு பின்னூட்டங்களை சுடுக்கி இருக்கிறார்கள். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க?
1: அடுத்ததா வந்து காட்டமனார் கோவில் குளஞ்சியப்பன். எங்க வீட்டுல தினம் இரவு 9 மேல சிரிப்பல தாங்க, எப்படின்னு கேக்குறீங்களா? அப்பதான் நான் கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன். நான் வீட்டுல இருப்பது கொஞ்ச நேரம், அந்த நேரத்துல மூஞ்ச 3 இழுத்து வச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும். அதனால ஏதாவது மனைவி மகள்களிடம் காமெடியா பேசி சிரிச்சு ஜாலியா இருப்போம் பாத்துங்க. அதுவும் என் சின்ன மகனும் நானும் டைமிங் காமெடி சூப்பரா இருக்கும்ன்றிருக்காங்க.
0: நிறவி ராஜவேல், எங்க வீட்டுல என் தம்பி தாங்க எல்லாரையும் சிரிக்க வச்சிருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: என்னுடைய மகள் செய்யும் குறும்பு தாங்க, என்னன்னா படிக்க சொன்னால் எனக்கு வீட்டு பாடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் சென்றோன்னா கணிப்பொருளை உட்காந்து குழந்தைங்க நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திரும்பி வந்து கேட்டால் சாப்பிட்டுட்டு படிக்கிறேன்னு விடுவாங்க. இப்படியே விளையாடுறது படம் பார்க்கறதுன்னு இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ரவிக்குமரன், தானி கோட்டகம் தெற்கு.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக

0: குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
5: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ரூபாய் 1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
4: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
6: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
7: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
6: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
3: இன்றைய பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக உங்க வீட்டுல யாருடைய ஒரு பழக்கம் அதிகமா சிரிப்ப வர வைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க? நிரவி நச்சு பிள்ளை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் என்னுடைய பேத்தியினுடைய பழக்கம் அதிகமாக சிரிக்க வைக்கும் அப்படின்னு இருக்காங்க.
8: அடுத்ததான் அனுப்பியிருக்காங்க காரைக்கால் புதுத்துறையிலேருந்து செல்வகுமார். தோழிக்கும் சூப்பர் ஹீரோவுக்கும் வணக்கம்.
3: யார் அந்த சூப்பர் ஹீரோ?
8: உங்களை தான் குறிப்பிட்டிருக்காங்க நிகழ்ச்சியில். இப்போ இங்கே நீங்கள் தானே உட்காந்துருக்கீங்க.
3: பாருங்க, காலை ஏற்கனவே ஏசியில் வேற உட்காந்துருக்கோம், இருந்தாலும் பரவாயில்ல, அனுபவிக்க வேண்டியதான்.
8: அனுபவிச்சுக்கோம். கொஞ்சம் அப்படியே சளி பிடிச்சா பரவாயில்ல. அன்பு மழையா இருக்கு. அன்பு சாருக்காக
3: பாருங்க.
8: அடுத்து அந்த என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸை நிறுத்துங்க, நாங்களும் ஏறிக்கிறோம். வேற யாரும் நான் தாங்க. இதுல என்ன சந்தேகம்? மன்னர் மன்னா அவர் பாடிய துதியை கவனித்தீர்களா?
3: மன்னர் மன்னா அவர் பாடிய துதியை கவனித்தீர்களா? அப்படி படிக்கணும் நீங்க.
8: ஓ அப்படி, சரி ஓகே. மணிக்கு, அதாவது மணிக்கு ஒரு முறை காட்டி கொண்டிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்க, நாங்களும் கேட்டுக்கிறோம். எங்க ஸ்டாப் வந்துருச்சு, நாங்கள் புதுத்துறையில கொஞ்சம் இறங்கி நிறுத்துங்க, இறங்கிக்கிறோம் அப்படின்ட்டாங்க.
3: நீங்க இறங்கிக்கோங்க, நம்முடைய பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில நாங்களும் வந்து அந்த இடத்த விட்டு இறங்க போற நேரம் வந்துருச்சு. ஒரு பாடலுக்கு பிறகு நம்முடைய பாயிண்ட் பாயிண்ட் பயணத்தை நிறுத்திப்போம்.

0: நிறைவு பெறுகிறது. பாயிண்ட் டு பாயிண்ட். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:45.
1: ஆகாஷ்வாணி. நேயர்கள் கேட்க இருப்பது வரலாறு பேசும் வீரக்கல். பாரத பிரதமர் தனது மங்கி பாத் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட மணப்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர், இணை பேராசிரியர் முனைவர் அ. செல்வராசு அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
2: வணக்கம் நேயர்களே, இந்த மாதம் ஒளிபரப்பான பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டை சார்ந்த, குறிப்பாக திருச்சிராப்பள்ளி மணப்பாறையை சேர்ந்த தமிழ்துறை இணை பேராசிரியர் அ. செல்வராசு பற்றி குறிப்பிட்டிருந்தார். அந்த செல்வராசு ஐயாவை இன்று நிலையத்திற்கு அழைத்திருக்கிறோம். ஐயா வருக, வணக்கம்.
3: வணக்கம்ங்க. எங்கோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய மணப்பாறையில் ஒரு சிறிய வீரக்கல்லை கண்டுபிடித்த எங்களுடைய குழுவை சுட்டிக்காட்டி பாராட்டு தெரிவித்த பிரதமருக்கு முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: அதாவது பிரதமர் சொல்லும்போது உங்ககிட்ட பயிலக்கூடிய ஒரு மாணவர் சொல்றார், இது மாதிரி ஒரு சிற்பம் ஒன்று இருக்கு அப்படின்ட்டு. அந்த சிற்பத்தை தேடி நீங்க போனதாக அவர் குறிப்பிட்டு அந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி இருக்கு, சரிங்களா?
3: வழக்கமாகவே நாங்கள் பாடம் எடுக்கிற பொழுது நம்ம இலக்கியத்தை இலக்கியமாக மட்டும் பார்க்காம நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரங்களோடு எப்படி தொடர்புடையதாக இருக்கு, அதனுடைய எச்சங்கள் இன்னைக்கு என்ன இருக்கு, அப்படி பேசுகிற பொழுது ஒரு புறநானூறு பாடல் நடத்துகிற பொழுது ஒரு வீரனுக்கு நடுகள் எடுக்கப்பட்ட செய்தியை பற்றி நான் பகிர்ந்து கொண்டேன். அப்பொழுது பூபதி என்ற மாணவி, எங்கள் ஊரில் ஒரு நடுகள் இருக்கிறது, வந்து பாருங்க ஐயா, நாங்கள் அதில் சின்ன பிள்ளையில ஓடி விளையாடுவோம் அப்படின்னாங்க. போனதில் வியப்பு என்ன அப்படின்னா, ஒரே வீரனுக்கு எடுக்கப்பட்ட 3 நடுகற்களை நாங்கள் அங்கே பார்த்தோம்.
2: ஓஹோ,
3: ஒரே பகுதியில் வேற வேற வயல்களில் இந்த 3 நடுகற்களும் இருந்ததுங்க. இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு வீரனுக்கு ஒரு கல் எடுக்கிற வழக்கு மட்டும் இருந்திருக்கு அப்படிங்கிறதான் முன்னாடி கிடைத்த வீரக்கள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிற செய்திங்க. ஆனால் இங்கே 3 கல்கள் கிடைத்தது, ஒரு முக்கியமான ஆளாக அவர் இருந்திருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது பற்றியே பேசுகிற பொழுது, மேடு என்ற பெயர் பெற்றிருந்தால் அந்த இடம் எல்லாமே நமக்கு வந்து ஒரு தொல்லியல் சார்ந்த பகுதியாக இருக்கும், ஆய்வு பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்பையும் அந்த பொண்ணு சொன்னிச்சுங்க, எங்கள் ஊரில் கல்லாமேடுன்னு ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியை வந்து பாருங்கய்யா.
2: இதுவும் மணப்பாறையிலேயே?
3: இதுவும் மணப்பாறைங்க. அதாவது கல்லாமேடை ஒட்டி தான் இப்போ நாங்கள் அந்த கண்டுபிடிச்ச வீரக்கல் இருக்குங்க. கீழே பழுவஞ்சி, மேலே பழுவஞ்சி, கோட்டை பழுவஞ்சின்னு 3 ஊர் இருக்குங்க அந்த இடத்துல. இது வந்து கீழே பழுவஞ்சியில் நமக்கு கிடைச்சிருக்க சிலையாக நாங்கள் அதை பார்த்தோம். கல்லாமேடு அருகில் கீழே பழுவஞ்சி என்ற ஊருங்க, திருச்சி மாவட்டம் மருங்காபுரி வட்டம் கீழே பழுவஞ்சிங்க.
2: இப்போ வீரக்கல் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க, நடுக்கல் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க, இரண்டுக்கும் என்ன வித்தியாசங்க?
3: அதாவது நடுகள் வீரக்கல் பெரும்பாலும் ஒரே மாதிரியான வீரர்களுக்கு எடுக்கப்படுவது தான், ஆனால் வீரக்கல்

0: என்பது அவனுடைய உருவம் செதுக்கப்பட்டதாக இருக்கும். நடுகளில் உருவமும் இருக்கலாம் அல்லது அவனுடைய பெயர் மட்டுமே எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் வீரக்கல்னால் நிச்சயம் அவனுடைய உருவம் அதில் வந்து செதுக்கப்பட்டிருக்கும்.
1: இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து வீரக்கல்.
0: வீரக்கல்
1: மூன்று வீரக்கல், ஒரே வீரர்,
0: ஒரே வீரருக்கு அந்த மூன்று கல்லுலையும் அவனுடைய வடிவம் ஒரே மாதிரி இருக்குது. அதாவது ஒரு கையில் வந்து வில்லை தாங்கியிருக்கிற மாதிரியும் இன்னொரு கையில் அம்பு தாங்கியிருக்கிற மாதிரியான இந்த வடிவம் மூன்று கல்லையும் ஒரே மாதிரியே செதுக்கப்பட்டிருக்கிறதுங்க. எங்கள் மாணவர்களை கூட்டு போய் காட்டுறப்ப அவங்க சொன்ன செய்தி வந்து எனக்கு இன்னும் வியப்பாக இருந்ததுங்க. அதை அவங்க அப்படியே தொட்டு பார்த்துட்டு அந்த காலில் வந்து செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் அந்த அம்பு செலுத்துகிற அந்த வேகம் வந்து காலில் தெரியுதுங்க.
1: காலை அழுத்தி இருக்கிறாரா
0: அந்த சிலையில? ஆமாங்க, அந்த சிலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸாக வேகமாக போகிற மாதிரியான ஒரு வடிவத்தோடு செதுக்கியிருந்தது. ஆச்சரியமாக இருந்ததுங்க. இந்த வீரனை அந்த கல் செதுக்கியவர் நேரடியாக பார்த்தாரா என்னன்னு தெரியாதுங்க. பார்த்தும் இருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். ஏன்னா இறந்து போன பிறகுதான் அந்த சிலை எடுக்கிறாங்க. அப்போ அந்த வீரனுடைய மனசில் என்ன வேகத்தோட போயிருப்பானோ அந்த வேகத்தை சிலையில் கொண்டாந்து காட்டினது எங்களுக்கு வந்து வியப்பாக இருந்ததுங்க.
1: இந்த வீரக்கல் அப்படின்றது எதற்காக அமைக்கப்படுதுங்க, அதன் காரணம் என்னங்க, இது எவ்வளோ பழமை வாய்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு ஏதாவது பதிவுகள் இருந்தால் சொல்லுங்களேன்.
0: புறநானூற்றில் வெற்றி போர், கரந்தை போர் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ஆண்ணிரைகளை மீட்டு கொண்டு வரக்கூடிய போரை வந்து கரந்தை போர் அப்படிம்பாங்க. தொல்காப்பியத்தில் ஆண்ணிரைகளை கவர்தலும் மீட்டலும் ஒன்று தான், வெற்றி, அவ்வளோதாங்க. பின்னாடி வர்றப்போ அது கவர்ந்துட்டு வர்றது மீட்டுட்டு போகிறத ரெண்டாக பிரிச்சிங்க, கரந்தைன்னு மாற்றுறாங்க. இப்போ அப்படி மீட்டுக்கிட்டு வர பொழுது அந்த போரில் இறந்து போன வீரனுக்குத்தான் நடுகள் எடுக்கிற வழக்கு உண்டு. நீங்கள் பெரிய மன்னர்களாக இருந்தாலும் கூட அவங்க போரில் இறந்து போனால் அவங்களுக்கு வீரக்கல் எடுக்கிற வழக்கம் இல்லை. இது மாதிரி வெற்றி போரில் அல்லது கரந்தை போரில் ஆண்ணிரைகளை மீட்டு கொண்டு வருகிற பொழுது இறந்து போனால் அதுக்கு எடுப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாங்க, ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய பொறுப்பும் அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் ஒருவனுக்கு தான் இருக்கும். அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை கவர்ந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஊருக்கு பதில் சொல்ல வேண்டியவனாக அவன் இருக்கிறான். எனவே அதை மீட்டு கொண்டு வர வேண்டிய தேவை அவனுக்கு இருக்கிறது. அப்படி மீட்டு கொண்டு வர்றப்ப, அதாவது ஒரு ஊருக்காக தன்னுடைய உயிரை கொடுக்குறப்ப அவனை தன்னுடைய தெய்வமாக நினைத்து அவங்க வழிபடுவாங்க, அதுக்காக சிலை எடுப்பாங்க. ஸோ அப்போ ஒரு இனத்திற்காக, ஊருக்காக, பொதுவான சமூக தொண்டுக்காக உயிர் கொடுக்குறவனுக்கு தான் இந்த வீரக்கல் எடுக்கிற வழக்கு இருக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு வீரனாகத்தான் இவன் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு பட்டுச்சுங்க.
1: சரிங்க, அதுவும் இவர் ஒரு மாவீரராக இருந்திருப்பார் போட்டிருக்கு, ஏன்னா மூணு கல் இருக்கு அவர்.
0: ஆமாங்க, பழுவஞ்சின்ற அந்த பெயரே வந்து நமக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பெயராக தான் படுதுங்க. அதனால் இது ஒரு வஞ்சி மர காடு நிறைந்த பகுதியாக இருந்திருக்கணுமோ அப்படின்னு தோணுதுங்க. அந்த காட்டை அழிச்சு அழிச்சு தான் விவசாய நிலங்களை உருவாக்கியிருப்பாங்க. மணப்பாறை பகுதி எல்லாமே குன்றுகள் நிறைந்த பகுதிங்க. இன்றைக்கும் காட்டு எருமைகளும் பன்றிகளும் அங்கே வந்து விவசாயத்தை தொல்லை பண்ணுதுங்க. ஸோ அப்போ அந்த விவசாயத்தை காக்கிறதுக்காக வில்லம்புகளோடு ஒரு காவல்காரனை நியமித்து அவன் அந்த ஊரை காவல் காப்பவனாக இருந்து அவன் உயிர் திறந்திருந்தால் அவனுக்கு எடுக்கப்பட்ட ஒரு வீரக்கல்லாகத்தான் இது இருக்க வேண்டும் அப்படின்னு தான் எங்களுடைய முதல்கட்ட ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கோம்.
1: அப்போ இது ஒரு சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலம், எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வீரக்கல் அமைந்திருக்கலாம்?
0: இந்த கல்லை நம்ம அப்படியே 2000 வருஷத்துக்கு முற்பட்ட சங்க காலம்னு கொண்டு போக முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டால் அந்த மூன்று வீரக்கல் கிடைத்த பகுதியை ஒட்டியே ஒரு நடுகள் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த நடுகளில் வட்டெழுத்து இருக்குங்க. வட்டெழுத்து என்பது பிற்கால பாண்டியர்கள் பயன்படுத்தினது, 10-11 நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில். அப்போ அந்த வட்டெழுத்தில் இருக்கக்கூடிய செய்தியை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஒருவேளை இந்த வீரனை பற்றியான செய்தி அதில் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா இது 10-11 நூற்றாண்டை சார்ந்த வீரனுடைய கல் என்பதை நிரூபித்து விடலாம். அதுக்கான முயற்சியை இப்போ நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்ட முறையில் வாசித்து தர முடியாதுங்க, வட்டெழுத்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் தொல்லியல் துறையோடு நம்ம வந்து இணைந்து அந்த செய்தியை வெளியில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோம்.
1: ஆனால் இப்போ ஒரே வீரருக்கு மூன்று கல் இருப்பது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு, அதுவும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம்.
0: ஆமாங்க, அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து வீரன் அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு மாவீரனாக, பெரிய சமூகத்தை காக்கக்கூடிய பொறுப்புடையவனாக,
1: ஒரு மூன்று ஊர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவராக கூட இருந்திருக்கலாம். இது வெவ்வேறு பகுதிகளில் இருக்குது.
0: அதாவது வயல் ஒரு 500-500 அடி தூரங்க, மூன்று வயல்களில் இந்த நடுகள் இருக்குங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முன்னாடி காடாக இருந்தது அப்படிங்கிற அந்த பொருளையும் சொல்கிறாங்க. இன்னொன்று, இப்போ நம்ம பாரத பிரதமர் இந்த செய்தியை பேச போகிறார் அப்படின்றத தெரிஞ்ச பிறகு தொலைக்காட்சியிலேருந்து நம்மக்கிட்ட பேசி அங்கே வந்து பதிவு பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ ஒரு பெரியவர் எங்களோட பேசினார். அவர் பேசுகிற பொழுது, சார் இந்த பகுதியில் நாங்கள் வந்து உழவு ஓட்டினோம்னா பானை ஓடுகள் கிடைக்குது அப்படின்ற ஒரு தகவலை சொன்னார்.
1: முதுமக்கள் தாழி.
0: ஆமாங்க, அந்த மாதிரிங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்ததுங்க. இப்போ நம்ம வந்து மேடுங்கிற பகுதியில் ஆய்வு செய்யணும்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ கல்லாமேடு பகுதியில் உழவு ஓட்டுறப்ப பானை ஓடுகள் கிடைக்குதுன்னு சொல்கிறாருங்க. அப்போ அந்த பகுதி முழுக்க நமக்கு வந்து ஒரு வரலாற்று ரீதியாக, தொல்லியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக அது இருந்திருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு பட்டுச்சுங்க. இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பழுவஞ்சிங்கிற பேரே பழுவேட்டரையர்கள்னு

0: நம்ம ஆட்சி
1: பொன்னியின் செல்வன்ல கூட
0: பொன்னியின் செல்வன்ல
1: சின்ன
0: வராங்க.
1: பழுவேட்டரையர்,
0: ஆமாங்க,
1: பெரிய பழுவேட்டரையர்.
0: அவங்க வாழ்ந்த பகுதியை அரியலூர் பகுதியை தான் நம்ம வந்து குறிப்பிடுறாங்க. ஆனால் வரலாற்றில் நம்ம படிக்கிறப்ப அவங்க வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கொடும்பாளூர் வேலியரோடு அவங்க தொடர்புடையவங்களாக இருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற அந்த வீரக்கல் இருக்கிற பகுதிக்கும் கொடும்பாளூர் பகுதிக்கும் மிக நெருக்கமான தூரம் தான் இருக்குங்க. அதனால இந்த பழுவஞ்சிங்கிற பேரும் அவங்கள மையமிட்டு ஏதாவது இருந்ததா அப்படின்னும் நம்ம வந்து வரலாற்று ரீதியாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குங்க. இப்போ இந்த வீரக்கல்லை நம்ம வெறும் வீரக்கல்லாக மட்டும் பார்க்காம வரலாறு, தொல்லியல், எழுத்துக்கள் இது எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி கொண்டு வந்தோம்னா இந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடமா இருந்திருக்கு அப்படின்றத கண்டுகொள்ளலாங்க.
1: ரொம்ப அருமையா சொல்றீங்க. இது வந்து பல நினைவுகளை, பல கருத்துக்களை வந்து நம்மிடையே விதைக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் பாரத பிரதமரும் இதை குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். என்னென்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வீரக்கல் பத்தி சொன்னீங்க, நடுக்கல் பத்தி சொல்றீங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா மேடு அப்படின்னு முடியக்கூடிய ஊர் பெயர் இருந்தது அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு தொல்லியல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒன்று குறிப்பிட்டு சொல்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடியவங்களுக்கு அவங்க பக்கத்தில் இருக்கிற ஊர் பேர், மேடுன்ற பேர் நிச்சயமாக நினைவுக்கு வரும். எனக்கு வாய் மேடு நினைவுக்கு வருது, மாளிகை மேடு நினைவுக்கு வருது. மாளிகை மேடுன்றது கங்கை கொண்ட சோழபுரத்தில் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்துல வந்து ஏதோ மாளிகையெல்லாம் இடித்து ஒரு மேடாக்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு தொல்லியல் ஆய்வு நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த இடத்துல வந்து ஒரு வரலாற்று உண்மை பொதிந்து இருப்பது நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம வரலாற்றை நிறைய மறந்திருக்கிறோம், பிற நாட்டு வரலாற்றை பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாரத பிரதமர் நம்முடைய வரலாற்றை நினைவுபடுத்தும் விதமாக சும்மா அப்படி போகிற போக்கில் தான் சொல்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது, அதை நீங்கள் நம்ம நிலையத்தில் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கேட்கும்போது. அந்த கல்லாமேடு அந்த பகுதியும் ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா?
0: இப்போ நம்ம அடுத்த கட்டமாக அதுக்கு தான் நம்ம போகிறோங்க. நிச்சயமாக அது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக தான் இருக்கணுங்க. இப்போ மணப்பாறை முழுக்கவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குன்றுகளும் காடுகளும் நிறைந்த பகுதிங்க. குன்றுகள் அப்படின்னு பார்க்குறப்ப பெரும்பாலான இடங்களில் சமணர்கள் தங்கியிருந்த எச்சங்கள் அங்கே இருக்குங்க. அப்படிதான் மொட்டைமலை அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல அங்கே போய் பார்த்தாங்க. இது தொடர்பாக தொழில் துறை ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்காங்க.
1: போகும் மாணவர்களை கூட்டிகிட்டு போகிறீங்க?
0: ஆமாங்க. நம்மளுடைய முன்னோர் எப்படி வாழ்ந்தாங்க, நம்மளுடைய எச்சம் என்ன, நம்மளுடைய அடையாளம் என்ன, அதை இழந்திருக்கிறோமா, மீட்டெடுக்கணுமா, இது பற்றிலாம் தெரியணும்னா நம்ம இந்த வரலாற்றை நோக்கி போக வேண்டிய தேவையும் இருக்குங்க. ஒரு ஊருக்காக இறந்து போகிறவன் வரலாற்றில் வைக்கப்படுகிறான். அப்போ நீங்கள் ஒரு வரலாற்றில் இடம்பெற அளவுக்கு வாழணும் அப்படின்னா ஒரு சமூகத்திற்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கை அப்படின்னு இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் மாணவர்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுறதுங்க.
1: இப்போ வந்து பூபதி அப்படின்ற ஒரு மாணவி வந்து எங்கள் ஊரில் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நீங்களும் வந்து அகில இந்திய அளவில், ஏன் உலக அளவில் புகழ்பெறக்கூடிய வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த பூபதின்ற மாணவி என்ன படிக்கிறாங்க?
0: இளநிலை முதலாம் ஆண்டு சேர்ந்துருக்காங்க.
1: அவங்களுக்கு இப்போ ரொம்ப பெருமையாக இருக்கும்.
0: ஆமாங்க, பாரத பிரதமர் பாராட்டி இருக்கக்கூடிய இந்த பாராட்டு என்பது என்னுடைய மாணவர்களுக்கு அப்படின்னு தான் நான் அதை நினைக்கிறேங்க. புத்தானத்தம் அப்படின்ற பகுதியிலிருந்து இளமணம் அப்படின்ற பகுதிக்கு போகிற வழியில் பெருமாள் மலைன்னு ஒரு மலை இருக்குங்க. சிதைந்து போன கல்வெட்டு மேலே இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஒரு தூணில் அது மூணு நாலு துண்டாக உடஞ்சி போச்சுங்க. அதில் இருக்கிற ஒரு கல்வெட்டை கண்டுபிடிச்சோம். ரொம்ப சிதைந்து போயிருக்கிறதுனால படிக்கிறது சிரமமாக இருந்ததுங்க. அதே மாதிரி எங்களுடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய வணிகவியல் துறை பேராசிரியர் ராமச்சந்திரன் ஒருத்தர், அவர் எங்கள் ஊர் கீழே பொய்கைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குங்கய்யா, இப்போ அந்த இடத்துல ஊர் இல்லை,
1: எங்கெங்க
0: மணப்பாறையிலங்க, சிதைந்து போன ஒரு சிவன் கோயில் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு நாளைக்கு அப்படின்னாருங்க. அங்கே போய் பார்க்குறப்ப அந்த கோயிலினுடைய இரண்டு தூண்கள்லையும் கல்வெட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அதே மாதிரி அந்த கோயிலினுடைய குமுதம்னு சொல்லக்கூடிய அந்த அடிமட்ட பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா கல்வெட்டு இருக்குங்க. பக்கத்துலேயும் ஒரு நடுகள் இருக்கிறத பார்த்தோம். இப்போ அதை நம்ம நோக்கி போகிறப்ப அதையும் தொழில் துறை பதிவு பண்ணியிருக்காங்க. பிற்கால சோழர்கால கல்வெட்டாக அது இருக்குங்க. அதெல்லாம் மாணவர்களுக்கு கொண்டு போய் காட்டி அதை பாதுகாக்கணும், ஏன் பாதுகாக்கணும், இதில் என்ன செய்தியெலாம் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு கொண்டு போகணுன்ற ஆர்வத்தில் தான் இதை தொடர்ந்து செய்கிறேங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு பாடம் நடத்தும்போது நடுக்கல் பற்றி சொல்கிறீங்க, அதை கேட்டு ஒரு மாணவி பூபதி வந்து இந்த இடத்துல ஒரு உருவம் பொதித்த ஒரு கல் இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் போய் அதை ஆராய்ச்சி செய்கிறீங்க, அதை அப்படியே கூட விட்டுருக்கலாம். பூபதி சொல்கிறாங்க, அப்படியாப்பா அது போய் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். இருந்தாலும் அடுத்த கட்டம் கொஞ்சம் உள்ளார போகும்போது நீங்கள் வெளியில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் மட்டுமல்ல, ஒரு இரண்டு வரியில் பாரத பிரதமர் சொன்ன விஷயம் அப்படின்றது நாம் எல்லாருமே நினைவு கூறத்தக்கது தான். நமது வரலாறு என்பது வந்து ஒரு பெரிய நீண்ட பதிவு உள்ள ஒரு வரலாறு. நாம் அனைவரும் அதை நினைத்து பெருமை கொள்ள வேண்டிய ஒரு தருணம் இது. நீங்கள் வந்து ஒரு தமிழ் பேராசிரியர் அப்படின்னும் பிரதமர் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியை கேட்குறவங்க நீங்கள் வந்து வரலாற்று பேராசிரியராக இருப்பீங்களோ அப்படின்னு நினச்சிருவாங்க.
0: நான் வந்து திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் தழுகை பாதர்பேட்டை அப்படின்ற ஒரு சிற்றுரை சார்ந்தவன். எங்கள் ஊரில் சிதைந்து போன பெருமாள் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு கல் நட்டுருக்காங்க, அதில் ஒரு கல்வெட்டு இருக்குங்க. சின்ன வயசில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கல்வெட்டை படிச்சிட்டோம்னா புதையல் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எழுத்தை கூட்டி வாசிக்க முடியாத மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. அப்புறம் நான் பேராசிரியர் ஆன பிறகு புதுக்கோட்டை அருங்காட்சியகத்தில் ஒரு கல்வெட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு

0: முதல் முதலாக எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கல்வெட்டை படியெடுத்தாங்க. பிற்கால சோழர் கால கல்வெட்டு அந்த கோயிலுக்கு நிலத்தை தானமாக கொடுத்ததை பற்றியான செய்தி அதில் இருக்குது. முழுமையான கல்வெட்டாக இல்லை, பாதி தான் இருக்குங்க அப்படின்ற செய்தியை.
1: பொருள் புதையல் கிடைக்கல, ஆனால் கருத்து புதையல் கிடைச்சிருக்கு.
0: இதையெல்லாம் பார்க்க பார்க்க மாணவர்களுக்கு ஒரு ஆர்வம், நம்மளை சுற்றி நம்மளுடைய பண்பாடு கலாச்சார எச்சங்கள் இருக்குது, இதையெல்லாம் பதிவு பண்ணோம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கும் வர்றதுனால நானும் அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களது அறப்பணி தொடரட்டும். நேயர்களே, முனைவர் ஆ. செல்வராசு அவர்களை வாழ்த்தவும் கருத்து பரிமாறவும் அவருடைய கைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 63 79 39 27 98. மீண்டும் ஒரு முறை, ஆ. செல்வராசு ஐயாவுடைய கைபேசி எண் 63 79 39 27 98.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வரலாறு பேசும் வீரக்கல். பாரத பிரதமர் தனது மங்கி பாத் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட மணப்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்த்துறை தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் அ. செல்வராசு அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.
3: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி. நம் உறுப்புகள் பல உயிர்களின் எதிர்காலம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: ஆகாஷ்வாணி, நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி. சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இப்ப இருக்க காமனா சில பேஷன்ஸ் வந்து எங்கிட்ட கேக்குறது என்ன அப்படின்னா, போஸ்ட் டெலிவரி டெலிவரி முடிச்சிட்டாங்க, ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு, இல்ல அப் டு 1.5 இயர்ஸ், 2 இயர்ஸ் வரைக்குமே நிறைய மதர் வந்து எங்கிட்ட கேக்குற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, க்ரானிக்கா சொல்ற ப்ராப்ளம் பேக் பெயின். ஒன்று ஒரு ரீசன் என்னென்னலாம் ரீசன் அது பின்னாடி வந்து பேக் பெயின் வரத்துக்கும் காரணம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அதை பேச போகிறோம். காமனாக வந்து பேக் பெயின் என்ன ரீசன்னால் வருது அப்படின்னா, நம்ம ப்ரெக்னென்சி எப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து வெயிட் வந்து தானாக இன்க்ரீஸ் ஆகும் டியூ டு அந்த பேபியோட ஹெல்த்துக்காக நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் போது பார்த்தீங்கன்னா ஸ்பைனுக்கு போகிற லோடு இதெல்லாமே அதிகமாகும். ஒன்று. ரெண்டாவது, மசில் நமக்கு வயிற்று இருக்க மசிலும் இடுப்பில் இருக்க மசிலும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பேபியை வந்து அதோட பேபி சைஸ் அகாமடேட் பண்றதுக்கு அது எல்லாமே என்னன்னா ஸ்ட்ரெச் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த மசில் எல்லாமே ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆயிருக்கும். சோ அவங்க வந்து என்ன இது பண்ணுவாங்க கேட்டினா, அது வந்து பேபி வந்து நம்ம வெயிட் வெச்சிருக்க மாதிரி தான், அப்ப வந்து பேக் வந்து இன்னும் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி ஆகும். பேபியோட வெயிட் எல்லாம் நம்ம இது உழுவும் போது இது வந்து காமனா இந்த இதுல இருக்கும். இதே மாதிரி அந்த லம்பர் கர்வேச்சர் பாத்தீங்கன்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்சன்ட் டெம்பரரியா அந்த லம்பர் கர்வேச்சர் வந்து அஃபெக்ட் ஆகும், அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ இன்க்ரீஸ் ஆகும் போது நமக்கு வந்து ஸ்ட்ரெயின் வந்து ஸ்பைனுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி பெல்விஸ்ங்கிற ஒரு எலும்பு இருக்கு பாத்தீங்களா, சுத்தி இருக்கிற அந்த எலும்பு, அந்த எலும்பு வந்து என்னன்னா ஒரு லிகமெண்டாலும் பிடிச்சி அமைக்கப்பட்டது. அது வந்து பேபி இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹார்மோனல் எஃபெக்ட்னாலையும் பேபி இருக்கனாலையும் அது நல்ல மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் ஆகும். அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ரெச் ஆகும் போது என்ன ஆகும்னா, சில பேஷன்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா ஈவன் அந்த லிகமெண்ட் டேர் கூட சில பேஷன்ஸ்க்கு ரேரா இருக்கு. அதே மாதிரி வந்து மசில் ஸ்ட்ரென்தா இல்ல அப்படின்னா சம்டைம்ஸ் அப்டோமல் மசில் கூட சம்டைம்ஸ் ஓபன் ஆயிரும் சம் மதர்ஸ்க்கு. அதே மாதிரி நம்ம போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு மதருக்கு, மதர் வந்து சைல்டுக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும் போது அவங்களோட பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அன்ஈவனான பொசிஷன்லாம் படுத்துக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பேபி ஒரு 1.5 வயசு 2 வயசு ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து அந்த மதர்னால கம்ஃபர்டான பொசிஷனில் தூங்க முடியாது. ஸோ பேபி என்ன தூங்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி தான் அவங்க தூங்கி ஆகணும். ஸோ அவங்களோட டோட்டல் பொசிஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகும் படுக்கும் போது. ஸோ அதனாலையும் சில

பேத்துக்கு வந்து நல்ல பேக் பெயின் இந்த இதில் இருக்கும். ரொம்ப ரேராக வந்து சில பேத்துக்கு வந்து அந்த எபிடியூல் போட்டதோ அந்த லோக்கல் அந்த இடத்துல ஏதோ சோர்னஸ் அந்த மாதிரி ஏதாவது பெயின் ஏதாவது சில பேத்துக்கு ரொம்ப ரேராக இருக்கும். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, அவங்களுக்கு வந்து விட்டமின் டியும் அந்த கால்சியமும் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா, அந்த விட்டமின் டி த்ரீயும் கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அதனால் அவங்களுக்கு வந்து போனோட ஸ்ட்ரென்த்தும் பேபியோட ஸ்கெல்டல் மெச்சூரிட்டிக்கும் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. அதனால் ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா கால்சியமும் விட்டமின் டி த்ரீயும் கண்டிப்பாக நம்ம அதை எடுத்துக்கணும். இதேமாரி பேக் வெயிட்டை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோம், பேக் எக்ஸசைஸ் நம்ம ரெகுலராக கரெக்டாக பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த பெயின்லாம் டெஃபினட்டாக அதிகமாக வராது, இதை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், வெயிட் லாஸ் பண்ணுங்கள், அந்த விட்டமின் டி த்ரீ கால்சியம் இதெல்லாம் எடுத்துங்க. பர்சிஸ்டண்ட்டாக அதுக்கு மேலேயும் இருக்குது, காலுக்கு வலி பரவுதுன்னா டெஃபினட்டாக டாக்டர் போய் நீங்கள் பாருங்கள், எக்ஸ்ரே எடுக்கணுமா எம்ஆர்ஐ எடுக்கணுமா, அது இல்லாமல் வேறு ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா தேவைப்பட்டது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி 95% ஆஃப் த பேஷன்ஸ் வந்து வர பேஷன்ஸ் எக்ஸசைஸ் இதிலேயே எல்லாமே ரெக்கவரி ஆகிறாங்க. 5 பேஷன்ஸ்க்கு தான் ஃபர்தர் நம்ம ஃபாலோ அப் தேவைப்படுது. டெஃபினட்டாக நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயின் ரிலீவாக இருக்கு.

0: நீங்கள் பாருங்கள், எக்ஸ்ரே எடுக்கணுமா, எம்ஆர்ஐ எடுக்கணுமா, அது இல்லாமல் வேறு ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, தேவைப்பட்டது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் நான் பார்க்குற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி 95% ஆஃப் த பேஷன்ஸ் வந்து வர பேஷன்ஸ் எக்ஸசைஸ் இதிலேயே எல்லாமே ரெக்கவரி ஆகிறாங்க. 5 பேஷன்ஸ்க்கு தான் ஃபர்தர் நம்ம ஃபாலோ அப் தேவைப்படுது. டெஃபினட்டாக நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயின் ரிலீவாக இருக்கலாம். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: நாம் காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே.

0: நேர்கள் இனி கேட்டு மகிழவிருப்பது கருத்துக்களில் சில மாற்றம், காலம் தரும் பல மாற்றம், நேர்களின் கருத்துக்கள் அரங்கேற்றம், சில சிந்தனைகள் மனதில் உறங்கும், பல சிந்தனைகள் மனதில் எழும்பும், அத்தனையும் அரங்கேறும் இது சிந்தனை அரங்கம். நித்தம் நித்தம் ஒரு புத்தம்புது தலைப்பினில் உலாவரும் காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று விட்டு கொடுப்பதும் விட்டு விடுவதும் இந்த பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். நல்ல நல்ல கருத்துக்களோடு பேச ஆர்வத்தோடு காத்திருக்கிற அன்பு நேர்கள் 43368 என்ற காரைக்கால் இணைப்பகை எண்ணை தொட்டு 2312331 இந்த எண்ணிலும், 2994 இந்த எண்ணிலும், 2995 இந்த எண்ணிலும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்.
1: வாங்கிடுவோம்
2: ஜப்பானிய தொழில்நுட்பம் 42-45 HP இல் கிடைக்கும்.
1: CA டிராக்டர் திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
0: இன்றைய சிந்தனை அரங்கத்தில் விட்டு கொடுப்பதும் விட்டு விடுவதும் இந்த பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். மனித வாழ்க்கையில் உறவுகளையும் மன அமைதியையும் தீர்மானிக்கக்கூடிய இரண்டு மிகப்பெரிய அணுகுமுறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று விட்டு கொடுப்பது, இன்னொன்று விட்டு விடுவது. அதாவது கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் இந்த இரண்டும் ஒன்றாக நமக்கு தோன்றினாலும் கூட இவை இரண்டும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் நாம் கையாள வேண்டிய மன பக்குவம் என்று சொல்லலாம். ஒரு உறவிலோ ஒரு சூழ்நிலையிலோ நமக்கு இருக்கும் பிடிவாதத்தை, சிறிய ஆசைகளை, அல்லது ஒரு ஈகோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதையெல்லாம் தற்காலிகமாக தியாகம் செய்வது என்பது விட்டு கொடுப்பது. சரி, விட்டு விடுவது எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பொழுதுமே வந்து ஒரு விடயத்தை சுய நிம்மதிக்காக, தன்னுடைய சுய நலத்திற்காக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல், அது பொது நலமாக இருந்தால், எல்லோருக்கும் அது நன்மை பயக்குமானால், அதிலிருந்து விடுபட்டு அதை விட்டு விடுகிற விடயமாக நாம் பார்க்க வேண்டியது இன்றைய காலகட்டத்திற்கு மிக முக்கியமாகப்படுகிறது.

0: ஒரு குடும்பத்தில் ஒரு விடயத்தால் பொதுவான நன்மைகள் ஏற்படும் என்று தெரிந்தால் விட்டு கொடுப்பதில் தவறில்லை. அதேவேளை ஒரு விடயத்தை கட்டாயத்தால் பிடித்து கொண்டே இருந்தால் எந்த பயனும் இல்லை என்று தெரிந்த பிறகு அதை விட்டு விடுவதிலும் தவறில்லை. ஒரு சில மகிழ்ச்சிக்காக, அற்ப மகிழ்ச்சிக்காக கூட ஒரு சில விடயத்தை நாம் வந்து விட்டு விடாமல் இறுக பிடித்து கொண்டிருப்போம். ஆனால் அது நம்மை சார்ந்தவர்களுக்கோ நம்முடைய குட இல்லத்தாருக்கோ ஒரு தீய பழக்கமாக தோன்றினாலோ அல்லது அதை விட்டு விடு என்று சொன்னாலோ அது நம்முடைய நன்மைக்காகத்தான் இருக்கும் என்று சொல்லி விட்டு விடுவதும் நல்லது. ஆக விட்டு கொடுப்பதும் விட்டு விடுவதும் ஒரே போன்று தோன்றினாலும் கூட நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. அது குறித்து தான் இன்றைய சிந்தனை அரங்கத்தில் பேசவிருக்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். இனிமையாக இருக்கும்.
0: ஒண்ணு
1: அடக்கிப்பா, ஒரு வாரம் கழிச்சு அந்த நேயர் திருப்பி போன் பண்றாரு. என்னப்பா செஞ்சா அப்படின்னு கேட்கும் போது, ஒண்ணு இல்லைங்க ஐயா, அடங்கி போயிட்டாங்க ஐயா,
0: அவ்வளவுதான்,
1: குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னாரு. இந்த தலைப்பு இன்னைக்கு நீங்க அறிவிக்கும் பொழுது எங்க பாப்பா துரசாமி ஐயாவோட ஞாபகம் தான் வந்து சார்.
0: சரிங்க,
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடங்கி போவதில் கூட ஒரு சுகம் இருக்கத்தான் செய்கிறது. என்ன விடயம் அப்படின்னா, தன்னுடைய சுயமரியாதைக்கு இழுக்கில்லாமல் இருக்கிற பொழுது அது எந்த பின்விளைவுகளையும் நமக்கு எதிர்வினையாக மாற்றாமல் போனால் நிச்சயமாக அடங்கி போவதில் தவறில்லை. அதுவும் முக்கியமாக இல்லத்தாரிடம் அடங்கி போவதில் தவறில்லை என்பதைத்தான் மிக அழகாக ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அடுத்து வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: அன்பான சகோதரருக்கு பண்பான வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: மாரியங்காவல் என்ன குழந்தைநாதன்
0: ஐயா பேசுங்க.
2: இந்த நேரம் தான் ரொம்ப சொல்லிட்டாரு, அருமையா சொல்றாருன்னா ஆண்டு அணைச்சிருக்கிறாரு அவரு. நம்மள சம்பந்தம் போடல, வயசாகல எனக்கு. அந்த பெரியவங்க சொல்லுவாங்க
0: இல்ல, அப்படின்னு எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க
2: என்ன ஐயா? என்ன கொண்டாந்து வானொலியில இவன் சொல்ற மாதிரி என்ன கொண்டாந்து வானொலியில மாட்டி விட பாக்குறீங்க?
0: சரி சொல்லுங்க.
2: இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துல கண்டிப்பாக அது போனா போனா விட்டு புழப்பாக்கணும். அத புடிச்சுக்கிட்டே இருக்கணும் வச்சுங்களேன். கண்டிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்பமாக இருந்தாலும்
0: சரிதான்,
2: ஒரு பொது
0: சமூகமாக இருந்தாலும் சரி,
2: என்னங்க
0: சமூகமாக இருந்தாலும் சரிதான் இல்லையா?
2: சமூகமா இருந்தாலும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம், அங்கேயும் சரி, சில பேர் நம்மளை பத்தி பேசுவாங்கதான். இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுட்டு இப்ப உள்ள காலத்துக்கு நம்ம காணாம போறது சிறப்பா இருக்கு என்பது என்னோட கருத்து. வாய்ப்பு நன்றிங்க,
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: உவாகம்
3: இளகோவன்
0: பேசுங்க.
3: விட்டு கொடுப்பதும் விட்டு விடுவதும், விட்டு கொடுப்பதை விட விட்டு கொடுப்பதை விட விட்டு விடலாம் சார்.
0: எதை விட்டு கொடுக்கலாம், எதை விட்டு விடலாம்னு நினைக்கிறீங்க?
3: விட்டு விட்டோம், விட்டு கொடுப்பாரு வச்சுக்கலாம், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம வந்து விட்டு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மனசுல நேரம் பேச்சு மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி பேசுற மாதிரி சூழல் அமையலாம், மாத்தி பேசுவாங்க.
0: சரி,
3: ஒரு வழியா விட்டு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கீங்க, அந்த பெரிய மனப்பான்மையோட நம்ம ஒதுங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாயிடுங்க நமக்கு மனசுல,
0: நமக்கே வந்துடும். சரி,
3: ஆமா, விட்டு கொடுத்துட்டு விட்டு விட்டு கொடு விட்டு கொடுப்பது விட்டு கொடுத்ததுன்னா நம்ம வந்து விட்டு விட்டு கொடுக்கறதோட விட்டு கொடுத்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க.
0: ஓ,
3: நாம ஒதுங்கிறது நல்லது நினைக்கிற வேண்டியதா இருக்குங்க.
0: சரிங்க, அப்ப விட்டு கொடுப்பதுதான் சிறந்தது இல்லையா?
3: ஆமா சார்.
0: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: கருத்து செயலி தூவி அறிவிக்கதிரி விழுத்து செய்யும் காரை பண்பலைய அன்பு அறிவிப்பாளனை வணங்க. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்
0: ஐயா பேசுங்க.
4: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கங்க ஐயா, சொல்லுங்க.
4: விட்டு கொடுத்தலும் விட்டு விடுவதும், விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போனவர் விட்டு கொடுப்பதில்லை. அதனால விட்டு கொடுப்பது என்பது மிகப்பெரிய பண்பு. அடுத்த

0: விட்டு கொடுக்கும் போது அவர்கள் மனதளவில் நமக்கு விட்டு கொடுக்கணும்னு நினைப்பாங்க.
1: சரிங்க.
0: அதனால விட்டு கொடுத்தல் மிக சிறந்த பண்பாகும். அது விட்டு கொடுத்தல் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். அது மாதிரி விட்டு விடுவது தீய பழக்கங்கள் இதுவரை இருந்தாலும் சரி இன்னி இல்லாமல் இருக்க விட்டு விட வேண்டியது நல்லது.
1: நல்லது. சரிங்க. பெங்களூர் எப்படி இருக்கு? ரொம்ப சூடா இருக்கா இல்ல குளிரா இருக்கா?
0: எங்க
1: பெங்களூர் பகுதி எப்படி இருக்கு?
0: பெங்களூர் கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் கூலிங்க இருக்கு, கொஞ்சம் வெயில் அடிக்குது.
1: சரிங்க.
0: மழை பெய்யல அங்க.
1: இங்கேயும் வெயில் கடுமையா தாங்க இருக்கு. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வேதாரண்ய வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சார் சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் சிவகுமார், சொல்லுங்க.
2: அதாவது விட்டு விடுவதும் விட்டு கொடுப்பதுமா?
1: ஆமாங்க.
2: அதாவது நம்ம வந்து ஒரு எந்த பொருளாக இருந்தாலும் சரி நம்ம வந்து குடும்பத்திலேயே விட்டு கொடுத்து போவதுதான் சிறந்த பண்பாக இருக்கிறது.
1: சரி.
2: ஒரு எந்த ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளயோ அல்லது உறவினர்கள் மத்தியிலயோ பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து போறதுதான் மிக சிறந்த பண்பு. அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனை எனக்கு கொஞ்சம் கூட இருக்கு குறைச்சிருக்குன்னு சொல்லும் போது சரி அண்ணன் தானே எடுத்துட்டு போனா போகட்டும் அப்படின்னு அந்த விட்டு கொடுக்கற மனப்பான்மைங்கிறது எல்லோருக்கும் இல்லைங்கய்யா, ஒரு சில பேருக்கு தான் இருக்கு.
1: நீங்க வந்து விட்டு கொடுக்க சொல்றீங்க, ஆனா அவர்கள் வெட்டி கொடுக்கிறார்கள் தான் சொல்லணும் இன்றைய காலகட்டத்துல இல்லையா?
2: ஆமா ஆமா ஆமா. அதே போல நம்ம வந்து ஒரு பொதுவான காரியத்திற்கு ஒரு ஏதோ ஒரு பொதுவான காரியத்துக்கு கேட்கறாங்கன்னு வச்சுக்கீங்க, இந்த இடம் எனக்கு வேணுப்பா, இது வந்து சாலை போடுவதற்காக இந்த இடம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்தை விட்டு கொடுப்பதுல தப்பு இல்ல.
1: சரிங்க.
2: இல்ல நான் முடிய முடியாதுங்க, நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது தவறு. பொதுவான காரியத்திற்கு
1: விட்டு விடுவது நல்லது. சரியா?
2: ஆமா.
1: சரிங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.
2: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இன்றைய சிந்தனை அரங்கத்தில் விட்டுக் கொடுப்பதும் விட்டு விடுவதும் என்ற பொருண்மையில் நேர்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இணைப்பில் வருகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்
1: ஐயா. இனிய காலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
1: ஐயாவுக்கு காலை வணக்கம். குருவர் ராஜேந்திரன் மணக்குடி.
0: பேசுங்க ஐயா.
1: ஐயா, விட்டு கொடுப்பது வந்து உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, இது வந்து விட்டு கொடுப்பது வந்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஒரு குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுங்களா, அந்த குடும்பம் எவ்வளவு கொதூகலமா இருக்கும்.
0: ஆமா.
1: அப்ப அதே மாதிரி அந்த தாய் தந்தையர் விட்டு கொடுத்த பார்த்தா அந்த பிள்ளைகளை விட்டு கொடுத்து போவாங்க, அனுசரிச்சு போவாங்க. அப்ப அனுசரிச்சு போகல, நம்ம வீட்டுல விட்டு கொடுத்து போகல, அடுத்த வீடு பக்கத்து வீடு பக்கத்து வீடு பக்கத்து வீடு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் விட்டு கொடுத்து போவோம்.
0: என்ன
1: கண்டு வந்தோம், அப்படி விட்டு கொடுத்து போகிற இடத்துல வந்து தாராளமா விட்டு கொடுத்து போகணும். அப்படி போனாதான் உலகம் வந்து இயல்பாக இயங்கக்கூடிய தன்மைகளுக்கு இருக்கும். விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை.
0: சரிங்க.
1: அதே பாத்தீங்கன்னா அதே உறவுகளாக இருந்தாலும் சரி, நட்புகளும் நம்ம தன்மானத்தை சேர்ந்துறாங்க பாருங்க. நம்ம தன்மானத்தை சீண்டி அப்படின்னா நம்ம கிட்ட நல்ல உறவு கொண்டாடுவாங்க, நமது பொருளை நன்றாக பயன்படுத்துவார்கள். பயன்படுத்தி விட்டு நம்மை பற்றி நம்ம தன்மானத்துக்கு நம்ம வந்து அவதூறாகவும் பலவான அநீதியான வார்த்தைகளை பலரிடம் பேசுவாங்க.
0: சரி.
1: அப்ப அந்த உறவை வந்து விட்டு விடுறதா நல்லது. ஏனால் வச்சுட்டு இருந்தோம்னு
0: வச்சுங்களேன்,
1: நம்மள வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையில் கொண்டு போக விடாது.
0: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இன்றைய சிந்தனை அரங்கத்தில் விட்டு கொடுப்பதும் விட்டு விடுவதும் என்ற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். விட்டு கொடுப்பது என்பது அப்படியே அள்ளி கொடுப்பதல்ல, அதற்கென்று ஒரு தியாக மனப்பான்மை வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விடயம் அப்படின்னா,

0: அவ்வளவு காலம் நம்மோடு இருந்த ஒரு விடயம், அவ்வளவு காலம் நம்மோடு இருந்த ஒரு உறவு, அவ்வளவு காலம் நம்மோடு இருந்த ஒரு பிணைப்பு, இவையெல்லாம் ஒரே நேரத்தில் விட்டு கொடுத்து விட முடியாது. எப்பொழுது விட்டு கொடுக்கலாம் அப்படின்னா, நிச்சயமாக நம்மை விட மற்றவர்களுக்கு பலன் இருக்கிறது என்று தெரிந்தால் அதில் விட்டு கொடுப்பதில் தவறில்லை. ஏனெனில் அந்த இடத்தில் நாம் எதை விட்டு கொடுக்கிறோமோ அது இரட்டிப்பாக நம்மிடம் வந்து சேரும். அன்பை விட்டு கொடுத்து பாருங்கள், திரும்ப இரட்டிப்பாக நம்மிடம் வந்து சேரும். இதையெல்லாம் விட்டு விடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதை விட, இதற்காக இதை மட்டும் விட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படி வருகிற பொழுது அங்கே தியாகி என்கிற ஒரு இடத்திற்கு நீங்கள் கொண்டு செல்லப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏனெனில் மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற பொழுது, அந்த உணர்வுக்கு மதிப்பளித்து ஒரு விடயம் அவர்களுக்கு தீமை பயக்கும் என்று தெரிந்து அதை விட்டுவிடுவீர்கள். ஆனால் நிச்சயமாக அந்த இடத்திலே நீங்கள் ஒரு தியாக மனப்பான்மை கொண்டவராக அங்கீகரிக்கப்படுகிறீர்கள். இப்படித்தான் விட்டு கொடுப்பதும் விட்டு விடுவதும் ஒரே நேர்கோட்டில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் அடுத்து வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுகிறாங்க? வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: வணக்கத்துடன் வடக்காலத்தூர் பாக்கியானதன் சார்.
0: பேசுங்க.
1: விட்டு கொடுப்பதும் விட்டு விடுவதும் கேட்கறது இனிமையா தான் இருக்கு. ஆனா அது யாருமே செய்யறது எல்லாருக்கும் மனசு வராது சார்,
0: வராது. ஆமா,
1: அப்படி எல்லாருக்கும் மனசு வந்துச்சுன்னா உலகத்துல வன்முறை என்பதே இருக்காது. நன்றி,
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க. இணைப்பில் வந்த மைக்கு அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
2: எனக்க வணக்கம்ங்க.
0: வணக்கங்க.
2: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்துல இருந்து கணேசன் பேசுறேங்க.
0: பேசுங்க கணேசன்.
2: அதாவதுங்க, எனக்கு தோசை பிடிக்கும், எங்க வீட்டுக்கார பிள்ளைக்கு இட்லி பிடிக்கும்.
0: சரி,
2: ரெண்டு பேருக்கு ஒரே போராட்டம் பாத்துருங்க. இப்ப பாத்தீங்க, நான் விட்டு கொடுத்துட்டுங்க.
0: எத
2: தோசை வைக்கிறத விட்டு இட்லி வைக்க
0: ஆரம்பிச்சிட்டீங்க? இட்லி வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அவ்வளவுதான்.
2: அவ்வளவுதாங்க. சிலர் வந்து தான் பிடிச்ச காலத்து பிடிச்ச மயிலுக்கு மூன்று காலம் அப்படின்னு தொங்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது.
0: எதை நினைச்சு விட்டு கொடுத்தீங்க தோசைய?
2: இணைப்பில்
0: வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம். ஐயா பேசுங்க.
3: அதாவது விட்டு கொடுத்தல் ஒரு ரேர் குவாலிட்டி, எல்லாருக்கும் வந்து அந்த எண்ணங்கள் வராது. நன்றி,
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரீநெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி.
5: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணுமா? காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: அன்பார்ந்த விவசாயிகளை, நிரம்ப மற்றும் நீரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
8: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
7: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
12: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு

0: இந்த இனிய பொழுதில் இணைந்திருக்கிறோம். காற்றலையில் கைகொர்த்து கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் இன்று விட்டுக் கொடுப்பதும் விட்டு விடுவதும் என்ற பொருண்மையில் நேயர்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இணைப்பில் வருகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: வணக்கம் ஐயா.
0: ஐயா பேசுங்க.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க. உங்களுடைய அலைபேசி இணைப்பு விட்டு விட்டு வருது. ஐயா, உங்களுடைய பெயர் கூட எங்களுக்கு தெளிவாக கிடைக்கல. கொஞ்சம் வந்து சரியான இடத்துல உங்களுடைய தொடர்பு கிடைக்கிற மாதிரி வெளியில் வந்து நின்று பேசுங்க. வணக்கம் ஐயா, நான் பேசுறது கேக்குதுங்களா உங்களுக்கு? ஐயா வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? ஏன்னா அந்த நேயருடைய தெளிவான இணைப்பு நமக்கு கிடைக்கல. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். பாபுராஜபுரம், முகமது இக்பால்.
0: ஐயா பேசுங்க.
2: விட்டு கொடுப்போதும் விட்டு விடுதல்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் பிரயாணத்துல போயிட்டு இருப்போம், அப்ப நம்ம உட்கார்றது இடம் கிடைச்சிருங்க.
0: சரி,
2: நமக்கு பக்கத்துல வயதானவங்க, கர்ப்பிணிகள், மாட்டுத்தினால நிப்பாங்க. அதுக்காக அவங்க உட்கார்றதுக்கு விட்டு கொடுக்கலாம். அவங்களுக்கு உட்கார்றதுக்கு
0: ஓ அதை விட்டு கொடுத்துடலாம்.
2: ஜன்னல் வரமா நமக்கு இடம் கழிச்சாலும் வெத்தலை வாக்கு போட்டுட்டு எச்சு துப்புறன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்ம நவந்துகிட்டு ஜன்னல் வரமா இடம் கொடுக்கலாம்.
0: சரி,
2: அதனால விட்டு கொடுப்போம் கெட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க. விட்டு விடுவதுன்னு நம்ம குடும்பத்துல யாராச்சும் வந்தாங்க, நம்ம என்ன சொன்னாலும் அட்வைஸ் பண்ணலாம் கேட்கற மாதிரி இல்லைன்னா அவங்கள வேணான்னு சொல்லி அப்படியே விட்டு விட்டுறோம், தேவையில்லைன்ட்டு நம்ம.
0: சரி,
2: அதான்
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றி. இணைப்பில் வந்து மைக்கு அடுத்து வருகிற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். கும்பகோணம், கணபதி நகர், மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் ஐயா பேசுங்க.
3: அதாவது வந்து எதுவா இருந்தாலும் நம்ம வந்து யோசனை பண்ணி நம்ம வந்து விட்டு கொடுத்தா இப்படிதான் இருக்கான், அப்படிதான் இருக்கான், நான் எதுவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நம்ம சொன்னோம்னா நம்ம மேல எல்லாருக்கும் வெறுப்பு வரும். ராமாயணத்துல பாருங்க, அந்த ராமாயணத்துல அவரோட பதவியே விட்டு கொடுத்துட்டு போறாரு இல்லையா? அவரு வந்து அந்த ராமன் தான் ஆசையா இருந்தாரு.
0: சரிங்க,
3: நம்ம வந்து ராமன் எப்படி விட்டு கொடுத்து நம்ம தம்பி ஆகட்டும் நம்ம நாட்டுக்கு போலாம் அப்படின்னு போனாரு. அது மாதிரி அவர் போனவன்னா அவருக்கு நல்ல ஒரு அதை வந்து நம்ம இன்னைக்கு நான் பேசுறேன் நம்ம பேசுறோம் அப்படின்னாக்கா வந்து அவர் விட்டு கொடுத்ததுனாலதான் எல்லாமே. அதே மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையிலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு இது இருக்கு. ஒரு காரியங்களுக்காக நம்ம விட்டு கொடுக்கறதுனால தப்பு கிடையாது. அதனால வந்து வாழ்க்கை என்னைக்குமே நம்மளுக்கு நல்லாதான் இருக்குங்கிறது என்னோட கருத்து. நன்றி.
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பத்து மணி 32 நிமிடமாக இருந்த இணைய பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் விட்டு கொடுப்பதும் விட்டு விடுவதும் என்ற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நேயர்கள் காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் விடுத்திருந்த பதாகை கீழே நிறைய பின்னூட்டங்களை இந்த விட்டுக் கொடுப்பதும் விட்டு விடுவதும் தலைப்பிற்காக சுடுக்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, விட்டுக் கொடுப்பதும் விட்டு விடுவதும் இரண்டும் வாழ்க்கையில் அவசியமான குணங்கள். சில நேரங்களில் உறவை காப்பாற்ற விட்டுக் கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் மன அமைதிக்காக நடந்ததை விட்டுவிட வேண்டும். எல்லாவற்றையும் பிடித்து கொண்டே இருந்தால் மனதில் பாரம் அதிகமாகும். சில விடயங்களை விட்டுவிட தெரிந்தால்தான் வாழ்க்கை இலகுவாகும். விட்டுக் கொடுப்பது தோல்வி அல்ல, விட்டு விடுவது பலவீனமும் அல்ல. இரண்டுமே வாழ்க்கையை அழகாக நடத்தும் பக்குவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விட்டுக் கொடுப்பது, விட்டு விடுவது, விட்டுக் கொடுப்பது என்பது பலவீனம் அல்ல, உறவுகளை பேணி பாதுகாக்கும் பக்குவம். விட்டு விடுவது என்பது தோல்வி அல்ல, மன அமைதிக்காக தேடிக்கொள்ளும் விடுதலை. வாழ்வில் விட்டுக் கொடுத்தல் மற்றும் விட்டு விடுதல் இரண்டிற்கும் உள்ள ஆழமான அர்த்தம், விட்டுக் கொடுப்பது உறவுகளை வளர்க்கும் கொடுமை நட்பு மற்றும் அலுவலகத்தில் சிறிய ஈகோக்களை தாண்டி நான் விட்டுக் கொடுக்கும்போது அங்கு அன்பு நிலைக்கும் அப்படின்னு கடலூர் துறைமுகம் சுரேஷ் அப்படின்னு அனுப்பியிருக்கார். அடுத்து ஜோதி அன்னப்பன் பேட்டையிலிருந்து, விட்டுக் கொடுப்பது என்பது உறவுகள்

நம்முடைய சில விருப்பங்களை தியாகம் செய்வதாகும். கணவன், மனைவி, குடும்பத்தினர், நண்பர்கள், உடன் பணிபுரிபவர்களுடன் இணக்கமாக வாழ இது தேவை. மாறாக மனிதர்கள் நம் கட்டுப்பாட்டில் இல்லாத சூழ்நிலைகள், கடந்த கால கசப்பான நினைவுகள், தீராத விவாதங்கள் ஆகியவற்றில் இது தேவைதான். இனி இவர்களிடம் பேசி பயனில்லை, அல்லது இதை நினைத்து வருந்துவது வீண் என்று புரிந்து கொண்டு விலகுவது நன்று அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. கொள்ளிடம் கருணாநிதி, விட்டு கொடுத்து வாழ்வது தான் எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க திருநெல்லிக்காவல் சுமதி. விருவநல்லூர் கருணாநிதி வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆண்டி மேடம் கார்த்திகேயன், உறவுகளோ நட்புகளோ முடிந்தவரை விட்டு கொடுக்கலாம், முடியாத போது விட்டு விலகிவிடலாம். காரணம், ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்மானமும் சுய கௌரவமும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்த பின்னூட்டத்தை சொடுக்கி இருக்கிறார் திருமூலஸ்தானம் வீர சுந்தரி. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை என்பது பழமொழி. வீண் பிடிவாதத்தை கைவிட்டு மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக சற்று இறங்கி வருவது தோல்வி அல்ல, அது உறவை தக்க வைக்கும் மாபெரும் வெற்றி. திருமலஸ்தானம் வீர சுந்தரி அந்த பின்னூட்டத்தை சுடுக்கி இருக்காங்க. காரைக்கால் நளினி, விட்டு கொடுத்து போக வேண்டிய இடத்தில் போகலாம். இரண்டாவதம் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட விட்டு கொடுப்பதை விட விலகிச் செல்வது மேல், புரிதல் இல்லாத இடத்தில் விலகிச் செல்வது சிறப்பு. உங்கள் கருத்தை சொல்லுங்கள், நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் என்று சிறப்பான கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க காரைக்கால் நளினி. நிச்சயமாக இதுவரைக்கும் உங்கள் கூட சேர்ந்து நானும் வானொலியில் சொல்லிட்டு தான் இருக்கேன் நளினி. மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.

0: நூறு புள்ளி மூன்று மெகா ஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இன்றைய சிந்தனை அரங்கத்தில் விட்டுக் கொடுப்பதும் விட்டு விடுவதும் என்ற பொருண்மையில் நேர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தங்களுடைய கருத்தை பதிவு செய்ய காற்றலையில் கைகோர்க்க தொலைபேசி வழியை இணைகிற இந்த நேயர் யார்? இங்கிருந்து வணக்கம். பேசுங்கம்மா. நலமா இருக்கும், சொல்லுங்க.
1: குடும்பத்துல உறவுகள்கிட்ட வந்து நம்ம விட்டு கொடுத்து போகணும் சார்.
0: சரி.
1: அப்புறம் வந்து நம்ம நடந்ததை வந்து எண்ணி நினைச்சிட்டே இருக்க கூடாது. அத வந்து விட்டுட்டு போயிடணும்.
0: சரி. நடந்ததை எதுவுமே நினைச்சிட்டு இருக்க கூடாதா?
1: கசப்பான விஷயத்த வந்து நம்ம நினைச்சிட்டு கூடாது.
0: கசப்பான விடயங்களை மட்டும் நினைக்க கூடாது, விட்டுறணும்.
1: ஆமா சார், சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்கலாம்.
0: அது எப்போது வேணும் இல்லையா?
1: ஆமா சார, ஆமா சார்.
0: நாம எப்பவுமே மகிழ்ச்சியை விட்டு கொடுக்க மாட்டோமே.
2: வாழ்க்கையில வந்து நம்ம எதை விட்டு கொடுக்கணுமோ அதான் விட்டு கொடுக்க முடியும்.
0: அவ்வளவுதான், எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட முடியாது.
2: விட்டு விட வேண்டியது வந்து தேவையில்லாத எண்ணங்கள். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த நேர்மறை சிந்தனைன்னு சொல்லுவோம்ல,
0: ஆமா ஆமா,
2: அதெல்லாம் விட்டுட்டா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு சார். வெரி சிம்பிள்.
0: ஓ
2: நன்றி சார்,
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் விட்டு கொடுப்பதும் விட்டு விடுவதும் இந்த பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இணைகிற அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் சார். பாக்கம் பருத்தியூர் சுமதி.
0: சுமதி பேசுங்க.
4: விட்டு கொடுத்தலும் விட்டு விடுதலும், அதாவது நமக்கு வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும்னா நாம வளைந்து கொடுப்பதிலும் விட்டு கொடுப்பதிலும் தப்பு இல்ல சார்.
0: சரி.
4: காலம் நமக்கு வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு.
0: கற்றுக் கொடுத்துருக்கிறது.
4: ஆமா, என்னன்னா சில விஷயங்களை மறப்பதற்கு, மறுப்பதற்கு, மறைப்பதற்கு, மன்னிப்பதற்கு, கூடவே மறத்து போவதற்கும் நமக்கு கற்றுக் கொடுத்து,
0: மறத்து போவதற்கு.
4: ஆமா, கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால நாம வந்து சில விஷயங்களை விட்டு கொடுத்துக்கறதுல தப்பு இல்ல. நமக்கான ஆறுதல் வந்து நம்மிடம் தான் சார் இருக்கு.
0: சரிங்க.
4: அதோட நம்ம மறந்து போவதற்கும் கடந்து போவதற்கும், அதாவது மனிதனுடைய மிகப்பெரிய சக்தியே என்ன தெரியுங்களா? இப்ப நடைமுறையில வாழ்நாள்ல சொல்றேன், நம்ம வந்து சிதைக்கும் இளைய சோதனைகளுக்கு இடையே
0: சரி
4: நம்ம செதிக்கு உயரும் சாதனை தான் சார் வாழ்க்கை.
0: வாழ்க்கை. சரிங்க.
4: விட்டு கொடுப்பத தப்பு இல்ல.
0: தப்பு இல்ல.
4: ஆனா விட்டு கொடுத்தால் அன்பு சார், அது உறவு.
0: சரிங்கம்மா.
4: நன்றி சார்.
0: நன்றி நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் சார். எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன்
0: பேசுங்கம்மா.
5: விட்டு கொடுப்பது என்பது அன்பின் அடையாளம் சார். ஒரு உறவை தக்க வைத்துக் கொள்ளணும், மற்றவர்களிடம் மகிழ்ச்சியாகவும் நமது சில விருப்பங்களை அல்லது பிடிவாதங்களை வந்து

0: தியாகம் செய்யலாம் அவங்களுக்காக.
1: ம்,
0: உண்மையான அன்பு உள்ளவங்களுக்காக நம்ம எதையுமே செய்யலாம்
1: செய்யலாம்.
0: ஆனா விட்டு விலகுவது என்பது வந்து சுயமரியாதையின் அடையாளம் சார். ஒரு இடத்துல நமக்கான மதிப்பு இல்லைன்னு வச்சுங்க, அல்லது ஒரு உறவு வந்து தொடர்ந்து நமக்கு மன அழுத்தத்தையே வலியும் தருதுன்னு வச்சுங்க, அங்கிருந்து வெளியே போறத அவங்கள்ட்ட இருந்தே விலகிறது நல்லது.
1: என்னுடைய
0: கருத்து.
1: மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய மன அழுத்தத்தை நாம வந்து சரி பண்ணிக்கணும்னா அந்த உறவே வேணான்னு விலகிறது நல்லது.
0: ஆமா சார், வாய்ப்புக்கு நன்றி.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா இணைப்பில் வந்தமைக்கு.
2: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிருஷ்ணலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: காற்றலையில் கைகோர்த்து கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலையின் சிந்தனை அரங்கத்தோடு நாம் இணைந்திருக்கும் இந்த இனிய நேரம் 10:45. இன்றைய சிந்தனை அரங்கத்தில் விட்டு விடுவதும் விட்டு கொடுப்பதும் என்ற பொருண்மையில் நேயர்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நேயர்கள் நிறைய கருத்துக்களை இன்றைய சிந்தனை அரங்கத்தில் தொலைபேசி வழியாகவும் பின்னூட்டங்கள் வழியாகவும் நமக்காக தந்து கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் வருகிற அடுத்த நேயர் யாருங்கிறது பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் சார். நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன்.
1: பாண்டியன் ஐயா பேசுங்க.
8: அதாவது விசு கொடுத்தல் அப்படிங்கறது வந்து நம்ம பல அடிப்படையான விஷயங்களை நம்ம மறந்துடுறோம். இந்த இந்த பிரச்சனைகள்னாலதான் நமக்கு அடுத்தவங்களோட பிரச்சனைகள் நமக்கு புரியறதே இல்லை. இப்போ குழந்தைகள்கிட்ட நாம எவ்வளவு மேக்சிமம் எதிர்பார்க்கணுமோ அதை எதிர்பார்க்கறோம்
1: பாக்குறோம்.
8: அதே மாதிரி பிள்ளைங்க என்ன
1: செய்யுதுன்னா,
8: வயசானாலும் பரவாயில்ல, அவங்க கிட்ட எவ்வளவு எதிர்பார்க்க முடியுமோ அதை எதிர்பார்க்கறாங்க.
1: அப்ப
8: இந்த இடத்துல வயசாயிடுச்சு அவங்களுக்கு, அவங்க வந்து முடியாத சூழ்நிலையில இருக்காங்களே, அவங்கள்ட்ட இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கொண்டுட்டு எதிர்பார்க்கறோமே, நாம இந்த வயசுல அவங்களை எப்படி நடத்தணும்? ஒரு சகிப்புத்தன்மை இல்ல, விட்டு கொடுத்தல் இங்க இருக்கவே மாட்டேங்குது. இது மாதிரி விட்டு கொடுத்தல் இல்லாததுனாலதான் சமுதாயத்துல பல பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து பேஸ் பண்ணிட்டே இருக்கோம். காரணமே அதுதான். இப்போ கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு பாத்தீங்கன்னு
1: வச்சுங்களேன்,
8: ஒண்ணு கணவன் அனுசரிக்கணும், இல்லைன்னா மனைவி அனுசரிக்கணும். இவங்க ரெண்டு பேருமே பழைய விஷயங்கள், நிறைய விஷயங்களை மறந்து போயிடுறாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு அன்பான கணவன், ஒரு அன்பான மனைவி தான். ஆனா இந்த அன்பை சன நேரத்துல தொலைச்சிட்டு அடுத்த நிமிஷம் அவங்க யோசிச்சுட்டு போயிடுறாங்க. இதனாலதான் நம்ம பல நேரங்கள்ல சிரமப்படுறோம்.
1: அந்த சிறிது நேர மகிழ்ச்சிக்காக எல்லாவற்றையும் தொலைத்து விடுவது மொத்தமா.
8: ஆமா, அதனாலதான் இந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்.
1: சரிங்க,
8: யோசிச்சோம்னா நல்லா இருக்கும்.
1: நல்லா இருக்கும்.
8: நன்றி. வணக்கம்.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.

பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இன்றைய சிந்தனை அரங்கத்தில் அடுத்தடுத்து பின்னூட்டங்களை நம்முடைய காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் விடுத்திருக்கிறார்கள். சேத்தூர் சீதா கலியபெருமாள் என்ன சொடுக்கியிருக்காங்க அப்படின்னா, மற்றவர் செய்வதில் அல்லது சொல்வதில் நன்மை அவருக்கும் நமக்கும் இருந்தால் அதில் விட்டு கொடுக்கலாம், அதே சமயம் அதில் தீமை இருக்கும்பொழுது சொல்லி பார்க்கலாம், இல்லை அவர்கள் பிடிவாதம் பண்ணும்போது நாம் விட்டு விலகுவதுதான் சரியாக இருக்கும் அப்படின் இருக்காங்க. அடுத்து வினோத்குமார் காரைக்காலில் இருந்து, விட்டு கொடுத்தல் மற்றவர்களுக்காக நமது பிடிவாதத்தை அல்லது கோபத்தை விட்டு கொடுப்பது பலவீனம் அல்ல, அது மனப்பக்குவம் அப்படின் இருக்காங்க. அடுத்து மீனாட்சி காட்டுமன்னார் கோயிலிருந்து, விட்டு கொடுப்பதும் விட்டு விடுவதும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக தோன்றினாலும் கூட, விட்டு கொடுத்தல் இது உறவுகளுக்காகவும் அன்பிற்காகவும் பிறர் நலனுக்காகவும் சில நம்முடைய விருப்பங்களை தியாகம் செய்வதாகும். அதே நேரத்தில் விட்டு விடுவது என்பது அன்பின் வெளிப்பாடு. ஒரு குடும்பத்திலோ அல்லது நட்பிலோ சண்டை வரக்கூடாது என்பதற்காக நம்முடைய உரிமையோ அல்லது பிடிவாதத்தையோ குறைத்து கொள்வது அப்படின்ட்டுருக்காங்க. நல்ல விடயங்களுக்கு விட்டு கொடுத்து போகலாம், ஆனால் சில கெட்ட மனம்படைத்த மனிதர்களை விட்டு விடுவது மிக மிக நல்லது அப்படின்னு நினைப்பிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல், எதை விட்டு கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாதோ அதை கொடுக்கக்கூடாது. எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலையே, ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி. அடுத்தது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, ரவிச்சந்திரன் அஞ்சு ரவிச்சந்திரன் மயிலாடுதுறையிலிருந்து, விட்டு கொடுப்பதும் விட்டு விடுவதும் நாம் விட்டு கொடுத்தால் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நாம் ஒரு வருடம் பழகுகிறோம், அவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று தெரிந்தால் அவர்களை

0: விட்டு விடுவது நல்லது, நல்ல நல்லவர்களோடு நல்லபடியாக பழகுவேன், தீயவர்களாக இருந்தால் விட்டு விலகி விடுவேன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. திருவாளப்புத்தூர் கடக்க மயங்கரன் பிறர் நம்மை எவ்வாறு நடத்துகிறார்கள் என்பதை பொறுத்து விட்டு கொடுப்பதை விட விட்டு விடுவது நல்லது அப்படின்னு இருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ், அன்பானவர்களிடம் அன்பை விட்டு கொடுப்போம், ஆணவக்காரர்களிடம் அன்பை விட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி, வாழ்க்கையில் எங்கே எந்த விடயங்களில் விட்டு கொடுக்க வேண்டும், எங்கே விட்டு விலக வேண்டும் என்ற அறிவு நமக்கு வேண்டும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. விட்டு கொடுத்து போவது என்பது உறவுகளை வாழ்நாள் முழுவதும் பிரியாமல் இணைத்து வைக்கும். அதே நேரத்தில் மனதில் கொடிய வஞ்சகமும் நஞ்சும் கொண்ட உறவுகளுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை செய்து போராடி கொண்டே இருந்தால் நமக்கு மன அழுத்தம் தான் ஏற்படும். ஆகையால் அவர்களை விட்டு மொத்தமாக விலகிவிடுவது நம் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின் இருக்காங்க. உயிரான நம் நிம்மதியை பாதுகாக்க தேவையற்ற இடங்களை உறவுகளை விட்டு விலகியே இருப்போம். விட்டு கொடுப்பது உறவை வளர்க்கும், விட்டு விலகுவது உன்னையே மீட்கும் அப்படின்ட்டுருக்காங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை வடுகூர் தென்பாதி வீரபாண்டியன், அது உறவோ நட்போ காதலோ அதில் விட்டு கொடுத்து போக வேண்டும், அப்படியும் சரியில்லை என்றால் விவாதம் செய்யாமல் விலகிவிட வேண்டும் நினைப்பிருக்காங்க. அடுத்து பேரன் செந்தில் கண்ணன், விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை, கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை, பொதுவாக கூட்டு குடும்பங்களில் எதிர்பார்க்கலாம், சில இடங்களில் விதி விலக்கு உண்டு அப்படின்னு நினைப்பிருக்காங்க. அடுத்து வீரை முகமது இப்ராஹிம் பெருகமணி திருச்சி, விட்டு கொடுப்பது வாழ்க்கை துணைக்காக, பிள்ளைகளுக்காக விட்டு கொடுக்கிறேன், உடல் நலத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, இறைவனின் கட்டளைக்காக சிலவற்றை விட்டு விடுகிறேன், எல்லாம் நம்முடைய நலனுக்காகத்தான் இருக்காங்க. அடுத்து நாச்சியா மன்சூர் ஆக்கூர் மடப்புறத்திலிருந்து, விட்டு கொடுத்து போவது நல்லது, முதலில் நாம் ஈகோ பார்க்கக்கூடாது, உறவுகளிடத்தில் முதலில் விட்டு கொடுத்து போகணும், எந்த நேரத்திலும் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் வசதி உள்ளவர்களை உயர்த்தியும் வசதி குறைந்தவர்களை தாழ்த்தியும் பேசுவது தவறு அப்படின்னு நினைப்பிருக்காங்க. அடுத்து காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், விட்டு கொடுப்பது விட்டு கொடுத்து வாழ்வது தான் நல்லது, ஒரு சில விடயங்களுக்கு மட்டும்தான் விட்டு கொடுக்க முடியும், விட்டு விடுதல் என்பது நாம் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன், என்னை விட்டு விடுதல் நன்றி அப்படின்னு நினைப்பிருக்காங்க. பாப்பாரப்பட்டி தருமபுரி மாவட்டத்திலிருந்து மகிழ்ச்சின்னு மட்டும் அனுப்பியிருக்காங்க. அடுத்து விட்டு கொடுப்பது இன்பத்திற்கு வழிவகுக்கும், விட்டு விடுவது வரவிருக்கும் மனக்கவலையை எண்ணி வழியை அடைக்கும், திட்டச்சேரி அப்துல் ரஜாக். அடுத்தது கத்திரிப்புலம் பாக்கியராஜ், உறவுகளை விட்டு கொடுக்கக்கூடாது, விட்டும் விடக்கூடாது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் வேல்முருகன், விட்டு கொடுப்பதும் விட்டு விடுவதும் வாழ்நாளில் விட்டு கொடுத்து வாழ்க்கையில் விட்டு விட்டு போன சில உறவுகளை விட்டு விடுவது நல்லது அப்படின்னு நினைப்பிருக்காங்க. பாப்பா கோவில் ரவி, அன்புக்காக பேசுபவர்களின் வார்த்தை உண்மையாக இருக்கும், அவர்களுக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. அதம்பார் கலை செல்வி செல்வம், விட்டு கொடுத்து போவது நல்லது, குடும்பத்தில் ஈகோ பார்க்கக்கூடாது, ஆனால் சில இடங்களில் விட்டு கொடுத்து போவதற்கு அர்த்தமே இல்லாமல் போகிறதுன்னு இருக்காங்க. இன்பா இலக்கியா என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ஊருன்னு அவங்க அனுப்பலை. விட்டு விடுவது நமக்காக, நம் மனச்சுமையை குறைப்பதற்கு விட்டுக் கொடுப்பது மற்றவர்களுக்காக அனுப்பியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு, நம் உறவுகள் திரும்பவும் வேண்டுமெனில் விட்டுக் கொடுப்பது நல்லது, வேண்டாம் என்ற முடிவு எடுக்கும் பொழுது விட்டு விடுவது நல்லது அப்படின்னு இருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சேகர், விட்டுக் கொடுப்பதும் விட்டு விடுவதும் வாழ்க்கைக்கு மிக அவசியம் சார் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. காரைக்கால் பண்பலை 100.3 தொலைபேசி வழியே தன்னுடைய கருத்தை காற்றலையில் கைகோர்க்க வரும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. ஐயா, தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியரையா.
0: சேவிய நலமா இருக்கும் சேவியரையா, சொல்லுங்க
1: ஐயா. விட்டு விட்டு கொடுப்பதை விட விட்டு விலகுதான் நல்லது. அதாவது ஒரு ஒரு குடும்பத்துல ஐயா, அதாவது கணவன் மனைவிக்குள்ள வந்து சந்தோஷமாக இருந்தால் அது வந்து விட்டு விட்டு விலக கூடாது. நம்ம வந்து விட்டு விட்டு கொடுப்பதுதான் நல்லது. சண்டை கட்சிகள் சந்திரசேகர்கள் இல்லாமல் இருக்கிறது நல்ல ஒரு ஒரு குடும்பத்துக்கு அழகு. அதே வந்து மணமகள் தரும் போது அந்த அந்த நூறு ஒரு மணமகள் சரியில்லைன்னா அதுல விட வார்த்தைகள் நம்ம குறைச்சி விட்டு விட்டு விலகிறது நல்லதுயா.
0: சரி,
1: நான் சொல்ல வாய்ப்புக்கு நன்றிங்க.
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. நேர்கள் கேட்டு மகிழ்ந்தது. காரைக்கால் பண்பலை 100.3 வழங்கிய சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் விட்டுக் கொடுப்பதும் விட்டு விடுவதும் என்ற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். தொலைபேசி வழியே நம்முடைய நேர்கள் நிறைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். அதேபோன்று காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்திலும் நல்ல கருத்துக்களை நம்மோடு நேர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். வாழ்க்கையில் தொடர்ந்து விட்டு கொடுத்தும் நம்முடைய உணர்வுகளுக்கு அங்கே மதிப்பில்லை என்கிற நிலை வருகிற பொழுது, அல்லது கோபம் பொறாமை போன்ற தீய குணங்கள் நம்மை அழிக்கும் என்று தெரிந்ததும் நாம் அதை தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருப்பது நல்லதல்ல. அவற்றை விட்டு விடுவதுதான்

புத்திசாலித்தனம். அதேபோன்று வாழ்க்கையில் நமக்கு பின்னால் இருக்கும் தேவையற்ற மன அழுத்தங்களை நீக்குவது என்பது விட்டு கொடுப்பதற்கு சமமாகிறது. ஏனெனில் இது மன அமைதியை மீட்டெடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய விடயமாக இருக்கிறது என்று சொல்லலாம். உறவுகள் வேண்டுமென்று நினைக்கும் பொழுது விட்டு கொடுங்கள். ஆனால் எவ்வளவு விட்டு கொடுத்தும் அங்கே உங்கள் சுயமரியாதைக்கும் உணர்வுகளுக்கு மதிப்பில்லை என்று தெரிகிற பொழுது உங்கள் மன அமைதிக்காக அந்த உறவையோ அல்லது சூழ்நிலையையோ அப்படியே விட்டுவிடுங்கள். இதுவே வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கான ஒரு விடயமாகும் என்கிற இந்த சிந்தனையையும் உங்களோடு பரிமாறிக்கொண்டு இன்றைய சிந்தனை அரங்கத்தில் பங்கு பெற்று சிறப்பித்த நேயர்களுக்கும் பின்னூட்டங்களை அனுப்பிய நேயர்களுக்கும் இல்லத்திலிருந்து நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை இன்றைய சிந்தனை அரங்கத்தை நிறைவு செய்து விடைபெறும் நான் உங்கள் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.

வணக்கம் தோழிகளே, வணக்கம் நேர்களே. இது நமக்கான நேரம், வணக்கம் தோழி நிகழ்ச்சியில். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உணவு இழப்பு மற்றும் உணவு வீணாவதை தவிர்க்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு நாள் இன்னைக்கு. அதாவது அது என்ன சொல்லுவாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் ஃபுட் லாஸ் அண்ட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் வரும் தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டில் உணவு வீணாகுவதை தவிர்க்க நீங்கள் என்ன செஞ்சிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நீங்கள் சொல்ல இருக்கிறீங்க.

ஆமாம் நேயர்களே, ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 29 அன்று இந்த நாள் கடைபிடிக்கப்படுது. ஐநா பொது சபையில் 2019 செப்டம்பர் 29 இந்த நாளை வந்து அறிவித்தாங்க. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் ஃபுட் லாஸ் அண்ட் வேஸ்ட் அப்படின்னு. இது எப்போ வந்து முதல் முதல்ல அனுசரிப்பு பண்ணாங்கன்னா 2020. தோழிகளை, நீங்களும் அழைங்க. உங்கள் வீட்டில் உணவை வீணாக்காமல் இருக்க நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி 0-4-3-6-8 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 இந்த எண்களில் வாங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
3: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
2: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
4: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
2: சிஏ டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: நேர்களே, இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் உணவை வீணாக்காமல் இருக்க நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். ஏன்னா இன்னைக்கு உணவு இழப்பு மற்றும் உணவு வீணாகுவதை தவிர்க்கிறதுக்கான விழிப்புணர்வுக்கான சர்வதேச நாள், அதுக்காக தான் இதை பற்றி கேட்டிருக்கோம். வர நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
8: இனிய முற்பகல் வணக்கம். சித்திரா மணக்குடி.
7: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
8: கேட்டேம்மா.
7: நீங்கள் சொல்லுங்களா, வீட்டில் உணவை வீணாக்காமல் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
8: வீட்டில் காலையில் இட்லி மீந்துட்டா வீணாக்க மாட்டோம், இட்லி உப்புமா சாப்பிடுவோம், செஞ்சிருவேம்மா. இதுமாரி சாதம் மீந்து விட்டா பச்சை புளியை கரைச்சி ஊற்றி பச்சை புளி சாதம் செஞ்சிருவேன், அதையும் வீணாக்க மாட்டேன்.
7: சரிங்க.
8: பழைய சாதம் மண்பானையில் வடித்து தண்ணி ஊற்றி சாப்பிடுவோம்மா, ரொம்ப நல்லா இருக்கும்மா.
7: சரிங்கம்மா.
8: கூடுமான வரைக்கும் வேஸ்ட்டு பண்ண மாட்டோம்மா எந்த சாமானையும்.
7: சரிங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
8: படம் விடுதலை, பாடல் வழிநடுக காட்டும் இல்லையா, அந்த பாடல் கொடுங்கம்மா.
7: சரிங்க, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு உங்களுக்கான பாடல் வருது.
8: நன்றி.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
4: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் உணவை வீணாக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். ஃபுட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதாவது உணவு வீணாகிறது, இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவகங்களில், நுகர்வோர், அதாவது நம்ம வீடுகளில் சாப்பிடக்கூடிய உணவை வந்து வாங்கி வீணாக்கிறது, தட்டில் அதாவது பிளேட்டில் வந்து நம்ம வீணாக்கிறத வந்து உணவு வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுட் லாஸ் அப்படின்னா என்னென்னா உணவு இழப்பு. இது எப்படின்னா, விவசாயத்தில் விளைஞ்ச உணவுப் பொருள்களை அறுவடை செய்யும் போது, சேமிக்கும் போது, பதப்படுத்துறதும் போது, போக்குவரத்துக்கு சந்தைக்கு கொண்டு செல்லும் போது, இந்த மாதிரி கட்டங்களில் அதோட தரங்கள் இல்லைன்னா அளவு குறையிறது வந்து ஃபுட் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாங்க இணைப்பில் இருக்கிற தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
7: இனிய காலை வணக்கம் மேடம்.
6: வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
7: மணக்குடியில இருந்து தனலட்சுமி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
6: நல்லா இருக்கங்க. நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
7: கேட்டுட்டு இருக்கேன் மேடம். உணவு வீணாக்கத பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க.
6: வீணாக்காம என்ன செய்றீங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம்.
7: அப்ப வந்து இடியாப்பம் போல இது போல மீந்தாலும் அது சேமியா.

0: உப்புமா போல தாளிச்சறது. ஒருவேளை உணவுக்கு தான் அந்த பொழுதுக்கும் பாடுபடுறது
1: கண்டிப்பா.
0: அத உணவை வேஸ்ட் ஆக்காம ஒருத்தவங்க எல்லாம் பசியாரணும் இல்ல நம்ம அதாவது மறுபடியும் அதை என்ன செய்யலாம், இட்லி மீந்தாலும் ஒரு உப்புமாவா செய்யலாம், சாதம் மீந்து போனா வெயில் காலத்துல ஒரு வடமும் வத்தல் போட்டுடலாம், அப்படி சுடுதண்ணி வச்சு ஊத்தி சாப்பிட்டுறணும், எதுவுமே வேஸ்ட் ஆக்க கூடாது.
1: ரொம்ப நல்லதுங்க, அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கீங்களா?
0: இணைந்ததுக்கு
1: ரொம்ப நன்றி. உங்களுக்கான பாடல் வருது.
0: மின்சாரக்கால இருந்து உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான்.
1: சரிங்க, நன்றி.
0: நன்றி மேடம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் உணவை வீணாக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு தோழிகளும் பல தகவல்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. தேவைக்கு அதிகமான உணவு வந்து சமைக்கக்கூடாது. தட்டில் மிதமான அளவு, நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டுமே வாங்கிக்கிறது நல்லது. அப்புறம் நம்மளால் முடிஞ்சது இதெல்லாம். அப்புறம் தேவைக்கு அதிகமான பொருட்களை வாங்கி கெட்டு போக வைக்கிறது, அது சமைக்கவும் செய்கிறதில்ல வீணாக போகிறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்புறம் திருமணம், விழாக்கள் இந்த மாதிரி ஹோட்டல்களில் வந்து மீதமாகிற உணவு, இது வந்து அதிகமாகவே வேஸ்ட் ஆகுது இல்லையா, இதை கொஞ்சம் தவிர்க்கணும். சரியாக சேமிக்காததுனால வீட்டில் வந்து உணவு கெட்டு போகிறது, இதையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வந்தாங்க, அவங்களுக்கு நான் பாடலை வழங்கிடலாம்.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மர் விடகலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமது. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடகலூர் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை மாலை 5 திருவாரூர் மைதின் கோவிந்தராஜா ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேசன் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை காலை 8:45 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் சிவி ஜுவல்லர்ஸ் வழங்கும் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
7: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட SV ஜுவல்லரி.
0: நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில உங்க வீட்டுல உணவு வீணாக்காம இருக்கிறதுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இணைப்புல இருக்கிற தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க தோழி? நேர்களே, உணவை வீணாக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. இதுக்காக நம்ம FAO அவங்களோட தகவல் படி 2026 இந்த தகவலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலக அளவில் உற்பத்தி செய்யப்படும் உணவில் சுமார் 13% அறுவடை

பிறகு சில்லறை அறுவடைக்கு பிறகும் சில்லறை விற்பனை நிலையங்களில் அடையிறதுக்கு முன்னாடியுமே வந்து இழக்கப்படுதான். மேலும் நுகர்வோர்களுக்கு கிடைக்கிற உணவில் சுமார் 19% உணவு வந்து இழக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவைக்கு அதிகமாக வாங்கிறத நிறுத்தணும், உணவை சரியான முறையில் சேமிக்கணும். ஒரு உணவை சமைச்சிட்ட பிறகு அதை வந்து நம்மளால் சாப்பிட முடியலன்னா அடுத்தவங்களுக்காவது கொடுத்துடணும், அதை வந்து வீணாக்கக்கூடாது. தட்டில் தேவையான அளவுக்கு தான் நம்ம வாங்கணும். முக்கியமானது காய்கறி பழங்களை சரியான முறையில் பாதுகாக்கணும்.

0: நிர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் உணவை வீணாக்காமல் நீங்கள் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் ஃபுட் லாஸ் அண்ட் வேஸ்ட், அதாவது உணவு இழப்பு மற்றும் உணவு வீணாகிறத தவிர்க்கிறதுக்கான விழிப்புணர்வுக்கான சர்வதேச நாள் இன்றைக்கி. அதன்படி பார்த்திங்கன்னா, ஐநாவில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 12 இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2030க்குள்ளே நுகர்வோர் மற்றும் சில்லறை நிலையங்களில் ஒருவருக்கான உணவு வீணாவதை பாதியாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உற்பத்தி மற்றும் விநியோக சங்கிலிகளில் ஏற்படும் உணவு இழப்பையும் குறைக்கணும் அப்படின்னு நோக்கமாக கொண்டிருக்காங்களாம். இதில் கண்டிப்பாக நம்மளுடைய பங்களிப்பும் இருக்கணும் இல்லையா? இணைப்பில் வர நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் தோழி.
1: வணக்கம். வணக்கம்மா, புதிய வாய்ப்போட உற்சாகமான காலம். வணக்கம்மா.
0: வணக்கங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? உணவு வீணாக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்றீங்க?
1: பொதுவா வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி அளவா சமைப்பமா, எனக்கு வந்து பொதுவா அந்த குளிர்சாதன பெட்டியில வச்சு சாப்பிடுற பழக்கம் எனக்கு கிடையாது. எனக்கு சுத்தமா பிடிக்கவும் நான் அந்த ஒரு விஷயத்த செய்யறதுனால எங்க பாப்பாவுக்கும் அது செட் ஆகாதுமா.
0: அதனால தேவையான அளவு சமைச்சுப்பீங்களோ?
1: கண்டிப்பா, தேவையான அளவு மட்டும்தான். பத்திரன்னு கூட நம்ம தோசை சுகுத்தி பண்ண தவிர, அந்த மதியத்துல ஒருத்தன் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சுட்டு அதை வேஸ்ட் ஆக்கிட்டு, எனக்கு ஒவ்வொரு நேரம் எங்க அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த சாப்பாடை நம்ம வீணாக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடு கிடைக்காம எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறத நினைச்சு பார்த்தா அதை வீணாக்கணும்ன்ற எண்ணம் வராது.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நம்ம இங்க வீணாக்கிட்டு இருக்க நேரம் எத்தனையோ பேர் அந்த சாப்பாடு கிடைக்காம பசியில இருப்பாங்க இல்லையா?
1: அதனால எனக்கு அந்த வீணாக்குற விஷயம் பிடிக்காதுமா. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நைட்ல இட்லி தான்மா ஊற்றுவேன், தோசை ஊற்றுறேன், அப்படியே மிச்சம் இருந்தாலும் காலையில. இப்பெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு, நம்ம கைபேசியில பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசு புதுசா, சப்பாத்தியை சப்பாத்தியா மட்டும் ஒரு டைம் கொடுத்துட்டு மிச்சம் இருந்தா கூட அதுக்கு தனியா இன்னும் கொஞ்சம் காய்கறிகள் சேர்த்து பசங்களுக்கு சேர்த்து கொடுக்கறது, அதுங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வித விதமா கொடுக்குறப்ப அதுங்க ஈஸியா கொஞ்சம் சாப்பிடறதுக்கும் நல்லா.
0: சரி, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணுங்க உங்களுக்கு?
1: எனக்கு வந்து ஸ்நேகதிய படத்துல இருந்து ராத்திரி மனதில் பாட்டு.
0: சரிங்க, ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வருது.
1: நன்றி
0: நன்றி.

நேர்களை இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் உணவை வீணாக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம் இல்லையா. அதுக்கு தோழிகளும் பல வழிகளை சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம ஒன்று யோசிக்கணும் நேர்களே. இப்போ வந்து ஒரு உணவு வீணாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு உணவு மட்டும் வீணாகிறது இல்லை. எதுக்காக இந்த நாளை வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஒரு நாளை எதுக்கு நம்ம கொண்டாடுறோம், அந்த நினைவில் அந்த நோக்கம் நமக்கு தெரியணும். ஒரு வருஷத்தில் ஒரு நாளாவது அதை பற்றி நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சர்வதேச நாள்கள்லாம் கொண்டாடிட்டுருக்கோம் இல்லையா. அந்த வகையில் ஏன் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா உணவை நம்ம வீணாக்கும் போது உணவு மட்டும் வீணாகிறதுல, அந்த உணவை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்பட்ட தண்ணீர், நிலம், மின்சாரம், எரிசக்தி, உழைப்பு, பணம், இது எல்லாமே வீணாகுது. ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க, அதை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சம்பாரித்து அதை வாங்குகிறோம், இதெல்லாம் செஞ்சு அதை ஒரு சமையல் செஞ்சு அது உணவுன்னு ஒரு கைக்கு நம்ம வந்த பிறகு அதை வீணாக்கிறது எவ்வளோ பெரிய

0: குற்றம்னு கூட சொல்லலாம் இல்லையா. வாங்க இணைப்பில் வர தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கங்க, எங்கேருந்து அழைக்கிறீங்க, உங்கள் பேர் என்ன?
1: தோக்குத்துறை சங்கரி.
0: சொல்லுங்கள், நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்களா?
1: ஆ, கேட்டுட்ருக்கேன் தோழி.
0: நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உணவை வீணாக்குவீங்களா வீணாக்க மாட்டிங்களா?
1: வீணாக்க
0: மாட்டிங்களா? ஆ, என்னென்ன பண்ணுவீங்க?
1: ஆ, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா எனக்கு தேவையானதை மட்டுமே நான் சாப்பிடுவேன்.
0: ம்,
1: எனக்கு சில பொருள்கள் வந்து ஒவ்வாமை ஏற்படுத்தும், அதனால நான் முன்கூட்டியே சொல்லிடுவேன் இதெல்லாம் தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஓ, அந்த இலையெல்லாம் வாங்க மாட்டீங்க அதெல்லாம்?
1: ஆ, வாங்க மாட்டேன்
0: தோழி. சரிங்க.
1: அதே மாதிரி என்னோட வீட்டுக்கு வந்து தங்குறவங்க எல்லாருமே நெருங்கினவ உறவினர்கள்
0: தான்,
1: அதனால அவங்கள்ட்ட நான் கேட்டுப்பேன் நீங்க என்ன உணவு உங்களுக்கு பிடிக்கும், எது எது ஒத்துக்காது, ரெண்டாவது நீங்க எந்த அளவு சாப்பிடுவீங்க அப்படிங்கறதையும் நான் கேட்டுப்பேன்.
0: தேவைக்கு ஏற்பதான் செய்வீங்க.
1: ஆமா, அவங்களும் வந்து அது ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுல என்னோட உறவினர்களுமே கவனமா இருப்பாங்க, அதனால எனக்கு இது வந்து ஒரு பிரச்சனையே இல்லை தோழி, நான் கரெக்டா அதை ஹேண்டில் பண்றேன் தோழி.
0: சரிங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: படம் ஆவிக்குமார், பாடல் இதயம் நகரதி, ஏழ்மதி மேடம், காரை பண்பலிக்காக.
0: சரிங்க, நீங்க கேட்ட பாடல் வருது ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
1: மகிழ்ச்சி தோழி.
0: நன்றிங்க.
1: நன்றி மேடம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் உணவு வீணாக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. இதுக்கான போஸ்டரை வந்து நம்ம எஃபி பேஜில் போட்டிருந்தோம், காரைக்கால் பண்பலை 100.3 அந்த எஃபியில். அதுக்கான கமெண்ட்ஸ் நிறைய பேர் அமைச்சிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டில் உள்ள உறுப்பினர்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் உணவு சமைப்போம். அப்படியே கொஞ்சம் அதிகமாகிட்டாலும் அதில் தக்காளி சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் இந்த மாதிரி கிளறி நாங்கள் வீணாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெர்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டில் உணவை வீணாக்காமல் இருக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேருக்கு தான் சமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உணவை யாருமே வீணாக்க மாட்டோம், எங்கள் வீட்டில் தேவையானவங்களுக்கு மட்டும்தான் வந்து சமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் நார்ச்சியார் மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உணவை எப்போதுமே நாங்கள் வீணடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதிய உணவாக இருந்தாலுமே அதை வந்து இரவில் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொள்ளிடம் சித்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவைக்கு தகுந்த மாதிரி தான் சமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைப்பில் வர தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: திருச்சிரைப்பள்ளி தேவி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கங்க. நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போறீங்க, எப்படி வீணாக்காம தடுத்துட்டு இருக்கீங்க?
1: நாங்க வீணாக்கவே மாட்டோம் மேடம். முத நாள் வச்சு குழம்பு இருந்தா கூட மறுநாள் வச்சு சூட் பண்ணி யூஸ் பண்ணிடுவோம் மேடம்.
0: சரிங்க.
1: சாப்பாடுலாம் சாலையில இட்லி ஊத்துனா கூட ஒரு தோழி சொன்ன மாதிரி இட்லி உப்புமா பண்ணிடுவோம். எதுவும் இருந்தாலும் நாங்க ரெண்டு பேர் தான், நானும் எங்க வீட்டுக்காரங்களும் இருக்கோம் மேடம். பையன் வெளியில இருக்கா, அதனால ரெண்டு பேருக்கு ஏத்த மாதிரி நான் சமைப்போம் மேடம்.
0: சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு ரோஜா பட்டிலிருந்து சின்ன சின்ன ஆசை.
0: சரிங்க, நீங்க கேட்ட பாடல் வரும் கேளுங்க, ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நன்றி.
2: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிருஷ்ணலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.

நேர்களே, உணவுப் பொருள்களை வந்து நம்ம வீணடிக்க கூடாது. இது வந்து ஒரு ஒருத்தவங்களோட கடமை. இதை நம்ம வந்து புரிஞ்சு செயலாற்றுவோம். நிறைவு பெற்றது இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 12 மணி. எஃப்எம் எக்ஸ்பிரஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. பனிரெண்டு 10:00 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, பாரத் பாலின் பசந்தளிர், பங்கேற்கும் தளிர் எம் கனிகாஸ்வரி, 12:55 பனிசை ஞானம் கொள் என தொடங்கும் கிருபானந்த வாரியார் அவர்கள் பாடிய பாடல், 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். சீர்காழி வட்டம் நிம்மேலி அரசு வேளாண்மை கூட்டுறவு சங்க ஓய்வு பெற்ற எழுத்தர் ஏ நம்பூதிரி அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. மூன்று 3:00 காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட், 3:30 எல்எஸ்சி தொடரும், 4:00 ஊரும் புறவும். அரியலூர் மாவட்டம் செங்குந்தபுரம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். 4:30 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீப்ஸின் ஊரும் உறவும். ஐந்து 15 அலையோசை. இன்று மாலை 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேளை, 6:00 செல்வியே என தொடங்கும் தர்மபுரம் பி சாமிநாதன் அவர்கள் பாடிய பனிசை பாடல் கேட்கலாம். 6:20 நாச்சர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது, வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள். 6:45 இசை தூரியை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் சுயசார்பு விவசாயம், நாகப்பட்டினம் மாவட்டம் கீழக்காடு கே குமரவேல் அவர்களுடன் நேர்முகம். 8:00 காரைக்கால் பி எஸ் சட்டங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம், 8:30 காற்றில் வரும் கானம் தொடரும். 9:00 ஆங்கில செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வன்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன் சொல் அமது, வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். இன்று 10:00 இரவும் மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இன்று ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள், இன்று பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம், இன்று மாலை 5:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம்.

பண்பலையில் இதுவரை உலா வந்தது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல் எஃப்எம் எக்ஸ்பிரஸ் ஆய். காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Neeru Dhanda has made history.

0: அண்ணா இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
1: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
0: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
1: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
0: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
1: சரிப்பா வா, குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
0: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.

நேய நெஞ்சங்களின் கடித விருப்பமாய் உலா வருகிறது மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு விருப்பம் ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், சாகுல் ஹமீத் ராஜா, முகமது ஜஹபர் உசைன், அஷ்ரப் அஜ்மல் ஃபாலிகா, திட்டச்சேரி நிஷான் ஹலீம், ஷாகுல் ஹமீது, பபலாடி தமீம் அன்சாரி, நெடுங்குளம் நியாஸ் அகமது, திருமுல்லைவாசல் ராஜா தங்கமணி, வேம்பு பூபாலன் பூங்குழலி, மதுரை கிருஷ்ணராஜபுரம் சண்முகசுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி, குறிச்சிமலை டி பாஸ்கர், ஜெயங்கொண்டம் கலைவாணன், மெர்சிராணி, வான்மதி மோனிகா, பிரீத்தி, ஜென்சி, வான்முகிலன், அமீர்பாலன், உத்திரங்குடி சரவணன் தமிழரசி. இவர்களின் விருப்பமாக தேவா இசையில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி இணைந்து பாடியது எட்டுப்பட்டி ராசா.

0: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி. நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் விபிஎன் கார்டு மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும் நிகழ்ச்சி வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கார்டு மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 7:30 மணிக்கு தஞ்சை உழவர் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சை உழவர் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
4: நேத்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட

0: தஞ்சை உழவர் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேரம் 12:20 ஆகிட்டு இருக்கு. பண்பலையோடு நாம் இணைந்திருப்பது மனதில் நின்றவை.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்களை, நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 12:05 அனுபவம் அற்புதம். சீர்காழி வட்டம் நிம்மேலி அரசு வேளாண்மை கூட்டுறவு சங்க ஓய்வு பெற்ற எழுத்தர் ஏ நம்பூதிரி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக தொடரக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா இசையில் கஸ்தூரி ராஜா வரிகளில் அருண்மொழி அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடியது கரிசக்காட்டு பூவே திரைப்படத்திற்காக. விருப்பம் சீர்காழி மேலமாத்தூர் கலைஞர்தாசன் பாரி, வானவன் மகாதேவி தமிழ்ச்செல்வன் வைரச்செல்வன், மேனங்குடி சாந்தி முருகேசன் அரவிந்தன், கலாவதி ராஜலட்சுமி ரேவதி விஜயா, வில்லிவாக்கம் குபேந்திரன், கொள்ளிடம் காமராஜ், வெண்கரும்பூர் நேரு. இந்த நேயர்களின் விருப்பமாக

0: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பாலின் பசுந்தளிர் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
0: நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டார்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சலமது. நிகழ்ச்சியை வழங்குவர் நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டார்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
3: வீட்டு உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம். நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
0: நேர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நாம் இணைந்திருக்கிறோம். நம்ம மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக பன்மலினுடைய முகநூல் பக்கத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அமிர்தராயன்கோட்டை பாரிவலல், கடலூர் சுரேஷ், கொள்ளிடம் கருணாநிதி, இன்பா இலக்கியா, பொன்னியமன்மேடு வன்னை கணேசன், காரைக்கால் நளினி அருள், ஷாலினி ரியா, மேலவாஞ்சூர் பாத்திமா, ரமணி ராஜேஷ் சிதம்பரம், வண்ணரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, அன்னப்பன்பேட்டை ஜோதி, திருக்கண்ணபுரம் ஆனந்த், பவித்ரமாணிக்கம் ரகுபதி, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, காரைக்கால் புத்துத்துறை சித்ராதேவி, கொடிக்கால்பாளையம் ஷாஹுல் ஹமீத் ராஜா, ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், அதம்பார் கலைச்செல்வி செல்வம், மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன், மேமாத்தூர் அமுதா சேகர்.

மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் இளையராஜா இசையில் வாலியின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மின்மினி இணைந்து பாடியது. ஐ லவ் இந்தியா திரைப்படத்திற்காக விருப்பம் பேரலம் செந்தில்கண்ணன், ஷோபா, அபர்ணா, பிரவீன், சாந்தா, ஸ்ரீனிவாசன், ஆண்டிப்பாளையம் மதனசேகர், விஷ்ணுபிரியா, தீபிகா, தீபக் வெங்கடேஸ்வரன், குணசேகரன், ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், பேட்ரிக்டோ, ஜெனிஸ் ராஜ், வேளாக்குடி ரமணா சகாதேவன், மேட்டுப்பாளையம் நாகராஜன், வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரை செல்வி, செம்பியன் மகாதேவி, லலிதா, ரித்திஷ், உத்திரமங்கலம் பிரேமா. இந்த நேயர்களின் விருப்பமாக

0: மனதில் என்ற வினிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் இளையராஜா இசையில் கோவை கமலா குழுவினர் இணைந்து பாடியது சேது திரைப்படத்திற்காக. விருப்பம் அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன், திருபுவனம் தென்றல் லக்ஷ்மி ரவி சத்யபாமா, அலமேலு மங்கை விஜய, நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன்.
1: அட ஒண்ணு இல்லடா மடையா.

0: நிறைவு பெறுகிறது மனதில் என்றவை. தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி இதய நோயை தடுக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் பாதுகாப்புக்கு நமது துறைமுகங்கள் உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உலக இதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி இதய நோயை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதய நோயை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாக திரு நட்டா தெரிவித்தார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இதய நோய் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மருத்துவர்கள், செவிலியர்கள், மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த பேரணி முக்கிய சாலை வழியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் உடற்பயிற்சி மூலம் இதயத்தை பாதுகாக்கலாம் என்று தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இதய மருத்துவ நிபுணர் டாக்டர் பாலமுருகன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: உலக இதய தினத்தின் இன்றைய செய்தியானது டோன்ட் மிஸ் எ பீட். நமது இடைவிடாமல் சுற்றுக்குண்டு இதயத்தில் ஒரு சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை அலட்சியப்படுத்தாமல் நம் உடனே நம் மருத்துவரை அணுகி என்ன நமக்கு பிரச்சனைங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். நமக்கு ஏற்படும் வித்தியாசமான துடிப்பு, படபடப்பு, மயக்கம், சோர்வு, நெஞ்சுவலி, தோள்பட்டை வலி, இதை அலட்சியப்படுத்தாமல் மருத்துவமனையை அணுகி உடனடியாக அதை என்னன்னு பரிசோதிச்சுக்கிட்டோம்னா ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நாளைக்கு நம்ம இதயத்தை காப்பாற்றிக்கலாம். இதுக்கு நாம் கடைபிடிக்க வேண்டியது வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு, சீரான உடற்பயிற்சி, மன அழுத்தம், தூக்கமின்மையை தவிர்த்து, புகைப்பழக்கத்தை தவிர்த்து ஒரு நல்ல வாழ்க்கை முறையை நாம் கடைபிடித்துக் கொண்டால் நாம் ஆரோக்கியமான இதயத்தை பெற்று சீராக வாழ்ந்து எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக செயல்படுவோம்.
1: கடல்சார் பாதுகாப்புக்கு நமது துறைமுகங்கள் உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். ஒடிஷா பாரதீப் கடல் பகுதியில் விபத்துக்குள்ளான கப்பலை மீட்க துறைமுக அலுவலர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையை அவர் பாராட்டினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த கப்பலில் 9000 மெட்ரிக் டன் பாமாயில் இருந்ததாக கூறியுள்ளார். அந்த கப்பலில் பயணம் செய்த 23 மாலுமிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கப்பல் நேற்று முன்தினம் விபத்துக்குள்ளானதை அடுத்து பாரதீப் துறைமுக அதிகாரிகளுக்கு அவசர அழைப்பு விடுக்கப்பட்டதை அடுத்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாக் குகை ஓவியங்கள், சம்பல் பள்ளத்தாக்கு கோவில்கள், உதயகிரி குகை, கினோர்கார், சத்தியாகிரகம் நடத்தப்பட்ட பகுதிகள் யுனெஸ்கோ பட்டியலில் சேர்த்துள்ளதாக கூறியுள்ளார். இதனையடுத்து இந்தியாவில் உள்ள 78 இடங்கள் இப்பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இது நாட்டின் பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை காரணமாக இந்தியாவின் பாரம்பரியம் உலக அளவில் கொண்டு சேர்க்கப்படுவதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டு வருவதாக கூறினார்.

0: புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் பங்கேற்றது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தியதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். நடப்பாண்டு வரை 146,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2014 ஆண்டை விட 91,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 61% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த 2015 கொண்டுவரப்பட்ட பசுமை நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் தேசிய நெடுஞ்சாலைகளை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. காற்று மாசை கட்டுப்படுத்தும் வகையில் நெடுஞ்சாலை ஓரங்களில் மரங்கள் நட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் கட்சியின் மாநில பொறுப்பாளர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 65 பொறுப்பாளர்களும் துணை பொறுப்பாளர்களும் பங்கேற்றுள்ளனர். கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் திரு சந்தோஷ், உத்தரப்பிரதேச பொறுப்பாளர் திரு வினோத் தாவ்டே, திருமதி ஸ்மிருதி இரானி, திரு கஜேந்திர பட்டேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாஷியில் கலிண்டி பகுதியில் சிக்கிய 19 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய இவர்களை மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டதாக அதன் கமாண்டன்ட் அர்பான் தெரிவித்துள்ளார். இவர்களை ஹர்சில் பகுதிக்கு கொண்டு வந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உத்தரகாஷியில் புனித யாத்திரை மேற்கொண்டு மழையால் சிக்கியவர்களை பாதுகாப்பாக மீட்க ஹெலிகாப்டரை பயன்படுத்த மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது. முன்னதாக கேதார்நாத் புனித யாத்திரையின் போது சிக்கிய 1,500 மேற்பட்ட யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடர் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ராமகங்கா, காக்ரா ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அயோத்தியா, பாரபங்கி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நாராயணி ஆற்றின் கரையோரத்தில் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்ததால் தண்ணீர் கிராமங்களை சூழ்ந்துள்ளது. இதனையடுத்து ஏராளமான கிராமங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் உத்தரப்பிரதேச மாநில பேரிடர் மீட்புப் படையினரும் இப்பகுதியில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஒடிஷாவில் தொடர் கனமழை காரணமாக மகாநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஹிராகுட் அணையிலிருந்து வினாடிக்கு 500,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. கட்டாக் அருகே முண்டாலி நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 800,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனையடுத்து கட்டாக், புரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனையடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். தேசிய புலனாய்வு முகமை கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் உள்ளிட்ட 16 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளது. பங்களாதேஷைச் சேர்ந்த தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்களின் அலுவலகங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. தீவிரவாத செயலில் ஈடுபட்டதாக கூறி 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிரான்சில் போராட்டத்தில் ஈடுபட்ட 160 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆசிரியர் பற்றாக்குறை, வகுப்பறை விரிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாரிஸில் தொடங்கிய இந்த போராட்டம் லில்லி, மார்சிலி, சேடான் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு பரவியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் நீருதண்டா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் குழு பிரிவில் நீருதண்டா, மணிஷா, ஆஷிமா வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினர். ஆடவர் குத்துச்சண்டை 90 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நரேந்தர் பெர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். அரையிறுதியில் கஜகஸ்தானின் ஐபேக்கிடம் தோல்வியடைந்ததை அடுத்து நரேந்தர் பெர்வால் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார்.

0: பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆடவர் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் நாளை மறுநாள் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்தியா இதுவரை 5 தங்கம், 21 வெள்ளி, 22 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 11வது இடத்தில் உள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 120 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி இதய நோயை தடுக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் பாதுகாப்புக்கு நமது துறைமுகங்கள் உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோ பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
2: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது. பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் தானே சொல்லணும்.
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா, இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.sooryagar.gov.in.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பாலின் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நிகழ்ச்சியை வழங்குவார் பாரத் பால்.

0: புன்னகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா?
1: வணக்கம் பாப்பா.
2: வணக்கம்.
1: பாப்பா பேர் என்ன?
2: எம் கண்ணிகா. சரி,
1: ஓகே. பாப்பா என்ன படிக்கிறீங்க?
2: யுகேஜி.
1: யுகேஜி படிக்கிறீங்களா? சரி பாப்பா, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
2: இன்னைக்கு
1: நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
2: ஆனை அணை அழகு அணை.
1: தமிழ் ரைம் சொல்றீங்களா? சொல்லுங்க கேப்போம்.
2: அணை அணை அழகு மானை அழகு சொக்கன ஏழு ஆனை கட்டி கிளம்பை உடுக்கி ஆனை காவல் நேரே கலக்கு ஆனை குட்டி அணிக்கம்புதான் பட்டம்லாம் பறந்து போச்சான்.
1: அப்படிங்களா? ரொம்ப அழகா சொல்லிட்டீங்களே. பாப்பா வளர்ந்து பெரிய அழகி என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: டாக்டர்.
1: டாக்டர் ஆகணுமா? ஓகே. வருங்காலத்துல நீங்க ஒரு மருத்துவர் ஆகறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: ரொம்ப அழகா கியூட்டா மழலை மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? பண்பலையில் நாம் கேட்டு ரசித்தது பசுந்தளர்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை பாரத் பாலின் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்கும் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நிகழ்ச்சியை வழங்கியோர் பாரத் பால்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் இன்று நீ நாளை நான் படத்திலிருந்து, இளையராஜா இசையில் வைரமுத்து வரிகளில் ஜானகி குரலில்.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிறிஸ்டலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
2: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் காதல் பரிசு படத்திலிருந்து, எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி குரல்களில்.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் இதய கோயில் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், இளையராஜா இசையில், வரதராஜன் வரிகளில்.

0: நேர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி,
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் காக்கி சட்டை படத்திலிருந்து எஸ் பி சுப்பிரமணியம் ஜானகி குரல்களில், இளையராஜா இசையில், புலமை பித்தன் வரிகளில்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் சுயசார்பு விவசாயம் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழக்காடு கே குமரவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேர்களே.

நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 என்ற பேஜை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களில் ஃபாலோ பண்ணுங்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன்

மங்கள், சேலம் மற்றும் திருச்சி. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் தேன்மழை. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கன்னிராசி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில், இளையராஜா இசையில், வாலியின் வரிகளில்.

தேன்மழை நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் கூலி படத்திலிருந்து.

0: ஒலித்த இந்த பாடல் இடம்பெற்ற படம் கல்லுக்குள் ஈரம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர்.

0: நிறைவு பெற்றது தேன்மழை நிகழ்ச்சி. தொடர்வது மாநில செய்திகள்.
1: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய மூன்றாவது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக சிவில் விமான போக்குவரத்து

0: அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் உயர்நிலைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. ஆசிய விளையாட்டு மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற இந்தியாவின் நீருவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை உறுதி செய்யும் வகையில் அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய மூன்றாவது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 2027 ஆசிய வான்வழி பாதைகள் தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2047 ஆண்டு வாக்கில் விமான பயணிகளின் எண்ணிக்கையை 130 கோடியாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 2014 ஆண்டு 74 இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 166 அதிகமாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். உதான் திட்டம் அனைவருக்குமான விமான போக்குவரத்திற்கு வகை செய்ததாக அவர் கூறினார். ஆசிய வான்வழி பாதை 2027 23 நிகழ்வை இந்தியா ஏற்று நடத்தும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி முன்கூட்டியே இதய நோய்களை கண்டறிந்து உரிய சிகிச்சைகளை மேற்கொள்ள மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். உலக இருதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில் இதய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். இதய துடிப்புகளை தவறவிடாதீர்கள் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இதுகுறித்து திருச்சி இதய நோய் நிபுணர் டாக்டர் சுரேஷ்குமார் பேசுகையில்,
1: நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய ஒவ்வொரு இருதய துடிப்பையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். புகைப்பிடித்தல், மது அருந்துதல் மற்றும் அதிகமாக கோவப்படுதல், ஸ்ட்ரெஸ் ஆக்குதல் போன்ற கெட்ட பழக்கங்களை குறைத்துக் கொள்வதன் மூலம் அல்லது விட்டுவிடுவதன் மூலம் இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். இருதயத்திற்கு ஆகாத உணவுப் பொருட்கள், ஜங்க் ஃபுட்ஸ், அதிக மாமிச உணவுகள் இதையெல்லாம் குறைத்துக் கொள்வதோ அல்லது தவிர்த்துக் கொள்வதன் மூலம் இருதயத்தின் ஆரோக்கியத்தை பேண முடியும்.
0: பிஜேபியின் உயர்நிலைக் கூட்டம் கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. கட்சியின் அமைப்பு சார்ந்த உரிமைகள் குறித்து இதில் ஆராயப்பட்டது. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தல்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிலைப்பாடுகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே புதுதில்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டத்தில் உரையாற்றிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் பிரச்சனையில் தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலக வேண்டுமென்று கோரினார். வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் தொடர்பான அனைத்து தரவுகளும் வெளியிடப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். யுனெஸ்கோ உத்தேச பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய பாரம்பரிய சின்னங்களின் எண்ணிக்கை 78 அதிகரித்துள்ளது. பண்டைய பஹ குகை ஓவியங்கள், சம்பல் பள்ளத்தாக்கு கோவில்கள், குப்தர் காலத்தின் உதயகிரி குகைகள், கின்னோர்கர் பழங்குடியினரின் பாரம்பரியம், சத்தியாகிரகம் நடந்த முக்கிய பகுதிகள் உள்ளிட்டவை இதில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் நம் நாட்டின் சிறப்பான பாரம்பரிய பன்முக கலாச்சாரம் புலப்படுவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தமது சமூக வலைதள பதிவில் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். உலக அளவில் நம் நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரங்களை முன்னெடுத்து பாதுகாத்து பராமரிக்கும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை இந்நிகழ்வு பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சீனாவின் ஷாங்காய் நகரில் அண்மையில் முடிவடைந்த 48 உலகத்திறன் போட்டிகளில் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் 2 வெள்ளி பதக்கங்களையும் அறிவுசார் திறன் விருதுகளையும் வென்றுள்ளன. ஆடை வடிவமைப்பு, ஊடக கலந்துரையாடல், சில்லறை விற்பனை, காணொலி வர்த்தகம் உள்ளிட்ட 4 பிரிவுகளிலும் நிஃப்ட் மாணவ மாணவிகள் அறிவுசார் திறனில் விருதுகளை கைப்பற்றினர். உலக அளவில் இந்தியாவின் ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்பம் விரிவடைவதையும் படைப்பாற்றல் திறன், மின்னணு தொழில்நுட்ப திறன்களில் மேம்பட்டு திகழ்வதையும் இது புலப்படுத்துவதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 23 தேதி முதல் 26 தேதி வரை நடைபெற்ற இப்போட்டிகளில் 68 நாடுகளைச் சேர்ந்த 1400 மேற்பட்ட இளம் போட்டியாளர்கள் 64 பிரிவுகளில் களமிறங்கினர். இந்தியா 6 வெள்ளி பதக்கங்கள், 20 திறன்சார் விருதுகளை வென்று 10th இடத்தை வென்று சாதனை படைத்துள்ளது.
2: பிர பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக வக்ஃப்

0: சட்டம் 2025 தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பாரம்பரிய சொத்துக்கள் மீதான மகளிரின் உரிமையை உறுதி செய்யும் வகையிலும் வக்ஃப் வாரியத்தின் சொத்துக்களை முறையான மேலாண்மைக்காகவும் வக்ஃப் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவும் முசல்மான் வக்ஃப் ரத்து மசோதாவும் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது மிக முக்கிய நிகழ்வாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இஸ்லாமிய மகளிர் மற்றும் அச்சமூகத்தின் சிறுபான்மையினருக்கு எதிரான அநீதிகளை களையும் வகையில் தாவூதி போக்ரா சமுதாயத்துடன் கலந்துரையாடிய பின்னர் இந்த சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். வக்ஃப் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதன் மூலம் மகளிருக்கு சொத்துரிமை உறுதி செய்யப்பட்டதாக திருச்சியைச் சேர்ந்த டாக்டர் எம் ஏ அலீம் எமது செய்திப்பிரிவிடம் தெரிவிக்கையில்,
1: நம் பாரத பிரதமர் பொறுப்பேற்ற 25 ஆண்டுகளில் வக்ஃபு சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் வாயிலாக பல நன்மைகளை இஸ்லாமிய சமுதாயம் அடைந்து வருகின்றது. இதில் எல்லவும் சந்தேகமில்லை. குறிப்பாக முஸ்லிம் மகளிருக்கான சொத்துரிமைகள் நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது. அதற்காக பிரதமருக்கு நன்றியும் கூறிக்கொள்கின்றேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கத்தை வென்று புதிய சாதனை படைத்ததற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்துள்ளார். டிராப் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் தேசிய கொடி உயர பறந்த நிகழ்வு நாட்டின் பெருமையான தருணம் என்றும் அவர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். நீருவின் சாதனை இளைய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் கூறியுள்ளார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆசிய போட்டிகளில் இந்தியா 5வது தங்கம் பெற்றுள்ள நிலையில் பதக்கப்பட்டியலில் 11வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி மத்திய அரசிற்கும் கர்நாடகாவிற்கும் உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை அமையவுள்ள இடத்தை மத்திய நிபுணர் குழு ஆய்வு செய்ய உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு சிவகுமார் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் எந்த செய்தியும் வரவில்லை என்றும் குறை கூறியுள்ளார். கர்நாடக காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து தமிழக அரசு விவசாயிகளை வஞ்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை உறுதி செய்யும் வகையில் அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். பொள்ளாச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆனைமலையில் நடைபெற்ற தாக்குதல் தொடர்பாக காவல்துறையினர் தகவல் அறிந்தவுடன் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறினார். பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் 6 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். கொங்கு மண்டலத்தில் தொழில்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கா ஆட்சியில் தொழில்துறையினர் சுதந்திரமாக செயல்படுவதாக கூறினார். விருதுநகர் அருகே சத்திர ரெட்டியாப்பட்டி ஊராட்சியில் மத்திய புள்ளியியல் அலுவலகம் சார்பில் தூய்மையே சேவை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. குப்பைகளை தரம் பிரித்து வழங்குவது குறித்து மத்திய புள்ளியியல் அலுவலகத்தின் உதவி இயக்குநர் திரு ரத்னம் எடுத்துரைக்கையில்,
3: மத்திய அரசின் சார்பாக அனைத்து துறை அலுவலர்களும் ஆங்காங்கே பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சத்திரட்டிப்பட்டியில் எங்கள் துணை மண்டல அலுவலகம் சார்பாக இங்கே ஒரு சின்ன ஏற்பாடு பண்ணி குப்பையெல்லாம் செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக பிரித்து சேகரித்து உங்களுக்கு நீங்கள் எப்படி உள்ளாட்சித்துறை அமைப்புகளுக்கு எப்படி நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக நாங்கள் இன்றைக்கு எடுத்து சொன்னோம். அதன் மூலம் மக்களும் நல்லா தெரிந்து கொண்டாங்க. அவங்களுக்கு எங்கள் துறையின் சார்பாக ஒரு சில பரிசு ஒன்று கொடுக்கப்பட்டது.
2: பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் அமைக்கும் விவகாரத்தில் முதலமைச்சர் மாற்று அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று மதிமுகவின் முதன்மைச் செயலாளர் திரு துரை வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று பேசிய அவர், ஊடகங்கள் மற்றும் மக்களின் கருத்துக்களை அரசு திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய 3வது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் உயர்நிலைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. ஆசிய விளையாட்டு மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற இந்தியாவின் நீருவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை உறுதி செய்யும் வகையில் அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

ஆகாஷ்வாணி நேரம் 1:55. சிந்தனை துளி. குளிர்சாதன வசதியை தேவையான அளவில் மட்டுமே இயக்குவோம். அக்கறையுடன் சொல்வது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்கலாம் மெல்லிசை.

நேரம் 2 மணி. நேயர்கள் கேட்கவிருப்பது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் முதலில்

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம். கணைய புற்றுநோய் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம், ஸ்கேன் பண்ணி கணையத்தில் ஒரு கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த கணையத்தில் இருக்கிற கட்டிகள் பல விதமாக இருக்கலாம். சில டைம் மது அருந்துற கணையத்தில் கட்டி இருக்கும். மது அருந்துற போது நமக்கு கணையமும் கல்லீரலும் வீக்கம் ஆகிறதுனால அந்த கணையத்தில் வந்துட்டு கட்டிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, கேன்சர் எப்படி இருக்கும்னா அது பார்க்கறதுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்புல இருக்கும். ஸ்கேன்லயே ஓரளவுக்கு சொல்லிடலாம் இது வந்துட்டு என்ன கேன்சர்னு. ஆனா சத டெஸ்ட் வந்துட்டு எடுத்தாதான் நமக்கு கன்ஃபார்மா நமக்கு தெரியும் இது வந்து கேன்சரா இல்லையான்னு. இந்த சத டெஸ்ட் டெஸ்டினுடைய பேர் தான் பயாப்சின்னு சொல்லுவோம். இந்த பயாப்சி எப்படி எடுப்போம்னு பாத்தீங்கன்னா எண்டோஸ்கோபி மூலமா நாங்க எடுப்போம். எண்டோஸ்கோபி மூலமா பார்க்கும் போது வயிறு தான் பார்க்க முடியும். ஆனா எண்டோஸ்கோபியினுடைய நுனி நம்ம அல்ட்ராசவுண்ட் மிஷின், ஒரு குட்டி அல்ட்ராசவுண்ட் மிஷினை வச்சோம்னா வயிறு வழியா நமக்கு கணையத்தை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சோ கரெக்டா எக்ஸாக்டா எங்க இருந்து கட்டி இருக்கோ அதே இடத்துல இருந்து நாங்க ஊசி மூலமா நாங்க டெஸ்ட் எடுத்துறோம். இந்த டெஸ்ட் பண்றதுக்கு நாங்க மயக்கம் கூட கொடுக்க தேவையில்லை. சோ முன்னாடி வந்து என்ன பண்ணுவோம், மயக்கம் கொடுத்து வயிறு கிழிச்சு அதுக்கப்புறம் கணையத்துல இருந்து சத டெஸ்ட் எடுப்போம். ரிப்போர்ட் வரதுக்கு 15 நாள் ஆகும். இன்னைக்கு என்ன பண்றோம், பேஷண்ட் அப்படியே வருவாங்க காலையில, மயக்கம் கொடுக்க தேவையில்லை, அப்படியே நாங்க எண்டோஸ்கோபி பண்ணுவோம். எண்டோஸ்கோபி பண்ணி அந்த கணையத்தினுடைய பகுதியில் போய் நாங்கள் பார்த்தோன்னா நமக்கு உடனே நமக்கு பயாப்சி பண்ணுறதுக்கான ஒரு நோட்டம் கிடைக்கும். நாங்கள் பயாப்சி எடுத்து 15 நிமிஷத்தில் எங்களுக்கு சொல்லிடுவாங்க இது கேன்சரா இல்லையா அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இப்போ நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ நேர்களே, கணையம் புற்றுநோயை கண்டுபிடிக்கிறது ஸ்கேன் மட்டும் கிடையாது, எண்டோஸ்கோபி மூலியமாக பயாப்சி சதை டெஸ்ட் எடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணணும். கணைய புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சையில் 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து ஓப்பன் அறுவை சிகிச்சை, அதாவது வயிற்றை கிழிச்சு கணையத்தை வந்துட்டு வெளியில் எடுக்கிறது பேர் ஓப்பன் அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் கணைய சிகிச்சை. சமீப காலத்தில் நம்ம மருத்துவமனையில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆப்ரேஷனாக நாங்கள் செய்கிறோம். எல்லா இடங்களையும் ஓப்பன் அறுவை சிகிச்சை செய்கிற பட்சத்தில் நம்ம மருத்துவமனையில் பாஸ்ட் ஒரு 8 வருஷமாக ரோபோட்டிக் மூலமாக கணையத்துக்கு அறுவை சிகிச்சை செய்கிறோம். இந்த அறுவை சிகிச்சை ஓப்பனில் செய்கிறதுக்கே 6-8 மணி நேரம் ஆகும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையிலேயே 6-7 மணி நேரத்துலேயே முடிச்சிடறோம் இந்த ஆப்ரேஷனை. இதனால மெயின் பெனிஃபிட் பேஷண்ட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே பேஷண்ட் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கணைய அறுவை சிகிச்சை வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஆப்ரேஷன். ஒரு 4 அல்லது 5 ஜாயிண்ட் நாங்கள் அறுவை சிகிச்சையில் அமைக்கிற மாதிரி வரும். அது வந்துட்டு ஓப்பன் அறுவை சிகிச்சையில பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், லேப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சையில பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் எங்களை வந்து கேட்பாங்க, சார் நீங்கள் லேப்ரோஸ்கோப்பியில் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க. பட் லேப்ரோஸ்கோப்பியில் அந்த 5-6 ஜாயிண்ட் போடுறது மிக கடினமான வேலை, பிளஸ் அந்த துல்லியமான அறுவை சிகிச்சை பண்ணாதான் நமக்கு கியூர் வரும். அதனால ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையில் மட்டும்தான் நாங்கள் இந்த ஆப்ரேஷனை செய்கிறோம். ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை கணையத்துக்கு செய்கிறது வந்துட்டு லாஸ்ட் 8 வருஷமாக நம்ம ஹாஸ்பிட்டலில் மட்டும் ஒரு 100க்கு மேற்பட்ட அறுவை சிகிச்சை செஞ்சிட்டோம். ஸோ இந்தியாவிலேயே ஒரு ஹை வால்யூம் சென்டர்னு நம்ம சொல்லுவோம். இந்த அறுவை சிகிச்சை செஞ்ச நபர்கள் ஒரு 2வது நாள் 3வது நாள் நல்லா நடக்க ஆரம்பிச்சு 5வது அல்லது 6வது நாள் வீட்டுக்கே போயிடுவாங்க. அண்ட் அவங்க ரிகவரி பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். கணைய புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யும்போது ஆப்ரேஷன் மட்டும் பத்தாது, ஆப்ரேஷனுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் நம்ம கீமோதெரப்பின்ற ஊசியை போட்டாகணும். ஓப்பன் அறுவை சிகிச்சை செய்யும்போது இந்த கீமோதெரப்பி போடுறது ரொம்ப டிலே ஆகிடும், 2-3 மாசம் டிலே ஆகும். ஏன்னா பேஷண்ட் ஆப்ரேஷன்லேருந்து வெளியில் வரதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கப்புறம் நமக்கு 2 வாரத்தில் பேஷண்ட் அந்த ஊசி போடுற தெம்புக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த காரணத்தினால ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால, பிளஸ் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீஷன், அதாவது ஒரு பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட்டில் ஆரம்பித்தோம்னா அந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுற திறமை வந்துட்டு ரோபோட்டிக் சர்ஜரிக்கு இருக்குது. ரோபோட்டிக் பண்ணதுக்கப்புறம் உடனே ஊசி முடிச்சிடும், அவங்க அடுத்த 2-3 மாதத்தில் ஃப்ரீ ஆகிடலாம், அவங்க மற்ற வேலைகள்லாம் செய்யலாம். அதனால் நேர்களே, கணைய புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னா ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையை தேர்ந்தெடுங்கள்.
2: புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: நேரம் 2:05.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பண்பலையோடு நாம் இணைந்திருப்பது லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சிக்காக.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது அனுபவம் அற்புதம்.
4: வணக்கம் நேயர்களே. நேயர்களே, இன்றைய அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் தமிழக அரசு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நாகூர் AJMN முகமது ஜலீல் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது அனுபவம் அற்புதம்.
1: வணக்கம் நேயர்களே. இன்றைய அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் தமிழக அரசு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நாகூர் AJMN முகமது ஜலீல் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: பாசமிகு பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்றைய அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில நாகப்பட்டினம் மாவட்டத்தில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற AJMN முகமது ஜலீல் அவர்களுடன் இப்பொழுது நாம பேசலாம். ஐயா வணக்கம்.
3: வணக்கம்.
2: பணி அனுபவங்கள் எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்க.
3: என் பெயர் AJMN முகமது ஜலீல். நாகூரில் பிறந்து வளர்ந்தவன். உலக புகழ் பெற்ற நாகூர் தர்கா அமைந்துள்ள பகுதியில் நான் வசித்து வருகிறேன். எனது தெரு வந்து நாகூர் கந்தூரி விழா செய்யும் முக்கிய வீதிகளில் ஒன்றான சாமுத்தம்பி மரைக்காய தெருவில் வசித்து வருகிறேன். என் தந்தையார் வானொலி பிரியர், என் தாயார் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையில ஒரு உன்னதமான நட்பு இருந்ததுங்கிறதுக்கு உதாரணம், வாழ்க்கையில் நான் எந்த நேரத்திலையும் அவங்களுக்கு இடையில சண்டை போட்டு இருந்ததே பார்த்ததே இல்லை. அதாவது அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவ்வளோ புரிதல். எங்கள் வீட்டில் குண்டூசி விழுந்தா கூட சவுண்டு கேட்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக எங்கள் அப்பாவும் அம்மாவும் வாழ்ந்தாங்க. எங்கள் தந்தையார் வந்து விவசாயம் தான்,
2: சொந்தமாக நிலம் வச்சுருந்தாங்களா?
3: அவன் சொந்தமாக வச்சிருந்து குத்து வைக்க விட்டுருந்து எங்களுக்கு பரம்பரிய நிலம் தான் அது. எங்கள் அப்பாவோட தந்தையார் வந்து நாகப்பட்டினம் முனிசிபல் சேர்மனாக இருந்திருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு நல்ல ஒரு இது வந்து அஸ்ட்ராலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்போது சாதாரணமாக சொல்லுவோம், நம்ம வந்து இந்த கட்டம்லாம் போட்டு சொல்கிற ஜோதிட கலையும் தெரியும். அதாவது அப்பா வந்து எனக்கு கொடுத்த அட்வைஸ் என்னன்னு சொன்னால், இந்த குடும்பங்கிறது ஒரு கட்சி மாதிரி, அதாவது நீனும் அம்மாவும் ஆலோசனை சொல்லலாம், முடிவு வந்து நான் தான் பண்ணுவேன். அப்படி இருந்தால் தான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதனால வந்து நீ வந்து எந்த முடிவு வேண்டாலும் சொல்லுங்க, அதை வந்து செயல்படுத்துறது நீங்க, அதுக்கு டிசிஷன் பண்றது நான் தான். அப்படி இருந்தா தான்
2: இந்த குடும்பம் நல்லா
3: இருக்கும், சீரா சீரா நடக்கும்னு சொன்னாங்க. அதெல்லாம் இல்லாம ஏற்கனவே வந்து எங்க அப்பா வந்து நிறைய சொற்பொழிவாட்டிருக்காங்க, அந்த நிறைய படிப்பகத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாளர் இருந்திருக்காங்க. அதனால் நிறைய நாகூரில் பிரபலமாக வந்து மனவளை கலைக்கழகம்னு ஒரு அதாவது பேச்சு பயிற்சி மன்றம் இருந்திருக்கு. அதில் ஃபாதர் வந்து இதாக இருந்திருக்காங்க. அதனால் அவங்க வந்து நிறைய அந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து வானொலிங்கிறத பிரச்சேத்தியமான உண்டு. அப்பாவோட கண் ஆப்ரேஷன் பண்ணும்போது படுத்து கிடக்கும் போது அவர் மேலேயே வானொலி உட்காந்துருக்கும். எங்கள் சித்தப்பாலாம் வந்து பார்த்துட்டு ரேடியோ ஸ்டேஷன் இங்கே வந்துருச்சாட்டு கேட்பாங்க. அந்த அளவுக்கு வானொலி பிரியர். வானொலி பிரியர்னா என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில் பக்தி பாடல்கள் இது பண்ணும்போது அந்த வந்து வானொலியில் உள்ள அஞ்சு பாட்டை கேட்டுட்டு தான் அந்த விழிப்பார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வானொலி மேலே அவ்வளோ இது
2: ஈடுபாடு.
3: அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரிலாம் கேட்கும் போது அப்போ இங்கிலீஷில் கமெண்ட்ரி பண்ணுவாங்க. அந்த கமெண்ட்ரி பண்ணும் போது எங்க ஸ்கோர் கேட்கறதுக்கு எங்க சித்தப்பாலாம் வந்து உட்காந்துருப்பாங்க
2: ரேடியோவில் கேட்க.
3: ஆமாம், எங்க அப்பா கொஞ்சம் நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் உள்ளவங்க. அது அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து இருக்கிறவங்க கூடலாம் அனுசரித்து பேசுவாங்க. எனக்கு சொன்ன அட்வைஸ், யாரையுமே பாராட்ட கற்றுக்க, பாராட்டினா தான் நம்ம மேலே நல்ல அபிப்ராயம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு குறையா இருந்தாலும் நீ அதை மனசுல எடுத்து போட்டுக்கூடாது. அடுத்தது வந்து என்னன்னா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லது செஞ்சா செய், ஆனால் தீமை இருந்தால் ஒதுங்கிடு. நீ அரசு பணிக்கு போனா கூட வேலை செய்யலன்னு அனுப்புனா திரும்பி வந்துடும், காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு வந்து பேர் வந்துடக்கூடாது. அது நம்ம பாரம்பரியத்துக்கு இழுக்குன்னு சொல்லிருக்காங்க.
2: ஐயா வந்து எங்க ஆரம்ப கல்வி படிச்சு?
3: ஆரம்ப கல்வி 1969 எங்க தெருவுலயே உள்ள கோசா ஆரம்ப பள்ளின்னு ஒரு பேரு. அது ஏன் கோசாண்டா, கோவன்னா சாலி, அதனால கோசா. இப்பொழுது வந்து அரசு உயர்நிலை பள்ளியா உயர்த்தப்பட்டுள்ளது. அதுல வரல 3வது வரலாம் படித்தேன் மேடம்.
2: அதுக்கப்புறம்
3: அதுக்கப்புறம் தேசிய துவக்கப்பள்ளி, அதுல வந்து 5வது வகுப்பு வரலையும் படித்தேன். அதுக்கப்புறம் 6வதுலேருந்து மேல்நிலை கல்வி வரலாம், தேசிய மேல்நிலை பள்ளி நாகூர்ல இருக்கு, பிடாரு கோயில் தேர்வுல இருக்கு, பெரிய மேனேஜ்மெண்ட் ஸ்கூல். நாகூரை பொறுத்தவரலாம் அரசு பள்ளி கிடையவே கிடையாது நான் படித்த காலத்துல. இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா

0: அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஸ்கூல். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஸ்கூலில் வந்து நான் திங்கள் திங்கள் அசம்பிளி நடக்கும். அசம்பிளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம நீர் ஆறும் கடல் ஒத்த
1: தமிழ்காய்
0: போடுவாங்க. அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா சொன்னால், நல்லிணக்கமாக இருக்குன்னு நான் தான் போதுவேன். வாத்தியார்லாம் வந்து நீ தான் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளி படிப்பை நான் சொன்னா மேடம், நான் தேசிய மேல்நிலை பள்ளியில் படிக்கும்போது வந்து ஒரு நல்ல ஒரு வாத்தியார், அவங்க பேர் ஆர் கல்யாண சுந்தரன். அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், எழுத்தை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மரியை வந்து படிக்க சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே வந்து அந்த சம்மரியை படித்து கொடுத்து நீ போய் படிச்சுட்டு வந்து நாளைக்கு வந்து அந்த காலத்தில் ஒப்புவித்தல் நடக்கும், அந்த மாதிரி ஒப்புவிக்க கூடாது. ஒரு ஒரு லைனாக ஆளுக்கு ஒரு லைன் படிச்சுட்டு சொல்லுவாங்க. கான்சன்ட்ரேஷன் மாறிட போகுதுன்றி ஒரு நாலு பேர் அடிச்சு விட்டு கடைசி லைனில் உள்ளவங்களை வந்து படிப்பாங்க. அப்போ தான் எல்லாம் கவனிப்பாங்கன்ட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர் கல்யாண சுந்தரன் சொல்லிட்டு ஆர் கே சாருமாங்க.
1: நீங்க எந்த பிரிவு எடுத்து படிச்சீங்க ஐயா பிளஸ் டூல?
0: பிளஸ் டூல நான் ஃபர்ஸ்ட் குரூப் மேடம். தமிழ், இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ். அப்போ நான் வந்து மாணவர் தலைவராக கூட இருந்திருக்கேன் மேடம். அதாவது வந்து அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, சாம்பு சார்னு ஒரு சார், நான் மேல்நிலை படிக்கும் போது, அவங்க பேரு சாம்பமூர்த்தி. அவங்க வந்து அல்ஜி பிரால பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வசாதாரணமாக, அந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சொல்லும் பாருங்க, ரொம்ப சர்வசாதாரணமா பேசுவாங்க. எனக்கு புரியலன்னா கூட வீட்டுக்கு போய் கேட்டா உனக்கு புரிஞ்சா இல்லையா, கடைசி வரல உட்காந்து காபி போட்டு கொடுத்து வளர்த்த வாத்தியார். அந்த அளவுக்கு அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்கள இறந்து போறதுலாம் நான் போய் மாலையெல்லாம் போட்டேன். அதாவது உன்னதமான வாத்தியார். பிற்காலத்தில் அவங்க தான் வந்து பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்தாங்க. அந்த சாம்பமூர்த்திங்கிற சார் சொன்னா சாம்பு சார்னு கூப்பிடுவாங்க. இந்த ஊரை விட்டு போகாமையே பசங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கும்போது கூட இந்த ஊர்லேயே வாழ்ந்தார். இப்போ கூட அவர் மருமகன் வந்து நான் படித்த அலுவலகத்தில் வந்து சூப்பரண்டாக ஒர்க் பண்ணுறாங்க, சீதாராமன். சீதாராமன் சார் வந்து இப்போ எனக்கு நீங்கள் இந்த உயர்நிலை பள்ளியாக போகும்போது நான் பணியில் இருக்கும்போது சீதாராமன் சார் வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோ, அவங்க வந்து சூப்பரண்டாக இருந்தாங்க. சூப்பரண்டாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரையும் வந்து அனுசரித்து போகிற ஒரு சூப்பரண்ட். எப்படி வேலை செய்யணும், நான் அவங்ககிட்ட பழகுனத்தால் இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு நேர்மையானவர். இதுவரணும் சூப்பரண்டாவோ ஏதாவது பிடிஓவோ நான் மாவட்டம் ஊரக வளர்ச்சி முகமையில் பணியாற்றுறார் சார். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு திறமைசாலி. அவங்கள வந்து எந்த இடத்துக்கும் டென்சரோ பண்ண மாட்டார் கலெக்டர். காரணம் என்னான்டா, அவர் அந்த அளவுக்கு பணியில் ஈடுபாடு. சுதந்திர தினத்தில் கூட அவருக்கு பல தடவை விருது கொடுத்துட்டாங்க. ஏன்டா பணியில் நேர்மை. அதாவது வந்து காலையில் வந்துட்டா எப்போ வீட்டுக்கு போகிறதுன்னு அவங்க வீட்டிலேயே சொன்னால் கூட கேட்க மாட்டாப்பல, எளிமையானவர். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பண்பாடு முக்கியம், எல்லாரையும் வந்து அனுசரித்து போகக்கூடியார். இப்போ சமயத்தில் அந்த கெட் டுகெதர் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, ஜலீல் இந்த திங்ஸ் வாங்கிட்டு வாங்க, அந்த திங்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லி நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அதே சமயத்தில் மரியாதை மிக்கவர், எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இதா நாகப்பட்டினம் கலெக்டரேட்டா டிஆர்டிஏ சீதாராமனை கூப்பிட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு புதுசாக அறிமுகமான உயரதிகாரிலாம் வருவாங்க. இருந்தாலும் இவங்களை கூப்பிட்டு தான் கலெக்டர் அவ்வளோ வேலையும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பணியிலையும் சிறத்தையாக இருந்து ஒரு நேர்மையாளராக இருந்தும் இரவு பார்வையாலாமல் எனக்கு தெரிஞ்சு உழைச்ச ஒரு உத்தமர்னு சொல்லலாம்.
1: உங்களுடைய கல்லூரி படிப்பு எப்படி தொடங்கியது?
0: கல்லூரி படிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் பொறையார் டிபிஎம்எல் காலேஜ். அந்த காலேஜில் அப்போ வந்து நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா காலையில் 9:50 3 மணி வரலாம் தான் காலேஜ். பஸ்ஸில் போவேன். பஸ்ஸில் போய் இறங்கினத்தோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் அங்கே போய் ஸ்டாப்பில் போய் நின்றுவாங்க. போய் நம்ம மேக்கப்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் அந்த காலேஜுக்கு. அந்த வாகன வசதிலாம் கிடையாது. போனோம்னா காலேஜ் 9:50 சரியாக இருக்கும். இங்கே 8 மணிக்கு பஸ்ஸில் ஏறுவோம். அப்போ வந்து ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடந்துச்சு. நான் போகும்போது
1: சொல்லுங்க,
0: எங்கள் அம்மா வந்து எப்போதும் டிஃபன் காலையிலேயே பண்ணி கொடுத்துருவாங்க. நான் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு சாப்பாட்டை பார்க்குறேன், காணோம். பார்த்தா அப்படியே அந்த சைடில் வந்து பஸ்ஸில் சைட்லேயே நான் போந்து சேனல் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல அந்த சீட்டுக்கு பக்கத்தில், தள்ளி விட்டு கடைசியில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 60 பேர் போவோம் நாங்கள் சாப்பிட்டதுலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், என்னப்பா சாப்பிட்டீங்களாண்டா, ஜலீல் ரொம்ப நாளாக எங்களுக்கு ஆசை சாப்பிட்டுட்டேன்னு. சரி, ரொம்ப சந்தோஷம், நீ சாப்பிட்டு வரலன்னா அவங்க கொடுத்த சாப்பாடை நான் சாப்பிட்டேன். அப்புறம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கல்லூரி வாழ்க்கை ரொம்ப இனிமையானது மேடம். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஃபுட்பாலில் பிளேயரு, பேட்மிண்டன் விளையாடுவேன். பேட்மிண்டன் வந்து எங்கள் பாரம்பரிய கேம். நேஷனல் ரெக்ரேஷன் கிளப்னு நாகூரில் இருந்துச்சு மேடம். அதில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விளையாட்டு வீரர்களும் வாங்கிக்கலாம். அப்போலாம் பார்த்தீங்கன்னா கணபதி, ராஜாராம், ரசீத ராஜாராம், ஒரு பெரிய தமிழ்நாட்டில் உள்ள பிரசித்தியமான வேட்டியர். கேட் கலெக்ஷன் நடக்கும். அப்போ பாருங்க, கட்டணம் செலுத்தி தான் இங்கே வந்து பார்க்கணும். இப்போ ஃப்ரீயாக கூப்பிட்டா கூட யாரும் வரப்படுக்கிறாங்க.
1: எந்த விதமான பிரிவு எடுத்து படிச்சிங்க?
0: கல்லூரி படிப்பில் படித்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஜுவாலஜி. அந்த ஜுவாலஜியில் நான் வந்து அப்போ வந்து பிரம்மாவதி ஜார்ஜின்ட்டு எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பேராசிரியர்.

0: அவங்க வந்து அப்போ நான் போனால் டிசெக்ஷன் பண்ண சொல்லுவாங்க, கரப்பாம்பூச்சி நத்தை இதுக்கெல்லாம் அலிமெண்ட்ரி கேனால் அதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. மேடம் வந்து எல்லாருக்கும் புரியுதான்னு கேட்டு, ஐயா உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு தெரியா, நானும் வந்து கொஞ்சம் பக்கத்தில் எடுத்து அப்புறம் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு கொஞ்சம் வந்து ஒரு கற்பூர மாதிரி பத்திக்கிற ஒரு ஈடுபாடு சொல்லிக் கொடுக்குறாங்க, அதை வந்து நம்ம கரெக்டாக செய்யணும். நான் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவராக இருந்தேன், கல்லூரி படிப்பை நான் வந்து 84 முடித்தேன். சீனியர் சண்முகங்கிற வாத்தியார் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதை அவரை மறக்க முடியாது.
1: இனங்குறித்தல் புரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு பொருட்பன்மொழி உயர்ந்து ஓங்கிய மலை அப்படின்னா உயர்ந்தனால ஒன்று தான் ஓங்கியனாலும் ஒன்று. அப்போ உறைந்து ஓங்கிய மலைங்கும் போது என்னன்னா, அதாவது வந்து ஒரே சொல்லு பல பொருளை தரும். அதே மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஒரு சீனியர் சண்முகங்கிற வாத்தியார் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே பாடம் நடத்துவார். அதே சமயத்தில் இந்த இலக்கணம் நீங்கள் போய் அந்த நீங்கள் போய் எக்ஸாமினேஷனில் உட்காந்துட்டா இனங்குறித்தண்டா சார் சொன்ன டாபிக் தான் நான் போவோம். எடுத்துக்காட்டோடு அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அவரை பையன் கூட ஒரு ஹெட்மாஸ்டராக இருந்து இருக்காங்க. நாங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஒருத்தரவை நான் பார்த்தேன் அவரை நேரில், தம்பி என்ன நீ வீடியோவாக இருக்கியாம்ல அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் ஆமாம் சார், நீங்கள் எல்லாம் எனக்கு அப்போவோ உனையெல்லாம் தெரியும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பையனாக இருப்பாடி. நான் சொன்னேன் நீங்கள் உங்களோட நல்லாசி தான் சார். அவர் வந்து நிறைய அந்த நாகூரில் உள்ள ஏபிஐ காதருங்கிற உள்ளதுலாம் அவங்க இந்த அந்த இதில் சொல்லுவாங்க ராத்தி புண்ணுலாம் சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு இந்த எல்லாரையும் புரியும். அதனால் பசங்கள வந்து எப்படி நிறைய பேர் அந்தப்பா அப்பா வெளிநாட்டில் இருக்காருன்னு நினைக்காத, அப்பா வெளிநாட்டில் சம்பாதிக்கிறது ஒன்றையும் வந்து இங்கே வந்து பில்டப் பண்ணுறதுக்காண்டி. அன்றைக்கி வந்து எனக்கு சாக்லேட் கொடுக்குறதாலேயோ இதனால இல்லை, நீ ரெண்டு குரல் ஒப்பிச்சுண்டா எனக்கு 10 சாக்லேட் கொடுத்து சொல்லணும். அதாவது அந்த பொருளை கூட அந்த அளவுக்கு பேசுகிறார். அந்த மாதிரி ஒரு பதிசித்தியமான வாத்தியார். நான் வந்து அதை அவரை மறக்க முடியாத வாத்தியார். இந்த 3 பேரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் மறைந்தாலும் என் உணையிலே இருக்காங்க. நான் பல தடவை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வைக்கும்போது ட்ரைனிங்கில் போகும்போது சொல்லுவாங்க, இதையெல்லாம் நான் சொல்லி காட்டுவேன். சொல்லும் போது நிறைய கடந்து வந்துக்கிறீங்க. ஆனால் நான் வந்து சிறு வயசில் மேடம் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். கஷ்டப்பட்டுருக்கேன்னா எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருந்தாங்க. எங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் என்ன அண்டி வீடாவும் இருந்துச்சு. எங்கள் அப்பா ஒரே வார்த்தை சொன்னாங்க, நீ ஒரு பிள்ளையாக இருந்தால் திறமையாக இருந்தால் தான் மேலே வரலாம், இப்போ தான் உனக்கு சிரமம், பின்னாடி பிரைட் ஃபியூச்சர். ஒரு மனுஷன் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து சாதாரணமாக வந்து முன்னேறினா கல்வி முக்கியம், அடுத்தது பொருளாதாரம் முக்கியம். இப்போ நான் உனக்கு கொள்கையை கல்வி கொடுத்துட்டேன். நான் அப்போ வந்து கௌதி ஹைஸ்கூலில் டெம்பரரி டீச்சராக இருக்கேன். எங்கள் அப்பா இறந்து போகிறோம் 95
2: கல்லூரி படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம்.
1: கல்லூரி படிப்பு முடிச்சு முடித்தல மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்.
2: எந்த வருஷம் நீங்கள் அங்கே வந்து ஆசிரியராக சேர்ந்த?
1: ஆசிரியர் நான் வந்து 95 சேர்ந்தேன்.
2: 95
1: அதாவது வந்து நான் முதல்ல கல்லூரி முடிஞ்சதோட அறிவொளி இயக்கம் அப்படின்ட்டு இருந்திருக்கு. சரி, உங்களுக்கு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அறிவொளி இயக்கத்தில் நான் வந்து வார்டு ஒருங்கிணைப்பாளராக தான் முதல்ல பணி. அதுக்கு சம்பளம் என்னன்னா வெறும் 100 ரூபா. அதுக்கு நோக்கம் அது என்னண்டா, வார்டு ஒருங்க அந்த வார்டில் உள்ள எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கணும்,
2: எழுதப்படிக்க
1: சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் முதல் பணி எனக்கு. நான் அதில் சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வட்டார ஒன்று அது அதுக்கு வந்து எனக்கு அந்த முனிசிபல் ஒருங்கிணைப்பாளராகவும் பதவி ஏற்பட்டேன் அதுலேருந்து. அதை நாங்கள் பண்ணும்போது என்னன்னு சொன்னால், எனக்கு வந்து ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நாகூர் கந்தூரியில் நடக்கும்போது மாவட்ட அறிவொளி இயக்கம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரே ஒரு பேனர் வச்சேன் மேடம். அதுக்கு செலவு வந்து ஒரு 10 ரூபாயோ 15 ரூபா தான் சாதாரணமாக. அப்போ அந்த போல கலெக்டர் வந்து பார்த்துட்டு கீழே ஏஜேஎம்என் முகமது ஜலீல் வார்டு ஒருங்கிணைப்பாளர் போட்டிருந்தேன், யார் யார் அந்த ஆள் கூப்பிடுங்கன்றார். போனேன், ஐயா என்ன 1000 ரூபா கொடுங்க அவருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். என்னத்துக்கு சாருங்க, உங்களுக்கு இந்த மாவட்டத்தில் அறிவொளி இயக்கம் இணங்க கூடும் போது அதை செய்யணுன்ட்டு உங்களுக்கு ஒரு நினப்பு வந்திருக்க, அதுக்கு தான் இந்த பரிசு.
2: ஓஹோ,
1: இந்த டீலிங் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னு பாருங்க. மாவட்ட அறிவொளி இயக்கங்கிறது வந்து உள்ளது, அதை வந்து நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம வந்து ஜனங்களுக்கு தெரிகிற மாதிரி நினைக்கிறோமே அப்படிங்கிறத வந்து கவனமாக பார்க்குறாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்.
2: சரி ஐயா, அந்த கலெக்டர் கொடுத்த அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியை கொடுத்ததோ?
1: 1000 ரூபாய் வந்து இன்னைக்கு எனக்கு 2 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா கொடுத்தாலும் அந்த 1000 ரூபாய்க்கு இட இணையோ.
2: சரி, அந்த இனிமையான தருணத்தோட உங்களுக்கு பிடித்த ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, பாடலை கேட்டுட்டு நாம தொடர்ந்து பேசுவோம்.
1: விவசாயிங்கிற படத்துல மேடம் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயிங்கிற

0: பாட்டுனர்.
1: விவசாயி விவசாயி.

0: நல்ல பாடல் ஒன்று கேட்டீங்க. சரி ஐயா, நீங்கள் வந்து அறிவொளி இயக்கத்தில் வந்து நல்லா பணியாற்றினீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு கலெக்டர் வந்து உங்களுக்கு பாராட்டெல்லாம் தெரிவித்தாருன்னு சொன்னீங்க. அதனை தொடர்ந்து வந்து உங்களுடைய பணி எங்கே தொடங்கி?
1: அறிவொளி இயக்கத்துக்கு அப்புறம் மேடம் முதியோர் கல்வி, அது ஈவினிங்கில் தான் கிளாஸ். ஒரு சைக்கிள் கூட கொடுத்தாங்க எனக்கு. இங்கே நாகூர்லேயே உள்ள அந்த ஒரு ரூரல் ஏரியாஸ் அங்கெல்லாம் முதியோர்களை போய் கண்டு பார்த்து அவங்களுக்கு வந்து கல்வி சொல்லி கொடுக்கறது. போனால் என்ன, உனக்கு வேலை இல்லையா தம்பி, வரமாட்டாங்க. அவங்க வந்து என்னன்னா உடனே நாங்கள் என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் போய் கை நாட்டு வைக்க வேண்டியதில்லை, வந்து நீங்களா ஒரு ஏதாச்சும் கடிதம் வந்தால் கூட யார்ட்டையாச்சும் போய் படித்து கேட்டு உங்கள் செய்தி அவங்களுக்கு தெரியும், அது இல்லாமல் நீங்களா படிச்சுக்கலாம். அதனாலும் பெரியவங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நல்லதுன்றதோட, தம்பி உங்களுக்காண்டி படிக்கிறேன் எனக்காண்டி படிக்கிறது இல்லை.
0: அந்த அப்ரோச்,
1: நீங்கள் அப்ரோச் பண்ணும் போது அவங்க வந்து கோயிலில் தான் நாங்கள் வந்து நடத்துவோம். நான் சொன்னேன் லைட்டு

0: போடுங்க எப்படியாச்சும் நான்சன்ஸ். எதே பல தடவைகள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு டியூப்லைட் எடுத்துகிட்டு போய் சார்ஜரை வச்சுட்டு படித்து கொடுத்துருக்கேன்.
1: ஓஹோ.
0: அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உடனே அவங்க இந்த மாதிரி அந்த வெளிநாட்டில் இந்த சாக்லேட் அதெல்லாம் கூட கொடுத்ததோட அது காட்டியாச்சும் வரமாட்டாங்களான்ட்டு அப்ரோச் பண்ணுறது. ஒருத்தர் சூப்பர்வைசிங் வந்து அவங்க சொன்னாங்கன்னா, இவர் நல்லா நடத்துகிறாரு சார், வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறாரு. நான் சொன்னேன், எனக்கு கொடுத்த பணியை சிறப்பாக செஞ்சேன், அதாவது எல்லாரும் பணி செய்யலாம், சிறப்பாக செய்யறவங்களுக்கு தான் மரியாதை. பணி செய்கிறது பெருசு இல்லை, அதை சிறப்பாக செஞ்சாலும் அதை வந்து ஒரு எல்லாரும் வேலை செய்வாங்க மேடம். யார வேலை சிறப்பாக இருக்கோ அவங்களுக்கு தான் மரியாதை அதிகம்.
1: உண்மைதான்,
0: எல்லாருக்கும் வந்து ஆண்டவன் வந்து 24 hours தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனால் யார் யார் எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை முறை மாறுது.
1: நிச்சயமா,
0: யாரையுமே வந்து நம்ம வந்து திறமை இல்லாதவங்கன்னு சொல்ல மாட்டாங்க, திறமையை வெளிப்படுத்த தெரியாதவங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.
1: நிச்சயமா.
0: நான் வந்து ஒரே பிள்ளை மேடம், சொல்ல மறந்துட்டேன். ஒரு பிள்ளைங்கிறதால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பிள்ளைன்னா அப்படி படுத்து வாங்கிட்டு அப்படி அவங்க அம்மா அப்பா செல்லம் கொடுத்ததோடு வளர்ந்துட்டு இருந்தாங்கன்னா அப்படியே டிப்ரிசியேஷன் ஆகிடுவாங்க. எங்கள் ஃபாதர் ஒரே வார்த்தை சொன்னாங்க, இப்படியே இருந்து சொத்து இருக்குன்னு உட்கார்ந்துருந்தா என்னண்டா இடம் தெரியுமா, சொத்து இருக்கும், இருக்க இருக்க குன்றி தின்றால் குன்றும் மாலம் குறையும், அடுத்த அப்புறம் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க, அப்புறம் உனக்கு ஒரு மனைவி வருவாங்க. மனைவி வரும்போது கேட்பாங்க, என்ன அந்த மாதிரி நீங்கள் இப்படியே சாப்பிட்டுட்டீங்க எல்லாம் சரியாக போச்சு, சரி ஒரு கடைக்கு போங்க ஒரு வேலையை பாருங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே போனால் என்ன தெரியுமா, அப்போ உனக்கு வளர்ச்சி சொல்லு. அப்போ ஒரு ஆள் வந்து என்னங்க சொல்லுவாங்க தெரியுமா, இவ்வளோ சொத்து இருந்துச்சுங்க இவங்களுக்கு பையன் பாருங்க, ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாமல் இந்த உட்காந்துக்கிறான். அது ஒரு டிப்ரிசியேஷன் மைண்டாக மாமுக்கு மாறும். நம்ம வந்து எந்த இடத்துக்கும் போனாலும் மேடம் முதல்ல தெரிஞ்சுக்க விரும்பணும். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, போய் காசு கொடுத்து புத்தி படிச்சுக்கோமா, காசு கொடுத்து புத்தி படிச்சுன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இடத்துக்கு போனால் தெரியல, தெரியலன்னா நீ போய் தெரிச்சிக்க. அதாவது வந்து ஒரு வேலை வந்து முடியலன்னா வந்து 70% முடிஞ்சுன்னு திருப்தி அடையணும். எங்கள் அப்பா நிலங்களுக்கு போக சொல்லுவாங்க. நான் ஒருத்தர் ரொம்ப டைட் நைட்டு பூரா தூங்காமல் இருந்து நாளைக்கு குத்துவை பணம் கொடுப்பான்னு உட்காந்துட்டு
1: இருக்கோம்.
0: எங்கள் அம்மா இங்கேருந்து வர்றாங்க, கூப்பிடுவா வரும், என்னாச்சு தூங்குனியா இல்லையான்னு, தூங்கலை என்ன அப்பா, நம்ம வந்து குத்துவைக்காரன் பணம் தர்றேன்னு சொன்னால் நம்ம குடும்ப செலவுக்கு வரணும், நாளைக்கு நீ போகணும் படுத்துங்கிற வேலை. அதுக்கு நான் உடனே கேட்டேன், நாளைக்கு நமக்கு பணம் வேணும், பணம் வேணுங்கிறது அவசியம்தான், அதே சமயத்தில் தூங்குறதுங்கிறது அவசியம். அப்போ உடம்பு கெட்டு போயிடுச்சுன்னா அந்த பணத்தை செலவு பண்ணுமா, அதனால் நீ வந்து எந்த வேலைக்கு போனாலும் அந்த ஒரு வேலைக்கு போனால் அந்த சக்ஸஸ் ஆகலைன்னு வச்சுங்க, மழை பெஞ்சிருக்கு, ஒரு அன்னைக்கு வந்து நம்ம வண்டி பைக்கில் போனதுக்கு பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுமா.
1: ஓஹோ,
0: அது நமக்கு நாமே சபாஸ் போஸ்கொள்ளவும் தெரியணுங்க. சபாஸ் பண்ண தெரியலன்னா நமக்கு டிப்ரிசியேஷன் மைண்டு தான் வரும். என்ன செஞ்சாலும் நமக்குலாம் சரி வராது, நமக்கு முடியுமான்னு நினைக்கக்கூடாது, முடியுங்கிறது தான் தன்னம்பிக்கை.
2: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி எசட் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேக சின்வழவர்களுக்கு
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குலூர் இணையின் இன்சொல் அமுது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்குலூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது நீட்டித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 கரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மழனிக்குடி, குடிக்காடு, அபிநயா டிரேடிங்ஸின் பசந்தலி, மளிகை பொருட்களை மலி விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலனிக்குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
2: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டு செய்வார். மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: நாளை காலை 8:45 பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் SP ஜுவல்லர்ஸின் திருமாலின் திருவிழா, புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
9: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட SV ஜுவல்லரி.
2: நாளை மேலே 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணும் விளம்பரதர நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதர நிகழ்ச்சி. நாளை காலை 9:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லர், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாள, செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாக்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
10: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
11: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கான் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.
11: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
12: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
11: VPN கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
13: கிருஷ்ணா.

0: ஸ்டீஃபன் பேக்கரி திருவாரூர். நாளை காலை 7:30 மணிக்கு தஞ்சை புழுவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர்.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை புழுவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பாலின் பசந்தடி.
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 6:20 நாச்சர்கோவில் அமிர்தாசு போஸ்டர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமராஜ் ஜுவல்ஸினியின் சொல்லாமது.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமராஜ் ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
9: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
8: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
10: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பண்பலையில் நம்மை இணைத்திருப்பது அனுபவம் அற்புதம்.
13: அதாவது அறிவொளி இயக்கம், முதியோர் கல்வி ரெண்டு முடிஞ்சதுக்கு அப்புறத்து வந்து நீங்க எந்த பணியை தொடரும்?
14: அறிவொளி இயக்கம் முடிஞ்சதோட பாத்தீங்கன்னா நாகூர் கௌதியா மேல்நிலைப்பள்ளி இதில் வந்து பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன்.
13: என்ன வகுப்பு எடுத்தீங்க?
14: நான் வந்து அப்போ படுத்தது பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி.
13: ஹையர் செகண்டரியில் என்ன கோர்ஸ்?
14: அந்த கோர்ஸ் வந்து சயின்ஸ் ஜுவாலஜி. இருக்கிற வாத்தியார்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு வந்து ரெண்டு கிளாஸ் ஒரு கிளாஸ் கிடைக்கும். அவங்க வந்து அப்போ வந்து ரா கிராஜுவேட்ஸா நான் படிச்சு முடிச்சது பாத்தீங்கன்னா பிஎஸ்சி. அதையே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு.
13: ஆசிரியர் பணி படிக்கல?
14: படிக்கல, படிக்கலன்னா ரா கிராஜுவேட்னு சொல்லுவாங்க. ரா கிராஜுவேட்னா அப்ப நான் படிக்கும் போது கிளாஸ் எடுப்பேன். கிளாஸ் எடுக்கணும்னா அப்போ வந்து கலிஃபா சார்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் வந்து நான் டென்த்தில் வந்து நான் மார்க்கு கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸில் குறைவாக இருக்கும் போது எங்கள் அப்பா கூப்பிட்டு இந்த மாதிரி தம்பிக்கு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது கூப்பிட்டு போஸ்ட் பண்ணார். போகும்போது நான் அங்கே போய் டியூஷன் படித்தேன். டியூஷன் படிக்கிறது அவங்ககிட்ட பாருங்கள் எல்லா வருஷத்து கொஸ்டின் பேப்பரையெல்லாம் எடுத்து டிக்டேட் பண்ணி நடத்துவார். அன்றைக்கி போட்ட கணக்கில் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே என்னமோ நம்ம மேலே அப்படியே இந்த ஸ்க்ரீனில் ஓடுற மாதிரி தெரியும். அது வந்து அது ஒரு பெரிய இது மேடம். அந்த ஊரை பொறுத்தவரணும் ஒரு வருஷம் தான் இருந்தேன். 1995 எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அப்போ இருக்கும்போது அந்த அங்கே பணியில் தான் இருந்தேன். அப்பா நினச்ச மாதிரியே ஒரு வேலையிலே இருந்துட்டேனா அப்பா இறந்து போகும்போது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1996 ஒரு தடவை வந்து வெளிநாடு போயிட்டு திரும்பி வந்துட்டேன். அப்புறம் 98 ஒர்க் பர்மிட் மூலமாக வெளிநாடு சென்றேன். சிங்கப்பூர் போனேன் மேடம். எங்கள் என்ன பணி என்னான்னா மேடம், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது வந்து ஒரு ஃபுட் சப் சென்டர்னு சொல்லுவாங்க. என்னோட பணி என்னான்டா, பேஜர் கொடுத்துருவாங்க. பேஜர் கொடுத்துருவாங்க, நான் இப்போ வச்சுக்கிற மாதிரி இப்போ ஆட்டோ கியர் வண்டி. அதில் வந்து போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைகளுக்காக போய் என்னான்டா ஆர்டர்ஸ் எடுக்கணும். ஆர்டர்ஸ் எடுத்து செக் வாங்கணும். செக் வாங்கிட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதுக்கு பேமெண்ட் வாங்கணும், அதை கணக்கு வச்சுக்கணும். கணக்கு வைக்கிறது தான் என்னோட முக்கியமான பணி. அந்த ஊரில் பொறுத்தவரை முதல்ல நான் அந்த பணி சேர்றதுக்கு முன்னாடி எங்கள் சகலர் கூட தான் நான் போயிருந்தேன். ஐயா அவர் என்னன்னு சொன்னால், சாதாரணமாக பேண்ட்டு போட்டு இன் பண்ணி இப்போ நான் இருக்கிற தோரணியில் போனதோட அந்த ஊரில் இவராக வேலை செய்ய மாட்டார். அந்த ஊருக்கு எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னால், டீஷர்ட்டு சாதாரண பேண்ட்டு போட்டிருந்தால் கடும் குழைப்பாளிங்கிறது அந்த ஊர். நான் அந்த ஒரு கடையில் நான் முதல்ல போய் ஒரு கடையில் சேர்ந்தேன். அது ஒரு புக் ஸ்டால். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புக் ஸ்டாலில் வந்து ஓனர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புக்கு வந்ததோட தான் தோல் மேலே தூக்கிட்டு வந்து அடுக்கிறார்.
13: ஓனர்
14: ஓனர் அதாவது குழைப்பாளிகள் அந்த அளவுக்கு. அந்த ஊரை பொறுத்தவரை தூய்மையான ஊர் மேடம்.
13: அங்கே தங்கியிருந்தீங்க?
14: நான் அங்கே இருந்தது தங்கியிருந்தேன்னா அது எனக்கு அந்த அங்கேயே ரூம் கொடுத்துருந்தாங்க. ரூம் கொடுத்துருந்தாங்க, அங்கேயே நான் தங்கியிருந்தேன். அப்போ என் கூட உள்ளவங்க வந்து மலேசியா சிட்டிசன்ஸ்லாம் இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்டா அங்கே போய் ஏரியா எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி நான் அந்த நானும் செல்ஃப் இன்ட்ரடியூஸில் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் அவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த என் மேலே கொஞ்சம் நல்லா புரியமா போயிட்டாங்க. எல்லாரும் வந்து நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த ஜுரோங் போர்ட் ரோடு அது வந்து மலேசியா பார்டர். அது அதாவது பக்கத்தில் தான் பேர்ட்ஸ் பார்க்லாம் இருக்குது. அங்கே தான் நம்ம தங்கியிருந்து பணி பார்த்தேன்.
13: முக்கியமான இடங்கள்லாம் சுற்றி பார்த்தா
14: முக்கியமானது சந்தோஷா போய் பார்த்தேன். அப்புறம் வந்து முசவா சென்டர்னு சொல்லிவிட்டு சிங்கப்பூரில் இருக்கு மேடம். அது எப்படின்னு சொன்னால் நம்ம இங்கேருந்து போயிட்டோம்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த ஊரில் எல்லாமே ஏ டு இஜெட் கிடைக்கும்.

0: டிக்கெட் முதக்கணும் புக் பண்ணிடலாம். அங்கேருந்து எல்லா சாமானும் வாங்கிட்டு அங்கே போய் சுற்றி பார்க்கறதுக்கு அவங்களும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவ்வளோதையும் பார்த்துட்டு அங்கேருந்து நீங்கள் திரும்பி போயிடலாம். அது பல்க் பேமெண்ட் மாதிரி அவங்க முசாஃபா சென்டர்ல 24 hours. அங்கேயும் ஒரு பணி பார்த்தேன்னா, ஒரு நைட் நேரத்தில் அந்த பொட்ஸ் அந்த இடத்த இதையெல்லாம் அந்த திங்ஸ் எல்லாம் களைச்சி போட்டுருவாங்க. அதை வந்து ஒரு டெம்பரவரி பணியாக போய் பார்த்தேன். அந்த ஊருக்கு போனால் 1 ரூபாயோ 1 ரூபாவோ நினைக்கணும். இந்த ஊருக்கு 25 ரூபா அடைச்சினையும் சாப்பிட மாட்டீங்க. காரணம் என்னண்டா, தொடர்ந்து நம்ம அந்த அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூய்மையான நகரம் மேடம். அவங்கவுங்க வந்து அந்த ஊரில் போய் யாராச்சும் வந்து வேலை செய்யலைன்னு பண்ணாலும் எந்த நாட்டிலையுமே வேலை செய்யணும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா 24 hours எங்கிட்டு தான் இருக்கும்.
1: எல்லாரும் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க.
0: எல்லா வேலையை பார்த்துட்டு தான் இருக்கணும். வேலை பார்க்கறது நல்லா மதிப்பான் அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா. இதில் சிங்கப்பூரில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டில் கூட வந்து தமிழ் மொழி வந்து ஆட்சி மொழியா இல்லை, சிங்கப்பூரில் ஒரு ஆட்சி மொழி. அதில் வந்து 4 மொழியில் ஒன்று. இப்போ நீங்கள் இமிக்ரேஷன் போனீங்கன்னு
1: வச்சுங்க,
0: இமிக்ரேஷனில் போனதோட முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தமிழ்லாம் தெரியல, ஒன்றும் தெரியலன்னு கரெக்டாக கொண்டு போய் உங்களை விட்டுருவோம். தமிழ் பேசுகிறான்ட்டு நல்லா அழகாக உங்கள்கிட்ட தமிழ்லேயே கேள்வி கேட்டு எல்லாம் பதில் சொல்லி ஸ்டம்பிங் பண்ணி உங்களை அனுப்பிடுவோம். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து சிங்கப்பூர் போகிறதில் நீங்கள் உள்ளூரில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுட்டும் கிடைக்கும் ஃபுல்லாக. இங்கேருந்து முதல்ல ஏற்றுமதி ஆகுது நமக்கு இந்த மீன் இந்த இறால்லாம் நமக்கு கிடைக்காது. ஃபர்ஸ்ட்லேயே காலையில் 4 மணிக்கு பிடிச்சதோட பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் சிங்கப்பூர் போயிடும். அங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஃபுட்டு கிடைக்கும்.
1: நம்ம தமிழ்நாட்டோட ஃபுட்டு
0: வெளிநாட்டு ஃபுட்டு பாசமாகவும் புரியமாக இருப்பாங்க. அதே சமயத்தில் சிங்கப்பூர் பெரிய மார்க்கெட் மேடம். மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையிறதுக்கு இப்போ சாதாரணமாக அந்த காரை நிறுத்தலன்னு வச்சுங்க, எங்கே நான் வந்து தங்கியிருந்து எங்கள் சாலப்பாடி எனக்கு கோபுரதன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வீட்டில் நான் தங்கியிருந்தேன். நம்ம ஒரு தடவை வந்திருக்குமோ, அவர் கார் இருக்குது, கார் வந்து அந்த கோடை விட்டு நவத்தி போட்டாங்க மேடம். அதாவது பார்க்கிங் உடனே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு லேபிளை ஒட்டிட்டு லேபிள் ஓட்டி போயிட்டா காலில் வந்து 50 வழி ஃபைனா, கோடை விட்டு நவர்த்தி போட்டதுக்கு.
1: அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்
0: ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான். யாராச்சும் பிச்சு போட்டு போயிட்டான் நமக்கு தெரியாது, நமக்கு வந்து ஃபைன் செல்லில் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகக்கூடாது மேடம். போனீங்கன்னா ரெட் லைட் கேமரா நேம் போர்டோட அடிச்சிடும். அடித்து என்ன பண்ணுனா, உடனே வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த டைமில் நீங்கள் போனீங்க அதுக்கெல்லாம் ஃபைன். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அந்த ஊரில் போய் வாழ்ந்துட்டா மேடம், இந்த ஊர் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே பிடிக்காமே போகும். காரணம் என்னன்னு வச்சிங்களா, பிடிக்காம போனால் சுத்தத்துக்கு அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு. அதேமாதிரி குப்பைகள்லாம் பார்த்தீங்கன்னா மேடம், சர்வசாதாரணமாக நீங்கள் வந்து மே ப்ளோக்லேருந்து இருந்து இந்த குப்பை போட்டால் கீழே கரெக்டாக இது வச்சுருப்பாங்க ட்ராலி மாதிரி, அதில் போய் விழுந்துடும். யாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் ஃபர்னிச்சர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த வாகன புகையெல்லாம் வந்து இந்த சவுண்டு உள்ள கார்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒன்வே தான், ஹார்ன் அடிச்சிங்கன்னா நம்மளை திரும்பாப்பான். ஏன் ஹார்ன் அடித்தான், என்ன ரூட்டு நீ போயிட்டே ஒன்று திரும்பாப்பான். நீ ஏன் வந்து நீ அடித்தா என்ன காரணம், இந்த நம்ம ஊரில் சைக்கிளில் பில் அடிச்சுட்டு போகிற மாதிரிலாம் போகக்கூடாது, சவுண்டு போகணும். அதே மாதிரி வந்து பாதை அவங்கவுங்களுக்கு உள்ள ரூட்டில் தான் அவங்க போகணும்.
1: அந்த நாட்டோட சட்ட திட்டங்களை மக்கள் வந்து மதிச்சு நடக்கிறாங்க.
0: அந்த ஃபைன் பண்ணுறாங்கிறது கூட ஃபைன் பண்ணுற காசையும் அவங்களுக்கு செலவு பண்ணுறாங்க. ஒன்று வந்து சாதாரணமாக செலவு பண்ணுறதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த காசாக அதுக்கு செலவும் பண்ணுறாங்க. அதை வந்து யாருமே மறுக்க முடியாத உண்மை. இப்போ நான் இந்த சிங்கப்பூர் வாழ்க்கையை நான் வந்து 2000 திரும்பி வந்துட்டேன் மேடம்.
1: துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக எப்படி பணியில் சேர்ந்தீங்க, அது எந்த வருடம் ஐயா?
0: முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2000 அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீசனல் ஜாப், அதாவது வந்து TNCSC வந்து BSc படித்தவங்களுக்குலாம் வந்து 6 மாதத்துக்கு ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வேலை கொடுப்பாங்க. அந்த முறையில் எனக்கு பணி கிடச்சிச்சு.
1: எந்த வருஷம்
0: வந்து? 2001. நான் சிங்கப்பூர்லேருந்து திரும்பி வந்ததோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நுகர்வோர் வாழ்வு இணையத்தின் மூலம், அதாவது வந்து 6 மாதத்துக்கு தான் அந்த வேலை இருக்கும். அது ஒரு பட்டியல் எழுத்தர்னு சொல்லுவாங்க அந்த பணிக்கு பேர் BC. அதாவது வந்து அந்த நேரடி நெல் கொள்முதல் ஹெல்பர் இருப்பாங்க, அதுக்கு லோன்மேன்லாம் இருப்பாங்க. நான் வந்து பட்டியல் எழுத்தராக்கி தான் அந்த எவ்வளவு நெல் பிடிக்கிறாங்க அவங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் பண்றதுனா.
1: எந்த ஊர்ல அந்த வேலை கிடைச்சு?
0: நான் வந்து ஒருங்கிணைந்த நாகப்பட்டினம் மாவட்டம் மணல்மேடு, அதாவது மயிலாடுதுறை பக்கம்,
1: மயிலாடுதுறையில்
0: ஒர்க் பண்ணேன். அந்த அங்கே ஒர்க் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவம் வேணும்
1: சொல்லுங்க.
0: அப்போ வந்து கேஸ் வந்து கையில் வந்து PO சொல்லிட்டு பர்ச்சேசிங் ஆஃபீஸர் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த கேஸை வச்சு நம்ம வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து செக்யூராக பண்ணணும். காரணம் என்னன்னா, நம்ம அந்த பணத்துக்கு பொறுப்பு நம்ம தான். முன்னாடி மேடம் நான் வந்து 2003 வந்து தற்காலிக பணியாளராக சேர்ந்தேன். ஃபர்ஸ்ட்டு அரசு துறையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2003.
1: அங்கே என்ன பணி பார்த்து
0: என்ன பண்ணணும், இளநிலை உதவியாளர். அந்த எழுத்தர் பணி அப்படின்னு சொன்னால் அது வந்து 6 வருஷம் பார்த்தேன் மேடம்.
1: ஓஹோ, நீங்கள் அப்போ அந்த எக்ஸாம்லாம் எழுதலை?
0: எழுதலை. அதாவது என்னன்னா தற்காலிக பணி.

0: தற்காலிக பணி எப்படி, வேலை வாய்ப்பு அலுவலகத்து மூலம்?
1: வேலை வாய்ப்பு அலுவலகத்து மூலம் வந்து எங்களுக்கு பணி கொடுத்தாங்க. நான் கலெக்டரேட்டில் உதவி ஆணையர் கலா அலுவலகத்தில் நான் சேர்ந்தேன்.
0: சரி,
1: சேர்ந்ததோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போது பார்த்தீங்கன்னா அந்த தற்காலிக பணியிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் போகணும். அது எங்களுக்கு என்னன்னு சொன்னால் அங்கே பர்மனன்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பக்கத்து பக்கத்தில் ஒரு ஆள் வந்து வினாடி வினாலே உட்காந்துக்கிற மாதிரி பக்கத்தில் உட்காந்துருக்கணும். எங்களுக்கு வேலை கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தில் என்ன பண்ணுவோம்டா, எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்வோம். எல்லா வேலையும் செய்யும் போது அவங்களுக்கெல்லாம் எங்கள் மேலே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த டிராப்ட் எடுத்துமா நான் எழுதுவேன், நான் எழுதுறேன் சார், நீங்கள் எழுதுனா எனக்கு, நான் வந்து எக்ஸ்1 சீட் பண்ணு பார்த்தேன், அங்கே உள்ள சீட்டு, அதாவது உதவி ஆணையர்களால். அதே மாதிரி எக்ஸ்4 வரலாம் இருக்கும், அந்த சூப்ரண்ட் இருப்பாங்க. அப்போ பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு வருஷத்தில் என்ன பண்ணால், தாலுக்கா அலுவலகத்தில் பக்கத்துலேயே அங்கேயே மாற்றி கொடுத்தாங்க. எல்லோரும் எல்லாருப்படியும் பார்க்கணுண்டு, இல்லை இளநிலை ஊழியராக தான், அது பர்மனெண்ட்டு கிடையாது. இல்லை காரணம் என்னென்னா, டெம்பரவரியாக இருந்தால் வந்த படுத்தல் பண்ணி
0: தானே.
1: அங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அங்கே அந்த டைம் தான் சுனாமி வந்த நேரம். சுனாமி வந்த நேரத்தில் எல்லாரையும் அவங்க அழைக்கிறாங்க, கூப்பிட்றாங்க, போகிறோம். ரெண்டாயிரத்தி 4/26/12 ஞாயிற்றுக்கிழமை காலையில், அது ஒரு வித்தியாசமான அனுபவம்னு வச்சுக்கோ மேடம். அந்த நீங்கள் சுனாமின்னு கேட்டதால அந்த அனுபவத்தையும் சொல்லிடுறேன். அது எங்கள் தெருவில் லாஸ்டில் நல்லா அந்த பேரலில் தண்ணி பஞ்சா இருக்கும், அந்த மாதிரி வருது.
0: எல்லோரும்
1: என்ன சார், இப்போ சுனாமின்னு தெரியாது, கடல் பொங்கிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ 9:10 கரெக்டாக.
0: அப்போ நீங்கள் எல்லாரும் வீட்டில் இருக்கீங்க?
1: நான் வீட்டில் தான் இருக்கோம், சாதாரண ஞாயிற்றுக்கிழமை தண்ணி உடையாந்தது. அப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு முள்ளு அது எல்லாம் கிடக்குது. அந்த எங்கள் தெருவுலேருந்து பக்கத்து தெரு கம்ப்ளீட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காரு எல்லாம் அடிபட்டு போச்சு.
0: ஓஹோ,
1: தண்ணின்னா ஃபாஸ்டான தண்ணி மேடம்.
0: அப்போ நீங்கள் கடற்கரை ஓரத்தில் இருக்கீங்க?
1: கடற்கரை ஓரம் தான். அதாவது இப்போ எங்கள் தெரு வந்து வடிகால்னு சொல்கிறேன், வடிகால். இப்ப அது வந்து இப்ப மெயின் ரோடு இருக்குல்ல, அந்த நாகூர் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் அதான். அப்ப நான் இன்னும் வானொலி நிலையத்தையும் நான் வந்து அந்த நேரத்துல பாராட்டணும்னு வச்சுங்க. நாங்கள் கடற்கரையிலிருந்து பேசுகிறோம் அப்படின்ட்டு காத்ததுரைசாமி ஐயா பேசினதை வந்து இன்னைக்கும் எனக்கு ஒரு பேட்டரி கட்டையை போட்டுட்டு ஒரு வானொலியை கையில வச்சிங்க, உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும், நீங்க எங்க சுனாமி வருது எங்க புயல் வருதுன்னு சொல்றதுக்கு இது ஒரு வானொலி ஒரு அவசியமான ஊடகமா இருக்கும். அதனால எங்க ஒரு என்ன மறந்தாலும் கையில காசு இல்லாட்டி கூட ஒரு பேட்டரி கட்டையோட ஒரு வானொலியை வச்சுக்கிட்டா போதுங்கிறத வந்து அவங்க நிலைநிறுத்தினாங்க. இன்னைக்கு நான் வீட்டில் சொல்றேன், முக்கியமான பொருளை எடுக்கிறதோட வானொலி ஒன்று இங்கே எடுத்துக்கிறது தான். நம்ம எங்க போனாலும் நம்மளை வந்து காப்பாத்துறது, பணம் கொடுத்துருவாங்க, காசு கொடுத்துருவாங்க, என்ன அடுத்தாப்பாலும் நடக்க போகுதுங்கிறதுக்கு வந்து டிவிலாம் நமக்கு வந்து பயன்படாது. கரண்ட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதான். இது வந்து ஸ்டேஷனில் வந்து அவங்கள மூடிட்டு போயிட மாட்டாங்க. முதல்ல அவங்களோட பணியே முக்கியமான பணியே பேரிட கால பணி தான். வானொலிக்கு வந்து அந்த அது நம்ம காரைக்கால் எஃப்எம்ல வந்து நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், கடற்கரையில் இருந்தாலும் நாங்கள் வந்து மேலேருந்து பேசுகிறோம், சில இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு மேலேருந்து பேசுகிறோம் அதனால் அப்படின்லாம் அந்த அறிவிப்புலாம் கேட்டிருக்கேன். அந்த நிறைய காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு காரைக்கால் வானொலி வந்து சும்மா சொல்லக்கூடாது. நான் வந்து நேராக இருக்கிறேன்னு சொல்லலை, மனசில் வந்து எனக்கு வந்து நான் வீட்டில எல்லாம் சொல்லியிருக்கேன், வீட்டில் கூட சொல்லி ரெடியெல்லாம் பேசிட்டு இருக்கேன், ரெடியாக கேட்பேன், ரெடியில் கேட்குறோம் வந்து அறிவாளி முதல்ல.
0: ஐயா வந்து துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக எப்போ பணியில் சேர்ந்தீங்க?
1: 2009 மேடம். ஒரு குரூப் 4 ஸ்பெஷல் ஒரு டெஸ்ட் வச்சாங்க, பணியாளராக இருக்கிறவங்களுக்குலாம் சேர்த்து ஒரு டெஸ்ட் வச்சு குரூப் 4. அதில் வந்து நாங்கள் எழுதி பாஸ் ஆகிட்டேன்.
0: எத்தனை பேர் எழுதுங்க?
1: அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க 4000 பேர் எழுதினாங்க. அதில் பார்த்தீங்க சொன்னால் ஃபஸ்ட்டு செட்டில் பாஸ் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு செட்டு முதல்ல 60 பேர் தான் பாஸ் பண்ணதோடு. எனக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி உண்மையில் டெப்டேஷனு திருமருகல் பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸில் வேலை. இங்கே வந்து மாற்று பணி இளநிலை உதவியாளராக இந்த கலெக்டரேட்டில் நான் பணியில் வந்தேன். அதாவது எனக்கு சம்பளம் தான் கூட ஒழிஞ்சு, பார்த்த வேலை பூரா நாங்கள் 6 வருஷமாக பார்த்த வேலை தான். நான் பணியில் இருந்தேன்னா அப்போது அதிகாரிகள்லாம் வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க, போனால் வந்தாங்க. எங்கே இப்போ நான் சொன்னேன்னா சீதாராம் சார் அவர் வந்து பார்க்க வந்தார், உங்கள் பிள்ளை நல்லா வளர்த்திக்கிறீங்க, அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு தெரியும். அம்மா சிரிச்சிட்டாங்க, ரொம்ப பேசாமல் கூட இருந்தாங்க, சிரிச்சிட்டு நல்ல பிள்ளைய வளர்த்திக்கிறீங்க, பிற்காலத்தில் நல்லா இருப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால் அது வந்து அம்மா வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டிங், ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க, அந்த பணத்தை பொறுத்து கூட கவலையப்பட மாட்டாங்க, பின்னாடி என் பிள்ளை நல்லா இருப்பான். எங்கள் அப்பா என்ன தெரியுமா சொன்னால், இப்போ சிரமமாக இருந்தாலும் உனக்கு சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து உனக்கு வந்து உன்னை கவனிக்காமல் இருந்தாலும் பின்னாடி நீ அரசு அலுவலகத்தில் வந்திருக்கும் போது எல்லாருக்கும் நன்மையே செய். முதல்ல அரசு அலுவலகத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இது என்ன தெரியுமா மேடம், வேலையே கற்றுக்கணும், வேலையை கற்றுக்கலாண்டா மதிக்கவும் மாட்டாங்க. எந்த நான் வந்து ஃப்ளட் டியூட்டிலாம் பார்த்துருக்கேன் மேடம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா துணை வட்டார வளர்ச்சி அலுவலகம் வைக்கும் போது

0: மாஸ்க்கு, அதாவது வந்து கொரோனா நேரம், அப்போ ஒரு ரெகுலியான சம்பவம். திருமருகல் பஞ்சாயத்து யூனியன்ல போட்டாங்க, நான் அங்கே ஒரு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கேருந்து ஒரு 3 வருஷத்துலேயே நான் வந்து எந்த ரிமார்க்கும் கிடையாது. அதாவது இந்த பணியெல்லாம் பதவி உயர்வு வர்றது என்னன்னா, முதல்ல வேலையில் இது இருக்கக்கூடாது, இல்லை தான் பதவி உயர்வு வழங்குவாங்க. அதே சமயத்தில் வந்து எந்த கையை விட்டும் வாங்க மாட்டேன், ஓப்பனாக சொல்ல நேர்மையாக தான் இருப்பேன். அதாவது ஜலீல்கிட்ட கொடுத்தா ஜலீல் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டார்னு சொல்லி வீடியோ லெவலில் கூட சொல்லுவாங்க. நான் அதே சமயத்தில் அவங்க சொன்ன கட்டளையை நிறைவேற்றுவேன், அதையும் சொல்கிறேன் அவங்களோட இதுக்கு. அடுத்தது உதவியாளரை போய் இருந்தேன், உதவியாளர் பணி முடிச்சதோட 3 வருஷத்தில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக மாவட்ட உறவு வளர்ச்சி நிலையே எனக்கு போட்டாங்க. 2017 மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சூப்பரண்ட் வேலை பூரா நம்மளும் பார்த்தாங்க. அங்கேருந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் நாகப்பட்டினம், அங்கே போய்க்கும் போது பார்த்தீங்கன்னா சத்துணவு திட்டம், சத்துணவு திட்டத்தில் வந்து துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம் தான். ஒர்க்கர்ஸ்க்கெலாம் சம்பளம் கொடுக்கறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நேரில் போய் அந்த சென்டர்லாம் வந்து விசிட் பண்ணணும். 29 பஞ்சாயத்துலேயும் உள்ள பள்ளிகள்
1: தான் உங்களுடைய
0: எங்கள் கண்ட்ரோல். அதாவது எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த சத்துணவுக்கு உள்ள துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் அதை பார்க்கணும். அந்த துணை வட்டார வளர்ச்சி அலுவலரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணேன்னு சொன்னால், அப்போ தான் அந்த கொரோனா டைம், அடுத்த 1 வருஷத்தை திருமலுக்கு அப்படியே மாற்றி போட்டாங்க எனக்கு. அப்போ கொரோனா டைம் வேலை பார்க்குறேன். என்ன டியூட்டினா பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ வந்து 6 மணிக்கு முன்னாடி எல்லா கடையும் மூடிடணும், அந்த கொரோனா பணி. அப்போ போலீஸ் ஒன்று போட்டிருப்பாங்க, அதை என்னென்னா காலையிலே போய் பார்க்கணும், பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு.
1: அதுக்கு உங்களுக்கு வாகனம் கொடுத்துருந்தாங்களா?
0: ஆ, வாகனம் கொடுத்துருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வந்து எனக்கு அந்த போலீஸ் இதோட சேர்த்து அங்கே நம்ம போகலாம். அப்போ எங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகூரில் இருக்கிறதோட பணங்குடி இந்த மாதிரி ஏரியாலாம் கொடுப்பாங்க பக்கத்து பக்கத்தில். அப்போ அதுக்கு பேர் என்னன்னா மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர். ரெண்டு பேர் துணை மண்டல வளர்ச்சி அலுவலர்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, அது மொத்தம் அப்போ 39 பஞ்சாயத்துனா 3 பேர் போட்டிருப்பாங்க, ஒரு ஆளுக்கு 10 பஞ்சாயத்து பார்க்க. அதை பஞ்சாயத்தை பிரிச்சிருவாங்க, ஏன்னா எல்லாருமே ஒரே பஞ்சாயத்து ஃபுல்லாக பார்க்க முடியாதுல்ல. இதுக்கெல்லாம் சூப்பீரியர் தான் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர். அப்புறம் வந்து இங்கே நான் திருமலை நான் பண்ண வந்துட்டேன். திருமருகளை பார்த்த பண்ணி அப்போ கொரோனா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. திருமலை போகும்போது எனக்கு ஒரு பெரிய வித்தியாசமான அனுபவம் தானே மேடம், வீட்டிலேருந்து நான் கிளம்புவேன் மேடம், என்னைய தவிர யாருமே வெளியே போகக்கூடாது. காரணம் என்னன்னு வச்சுங்க, லாக்டவுன், இந்த அந்த கேட்டை ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அப்போ வந்து கூட ஒரு என்ன பண்ணாருன்னா, ஒரு ஹோம் கார்டு போகக்கூடாது, யாருமே போகக்கூடாதுன்றார். அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு பணி கொடுத்துருக்காங்க ஐயா, அதனால் போகிறேன் அப்படின்னு. நான் உடனே டவுன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அவர்கிட்ட போய் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்து, என்ன சார் அந்த அந்த ஹோம் கார்டு என்ன இப்படி சொல்கிறாரு அவர், வந்து நான் தான் ஏற்கனவே இங்கேருந்து நாகூரில் உள்ள கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் கொடுத்துருக்கானே, வாட்ஸ்அப்பை பார்க்க சொல்லுங்கன்ட்டார் அவர். அவர்கிட்ட போய் என்னங்க, ஆமாங்க ஏங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் கார்டுக்கெல்லாம் பணி கொடுத்தது இருக்கிறாருக்கு அவர் என்ன சொல்கிறார் அவர், நேரில் போய் அவங்க எஸ்பிட்ட சொல்கிறது கலெக்டர் சொல்லுவாங்க, அப்புறம் நாம நம்ம மாட்டிட்டு முடிக்கிறத போ சொல்லுங்க ஐயா அவங்கள. அப்படின்னா ஒரு ஆள் தான் மேடம் போவேன், போனீங்கன்னா போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட் ரோட்டில் எந்த இதுவுமே இருக்காது. அதனால 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தமையலுக்கு ஏதாச்சும் வாங்கணும்ல, ஆனால் காலையிலேயே வாங்கி வச்சுக்கோ, 12 மணிக்கு கடை சாத்திடுவாங்க திருமருகளில், கடை சாத்தி கம்ப்ளீட்டாக இதாகிடும், இங்கே ஒன்றும் ஒத்தனை மணிக்கு மாட்டாங்க. அதனால் காலையிலேயே நாங்கள் வாங்கி வச்சுக்குவோம், அந்த வேலைக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு சாயங்காலம் வரும்போது எல்லாத்தையும் கொண்டு வரும், கொண்டு வந்து ரோட்டில் ஒத்துணை இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ அப்போ நான் பண்ண வந்தேன்னா அதே அங்கே என்னென்னா ஒரு வருஷம் தான் பார்க்க சொல்லுவாங்க. இங்கே நாகப்பட்டினம் வந்து அதே ஜோனல் டிப்டி பிடிஓ, அதில் வந்து என்னென்னு சொன்னால் 100 நாள் வேலை திட்டத்துக்கு உள்ள ஜோனல் டிப்டி பிடிஓ, அது வந்து உங்களுக்கு சத்துணவு இருந்துச்சா அதே மாதிரி இங்கே 100 நாள் வேலை திட்டம்.
1: அப்போ நீங்கள் சத்துணவு பார்க்க,
0: சத்துணவு முடிஞ்சிருச்சு, 1 வருஷம் தான் பார்க்க சொல்லுவோம்,
1: 1 வருஷம்.
0: அப்புறம் இங்கே 100 நாள் வேலை திட்டத்தில் அப்போ தான் வந்து கொரோனா அதே டைமில் வந்தாச்சுங்க. இங்கே வந்த என்னண்டா எனக்கு இப்போ பணி என்ன தெரியுமா, அந்த கொரோனா நேரத்தில் நான் வேலையும் பார்த்துக்கினேன். வேலையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கலெக்டர் ப்ரொசீடிங்ஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொன்னால், மாஸ்க் அணியாதவங்களுக்கு வந்து ஃபைன் பண்ணணும், ரோட்டில் போய் நம்ம நின்றுக்கணும். எங்களுக்கு ஏரியா என்ன தெரியுமா, முனிசிபல் ஏரியா, இந்த நாகப்பட்டினம் பஞ்சாயத்து யூனியன் பூரா. மாஸ்க் யார் போடலையோ நிப்பாட்டி வச்சு எங்களுக்கு ஒரு புக்கு கொடுத்துருவாங்க,
1: அதில் ஃபைன்
0: போடணும். யார், ஒரு போலீஸ் எஸ்கார்டு. அது ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்துச்சு போயிருக்கும் போது,
1: சொல்லுங்க.
0: போனால் என்ன பண்ணேன்னா, நான் போய் ஒரு அட்வொகேட் அண்ட் நோட்டரி ஒருத்தர் வந்துட்டார், வந்து பார்த்துட்டு நீங்கள் யார் என்னன்னு கேட்டால், நாங்கள் அந்த மாதிரி கலெக்டர்லேருந்து ப்ரொசீடிங்ஸ் போட்டு நாங்கள் வந்து இந்த இருக்காரு ஒரு டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார் சார், நான் வந்து வட்டார துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், நீங்கள் என்ன எங்களுக்கு ஃபைன் பண்ணுறது, நான் அந்த பணமெலாம் கட்ட மாட்டேன். நான் சொன்னேன், நீங்கள் ஃபைன் கட்டினா தான் பண்ணணும் போகணும், எல்லாட்டி வண்டியை சூஸ் பண்ணிவிடுவாங்க, நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு பணத்தை கட்டிட்டார். அப்புறம் என்னையும் நிப்பாட்டி வச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டார். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நான் போய் பார்க்குற இடத்துல பார்த்துட்டு உங்கள் மேலே என்ன உங்கள் பேர் சொல்லணும், நல்லா பேர்லாம் சொல்லிட்டேன். ஏன்னா நான் சொன்னேன், ஆர்டர் இந்த இது நான் கையில் தான் வச்சுருக்கேன், இந்த கலெக்டரை ப்ரொசீடிங்ஸ் போட்டு இந்த பாருங்க முகமது ஜலீல் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சார், போலீஸ் டவுன் போலீஸ் ஸ்டேஷனு

0: இங்கே நாமபுரத்தில் ஒர்க் பண்ணுறாரு அவர். இது பார்த்துங்க, இவங்களாம் எங்கள் டீமு, எங்களுக்கு இது இவங்க தான் டவுன் ஆர்ஐ, அவங்களும் வந்திருக்காங்க, அவங்க மூணு பேர், நாங்கள் நாலு பேர் தான் டீமாக ஒர்க் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு எத்தனை கேஸ் பிடிச்சோன்னு 10 மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு இங்கே கலெக்டர்கிட்ட போய் லிஸ்ட்டு கொடுக்கணும். 10 அதை கேஸ் எப்படின்னா மேடம் 200 ரூபா ஃபைன் மேடம், 10 கேஸ் எப்படி பிடிச்சி தான் ஆகணும். கேட்டால் என்ன சொல்லுவார்னா, யார் போடாமல் போகலாம், நீங்கள் விட்டுட்டீங்கன்னு
1: கேட்பார்.
0: சாயங்காலம் போனோம்னா 10 அந்த அமௌண்ட்டை எடுத்து வீடியோ ஓட்டக்கு சைன் வாங்கி ட்ரெஸ்ஸரில் கட்டி அந்த சலானை அவங்ககிட்ட கொடுக்கணும். நானும் இது வரலாம் வச்சே இருக்கேன், அந்த ஃபைன் பண்ண காசுலாம் நம்மளுக்கு கேட்டுற போகிறோன்னு வச்சு அந்த ஃபைன் பண்ணி அந்த புக்கு போட்டிருப்பாங்க. புக்கு போட்டதோட அந்த புக்கில் நம்ம வந்து வவுச்சருக்கு போட்டிருக்கோம், அதில் வந்து ஃபைன் பண்ணி அவங்களோட சீட்டு
1: கொடுத்துருவோம்.
0: ஆ சொன்னதான் அவர் சொன்னாரு, எடுத்துட்டு போயிட்டேன். அவர் போனதோட ஜட்ஜு வண்டி ஒன்று வருது, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி, பயந்து போய் வண்டி நிப்பண்டார். சொல்லிட்டாங்க பிள்ளைது, இந்த மாதிரி நம்ம மாட்டிக்கிட்டோம் பிள்ளைது, சரின்னு சொன்னால் டோரை இறக்குறேன். வணக்கம் சார், நம்ம நிறுத்தலையே சார்னு. இல்லை ஃபைன் அடிக்கிறது பார்த்தேன், இப்படி தான் முறையாக செய்யணும். இந்த நாங்கள் 4 பேரும் உள்ளார உட்காந்து இரு பூரா மாஸ்க் போட்டுக்கிறேன் பாருங்க. இல்லை யாரும் நீங்களை கேட்கலையா, ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அரசு கொடுத்தா அதை வந்து செயல் திட்டம் பண்ணுறது மாவட்ட ஆட்சித்தலைவர வேலை, அது தப்பாக இருந்தால் கண்காணிக்கிறது தான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோட வேலை. அதனால் வந்து சார் நான் சொன்னேன், இல்லை சார் நான் உங்கள்கிட்ட தெரியும் நாங்கள் நிறுத்தலை சார்னா, நீங்கள் நிறுத்தலைன்னாலும் நாங்கள் இருந்து நாங்கள் 3 பேரும் வந்து மாஸ்க்கு ஃபைனுங்கிறது அவசியங்கிறது போட்டிருக்காங்கல்ல, அதை நாங்கள சட்டத்தை உள்ளவங்க வேறுனா என்ன அர்த்தம். அவருக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவர் போய் என்ன செஞ்சிருக்காரு, கலெக்டர்கிட்ட போய் பேசியிருக்காரு பிள்ளைக்கு அந்த அட்வொகேட்டு. அவர் சொன்னார், நீங்களே வந்து சட்டத்தை மதிக்கிறாங்கன்னா ஃபாலோ பண்ணுறேன்டா, யார் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவரை பிடிச்சி நாங்கள் நாளைக்கு வந்து கேட்குறோம், இந்த மாதிரி ஃபைனுக்கு பிடிச்சிங்களான்ட்டு, யார் உங்களை மாதிரி இருக்கிறதால தான் அவர் ஃபைன் குறைச்சல வசூல் பண்ணுறாருன்றதோட அவர் போயிட்டார். அவர் எதுக்கு சொல்கிறாங்கன்னா கேட்பார். அவர் வந்து ஒரு தடவை வந்து நான் மாஸ்க் ஃபைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கலெக்டர் வந்தாங்க, அந்த பசங்களை வந்து ஒரு எல்லா பசங்களும் மாஸ்க் போடாமல் போகிறான், என்ன சார் சார் ஏதாவது ஐயா நீங்கள் சொல்லுங்கண்ணா. ஒன்று வானா, அவங்கள பிடிச்சி 2 மணி நேரம் நிறுத்திய வைங்க, ஃபைன் தான் போட வேணும். அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டா நாளைக்கு போட மாட்டான். அதே மாதிரி கூட்டம் கூட்டமாக நிறுத்தி வச்சிடுறது, போகக்கூடாது. ஃபோட்டோ போட்டுட்டு கலெக்டருக்கு வாட்ஸ்அப் ஆன் பண்ண வேணாம், பிடிச்சிக்கலாம் இல்லையாங்கிறதுக்கு. உடனே பார்ப்பார் அவரு, பார்த்துட்டு குட்டுன்னு போடுவார், துரிதமாக செயல்படுங்கள் அப்படின்லாம் வரும் மெசேஜ் திருப்பி. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கிறதுன்னு கேட்பாங்க.
1: ரொம்ப நன்றி ஐயா, உங்களுடைய வேலையை நீங்கள் மிக சிறப்பாக செஞ்சுருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. காரைப்பண்பலையின் நீண்ட கால நேயரான நீங்கள் நமது நிலையத்திற்கு வந்து உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை, உங்களுடைய பணி அனுபவங்கள், துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக நீங்கள் எப்படியெல்லாம் சிறப்பாக பணியாற்றுனீங்க என்பது குறித்தெல்லாம் பேசுனீங்க, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. நேயர்களே, இன்றைய அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் தமிழக அரசு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நாகூர் ஏஎம்என் முகமது ஜலீல் அவர்களுடனான நேர்முகத்தினை இதுவரை நாம் கேட்டோம்.
2: இதுவரை வலம் வந்தது அனுபவம் அற்புதம்.
3: அனுபவம் அற்புதம் கேட்டோம். நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நமது பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் செங்குந்தபுரம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.
4: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் 9 சென்டிமீட்டர், திண்டுக்கல் 8 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் காவனூர் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் திருமங்கலம் 6 சென்டிமீட்டர், தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் பேரையூர், ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கலவை, பையூர், பெண்ணாகரம், ஆனைப்பாளையம், ஏத்தாப்பூர், எடப்பாடி, கள்ளக்குடி, வாடிப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருப்பத்தூர், அஞ்செட்டி, ஜமுனாமரத்தூர், அம்மாப்பேட்டை, சோழவந்தான், திருக்கழு

குன்றம், நெடுங்கல், பொன்னணியார் அணை, காமாட்சிபுரம், விருதுநகர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கடலூர், அண்ணாமலை நகர், தம்மம்பட்டி, நாற்றாம்பள்ளி, கோவிலாங்குளம், திருத்தணி, ஸ்ரீவில்லிபுத்தூர், செங்கம், காரியாப்பட்டி, பாலுவிடுத்தி, சாத்தியார், ஆண்டிப்பட்டி, பள்ளிப்பட்டு, பழனி, பரமக்குடி, பாபநாசம், சிதம்பரம், கொள்ளிடம், நன்னிலம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 38.6 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் திருத்தணியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.4 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை திண்டுக்கல்லிலும் புதுச்சேரியிலும் ஓரிரிடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரிடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், சேலம், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரிடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் ஓரிரிடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரிடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், விழுப்புரம், கடலூர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. முதல் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 2ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் தென் தமிழகத்திலும் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி. குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தும் மின் கருவிகளை நோக்கி மாறுவோம், மின் ஆற்றலை சேமிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை.

0: நேர்களே, நேரம் 3 மணி ஆயிடுச்சு. நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான நேரம் இல்லையா இது? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நேரத்துக்கு செல்பவரா இல்லை தாமதமாக சென்று காரணம் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். உங்களோட கமெண்ட்ஸை போட்டுட்டே இருங்க நேர்களே, நானும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். முதல் கமெண்ட்ஸா சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்திலேருந்து அமைச்சிருக்காங்க. நான் நேரத்துக்கு சென்று விடுவேன், நேரத்தை பின்பற்றுவதில் வெள்ளைக்காரை துரை நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அன்னப்பன் பேட்டையிலேருந்து ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்சம் லேட்டாக தான் செல்வேன், எந்த நிகழ்ச்சிக்கும் கிளம்ப நேரம் ஆகிவிட்டது என்று காரணம் சொல்வேன் தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமாக சொல்லுவாங்க போல இருக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி. பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால் தளத்தேர்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரும்பாலும் சரியான நேரத்திற்கு முன்னரே செல்வேன், தாமதமானாலும் அதற்கான உண்மையான காரணத்தை சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. அடுத்த கமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, நான் நேரத்துக்கு செல்பவன் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேரத்துக்கு செல்பவன், எந்த இடமா இருந்தாலும் முடிந்தவரை முன்கூட்டியே சென்று காத்திருப்பதையே விரும்புவேன், தாமதமாக சென்று காரணம் சொல்வதை விட நேரத்தை மதிப்பது தான் முக்கியம் என்று நினைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமெண்ட்ஸ் போட்டுட்டே இருங்க நேயர்களே, எல்எஸ்சி நிகழ்ச்சியில் லைக் ஷேர் கமெண்ட். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.
3: ஜானி ஓஹோ சந்தியா ஆஹா,
4: ஜானி சந்தியா சந்தியா ஜானி
5: ஆஹா ஓஹோ,
4: சந்தியாவின் கார் என்ன பங்களா என்ன, நம்ம ஆளுகிட்ட இருப்பது வெறும் கடல் தானே.
3: நோ ப்ராப்ளம், அதை விட்டு.
4: சந்தியாவின் கலர் என்ன வெள்ள, நம்ம ஆளு கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு வெள்ளையும் செய்து தானே, பழைய எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோம். சந்தியா பெரும் பணக்காரி, சாரியாளு, ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காரன் ஆவாரு, சாரால நம்ப பெரியாளாவும் நம்ப ஆனா எல்லாரும் ஆனா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
2: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
4: நேர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நீங்கள் நேரத்துக்கு செல்பவரா இல்லை தாமதமாக சென்று காரணம் சொல்பவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இதுக்கான போஸ்டர் நம்ம எஃபி பேஜில் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்காக நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்பான வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தொழில் இப்படி கேட்டுட்டீங்க, டைமுக்கு போய் சென்றுடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள்லாம் காரைக்கால் எஃப்எம் மாதிரி கரெக்ட் டைமுக்கு அங்கே போய் சென்றுடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, நான் சரியான நேரத்திற்கு அலுவலகம் சென்று எனது வேலைகளை தொடங்கி விடுவேன், தாமதமாக சென்று தவறான காரணங்கள் சொல்வதை நான் தவிர்த்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி அவங்க. ராஜேந்திரன் மணக்குடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் நேரத்துக்கு செல்பவன், எந்த இடமா இருந்தாலும் முடிந்தவரை முன்கூட்டியே சென்றிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புரம் நாச்சியார் மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கே சென்றாலும் அந்த நேரத்துக்கு போகாமல் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரையும் எங்களுக்காக வெயிட் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நல்ல எண்ணம். பில்லூர் சதா கௌதமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் நேரத்துக்கு சென்று விடுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. திருவாரூர் பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தான் எல்லாருக்கும் முன்னாடியும் முதல் ஆளாக நேரத்துக்கு சென்று விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

நான் குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டுமே இல்லை மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைமுக்கு முன்னாடியே செல்பவன் நான் என்றும் அன்புடன் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு புரியல, ரெண்டுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க.

0: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
1: என்ன தலைப்பு கொடுத்திருக்கோம்? நேரத்துக்கு செல்பவரா இல்ல தாமதமா போய் காரணம் சொல்லுவீங்களான்னு கேட்டிருக்கோம். நேர்கள் அவங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு இருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்கன்னா, எங்கே போனாலும் தாமதம்தான் ஆகுது, என்ன வேலை செய்கிறதுனாலும் பர்மிஷன் சொல்லிட்டு போகிறது கொஞ்சம் லேட் ஆகும், எப்போதுமே டயத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயாச்சும் டயத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபாத்திமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துக்கு செல்பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொள்ளிடம் கருணாநிதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம்னு சொல்லிட்டு நேரத்துக்கு சென்று விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நேரத்துக்கு மட்டும் செல்வதில்லை, குறைந்தது ஒரு மணி நேரம் முன்பே சென்று விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில வேளைகளில் வரிசைகளில் நிற்கக்கூடிய சூழல் உருவாகும், முன்பே சென்று விட்டால் முதல் அல்லது இரண்டாவது நபராக நம் வேலை முடிந்துவிடும், தாமதமாக செல்வதால் காரணம் மட்டும் சொல்வதில்லை மன உளைச்சலும் வந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயிலிருந்து குளஞ்சியப்பன். அடுத்து பைத்தவரங்காடு மருத வடுகநாதன் சொல்லியிருக்காங்க, சரியான நேரத்துக்கு சென்று விடுவது மட்டுமல்ல 10 நிமிஷம் முன்னாடியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போறீங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போறீங்க. குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க, நான் நேரத்துக்கு செல்பவன், அலுவலக வேலையாக இருந்தாலும் மருத்துவமனைக்கு போவதாக இருந்தாலும் ரயில் பஸ் நிலையத்திற்கு போக அரை மணி நேரம் முன்னாடியே செல்வேன், ஆஃபீஸ் வேலையாக சென்றால் காரணம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரத்துக்கு செல்வாங்களாம், காரணம் சொல்ல மாட்டாங்களாம். அடுத்து கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துக்கு செல்பவன், நேர நிர்வாகம் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

அமிர்தராயன் கோட்டை பாரிவளன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேரத்துக்கு சென்று விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நேர்களே, எல்எஸ்சி நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்ட பிறகு இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் படிக்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நெர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான தலைப்புக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரகுபதி சொல்லியிருக்காங்க, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாக நான் எங்கே செல்ல வேணுமோ அப்படின்னு நினைக்கிறேனோ, எந்த பயணமாக இருந்தாலும் சரி, திருமணம் இல்லைன்னா நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் சரி, முன்கிட்டேயே சென்றுடுவேன். சரியான நேரத்துக்கு செல்வதை விட ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே சென்றுடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான நேரத்துக்கு போகிறத விட 10 நிமிஷம் அரை மணி நேரம் முன்னாடியே போயிடுறாங்க நம்ம நேர்கள்லாம். அதுக்கப்புறம் தேவனோர ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க, நேரத்திற்கு செல்பவள் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எங்கும் எப்பொழுதும் நேரம் தவறாமல் முன்கூட்டியே சென்று விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, விடை பெற்று செல்லும் நான் நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் இருக்கையூர், நான் கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருக்கேன். நான் நேரத்துக்கு செல்லவில்லை என்றாலும் அன்றைக்கு செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்து முடித்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உதயகுமார், இவங்க கோவில்பட்டியிலேருந்து அமைச்சிருக்காங்க, ஆனால் நம்மளோட கேள்விக்கு பதில் அவங்க அனுப்பலை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா அவங்க சொல்லியிருக்காங்க, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, நிகழ்ச்சி சிறக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போதுமே சரியான நேரத்துக்கு செல்வதை வழக்கமாக கொண்டவன், எந்த சூழ்நிலை வந்தாலும் முடிந்தவரை காரணங்கள் சொல்லாமல் நேரத்தை மதித்து நடக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரம் தவறாமே என்பது பழக்கம் அல்ல, அது நம் மீது மற்றவர் வைத்திருக்கும் நம்பிக்கையின் அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களின் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுருவலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேர்களை, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன்நெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள்.

0: அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மளிகைக்கு வாங்க. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். நேயர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நீங்கள் நேரத்துக்கு செல்பவரா இல்லை தாமதமாக சென்று காரணம் செல்பவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இதுக்காக நேயர்கள் எஃபி பேஜில் போட்டிருக்க போஸ்டருக்கு நிறைய கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்கீங்க. அதில் என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி படிக்கலாம். சிங்காரவேல் சொல்லியிருக்காங்க, அரியலூர் மாவட்டத்திலிருந்து, பெரும்பாலும் சரியான நேரத்திற்கு செல்ல முடிவதில்லையா? ஏனென்றால் வீட்டு வேலைகளில் பெண்களுக்கு உதவியாக அவர்கள் செய்யும் வேலைகளில் பங்கெடுத்து கொள்வதால் என்னால் சரியான நேரத்திற்கு போக முடியவில்லை அப்படின்னு தரமான ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து மெர்சி சொல்லியிருக்காங்க, நான் ஒரு ஆசிரியர், என் பணிக்கு காலையில் 8 மணிக்கெல்லாம் பள்ளி சென்று விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சரியான நேரத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முகமது ரஃபிக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாகூர்லேருந்து, நான் நேரத்திற்கு வேலைக்கு மேலைக்கும் சென்றுவாங்களாம், நிகழ்ச்சிக்கும் வந்துடுவாங்களாம். சோமசுந்தரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவபுரியிலேருந்து, நான் நேரத்துக்கு செல்பவர், 10 மணிக்கு வர சொன்னால் 9:50க்கெலாம் நான் போய் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப துல்லியமாக சொல்லியிருக்காங்க. செங்குந்தபுரம் சாந்தி இளகோவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் குறிப்பிட்ட நேரத்துக்கு சென்று விடுவேன், தாமதமாக செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் செங்குந்தபுரம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து நேரலையாக உலாவரும். நேர்களை காத்திருங்கள். நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு மற்ற கமெண்ட்ஸையும் படிக்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
3: நீ அப்பவே சொன்ன செல்வன், குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
2: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
4: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
2: சிஏ டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ஏற்கனவே இன்றைய எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம்னா, நீங்கள் நேரத்துக்கு செல்பவரா இல்லை லேட்டாக போய் காரணம் சொல்கிறவரா அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுக்கான கமெண்ட்ஸ் படிக்கலாம். திட்டச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான் சொல்லியிருக்காங்க, எங்கே சென்றாலும் நேரத்துக்கு சரியாக சென்றுடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சநதி குளம் இளவரசன் சொல்லியிருக்காங்க, நான் நேரத்துக்கு சென்று விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்டபடி நேரம் கடைபிடிப்பது என் வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி சொல்லியிருக்காங்க, உங்களுக்கும் நன்றி. சரியான நேரத்திற்கு செல்லும் பழக்கம் உடையவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திட்டச்சேரி அஜ்லின். அடுத்து காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நேரத்துக்கு செல்பவன், எங்கு வர சொன்னாலும் அங்கே 5 நிமிடத்திற்கு முன்பே சென்று விடுவேன். ஒரு சில நிகழ்வுகளை தாமதமாக சென்றாலும் உண்மையான காரணத்தை சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்கிறாங்கன்னா, நேரத்துக்கு போனால்தான் கல்யாணத்தை பார்க்கலாம், நேரத்துக்கு போனால்தான் பஸ்ஸு பிடிக்கலாம், நேரத்துக்கு போனால் தான் ரயில் ஏறலாம், நேரம் தவறினால் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறையார் லதா சொல்லியிருக்காங்க, நான் லேட்டாக தெரியும், ஆனால் ஃபங்க்ஷன் முடிவதற்கு இன்னும் நேரம் இருக்குது, பொறுமையாக வந்திருக்கலாம்னு தோன்றும். என்னை எல்லாரும் எப்படி கரெக்டாக வரவேற்பாங்கன்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரவஞ்சேரி சின்னக்கண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நேரத்துக்கு செல்பவன், அதை கடைபிடித்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களே, எல்எஸ்சி நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்ட பிறகு கமெண்ட்ஸ் படிக்கலாமா?

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன களைக்கொல்லி.
2: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா ஃபார்மார் விடகலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
2: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ்.

0: காரைக்கால்.
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணி குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசன் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:45 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸ் வழங்கும் திருமாலின் திருவுலா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
4: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட SV ஜுவல்லரி.
0: இன்றைய LSC நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், நீங்கள் நேரத்துக்கு செல்பவரா இல்லை காரணம் சொல்பவரா அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் சொல்பவரா அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுக்கான கமெண்ட்ஸ் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? விஜயராகவன் சொல்லியிருக்காங்க, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் 25 ஆண்டுகள் 6 மாதங்கள் 20 நாட்கள் அரசு பணியில் பணியாற்றிய பொழுது ஒரு நாள் கூட கால தாமதமாக சென்றதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஒரு துல்லியமாக சொல்லியிருக்காங்க, நாட்கள்லேருந்து பணி ஓய்வு பெறும் வரையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிங்க, அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எப்பொழுதுமே சொன்ன நேரத்துக்கு செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கத்திரிப்புலம் பாக்கியராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு கடை வைத்திருக்கிறேன், தினந்தோறும் காலை 7 மணிக்கு சரியாக கடையை திறந்து விடுவேன், முன்கூட்டியே போக மாட்டேன், சரியான டயத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கண்ணபுரம் ஆனந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எங்கே போனாலும் நேரத்துக்கு கரெக்டாக சென்று விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிம்மேலியிலிருந்து, நான் சரியான நேரத்துக்கு சென்று விடுவேன், நான் வருகிறேன் என்று சொன்னால் அவர்கள் சொன்ன நேரத்துக்கு முன்பாகவே நான் சென்று விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்பான வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் டைமுக்கு செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எல்லாம் கருப்பு வெள்ளைக்காரங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளைக்காரங்களும் அடுத்து கருப்பு வெள்ளைக்காரங்க, என்னென்ன கேட்டகிரி பாருங்கள்.

நேர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நீங்கள் நேரத்துக்கு செல்பவரா இல்லை தாமதமாக சென்று காரணம் சொல்பவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கான கமெண்ட்ஸ் வந்து திருக்கடையூர்லேருந்து சுபா சொல்லியிருக்காங்க, நான் எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் கரெக்டான நேரத்துக்கு செல்வேன், முன்னாடி செல்ல விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே

அந்த பன்ச்சுவாலிட்டி வந்து அவங்க அவங்க நேரத்துக்கு சென்று விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பொழுதுமே பன்ச்சுவாலிட்டியை கடைப்பிடிச்சு கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாகூர் யூசுப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எப்பொழுதும் சரியான நேரத்திற்கு சென்று விடுவேன், தாமதம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரத்துக்கு சென்று விடுவேன், நேரத்தை பின்பற்றுபவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் கருணாநிதி அவங்க. காரைக்கால் அருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் என் வீட்டுக்காரரை தவிர நாங்கள் சீக்கிரம் கிளம்பிடுவோம், எங்கே போனாலும் முன்னாடியே போயிடுவோம், அவர் மட்டும்தான் லேட்டாக வருவார் எங்கே போனாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓ, என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள், லேட்டாக போவீங்களா சீக்கிரமாக போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நான் லேட்டாக தாங்க போவேன் எங்கே போனாலும். அடுத்து ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன் சொல்லியிருக்காங்க, நான் சரியான நேரத்துக்கு செல்பவன், அப்படி நேரம் தவறினால் எங்களது அலுவலக பஸ் போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஆப்சண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக சரியான நேரத்துக்கு தான் போயாகணும்.

அடுத்து பிரதாப ராமபுரம் பூவை அருள்தாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வேலைக்கு சென்றாலும் சரி விசேஷத்துக்கு சென்றாலும் சரி நேரத்தோடு செல்வது வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்யா மணக்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போதும் நேரத்துக்கு தான் நான் செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லி அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே நேரத்தை கடைபிடிப்பவன் கடைபிடிப்பேன், தாமதமாக எப்போதும் போனது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலகாசாக்குடி அந்தோ ஜான் பீட்டர்.

அடுத்து பெருஞ்சேரியிலேருந்து ஜார்ஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கு செல்ல வேண்டியிருந்தாலும் அங்கு முன்கூட்டியே சென்றுதான் முன்னாடியே செல்ல வேண்டியதுதான் இருக்குது, யாரை பார்க்குறதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருந்தாளியாக இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முன்பு நான் காத்திருப்பது என்னோட வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேரத்துக்கு சென்று விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவிக்குமார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிகிறேன், எப்பொழுதும் அலுவலகத்திற்கு உரிய நேரத்துக்கு சென்று விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் நாட்கள் மட்டும் காரணம் சொல்லிட்டு லேட்டாக செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே கரெக்டாக உண்மையாக சொல்லியிருக்காங்க அவங்க. நேர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நீங்கள் நேரத்துக்கு செல்பவரா இல்லை தாமதமாக சென்று காரணம் சொல்பவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸை அள்ளி வழங்கியிருந்தீங்க. முடிஞ்சளவு நான் எல்லா கமெண்ட்ஸும் படிச்சிட்டேன். நிறைவு பெற்றது இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சி.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
2: PSR தங்க மாளிகை தங்க

0: மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் செங்குந்தபுரம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாக இருக்குதுங்க. அரங்கில் அங்கே களத்தில் அங்கே காத்திருக்காங்க நம்ம நிகழ்ச்சி அறிவிப்பாளர் எம்எம் கலியபெருமாள் அவங்க. வாங்க நேர்களே, நம்மளும் போவோம் செங்குந்தபுரம் பேருந்து நிறுத்தத்துக்கு.
5: இனிமையான மாலை வணக்கம் நேர்களே. வணக்கம் இழில்மதி உங்களுக்கும். இப்ப நீங்க சொன்னது போலவே இந்த மாலை நேரத்து மயக்கத்தோட சேர்த்து நம்ம காரைக்கால் பண்பலையை ரசிச்சிட்டு இருக்கிற எண்ணற்ற நேர்கள் மத்தியில தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு ஊர் தான் இந்த செங்குந்தபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர். வாரத்துல 2 நாள் ஊர் உறவு நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய நேயர் உறவுகளை தேடி நம்ம போற மாதிரி இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் தான் இந்த அரியலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய செங்குந்தபுரம் அப்படின்ற ஒரு ஊர். இந்த ஊரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம நேர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே கைத்தறி நெசவு அதிகமாக செய்யக்கூடிய ஊர் தான் இந்த செங்குந்தபுரம் அப்படின்ற ஊர். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயங்குண்டத்திலிருந்து செந்துரை செல்லக்கூடிய சாலையில ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த செங்குந்தபுரம் அப்படின்ற ஊர் இருக்கு. பிரதானமா எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு தொழிலா இந்த வந்து கைத்தறி நெசவு இருந்துட்டு இருக்கு. நிறைய பட்டு சொசைட்டிகள் நிறைய இருக்குங்க, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய நேரங்களில் நம்ம இங்க வந்திருந்தாலும் கூட நம்ம காரைக்கால் பண்பலை நேசிக்கக்கூடிய நிறைய உறவுகளை நம்ம சந்திச்சிருந்தாலும் கூட மீண்டும் எப்போ எப்போ எங்க ஊருக்கு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நிகழ்ச்சி முடியும் போது நம்ம நேர்கள் கேட்பதுண்டு. கிட்டத்தட்ட ஒரு சில ஆண்டுகள் கழித்து நம்ம மீண்டும் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். நிறைய நேர்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னா கூட முக்கியமா விவசாயம், அதாவது அரியலூர் மாவட்டம் அப்படின்னாலே வானம் பார்த்த பூமி அப்படின்னு தான் அவங்கள நம்ம சொல்லுவோம். வனம் பார்த்த பூமி அப்படின்னு அரியலூர் மாவட்டத்தை இங்க பாத்தீங்க அப்படின்னா நிலக்கடலை, மற்றபடி அந்த நெல் மாதிரியான பயிர்கள் இல்லைனாலும் கூட ஒரு சில இடங்கள்ல இருக்கு, தண்ணி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கு. முக்கியமான பயிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முந்திரி சாகுபடி அதிகமா இருக்கு. இப்ப இந்த ஜெயங்கோட்டத்துல இருந்து மேற்கே அரியலூர் செல்ற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வயல்கள்ல இங்க இருந்து செந்துறை வழியாக நம்ம போகக்கூடிய எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னா முந்திரி சாகுபடி, பணப்பயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய முந்திரி சாகுபடி தான் மிக பிரதானமா இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பகுதியில தான் நம்ம இருக்கிறோம். நம்ம காரைக்கால் வானொலியில நிறைய நேரம் பேசின நண்பர்களும் நம்ம கூட இருக்கிறாங்க. முக்கியமா அரசு பேருந்து நடத்துனர் நம்ம கூட இருக்காங்க. அவங்க என்ன அது பார்த்த முகம், அப்ப யூனிஃபார்மோட வந்து பேசினாரு, இப்ப அன் யூனிஃபார்ம்ல இருக்காங்க. அவங்களை சந்திக்கலாம், அவங்ககிட்ட ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். வணக்கம். முக்கியமா ஒரு நாளைக்கு வாக்கிங் போங்க, உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு டாக்டர்கள் சொல்லுவாங்க நமக்கு. ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா பேருந்துல ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஷிப்ட் முடியறதுக்குள்ளார எத்தனை கிலோமீட்டர் நடப்பீங்க?
6: 10 மணிக்கு
7: அது அனுசரிச்சுதான் ஓட்டாங்க. கோவப்படக்கூடாது, நமக்கு எந்த டென்ஷன் இல்லாம வேலை பாக்குற பணியா இருக்குங்க. இந்த பணியை வந்து செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா அதுல திருச்சி இருக்கு, மக்கள் சேவை செய்ய முடியும் இருக்கு அப்படின்னு.
6: இப்ப ஒரு 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு வந்து 6 டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்கு இல்லையா? சில பேர் வந்து அவர் கண்டிப்பா 3வது படிக்கிறவரை இருப்பாரு, 8 வயசா இருக்கும், ஆனா 8 வயசு மாதிரி தெரியாது. அது மாதிரி எல்லாம் எப்பயாவது யாராவது போய் சொன்னாங்க கண்டுபிடிச்சிருவீங்களா?
7: நான் முடிஞ்ச வரையும் பார்த்து செய்ய வேண்டியதாங்க. அதாண்டி அதை சொன்னா
6: என்னது, அவங்க பையனுக்கு அவங்க வயசு கம்மியா சொல்றாங்களே அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவீங்க?
7: ட்ரை பண்ணிதான் டிக்கெட் போடுவாங்க.
6: டிக்கெட் போடுவீங்க? அது மாதிரி அனுபவம் நடந்திருக்கேன். சரி, இப்ப நல்லா இருக்கிற டிக்கெட்டை வந்து ஏன் கீழ்ச்சி கொடுக்குறீங்க?
7: அது பஞ்சிங் அப் டவுன் நாங்கள் கணக்கு வந்துடுறேன், பஞ்சிங் பண்ணி தரேன்.
6: ஓகே ஓகே, அதே மாதிரி நாங்க நோட்டை கொடுக்குற பணத்தை நோட்டை கீழ்ச்சி கொடுத்தா வாங்க மாட்டீங்களா நீங்க?
7: பணத்து மதிப்பு இல்லாம
6: போடுவோம். ஆனா நீங்க கீழ்ச்சி கொடுத்தாதான் டிக்கெட்டுக்கு மதிப்பு.
7: ஆமா மாட்டீங்க,
6: அது எம்டி அது அப்படியே எனக்கு பிரிண்டடா கொடுத்தீங்கன்னா அது மதிப்பு
7: இல்ல. மதிப்பு
6: ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்ப எந்த லைன் போயிட்டு இருக்கீங்க?
7: இப்ப உடம்பு உடல்நல சரியில்லாதால வந்து ஆபரேஷன் வந்து வீட்டுல இருக்காங்க.
6: லீவ்ல இருக்கீங்க? இப்ப கடைசி

0: நீங்க போன ரூட் எந்த ரூட்?
1: ரஷ்யா போனது விருத்தாச்சலம் ஜெயங்கொண்டம்.
0: விருத்தாச்சலம் டு ஜெயங்கொண்டம். ஓகே ஓகே, அதாவது பிரதான சாலை மூலமா அப்படி போவீங்க. சரி ஓகே, ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல என்ன பண்றீங்க? பஸ்ஸுக்காக பாருங்க, அதாவது வந்து நம்ம உடம்பு சரி, டாக்டருக்கே உடம்பு சரியில்லைனாலும் அவரும் ஹாஸ்பிட்டல் தான் போகணும் இல்லையா? அது மாதிரி வந்து இப்போ அடுத்த ஊருக்கு போகணும் பைக் இல்லைனாலும் பஸ்ல தான் போய் ஆகணும். உங்களுக்கு என்ன ஃப்ரீ தானே அது?
1: ஆமா ஃப்ரீ தான். ஃப்ரீ பயணம் பண்ணி பயணம் செய்யறது பேருந்து தான்.
0: பொது வண்ணங்களை பயன்படுத்தணும்னா நம்ம சூழலுக்கும் ரொம்ப இதா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல, உங்க பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நேர்களே, நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 இன்னைக்கு ஊரும் உறவு நிகழ்ச்சியில தான் நம்ம நேர்களோட சந்திச்சு பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து அடுத்து ஒரு ஐயா இருக்காங்க சந்திக்கல, கொஞ்சம் பக்கத்துல வந்து ரேடியோ பக்கத்துல போனோம்னா எக்கோ வரும். வணக்கம், உங்க பேருங்க?
2: கோவிந்தராஜன்.
0: கோவிந்தராஜன், என்ன பண்றீங்க ஐயா?
2: பொது
0: ஃப்ரீயா இருக்கீங்க? மத்தியான நேரம் கடத்துற போக வந்தனா நான் சூப்பு கடை, அதுவும் புரட்டாசியில சூப்பு கடை இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு ரெண்டு டீ சாப்பிட்டுட்டு ஊரு கதை அந்த கதை பேசிட்டு போனாதான் மகிழ்ச்சி. அது சும்மா இருக்கிறது கிடையாது,
2: கிடையாது.
0: ஊர்லயே இருந்தோம்னா வீட்டுல

0: பொது பேச வண்ணங்களை பயன்படுத்தணும்னா நம்ம சூழலுக்கும் ரொம்ப இதா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சிருக்க, உங்க பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நேரிலே நம்ம காரைக்கால் எப்ப 100.3 இன்னைக்கு ஊரும் உறவு நிகழ்ச்சியா நம்ம நேரிலோட சந்திச்சு பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த ஒரு ஐயா இருக்காங்க சந்திக்கல, கொஞ்சம் பக்கத்துல வந்து ரேடியோ பக்கத்துல போனோம்னா எக்கோ வரும். வணக்கம், உங்க பேருங்க?
1: கோவிந்தராஜன்.
0: கோவிந்தராஜன், என்ன பண்றீங்கய்யா?
1: ஃப்ரீயா
0: இருக்கீங்க? மத்திய நேரம் கடத்துற போக வந்தேன்னா நான் சூப்பு கடை, அதுவும் புரட்டாசியில சூப்பு கடை இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு ரெண்டு டீ சாப்பிட்டுட்டு ஊரு கதை அந்த கதை பேசிட்டு போனாதான் மகிழ்ச்சி. அது சும்மா இருக்கிறது கிடையாது, ஒரு படத்துல வடிவேல் வந்து சும்மாவே இருப்பாரு. அவருக்கு வந்து தபால் கொடுக்க ஒருத்தர் ஒருவாரு, யாட்டை கொடுப்ப வாங்கினாதானே அப்படிம்பாங்க. சும்மா இருக்கிறதுக்கு ஒரு விருது கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, அதை யாட்டை கொடுப்பேன்னு கேட்பாரு. அந்த மாதிரி உங்களுக்கு சும்மா இருக்கிறதுக்கு விருது கொடுத்தா வாங்கிப்பீங்களா?
1: நமக்கு விருது எல்லாம் தேவையில்ல,
0: வெயில் அடிக்குது பிப்ரவரி வரைக்கும் நீடிக்கும்ன்றிருக்காங்க வணிகர்கள் ஆய்வாளருக்கு சொல்லி இருக்கிறாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா ஏதோ மே மாசம் மப்டியில வந்த மாதிரிதான் இருக்கு, இப்ப அக்டோபரையும் நெருங்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல எப்படி டீ குடிக்கிறவங்க பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குங்க. அங்கிருந்து டிராவல் பண்ணி வர முடியல, ஹெல்மெட் கழிச்சுன்னா ஒரு படத்துல வந்து மொட்டை ராஜேந்திரனுக்கு அந்த இது தாப்ப அந்த தகப்பை கிழட்டின உடனே தலப்பாக கிழட்டின உடனே அப்படியே ஆவி பறக்கும், அந்த மாதிரிதான் பறந்ததுன்னு எனக்கு. ஆனா இந்த நேரத்துல டீ குடிக்கிற நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
2: நாகலுக்குடி
0: கோயிலுக்கு போய் காலை அர்ச்சனை மாலை
2: அர்ச்சனை 10 இருந்து சிங்கப்பிரம் வந்ததுங்க. அன்றைக்கு இந்த கோயில்லாம் வந்து சின்ன சின்ன கோவிலா சின்ன ஒரு 500 ரூபா கேட்கறதுக்கு யோசிக்கிற மாதிரி இருந்தது. இன்னைக்கு ராஜகோபுரம் இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு இந்த கோயில் எல்லாம் ஆளுக்கு 50,000 கொடுத்து 100 பேர் 50 லட்சம் ரூபாய் ஒரு வரலாறு இருக்குதுங்க. அதனால இப்ப இது வரைக்கும் உயர்ந்து நிக்குது, இந்த ராஜகோபுரம் இன்னும் இந்த ஊரு பெரிய ஊரா உயர்ந்து நிக்கும்.
0: வந்து சொந்த ஊர் வந்து இந்த ஊர் தான்,
2: இந்த ஊர்
0: தாங்க. ரெண்டு சென்ட் இடம் வாங்குறது ரொம்ப கஷ்டப்படுறோம், ஆனா சொந்தமா ஒரு ஊரே வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அது நகைச்சுவைக்காக சொன்ன சொந்த ஊர்னா நம்ம வசிக்கக்கூடிய கிராமம்.
2: கிராமம் நகராட்சி கட்டுப்பட்டதா? சிங்கப்பிரது
0: நகராட்சி கட்டுப்பட்டது. ஊராட்சியில
2: ரெண்டு வார்டு இருக்கு, 1, 21 ரெண்டு வார்டு இது, 22 வார்டு கணக்கு இது. ஆமா,
0: சரி, ஓகேங்க. மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல, தொடர்ந்து பூஜைகள் எல்லாம் செய்யுங்க. மகிழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, ரசிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா அரியலூர் மாவட்டம் செங்குந்தபுரம் அந்த கடைவீதியில தான், அந்த பேருந்து நிறுத்தத்துல இருந்தா நம்ம பேசிட்டு இருக்கோம். மாலை நேரம் நல்ல வெயில் அடித்த நேரம், ஒரு மரத்தின் கிட்ட நின்றுட்டு இருக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் மேக மூட்டங்கள்லாம் கொஞ்சம் வந்ததுனால அப்படியே மாலை நேரம் வந்து அப்படியே ஒரு நிச்சயமா எல்லாருக்கும் சொல்றது போலவே மயக்கத்தை தரக்கூடியதாக தான் இருந்துட்டு இருக்கு. இன்னொரு குட்டீஸ் இருக்கிற சந்திச்சிடலாம். தம்பி வணக்கம், உங்க பேர் என்ன? நீங்க சரி, வீட்டுல நம்ம செல்ல பிராணிகள்லாம் வீட்டுல வந்து வளர்க்குறோம்ல, இப்ப நாய்க்குட்டி வளர்க்குறோம். ஒரு வீட்லயே நாய், உங்க வீட்லயே ஒரு நாய் ஜிம்மின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜிம்மி அப்படின்னு கூட்டா வாழாடி பக்கத்துல ஓடியாந்துரும் இல்லையா? அது மாதிரி வீட்டுல ஏதாவது விலங்குகள் வளர்த்தோம்னா நம்ம கூட்டோம்னா நம்ம குரலை கேட்டு வந்துடும். ஆனா ஒரே ஒரு விலங்கு மட்டும் சொன்ன பேச்சு கேட்காது. அது என்ன விலங்குன்னு தெரியுமா? தெரியாதா? ஒரே ஒரு விலங்கு மட்டும் சொன்ன பேச்சு கேட்காது. என்ன விலங்கு தெரியுமா? ஆடு. ஆமா, எவ்வளவு டைம் அது ஆடுன்னு சொல்றோம், எனக்கேது ஆடி இருக்கா? இல்ல இல்ல, இப்போ இதை சொல்றதுக்குதான் மைக்கு தூக்கிட்டா, காரைக்கால இருந்து வந்தீங்களா அப்படின்றாரு போல இருக்கு. சரி, ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி சாய்னேஷா உங்க பேரு? ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யார் வச்சா அந்த பேரு உங்களுக்கு? அம்மா வச்சாங்களா? அம்மா பேர்
3: என்ன?
0: நந்தினி. ஓகே, சரிம்மா, ரொம்ப நன்றி. சரி, தொடர்ந்து நம்ம பேசலாம். நேரில் இன்னைக்கு ஊர்வன நிகழ்ச்சி அரியலூர் மாவட்டம் அந்த செங்குந்தபுரம் அந்த பேருந்து நிறுத்தத்திலேயே தான்

பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். ஒரு சூப்பரான பாட்டு வருது. கைத்தறி நெசவு பண்ற ஊர் அப்படிங்கறதுனால எங்களுக்கு அந்த பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது புதையல் படத்துல இருந்து வரப்போகுது. கேட்கலாம், இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது நம்ம காரைக்கால் FM 100.3 ல ஊரும் உறவும்.

0: ஆனா இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
1: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
0: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
1: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
0: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
1: சரிப்பா வா, குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
0: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
2: PSR தங்க மாளிகை, தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
4: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
6: ஸ்மார்ட் EV கார், பைக், வாட்ச் சும்மா அப்கிரேட் ஆட்டு போயிட்டே இருக்கீ ப்ரோ, எப்படி இதெல்லாம்?
7: PM சூரியகர் திட்டத்தின் கீழ் உங்க வீட்டு ரூஃப் டாப்ல 3 கிலோவாட் சோலார் பிளான் இன்ஸ்டால் பண்ணா மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 மானியம் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கம் நீங்களும் ஜெனரேட் பண்ணலாம். 6% வட்டியில் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ, இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. www.pmsuryagar.gov.in.
0: அண்ணா இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
1: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
0: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
1: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
0: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
1: சரிப்பா வா, குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
0: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
10: நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் செங்குந்தபுரம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து நேரலையாக உலா வந்துகிட்டு இருக்கு. அங்க களத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அறிவிப்பாளர் RJMM கலியபெருமாள் அவங்க இருக்காங்க. வாங்க நேர்களே, நம்மளும் போலாம் செங்குந்தபுரத்துக்கு.
11: ஆமாங்க, மதிய நேரத்துல அது எல்லாருமே கொஞ்சம் ஓய்வு எடுத்து அப்பாடா கடத்துற பக்கம் போய் ஒரு டீயை போட்டு வருவோம் அப்படின்னு வந்தா பயங்கர ஆச்சரியத்தோட தான் அங்க இருக்கிற மக்கள் காத்திருக்காங்க. அடாடாடாடா, காலையில இருந்து எங்க ஏரியா ஷட்டவுன்ல இருந்துச்சு, அதான் ரேடியோ போடவே இல்லை அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடயும் நம்மகிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நேர்கள் நிறைந்த பகுதியான இப்ப எடியில் சொன்னது போலவே அந்த செங்குந்தபுரம் அப்படின்ற ஒரு ஊர்ல தான் நம்ம இருக்கிறோம். ஜெயங்கொண்ட நகராட்சிக்கு உட்பட்ட ஒரு ஊரா தான் அந்த வார்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அம்மா, நாங்க வந்த உடனே பைக் நிப்பாட்டின உடனே அந்த பூ எல்லாம் கட்டி வித்துட்டு இருந்தாங்க, டக்குன்னு பார்த்தா கும்பல் வர ஆரம்பிச்ச உடனே ஏன் செட்ட போயிட்டாங்க. ஒருவேளை வியாபாரம் கெட்டுருக்கு உங்களால, எனக்கு வியாபாரம் போச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல. அம்மா சந்திக்கலாம், வணக்கம்மா. உங்க பேரு?
12: பெரியம்மாள் சார்.
11: பெரியம்மாள், சொல்லுங்கம்மா, என்ன ஊர் நீங்க?
12: மேலூர்.
11: மேலூர், ஜமீன் மேலூர். அதாவது இங்க உடையார்பாளையம் ஜமீன் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உங்களுடைய ஊரும் ஒரு ஊரு இல்லையா, ஜமீன் மேலூர். அங்க அதிகமா பாத்தீங்கன்னா முந்திரி தான் இருக்கும் இல்லையா உங்க ஊர்ல? இல்ல, அது மழை இந்த வருஷம் தான் போட்டு வாட்டிட்டு இருக்குன்றீங்க. சரி ஓகே, இப்ப வந்து பூ வியாபாரம் பண்றாங்க, டவுன் பக்கம் போனீங்கன்னா நிறைய சேல்ஸ் ஆகும் இல்லையா? கிராமத்து பகுதியில்
12: இருக்கீங்க.
11: கண்டிப்பா நம்ம உழைச்சவன், நம்ம உழைக்கிறோம், யாரையும் ஏமாத்துல போய் சொல்லல, அதனால நம்ம உழைக்கிறோம். நம்ம நம்மளுடைய அன்றாட செலவு, நம்ம ஒரு டீ செலவு ஆகட்டும் இல்ல ஒரு வேலை சாப்பாடு செலவு ஆகட்டும், நம்மளுக்கு அதுதான் நல்லதுதான் இல்லையா? என்ன என்ன பூ மாத்திருக்கீங்க? நிறைய கடைகள்ல போட்டு அங்கதான் வாங்கி வருவீங்க. கடைகள் நிறைய பூக்கள் கொட்டி வச்சிருக்காங்க, ஏதோ சத்தம் போட்டுருந்தாங்க, 100-200 காய்களோ ஏதோ சத்தம் போட்டுருந்தாங்க. சரியா காதல் இல்ல,
12: 400
11: ஓகே.
12: நாங்க வந்து 20-25
11: ஒரு முழம், ஒரு முழம் இருக்கு. இப்ப எட போட்டு யாராவது உதிரி பூவா வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி கொடுப்பீங்க? தராசு இல்லையே என்னுடைய ஒரு முழம் கை பாத்தீங்கன்னா
12: வாழ்க்கையில
11: வந்து இது பூ வியாபாரத்துல கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம், ஆனா மத்தவங்கள்ட்ட மத்தவங்களை பத்தி போட்டு கொடுக்க கூடாது.
12: நமக்கு பழக்கம்
11: இல்ல, ஓகே, அப்படி இருக்க கூடாது. சரி ஓகே, எப்படி முடிச்சுட்டு எப்படி போவீங்க?

0: வீட்டுக்கு
1: பஸ் வரும் சார்.
0: பஸ் வரும் இப்படி போகணும், தத்தனூர் பக்கம் தானே இருக்கு
1: போயிடும். இப்ப 8 மணிக்கு பஸ்
0: இங்க இருந்து உங்க
1: இல்ல இங்க கல்லாக்குள்ள போய் அப்படியே போயிடும். அப்படி இருந்தாலும் இந்த இப்படி கிட்ட தான் வண்டி போயிடும்,
0: வண்டி
1: அழைச்சிட்டு போயிடுவாங்க.
0: சொந்தாரங்க வருவாங்க, ஊருக்காரங்க.
1: ஆமா
0: சரி, உங்க வீட்டுல எத்தனை பேருங்க?
1: ரெண்டு பையன் ஒரு பொண்ணு.
0: என்ன பண்றோம்
1: நாங்க வீட்டுல? எதுவுமே இல்ல, ஆடு மேய்ச்சிருந்தோம், செம்பிளி ஆடு, அதெல்லாம் போய் வித்துட்டு சும்மா எடுத்து
0: வீட்டுலதான் இருந்துட்டு இருக்கீங்க. அதுவும் ஆடும் வளர்ப்போம், வியாபாரமான
1: அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு, அதனால ஆட்டை வித்துட்டு இப்போ வித்து ஒரு வருஷம் ஆகுது. எல்லாம் இதுலதான் இருக்கும், அதனாலதான் உட்காந்து உட்காந்து பத்திரி சரி இதை செய்யலாம்.
0: கண்டிப்பாமா கண்டிப்பாமா, உழைக்கிறீங்க சம்பாதிக்கிறோம், நம்ம யார்ட்டையும் நம்ம போய் கையெழுத்து போவதில்லை இல்லையா? சரி ஓகே, ரொம்ப நன்றி வியாபாரத்தை கவனிங்க. நாங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு காலி
1: பண்ணிடுவோம். நாங்க வந்து 8 மணிக்கு தான் கேட்போம் செய்திகள் ஏதாவது கேட்போம்.
0: ரேடியோ ரைட்ல கேட்பீங்க எல்லாமே
1: கேட்போம்.
0: சரி ஓகே, ரொம்ப மகிழ்ச்சிமா, சந்தோஷம். ரொம்ப வாய்ப்பு, ரொம்ப நாள் நம்ம எல்லாரும் பேசுறாங்களே, நம்ம குரல் ரேடியோல ஒழிக்குமா அப்படின்னு காத்துட்டு இருந்த மகிழ்ச்சி நீங்க உங்களுக்கு கிடைச்சிருச்சு. உலகம் முழுக்க உங்களுடைய குரல்
1: கேட்டுருக்காங்க. சுந்தர அவங்க இதை பாப்பேன், வாரியங்க இல்ல
0: இன்னொரு எல்லா பேரும் தெரியும். மகிழ்ச்சி
2: மேலும் வெற்றி பெற
0: வாசிக்கிறேன். கிளம்பி வீட்டுல இருந்து கிளம்பி
2: வரும்போது இருக்காது வீட்டுல எல்லாம் கிளம்பி ரெடியா இருக்க, நீங்க போது உள்ள திரும்பி ரோட்டுக்கு
0: வந்துருவாப்பா. செங்குன்புரத்துக்கு காரைக்கால் எப்ப வந்துருது, நீ போய் பேசலையா அப்படின்னு யாராவது கேட்ட கூடாது, நாக்கு மேல பல்லு போட்டு கேட்ட கூடாது.
2: வேகமா ஓட்டிட்டு இருக்கோம், ஏன்னா நான் பேசுவோங்கிறது தெரியும், சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்ப பசங்களை வச்சுட்டு நான் கும்பகோணம் அர்ஜென்டா போய் ஆகணும். சரி, நம்ம கலைவர் மலை வந்திருக்காரு, வந்து பாக்காம போது முறை இருக்கலன்னுட்டு அர்ஜென்டா வந்து இப்ப உங்களை புடிச்சிட்டேன்.
0: உண்மைதான், இப்ப நான் எதுக்கு இந்த பவுடர் போட்டுருக்கீங்களான்னு கேட்டேன் முகத்துக்கு. நான் வீட்டுல அப்படிதான் இப்ப டியூட்டி கிளம்பிட்டு இருக்கும் போது முகத்துக்கு பவுடர் அடிச்சிட்டு இருந்தேன். கண்ணாடி, வீட்டு வாசல்ல நில கண்ணாடி ஒண்ணு இருக்கு, பெரிய கண்ணாடி அடிச்சிட்டு இருந்தேன். போட்டு வரும்போது எங்க பக்கத்து ஒரு பாட்டி போயிட்டு சொல்லிட்டே போகுது, அதை கேட்டவொடனே மனசு ரொம்ப சங்கடமாயிட்டது.
2: எங்க ஊருக்கு 2 கிலோமீட்டர் வித்தியாசம்.
0: சரி,
2: நீங்க வந்து பயனுள்ளவரும் நாடாருமங்கலம் தான்.
0: ஓகே மகிழ்ச்சி, நீங்க சொல்லிருக்கீங்க நினைக்கேன். அது எதுக்கு நான் சொல்ல வந்தேன், இடையே மறுச்சிட்டீங்க பாருங்க, நான் பவுடர் அடிச்சிட்டு இருந்தேன். அந்த பாட்டி பாட்டி என்ன சொல்லிட்டு போச்சு தெரியுங்களா? உடஞ்சு போன போனுக்கு எதுக்குடா டெம்பர் கிளாஸ் அப்படின்ட்டு போச்சு. நான் பவுடர் அடிச்சதை பாத்துட்டு அந்த ஞாபகம் வந்தது, நல்ல வேலை கலைஞ்சிருச்சு.
2: மகிழ்ச்சி, சந்தோஷம்,
0: ரொம்ப நன்றி. அடுத்து இன்னொரு ஐயா இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கங்க, உங்க பேரு?
3: ஆதிமலா, புதுக்குடி.
0: புதுக்குடி, எத்தனை 100 வருஷம் ஆனாலும் அது புதுக்குடி தான், பழைய குடி ஆகாது.
3: இல்ல இல்ல, புதுக்குடி தான்.
0: ஓகே, புதுக்குடி அப்படிங்கிற உங்களுக்கு வேற தெரியாது, அந்த ஊர் உருவாயிடுச்சா?
3: ஆமா, அதுக்கு வந்து புதுக்குடியில இருந்து வந்து இங்க வந்துட்டால புதுக்குடினு சொல்றாங்க.
0: ஓ, புதுக்குடின்னு.
3: புதுக்குடி,
0: யாராவது பழைய குடின்னு சொன்னா இருக்காது?
3: இருக்காது.
0: இன்னும் 1000 வருஷம் ஆனாலும்
3: புதுக்குடி புதுக்குடி தான்.
0: புதுக்குடி புதுக்குடி தான். சரி ஓகே, பரவாயில்ல. உங்க ஊர்ல என்ன ஃபேமஸ்?
3: ஃபேமஸ் என்ன?
0: விவசாயம். சரி, இப்ப வந்து இங்க நீங்க இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அந்த பக்கம் வாரியங்காவல் சைடு அந்த சைடு போயிட்டீங்க அப்படின்னா முந்திரி தான் அதிகமா இருக்கு. இதுக்கு இந்த பகுதியில, உங்க பகுதியில என்ன விவசாயம்?
3: விவசாயம்
0: நிலக்கடலை,
3: கம்பு, எள்ளு, சோளம், முத்துசோளம். இதான்
0: பண்றீங்க? முத்துசோளம் எல்லாம் இப்ப எப்படி பவுடருக்கு இந்த மாதிரி அது பண்ணிடுவீங்களா, இல்ல நிறைய பேர் சோளம் சோளம் கத்தி வித்திட்டு போவாங்க கிராமத்துல?
3: மொத்தமா கம்பியில போட்டுருவோம், அது வந்து விலை கம்மியா இருக்கு, அதுதான் ஒரு கஷ்டமா இருக்கு. விவசாயம் எல்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க.
0: இப்ப 3 கதிர் 20 ரூபா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, நிறைய கிராமத்துல சேல்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி
3: எல்லாம் கிடையாது.
0: கிடையாது,
3: மொத்த கம்பெனி தான் போடுவோம்.
0: ஓகே,
3: செலவாரத்துக்கு அதுக்கு கட்டுப்படி ஆகல.
0: கட்டுப்படி ஆகல. சரி, ஏன்னா உழுத ஒரு கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாதுன்னு பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? ஏன்னா உங்களை மாதிரி உங்க விவசாயத்துல கஷ்டப்பட்டாதான் கடை மத்தவங்க எல்லாருமே அந்த உழவர்கள் மாதிரியான இருக்கிறவங்களை வந்து சேற்றில் கால் வைத்தாதான் நகரத்துல இருக்கிறவங்க சோற்றில் கை வைக்க முடியும்னு பெரியவங்க சொல்றது உண்டு. ஆனா விவசாயம் சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது.
3: நான் வந்து இடையில பாத்துட்டு நான் கொத்தர மேசன் வேலைக்கு நான் போயிட்டு இருக்கேன். மேசன் வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன், வேற வழி கிடையாது. நமக்கு
0: எப்பல்ல
3: இருக்கிறது வந்து ஒரு 10-15 தான் இருக்கு. நமக்கு விவசாயம் கூலிகளை பார்த்தாதான், கொத்தனாவில பார்த்தா நம்ம பழைக்கலாம்.
0: அப்ப எப்ப வந்து பெரிய ஆளா போய் அதுக்கப்புறம் தான் கொத்தனாரா இருப்பீங்க இல்லையா? அதுக்கப்புறம்
3: கத்துக்கிட்டு அதுல ஒரு 5 வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கொத்தனார் ஆகலாம்.
0: எப்ப மேஸ்திரி ஆகிற அண்ணா ஐடியா?
3: மேஸ்திரிலாம் இப்ப இன்னும் மேஸ்திரியா இருக்கேன், ஆல்ரெடி இல்ல
0: மேஸ்திரி.
3: சில பேர் குடிப்பட்டில போனா சாப்பிட போட்டுவாங்க 600 ரூபா சித்தாளுக்கு, கொத்தனாருக்கு 1200 ரூபா.
0: அவளுக்கு இந்த வெயில் டைம்ல என்ன பண்ணுவீங்க?
3: வெயில் டைம்னா 2 மணியோட நிப்பாட்டுவோம்.

0: இன்ஃபேக்டே ஒரு 3 மணிக்கு மேல ஆரம்பிச்சு
1: 1 மணி நேரம் ரெஸ்ட்
0: கொடுத்தேன். ஒரு மணி நேரம்
1: எங்க மகிஷ், எல்லாம் வந்து வீடு கட்டுறது எல்லாரும் ஒரு கனவா இருக்கும், அதை நிறைவேற்றி கொடுக்குற ஒரு பணியில இருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
0: ஓகே,
1: ரொம்ப நன்றி, வணக்கம்.
0: நான் செங்குந்தபுரம் நடராஜன் பேசுறேங்க.
1: நடராஜன், பூனை எட்டி பாக்குறீங்களா, உள்ள விழுந்துருவீங்களோ பயந்துட்டேன்
0: நானு. இருந்தாலும் நம்ம குரல் கொஞ்சம் சவுண்டா கேட்கணுமே அப்படின்ட்டு.
1: பரவாயில்ல, எழுதி அந்த பிடிவுல பேடல் கை வச்சுட்டே இருப்பீங்க, லோவா இருந்துச்சுன்னா சவுண்ட கூட்டிப்பாங்க.
0: சரி,
1: சொல்லுங்க என்ன பண்றீங்க.
0: நான் கைத்தறி நெசவு நெய்யறேங்க, பட்டு நெசவு நெய்யறோம்.
1: இந்த
0: தொழிலுக்கு நம்ம காரைக்கால் ரொம்ப உந்ததா இருக்கிறது. ரொம்ப நேரம் கேட்டுட்டு கலந்துகிட்டு 1-2 நிகழ்ச்சியில நான் கலந்துக்குவேன். காலையில துள்ளி வரும் பாட்டுல கேட்பேன், திருப்பி பாயிண்ட் பாயிண்ட் தகவல் சொல்லுவேன். மத்தபடி பேசுற அளவுக்கு நம்மளுக்கு நேரம் அதாவது கிடைக்கிறது இல்ல, அதனால சரின்ட்டு அப்படியே அதை மட்டும் கலந்துகிட்டு காரைக்கால் ஃபுல்லுமே கேட்பேன்.
1: மத்தவங்களை பேச விட்டு அழகு பாக்குறது அப்படிங்கறது எல்லாராலையும் வராது. மத்தவங்க பரவாயில்லையா, அவரு பேசிட்டுமே இவரு பேசிட்டுமே, நம்ம வந்து எப்பயாவது டைம் கிடைக்கிற பேஸ்புக்ல கமெண்ட்ஸ் மட்டும் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க.
0: ஆமா,
1: ஓகே, அது மட்டும் போதும் நமக்கு அப்படின்ட்டு. பேர் வந்தா போதும்,
0: அது பாத்துட்டு அது மாதிரி ஓடிட்டு. காரைக்கால் நல்ல நிகழ்ச்சி, நல்லா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அறிவுகளுக்கு நிறைய கருத்துக்களுக்கும் ஒரு சிறந்த இடமா காரைக்கால் இருக்கு. இதனுடைய நிகழ்ச்சியை சில நேரத்துல நான் கேட்டுட்டு வெளியூர் போனாலும் பையில செல்லுல ஆப் ஓபன் பண்ணி கேட்டுட்டு போவேன். நல்ல உந்து துணையாவும் இருக்கு, எங்க நெசவுக்கும் நல்ல துணையாவும் இருக்கு.
1: சரி மகிஷிங்க, உங்களுடைய அந்த நேதியுடைய விருப்பம் தான் காரைக்கால் பண்பலை தரக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுடைய, அதுவும் சரி ரொம்ப அந்த மாதிரியான இதுங்களை நேரில் சந்திக்கும் போது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு.
0: ரொம்ப நன்றி,
1: ரொம்ப நன்றி. வணக்கம், வணக்கம். உங்க பேருங்க?
2: என் பேர் அன்பழகன்.
1: அன்பழகன், சொல்லுங்க, அன்பா இருப்பீங்களா அழகா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க?
2: அன்பாவும் இருக்கலாம் அழகாவும் இருக்கலாம், ஆனா அன்புதான் என் முக்கியம்.
1: அன்புதான் முக்கியம்.
2: ஆமா,
1: எங்கேயாவது காலையில ஒரு டீ கிடையாது, டீ ஒண்ணு போடு அப்படின்னா டீ கடைக்காரர் டென்ஷன்
2: ஆகிடுவாங்க. ஐயா டீ போடுங்க,
1: ஐயா எனக்கு ஒரு தேநீர் ஒன்று தாருங்கள் அப்படின்னு நீங்க தூய தமிழ்ல கேட்டாலும் சரி,
2: தான் டீ கொடுக்க மாட்டாங்க, டீ குடுங்க கேப்பாங்க,
1: டீ குடுங்க தான் கேப்பாங்க. சரி, ஓகே. என்ன ஊர் நீங்க?
2: நாங்க தண்டேஸ்வரநல்லூர், ஆனா நீங்க தண்டலைங்கிற பேர்.
1: தண்டலை அங்க கல்லாத்தூர் பக்கத்துல இருக்கு, அந்த ஊருங்களா?
2: அது
1: தண்டேஸ்வரநல்லூர்.
2: தண்டேஸ்வரநல்லூர், ஆனா தரப்பு தண்டலன்னு தான் கூப்பிடுவாங்க.
1: தண்டலன்னு தான் கூப்பிடுவாங்க,
2: தண்டலாம் பேரை வச்சிருக்காங்க.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா?
2: மாறி ஓட்டிட்டு தட்டுமே பாட்டை ஓட்டிட்டு இருக்கீங்க?
1: ஓ, ஏதாவது ஏதாவது முதல்ல சைக்கிள் குரங்குபடல நம்ம ஓட்ட கத்துப்போம், அப்பெல்லாம் குரங்குபடல், இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் தெரியாது. குரங்குபடல கத்துக்கிட்டு முட்டியை பேத்துக்கிட்டு திரும்பி கம்பியில உட்காந்து அதுக்கப்புறம் சீட்ல போய் உட்காந்தோம். அப்புறம் தான் வந்து பைக் ஓட்டினாங்க, கார் ஓட்டினாங்க. நீங்க என்ன திடீர்னு லாரி ஓட்டிட்டு ஆட்டோவுக்கு
2: வந்துட்டீங்க? முன்னாடி சின்ன பிள்ளைகளுக்கு தான் வயசு இருக்குல்ல, லாரி ஓட்ட ஆரம்பிச்சோம். இப்ப வயசாயிருச்சு, அப்படி குறைஞ்சிட்டு சின்னது பொருள் வீட்டோட கத்துக்கிட்டு வீட்டோட இருந்துக்கிட்டு மனைவி மக்களை பாத்துக்கிட்டு சந்தோஷமா ஆட்டோ விட்டு அன்றாடம் சாயந்தரம் 6-7 மணிக்கு மேல வீட்டுக்கு போனா சந்தோஷம்.
1: நீங்க டெய்லி என்னதான் நம்ம வெளியூர் போய் சம்பாதிச்சாலும் கூட அன்றாடம் தன்னோட வீட்டை சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகளை சந்திக்கிறது தான் மிகப்பெரிய சந்தோஷத்தை உடுக்கோன்றீங்க.
2: 8 மணிக்கு வீட்டுக்கு போயிருந்தாலே சந்தோஷம் தானே.
1: 8:01 போனீங்கன்னா வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்க.
2: ஏன் லேட்டா வந்து கேப்பாங்க?
1: ஏன் இவன் லேட்டு அப்படின்னு கேட்கலன்னாதான் வீட்டம்மா கிடையாது, ஏன் லேட்டு அப்படின்னு கேட்டாதான் வீட்டம்மா.
2: ஆமாங்க.
1: ஓகே ஓகே, சரி, ரொம்ப சந்தோஷம். இப்ப விளம்பர இடைவேளை இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
2: நன்றி.
1: நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 இன்னைக்கு ஊரும் உறவு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் இந்த செங்குந்தபுரம் அப்படின்ற ஒரு ஊர்ல நம்ம நேர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஒரு பாட்டுக்கு அப்புறமா நம்ம சந்திக்கலாம் நேர்களை. இது காரைக்கால் பண்பலையில் ஊரும் உறவும்.
3: தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்கள் இனி கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க?
4: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
3: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
5: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
3: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.

0: நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் செங்குந்தபுரம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து நேரலையாக கலகலப்பா உலா வந்துட்டு இருக்கு இல்லையா. களத்துல நம்ம அறிவிப்பாளர் ஆர்ஜே எம்எம் கலியபெருமாள் அவங்க இருக்காங்க. வாங்க நேர்களே, நம்மளும் செல்லலாம் பேருந்து நிலையத்துக்கு.
1: ஆமா நேரில், ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இந்த ஊரை சேர்ந்த நேயர்கள். ஏன்னா எத்தனை நீங்க டெய்லி நம்ம நேரலைய நிகழ்ச்சி போட்டாலும் அவ்வளவு சந்தோஷத்தோட வந்து பேசணும்னு நினைக்கக்கூடிய நேர்கள் இருக்கிற பகுதிகளில் இந்த ஒரு செங்குந்தபுரமும் உண்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட ஊர்ல தான் நம்ம நேர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பேசலாம், இன்னொரு ஐயா இருக்காங்க சந்திக்கலாம். வணக்கங்க, உங்க பேர்?
2: எங்க பேர் செல்வம்.
1: உங்க பேர் செல்வம், நாலஞ்சு செல்வம் இருக்கீங்களா?
2: இல்ல செல்வம் இருக்கா, என்னுடைய பேர் செல்வம்.
1: என்னுடைய பேர் செல்வம். என்ன பண்றீங்க செல்வம்?
2: நாங்க கைத்தறி ஜவுளிகள் மற்றும் ஜவுளி உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்.
1: கூட்டுறவு
2: தனியார தனியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜவுளி கடைகள்லாம் நம்ம வந்து சாரியல் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓ சரி. இப்ப வந்து சாதாரண என்னதான் ஆனா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பொருள் மீது விருப்பம் கொண்டுட்டோம்னா அந்த பொருள் வேணும்னு சின்ன பிள்ளைங்க மாதிரி ஒத்த காலில் நம்ம அடம்பிடிக்கிறது இருக்கும். முக்கியமா பெண்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஆடைகள், அதுவும் முக்கியமா புடவை, அதுவும் பட்டு புடவை. ஏன்னா
2: காட்டன் இருக்கு, புது புது டிசைனா இருக்கு எல்லாருமே.
1: சரி,
2: அதனால வந்து பெண்கள் விருப்பத்துக்கு ஏற்ப ஏற்ற மாதிரி என்னென்ன தயார் பண்ணுவோம் அதை நாங்க தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கடைகளுக்கு.
1: என்னதான் நீங்க வந்து நிறைய மாடல்ஸ் வந்து பட்டுல இருந்தாலும் கூட, ஏதாவது திருமணத்துக்கு அன்னைக்கு மட்டும்தான் கட்டுவாங்க, அதுக்கப்புறம் அது பீரோல இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட, பல விசேஷங்களுக்கு கொண்டு போனாலும் கூட அந்த பட்டு மேல இருக்கிற மோகம் வந்து யாரும் குறையாம தான் இருக்கு இல்லையா?
2: அது குறையாம இருக்கு. இப்ப சில சில பேருக்கு சொன்னாக்க புரிஞ்சக்கூடிய தன்மையும் இருக்கு. அதாவது வந்து பட்டு சரி பீரோலயே வச்சு மடிச்சு வச்சுக்கிறீங்களா, அதை நீங்க கட்டுறத அதுக்கு பதிலாக பத்து புடவை எடுத்து கட்டிக்கலாமே அப்படின்னு சொன்னா ஏத்துக்கக்கூடிய தன்மையும் இருக்கு சில சில பெண்களுக்கு. அதுவும் ஏத்துக்கக்கூடிய விஷயம்தான்.
1: அதாவது எங்க வீட்டுல அது மாதிரிதான் என்ன பண்ணாங்க, எல்லாம் பிடிக்கும், நிறைய ட்ரெஸ் இருக்கும் பீரோல, மொத்தம் நாலு எடுக்கு இருக்கும் பீரோல. மே எடுக்கல அவங்க அவங்களுடைய புடவை, கீழே எடுக்கல அவங்களுடைய புடவை, மூணாவது எடுக்கல வீட்டு பசங்களுடைய சட்டை கிட்ட, கடைசி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெஸ் இருக்கும். அதுல யாருன்னா அதுல ஏறிதான் எங்க வீட்டு பசங்க காலை வச்சு என் ட்ரெஸ் மேல ஏறிதான் அவங்க அம்மா புடவை எடுத்து கொடுப்பாங்க. கடைசியில் நம்மளுக்கு மரியாதை பாத்தீங்கன்னா கீழேதான் லாஸ்ட் எண்ட்ல. இருந்தாலும் கூட மக்களுக்கு அது அதுவும் பெண்ணுக்கு பிடிச்சமான ஒரு அந்த புடவை அப்படிங்கல, நீங்க நிறைய டிசைன்லாம் நிறைய வந்துருச்சு இல்லையா அன்றாடம். இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு ஏற்ற மாதிரி மாடல்ஸ் நிறைய வந்துருச்சு, அதுல மக்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்க.
2: எல்லாமே அழகா அழகா அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நாங்க என்னென்ன வெரைட்டிஸ் வேணுமோ அந்த வெரைட்டிஸ் தயார் பண்ணி கொடுக்குறோம்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களை சந்திச்சதுல.
2: இந்த ஊரு வந்து 56 ஏக்கர் மொத்தம் டோட்டலா. இப்ப விரியோட இந்த நெல் 100 ஏக்கருக்கு மேல இருக்கு. இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரே செங்குந்தர் கம்யூனிட்டி தான்.
1: சரி, அவங்க
2: அடுத்த கம்யூனிட்டி கூட யாரும் அதிகம் இல்ல, பூரா செங்குந்தர் கம்யூனிட்டி தான்.
1: சரி, ஓகே ஓகே ஓகேங்க. எல்லாருமே எல்லாருமே ஓரளவுக்கு கைத்தறிதான் இல்லையா?
2: எல்லாம் ஹேண்ட்லூம்.
1: நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப கிட்ட 4 மணில இருந்து ஒரு ஐயா இருக்கிறாங்க, சந்திக்கலாம், சந்திச்சு பேசலாம் அவங்க. வணக்கம், உங்க பேருங்க?
3: என் பேர் பாண்டியன்.
1: பாண்டியன் வந்து நீங்க கவுன்சிலர் அப்படிங்கிற மாதிரி உங்களை அறிமுகப்படுத்தினாங்க முன்னாடியே. சொல்லுங்க, எப்படி ஊராட்சி, அதாவது ஊராட்சி கவுன்சிலரா எப்படிங்க?
3: நகராட்சி ஒன்னாவடுக்கும், ஒன்னாவடு கவுன்சிலர் சார்.
1: ஓ, இப்ப இப்ப இது கரண்ட்ல இருக்கு இல்லையா?
3: நான் கரண்ட்ல 6 மாசம்
1: இருக்காங்க. ஓகே, நம்ம சில ஊராட்சிகள் மட்டும்தான் அது இது முடிஞ்சிருக்கு.
3: ஆமா ஆமா.
1: சொல்லுங்க, மக்கள் மக்கள் பணி அப்படிங்கறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு ஒருத்தரும் ஒரு ஒரு விஷயம் குறைகள் சொல்லும் பொழுது அதை பொறுமையா கேட்டு அதை செஞ்சு கொடுக்கும் போது ஒரு திருப்தி எதுவுமே அந்த அளவுக்கு எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு பணி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த மக்கள் பணி செய்யும்பொழுது எப்படி இருக்கும் உங்களுக்கு?
3: அவங்க குறைய சொல்ல போறாங்க, என்னால முடிஞ்ச செய்ய போறோம். மக்கள் மேக்சிமம் என்ன கேட்குவாங்க? தண்ணி, ரோடு, லைட்டு, வேற என்ன? அவங்க பெருசா அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. நம்மளால முடிஞ்ச வரையும் இந்த ஊருக்கு என்னால முடிஞ்ச வரையும் ரோடு போட்டு கொடுத்தேன். ஒரு 14 ரோடு போட்டு கொடுத்தேன், 2 போர் அடிச்சு கொடுத்தேன். அது மட்டும் நானே 10 வருஷமாவே எங்க பள்ளிக்கூடத்துல தண்ணி நிக்கணும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. நான் கவுன்சில் ஆகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு தனியா டேனேஜ் கட்டி மேம்பாலம் கட்டி கொடுத்தேன்,
1: அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன்.
3: அது மட்டும் இல்லாம முடிஞ்ச வரையும் எல்லாத்தையும் ரோடு பாலம் எல்லாம் கட்டி கொடுத்தேன். அதை விட ஒன்னும் தேவைகள் எனக்கு ஒன்றும் தெரியல. இதுக்கு மேல என்னால முடிஞ்சதை அவங்க செஞ்சு கொடுக்க போறேன். நம்ம வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சது செய்யறோம், கிடைக்கல செய்ய போறது கிடையாது. பயன்படுத்தி நல்ல முறையில செய்ய வேண்டியதான்.
1: மக்கள் பணி சிறக்க காரைக்கால் பண்பலின் சார்பில் சார்பில் வாழ்த்து.
3: நன்றி நன்றி நன்றி.
1: ஐயா வந்து அடுத்து முன்னாடியே என்னட்ட பேசிட்டு அப்புறம் பாட்டை போட சொல்லு தம்பி, என்ன தம்பி நீ வேற அப்படின்னு முன்னாடியே கோச்சிக்கிட்டாங்க, லேசா அப்படி கோச்சிக்கிட்டாங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் என்ன?
4: வணக்கம், நான் புதுக்குடி சிவசாமி.
1: சிவசாமி புதுக்குடி
4: சாமி.
1: என்ன?
4: ஓய்வு பெற்ற காவலர்.
1: ஓய்வு பெற்ற காவலர்.
4: ஓய்வு பெற்ற காவலர். 85 வயசு ஆகுது.
1: எங்க முதல்ல காவலர்னா? இப்படியா? போலீஸ் துறை இல்லையா?
4: போலீஸ் துறை இல்ல.
1: ஓகே, எந்த வருஷம் ஜாயின் பண்ணீங்க?
4: 65ல.
1: 65ல
4: சிஸ்டபையில பாகிஸ்தான் வார் நடக்கும்போது விட இருக்கும் வயசுதான்.
1: தமிழ்நாடு அரசு காவல்துறையில இருந்தீங்களா?
4: ஆமா. போலீஸ் இல்ல, தாலுகா காவல் நிலையம்.
1: தாலுகா காவல் நிலையத்துல இருந்தீங்க?
4: 4-5 ஸ்டேஷன்ல பாத்திருக்கேன் நம்ம அரியலூர்ல. அப்புறம் அவங்களுக்கு வயசாயிட்டு 75 ஆயிடுச்சு, எனக்கு 86 நடக்குது.
1: அதாவது வந்து முன்னாடி எல்லாம் வந்து ஒரு திருடனை வந்து கண்டுபிடிக்கிறோம்.

0: ஏன்னா பழைய காலத்துல அசோகனுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மரு மாதிரி ஒண்ணு வச்சு கழுத்துல ஒரு கட்சிப்ப வந்து திருடன்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்லாம் அப்ப நம்ம பழைய படங்கள் பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு பாருங்க என்ன மாதிரி ஏன் மத்தவங்களை சொல்லிட்டு என்ன மாதிரி பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அப்படி டீசென்டா ஒரு ஐடி கார்டை தொங்க விட்டுக்கிட்டு அப்படின்னு இருக்கிற இன்னைக்கு யாரு திருடனே கண்டுபிடிக்க முடியாத காலமா இருக்கு. எப்படி வந்து ஒருத்தர் வந்து அவங்க வந்து அவங்க திருடுறது நல்லது கிட்டதுன்னா பழகினாதான் தெரிய முடியுமா?
1: பழகிதான் அவங்களோட இதை கண்டுபிடிக்க முடியும். பழகணும் முதல்ல அவரோட எப்படி குணாதிசங்கள் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட அவங்கள வச்சு அதை வச்சு ஒரு அடையாளம் அடையாளம் தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு நாளைக்கு அவட அந்த அடையாளத்தை வச்சு
0: சரிங்கய்யா சரிங்க சந்தோஷம். அம்மா பேர் என்னங்க?
1: கண்ணகி.
0: கண்ணகி அம்மா கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு 75 உங்களுக்கு 86 வயசு அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்ப நல நீதிமன்றங்கள்ல ஒரு சின்ன விஷயத்துக்காக எல்லாம் விவாகரத்துக்கு ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல. அவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து ஏன்னா பொறுமை கணவர் கோவப்பட்டாலோ மனைவி கோவப்பட்டாலோ அதுக்கு வந்து நம்ம வந்து கோபத்தை காட்டியோ அவங்களுக்கு புரியாத விஷயங்களை வந்து புரிய வைக்க முயலாம பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சண்டை போட்டு பிரிஞ்சதுதான் நிறைய அதிகம். பெரியவங்க என்னதான் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணாலும் அது எல்லாமே இருக்கு. இவ்வளவு வயதுல நீங்க கட்டுக்கிட்ட அனுபவங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்ன என்னவா இருக்கும்? இப்படி எல்லாம் இருந்தா குடும்பம் சிறப்பா இருக்கும், பிரச்சனையே இருக்காதுன்னா என்ன சொல்லுவீங்க?
1: சகிப்புத்தன்மை வேணும் புருஷனுக்கும் மனைவிக்கும், சகிப்புத்தன்மை வேணும். ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மனப்பான்மை வேணும், விட்டு கொடுக்க மனப்பான்மை வேணும். ஒருத்தர் ஒருத்தர் அனுசரணை பண்ணி பொண்டாட்டி பேசுறாளா இப்போது எந்த நான் பேசணும்னா அவங்க அண்ணன் அப்ப ரெண்டு பேரும் பேச பேசதான் வார்த்தை தேடாயி நம்ம அனாசனமாட்டே கெட்ட வார்த்தை பேசி அது செய்யக்கூடிய தொழில கெட்ட வேலை போக சொல்லுவது ஒரு உறுதிஜமான எண்ணத்தை உண்டாக்குது.
0: அதனாலதான் அந்த பிரிவினைகள் எல்லாம் வருது. அது மாதிரிலாம் இல்லாம சகிப்புத்தன்மை வேணும்ன்றீங்க. முக்கியமா வந்து நிறைய நேரங்க கணவனும் மனைவியும் வந்து சிலடை வார்த்தைகள்ல பேசிக்கிறது உண்டு, நகைச்சுவையா அப்படிங்களை அவங்க கிண்டல் பண்றாங்க. அந்த மாதிரியான நகைச்சுவை வார்த்தைகள் வந்துக்கும் போது அவங்களுக்கு மனம் ரெண்டு பேரும் ஒன்றுபட்டு பிரிவினைகள் வராது. அப்படிதான் அவங்களை வச்சா சொன்னேன் என்னைக்கா அன்னைக்கு வீட்டம்மா எங்க வாங்க உங்க ஃப்ரெண்டு யாரையும் கூப்பிடுறாங்க, உங்களை கூப்பிடுறாங்க, உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னாங்க. நானும் அதுக்கப்புறம் ஏஞ்சி டிவி பாத்துருந்த நெல்ல போய் பாக்குறேன், ரோட்ல ஓட்டுல ஒருத்தர் கூப்பிட்டுக்கிட்டே போறாரு. என்ன கூட்டு போறாரு தெரியுமா? கூப்பிட்டு எல்லாம் போல கருவாடு வித்துட்டு போறாரு. கருவாடு கருவாடு அப்படின்னு வித்துட்டு போனாங்களா, என்ன கிண்டல் பண்றாங்களா எங்க வீட்டம்மா நான் ஒல்லியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாபகம் வந்தது. அப்படி வந்து ஒரு கலோக்கியலா அப்படி இருந்தாங்க அப்படின்னா குடும்பத்துல பிரிவினைகள் வராது, விவகாரத்துக்கு கேட்டு கோர்ட்டுக்கும் போக மாட்டாங்க இல்லையா?
1: அதான் ஒருத்தர் ஒருத்தர் வித்து கொடுக்கணும், தகுப்புத்தன்மை பொறுமை வேணும். பொறுமையா இருந்தாதான் காலம் நடக்குது. கோவப்பட்டா நாள் கூடாது. இடையில என்ன எந்த நேரத்துல என்ன சொல்ல முடியாது.
0: இன்னைக்கு எல்லாம் இப்ப நான்லாம் வீட்டுல எல்லாம் கோவப்பட்டா சோத்துக்கு வழி கிடையாது, கோவமே கிடையாது. கிடைக்காம உட்காந்து என்னைக்கு தாலி கட்டினமோ அன்னைக்கே வந்து கோவம் போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். நம்ம அப்படி ஒரு அகச்சு வைக்காதான் சொல்றேன். இருந்தாலும் கூட வீட்டுல வந்து கணவனோ மனைவியோ வெளியில வேலை ரெண்டு பேருமே இன்னைக்கு வேலைக்கு போனாதான் நம்ம உழைக்க முடியும், உழைக்க முடியுன்ற நிலைமையில இருக்கும். இருந்தாலும் கூட ஒருத்தர் ஒருத்தர் கோவப்படும் பொழுது ரெண்டு பேருமே உழைக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து ரெண்டு பேருக்குமே சரிசமமா இருக்குது. வீட்டு வேலைகளையோ ஏன் துணி துவைக்கிறதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து கணவனும் ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா?
1: ஹெல்ப் பண்ணணும் தான். பொண்டாட்டிக்கு புருஷன் ஹெல்ப் பண்ணணும், பொண்டாட்டி புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அதே மாதிரி வெளியில போனோம்னாக்கா ஏன் இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க, இவ்வளவு நாள் எங்க போனீங்க, ஒண்ணும் இல்ல போன கொஞ்சம் லேட்டா போச்சு அப்படின்னா எப்படியும் 6 மணிக்குதான் வந்தாங்க.
0: இப்ப கண்டிஷன் நிறைய இருக்கும். இப்ப நானே இப்ப டியூட்டி முடிச்சுட்டு 5 மணிக்கு இப்ப இருக்கிறேன்னா 5 மணிக்கு இப்ப டியூட்டி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு இல்ல? சரி 10 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, அங்க இருந்து கிளம்புனீங்கன்னா 1 மணி நேரத்துல நீங்க நம்ம வீட்டுக்கு வந்துடலாம, இந்த வரைக்கும் என்ன பண்ணீங்க அப்படின்னு 7 மணிக்கு போனா கேள்வி வரத்தான் செய்யும். அதனால கண்டிப்பா நம்ம நைட்டு உணவை வந்து மனசுல வச்சுக்கிட்டு, டிஃபன் மனசுல வச்சுக்கிட்டு முன்னாடியே வீட்டுக்கு போயிடுறது நல்லது.
2: இருக்கீங்க
0: கைத்தறி மூலமா செஞ்சு வந்து மக்கள் எல்லாம் முடிவு பண்ணணும். வருஷத்துல 2-3 பண்டிகைகள் வந்தாலும் ஒரு பண்டிகையாவது நம்ம கைத்தறி ஆடைகள்
2: அணியணும்.
0: நம்மளும் அது மூலமா தான் கரைக்கல் பண்புலை மூலமா தான் நேர்களும் அங்க
2: இருக்கிறதான் தருணம் போறோம். என்ன பாடல கருப்பு அதிகமா இருக்கும் நம்ம வானவில்ல, அதனால விருப்பப்பட்டு எதாவது வச்சிருக்காங்க தருணம். எப்போ பதில் வந்தாலும் இதுல வச்சு கிளியரா பாத்து
0: பாட்டு சவுண்ட்.

0: வீட்டம்மா கோமா இருக்கும் போது நம்ம தண்ணி கேப்போம், கொண்டாந்து டீ குடுக்கும் போது நங்குன்னு டம்ளர் வைப்பாங்க பாருங்க, அப்பயே தெரிஞ்சுக்கலாம் அவங்க கோவத்துல
1: இருக்காங்க. அப்படிதான் வந்து ஓடுது.
0: அரியலூர் மாவட்டம் செங்குந்தம்புரம் அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்தா போயிட்டு இருக்கு, தொடர்ந்து நம்ம பேசுவோம் நேர்களை ஒரு சின்ன பாட்டுக்கு அப்புறமா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிக்கோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிக்கோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்களை நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுல் அமுது தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி,
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேர்களே, இன்றைய ஊர் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் செங்குந்தபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து ரொம்ப கலகலப்பாக வந்துட்டு இருக்கு. நேரம் குறைவா இருக்கிறதுனால நம்ம அங்க பேருந்து நிலையத்துக்கே சென்றுடலாம். நேர்களே,
1: பைக்கு உண்மையிலேயே நேரில் பைக்கை நான் சாவி போட்டு ரெடியாகவே ஸ்டார்டரில் தான் வச்சிருக்கிறேன். ஏன்னா இருக்கிற நேர்களை சந்திக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே க்ளோசிங் கொடுத்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பறந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எடுக்க விடாமல் நான் பேசாமல் விடாமல் போயிட்டு நீ கிளம்பிடுவீங்களா அப்படின்னு யாராவது மறிச்சுட்டா என்ன பண்ணுறது? அதனால அவ்வளோ பேர் இருக்காங்க, இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். ஓய்வு பெற்ற ஆசிரியர்னு உங்களை அறிமுகப்படுத்தினாங்க, என்ன ஆசிரியராக இருந்தீங்க?
2: தமிழ்
1: ஆசிரியர். உண்மையிலேயே வந்து தமிழ் அப்படின்னாலே நம்மளுடைய தாய்மொழி, உலகத்தினுடைய மூத்த மொழி, மொழிகளிலே மூத்த மொழி. அதுவும் இலக்கண மாதிரியான பாடங்கள் வந்து புரியாதப்ப என்ன செய்வீங்க? எப்படி புரிய மாதிரி நடத்துங்க?
2: இலக்கணத்திலேயே நான் பட்டம் வாங்கியிருக்கேன், பிஹெச்டி இலக்கணம், சொல்லதிகாரம்,
1: சொல்லதிகாரம்,
2: அதில் தான் பிஹெச்டி வாங்கி.
1: சரி, ஓகே, மகிழ்ச்சிங்க. அந்த அதுக்கேற்ற மாதிரி மாணவருக்கு புரியுற மாதிரி பாடம் நடத்திடுவீங்க?
2: ரொம்ப எளிமையா நடத்துவேன்.
1: ஓகே, எப்ப ரிட்டையர்மெண்ட் ஆனீங்க ஐயா?
2: 2007.
1: கிட்டத்தட்ட ஒரு 19 வருடங்கள் ஆயிடுச்சு. சரி, ஓகேங்க. மகிழ்ச்சி, நிறைய நிறைய முன்னாடி வந்து நிறைய பேசிருக்கலாம், நிறைய பேர் இருக்காங்க. மகிழ்ச்சி, ஓய்வு காலம் எல்லாம் போயிட்டு
2: இருக்கீங்களா?
1: ஓகே,
2: ஓய்வு பெற்ற பிறகு நான்
1: பணியாற்றிட்டு இருக்கீங்க காலேஜ்ல, தனியார் கல்லூரியில வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள்ங்க, உங்க தமிழ் சேவை சிறக்க வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம், உங்க பேருங்க?
2: செல்வராஜ்.
1: செல்வராஜ், என்ன பண்றீங்க ஐயா? உடல் வந்து வயசாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஓய்வு தேவை இல்லையா? நம்ம குழந்தை பிறந்த குழந்தையும் முதியோர்களும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓய்வு எடுத்துட்டு இருக்கீங்க. வீட்டுல எத்தனை பேருங்க?
2: வீட்டுல வந்து பெரிய பையன் ஒண்ணு, சின்ன பையன் ஒண்ணு, ரெண்டு பையன், ஒரு பொண்ணு ஒண்ணு. பொண்ணு ஆண்டிபடத்துல குடுத்துச்சு. பெரிய சின்ன பையன் கரூர்ல ஹேண்ட்லூம் டெக்னாலஜி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறாப்ல. பெரிய பையன் வீட்டுல ஹேண்ட்லூம் போட்டு
1: ஓட்டிருக்காங்க. நீங்க சொன்னதுதான் ஓய்வு. அதாவது வந்து உழைக்க வேண்டிய வயதில் உழைக்காவிட்டால் ஓய்வெடுக்க வேண்டிய வயதில் உழைக்க வேண்டி இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அந்த நம்ம உடல் தளர்றதுக்குள்ள நம்மளோட உழைப்பை இது பண்ணி கூட அசங்களுக்கு கொடுத்துட்டோம்னா குடும்பத்தை அவங்க பாத்துப்பாங்க. ஓகே, நன்றிங்க, ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம், உங்க பேருங்க?
3: என் பேர் மகாராஜன்.
1: மகாராஜன், ஓகே. பக்கத்துல ராஜேந்திர சோழன் கட்டிய கோயில் ஒன்று இருக்கு, கங்கை கொண்ட சோழபுரம். கெங்கோன்றம் அப்படிம்பாங்க நம்ம பகுதி,
3: கங்கை கொண்ட சோழபுரம்.
1: கங்கை கொண்ட சோழபுரம், அதாவது மகாராஜன். அந்த ராஜா பேர் வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொன்ன, என்ன பண்றீங்க ஐயா?
3: இப்போதைக்கு என்னால முடியாத சூழ்நிலை, நான் வீட்டுலதான் இருக்கிறேன்.
1: வீட்டுலதான் இருக்கீங்க?
3: ஆமா.
1: ஓகே ஓகே. வீட்டுல எத்தனை பேரு?
3: நானு, என் பொண்ணு, எங்க வீட்டுக்காரங்க
1: இருக்காங்க,
3: மூணு பேரு.
1: சரி, ஓகே. என்ன ஊர் நீங்க?
3: புதுக்குடி.
1: புதுக்குடி,
3: ஆமா. அதுக்கு வந்து பழைய பேர் வந்து அன்னசர்வமங்கலம்.
1: அன்னசர்வமங்கலம் பாத்தீங்களா? புதுக்குடி என்னைக்குமே பழைய குடி ஆகவே ஆகாதான்னு கேட்டா முடியவே முடியாது, எப்போது புதுக்குடி அப்படின்னு சொன்னாங்க.
3: பழைய பேர் வந்து அதுக்கு ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது வந்து அன்னசர்வமங்கலமா இருந்தது. அது புதுசுடியேறி வந்ததுனால புதுக்குடின்னு பேர் வந்து.
1: தெற்கு
3: புதுக்குடி, வட புதுக்குடி,
1: ரெண்டு பெரிய ஊரு,
3: ரெண்டு ரெண்டும் சேர்ந்தது முன்னாடி ஒன்னா இருந்தது. அந்த ஒரு வெள்ளப்பாடு வந்ததுனால வடக்கு புதுக்குடி தெற்கு புதுக்குடி
1: மாறிடுச்சு. பஞ்சாயத்து ஒண்ணு தானே?
3: பஞ்சாயத்து ஒண்ணுதான்,
1: ஒண்ணுதான்,
3: ஒண்ணுதான்.
1: சரி, ஓகேங்க.
3: இன்னைக்கு எல்லாமே சுதந்திரபுரம் தான்.
1: டீ குடிக்க வந்தாலும் செங்குந்தபுரம்
3: தான்.
1: ஓகே, கூல்டிங்ஸ் குடிக்க வந்தாலும் செங்குந்தபுரம் தான். அந்த பாருங்க, சிக்கன் பக்கோடா போட்டுட்டு
3: இருக்காரு. எல்லாமே செங்குந்தபுரத்தை வச்சுதான் இங்க நிறைய குடும்பங்கள்
1: வாழ்வா.
3: ஆமா,
1: சரி.
3: செங்குந்தர்
1: இங்க பஜ்ஜி கடை இருக்கு, இங்க சிக்கன் கடை இருக்கு, மத்திய நேரத்துல வந்து எது வேணாலும் சாப்பிட்டு போயிடலாம்.
3: முன்னுக்கு வந்தது காரணமே செங்குந்தர்கள். செல்லப்பட்டி முதலியாருடைய இதுதான்.
1: சரி, மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பகுதியில் இருக்க ஐயா, வணக்கம்.
4: செங்குந்தபுரம்.
1: ராமலிங்கம் ஐயா, இது ஒரு படத்துல வடிவேல் வந்து சைக்கிள் எடுத்துட்டு, பார்த்திபன் படத்துல நினைக்கிறேன், சைக்கிள் எடுத்துட்டு வாடகை விடாம விட்டாதானே காசு, விடுறப்ப காசு கொடுத்தா போன்னு சுத்துவாரு. அப்ப அவர் இப்ப கடை வச்சிருந்த ஒரு என்ன எப்பயே விட போறா அப்படிங்கிற ஒரு பேர் ராமலிங்கம். என்ன ராமலிங்கம் ஆளே பார்க்க முடியவில்லை, எப்படி இருக்க அப்படின்னு ஒரு பாட்டு போடுவார். அப்ப அப்படி யாராவது டயலாக் சொல்லி பாட்டு பாட்டு இருக்காங்களா? இல்ல, யாரும் பாடுனது இல்லை.

0: வணக்கம், உங்க பேருங்க?
1: என் பேர் செந்தில்.
0: செந்தில், ஓகே. ஒரு நேரத்துல செந்தில் எழுத்துறையில் படம் போடும்போது கவுண்டமணி செந்தில் வருதா பாரு ஏஞ்சு போயிடுவோம் சொல்லுவாங்க. கணித
2: விநாயகம்.
0: கணித விநாயகம், அப்படியே அப்பா அழகா இருக்க பேர் யார் வச்சது?
2: தாத்தா.
0: தாத்தா வச்சாங்க. கணித விநாயகம், ஆனா மேக்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்களா?
2: வரல
0: வரல மேக்ஸ் வரல. கணித விநாயகம் பேர், ஆனா மேக்ஸ் வரல.
2: அவுட்ல கிடையாது, மார்க் மேக்ஸ் அந்த அளவு வராது.
0: வராது, முன்னாடி வந்து நிறைய பேசிருக்கலாம், நிறைய உங்களுக்கு கேட்டிருக்கலாம். நிறைவு பகுதியில் இருக்க ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு. இன்னொரு வானொலி நேயர் அந்த பகுதியில் அரியலூர் மாவட்டத்தில் எங்க ஊர் உங்களும் நிகழ்ச்சி நடந்தாலும் நேரடியாக வந்திருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் அவரை சந்திக்கலாம்.
3: அனைவருக்கும் மாலை வணக்கம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கோட்டத்திலிருந்து கலைவாணன் நெரிசராணி பேசுறேன். இந்த ஊரும் உரமும் செங்கந்தபுரத்துல மிக சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த இயக்குனர் மற்றும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் இங்க உண்மையிலேயே இன்னைக்கு வந்து கூட்டம் நேரம் தான் பத்தல. நிறைய ஊர்ல மக்கள் வரல, ஆனா மக்கள் வந்திருக்கிறாங்க நேரம் பத்தல. ஆகவே சிறப்பாக மீண்டும் ஒரு தடவை இந்த செங்குண்டபுரத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: சரி, வரேன் கண்டிப்பா. நாளைக்கு கூட ஜெயங்கல்ல ஒரு வேலைக்கு வரணும், ஒரு விசேஷத்துக்கு வரணும். அப்போ ஒரு மாதிரி செங்குண்டபுரம் வேணா நான் வேணா வரேன். அடுத்த முறை வாய்ப்பு இருக்கும் போது வரல. அடுத்து வணக்கம்.
4: வணக்கம். அரியலூர் மாவட்டம் மீன் சுத்தி ஆர் ராஜா சார்.
0: சொல்லுங்க ராஜா,
4: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். கவிதைகளை நிறைய எழுதுவீங்களா? நீ கவிதை எழுதி இல்லையா?
4: என்ன கவிதை எழுதிருக்க, நிறைய விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்கேன். இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேசுறதுல. ஆனா இப்ப இந்த நிறைய நேயர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காத நேரத்துல பேசணும்னு அதிக பேர் ஆவலா இருப்பாங்க. அவங்கள பேச வாய்ப்பு கொடுத்த இந்த ஊர் ஊர நிகழ்ச்சி நடத்துறது இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி,
0: நன்றி. அடுத்து இந்த ஊர்ல நிறைய நேர்கள் இருந்தாலும் கூட நிறைய நேர்கள் இருக்காங்க. அந்த நேர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியா தான் இருக்காங்க. இருந்தாலும் போதும், மற்ற நேர்களை பேச வச்சு எங்க மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு. செங்குண்டபுரம் ஊர் வந்தாலே வரக்கூடிய நிறைய நேரத்தில் ரொம்பவே மகிழ்ச்சியா, பரவாயில்ல நாங்க பேசல, மத்தவங்க பேச வச்ச மகிழ்ச்சியோட நீங்களும் வீட்டுக்கு கிளம்புங்க, டாடா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஓடிட்டு இருக்காரு. அந்த மகிழ்ச்சியோட நம்மளும் நிலையந்திரம்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல உங்க ஊருக்கு ஊர்வலம் நிகழ்ச்சி வேணும்னா நிச்சயமா நீங்க நிலைய இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் மூலமா உங்களுக்கு விருப்பத்தை தெரிவிங்க. அது எந்த முகவரிக்கு அப்படின்னா, நிலைய இயக்குனர் ஊரும் உறவும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், நேரு நகர், காரைக்கால், 609-605 புதுச்சேரி மாநிலம் அப்படிங்கிற முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. காரைக்காலை சுற்றி உள்ள மாவட்டங்கள்ல மட்டும் எழுதுங்க. ஏன்னா நீங்க ஆன்லைன்ல நம்ம எப்பவுமே நீங்க ஆப்பிரிக்காவில இருந்தாலும் அமெரிக்காவில இருந்தாலும் நேரடியா உலக நாடுகள்ல எங்க இருந்தாலும் கேட்க முடியும். அதுக்காக நான் வெளிநாட்டிலிருந்து லெட்டர் போட்டுறீங்க. ஏன்னா எங்களால வர முடியாது, என்ன என்ன பாஸ்போர்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு. காரைக்காலை சுற்றி உள்ள மாவட்டங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய மட்டும் நீங்க லெட்டர் போடுங்க. மறக்காம உங்களுடைய அலைபேசி என்ன குறிப்பிட்டு நீங்க எழுதுங்க. நேர்களை வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா நிச்சயமா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிகழ்ச்சிக்காக நிலை ஒளிபரப்பு கூடத்துல இருந்து உதவிய சக அறிவிப்பாளர் ஆர்ஜே எழில்மதியோடு நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பு சகோதரன் தேவனப்புத்தூர் ஆர்ஜே எம் எம் கலைபெருமாள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:01. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி பரஞ்சோதி தங்கம் பல காலம் தங்கும்.

0: அந்த பகுதி நண்பர்கள் என்ன பேசிருக்காங்கன்னு கேட்கலாமா?
1: சார் வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: என் பேரு முருகானந்தம்.
1: சார் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கான்.
1: நீங்க என்ன மாதிரி எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? வருமானத்துக்காக என்ன?
2: விவசாய இடம் பார்த்துருக்கேன்.
1: விவசாயம்
2: ஆடு மாடு வச்சிருக்கேன்.
1: என்னென்ன மாதிரி வேலையெல்லாம் சீசன்ல
2: போகும்? பருத்தி தான் லாபம் கிடைக்கும்.
1: பருத்தி போட்டுருக்கு.
2: மழை பெஞ்சதுனால கொஞ்சம் எல்லாம் நஷ்டமா இருக்கு. சரியான இது வாய்ப்பு இல்லை.
1: வேற வந்து உப தொழில் அப்படின்னா ஆடு மாடு வளர்ப்பு, கோழி
2: மாடு வளர்ப்பு, காய்கறி
1: போட்டுக்கிற நல்லது. எதுல எல்லாம் லாபம் இருக்கு சொல்லுங்க?
2: ஆடு வளர்ப்பு தான் லாபம்.
1: எப்படி என்ன லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு?
2: வந்து முதலீடு கிடையாது, பராமரிப்பு செலவு.
1: முதலீடு ஒரு நடை போட போறோம் நம்ம.
2: ஆமா, நம்ம பராமரிக்கணும். ஆடு என்ன எப்படி இருக்கு, ரெண்டு நாளைக்கு ஒரு வந்து கவனிச்சாலும் களை கொள்ளி அடிக்கிறாங்க. ஆடு கிடைச்சுன்னு இருக்கா நம்ம பார்த்துக்கோ,
1: பாதுகாப்பா இருக்கணும்.
2: ஆமா, ஆடு வளர்ப்பு லாபம்.
1: இதெல்லாம் கோழி
2: கோழி வந்து நான் கோழி வளர்த்தாக்க நமக்கு அதில் கறி கிடைக்கும். கோழி நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அதை எடுத்துக்கலாம். முட்டை கிடைக்கிது வீட்டுக்கு, தேவைப்பட்ட வெளியில கூட எடுத்துக்கலாம்.
1: சரி, உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னா நீங்களாம் ஆர்வமாக சொல்றீங்க. நான் நண்பர்களுக்கு ஏதாவது சொல்லுங்களா?
2: படிச்சுட்டு வேற ஏதாச்சும் தையல் தொழில் வச்சுட்டு நல்லது. விவசாயம், தச்சு தொழில், கார்பெண்டர், இது மேசனு, நிறையா சின்ன சின்ன வேலையெல்லாம் நிறையா இருக்கு. சைக்கிள் ரிப்பேர் கூட ஆடு கிடையாது.
1: முதலாளி
2: உழைச்சாதான் முதலாளி ஆக முடியும்.
1: அது கரெக்டாக
2: முதலாளி ஆக முடியும். இளைஞர்கள் வந்து பொதுவாக நம்ம படித்த படிப்பு கை கொடுக்கலனாக்கா சைடில் ஏதாச்சும் தூண்டுக்கணும்.
1: எதுவுமே கவலைப்பட கூடாது.
2: கவலைப்பட கூடாது. டீ கடையில் கூட இப்போ நல்லா வருமானம் கிடைக்கும். தொழிலில் செய்கிறதுக்கு பாடு கிடையாது.
1: அது சரி,
2: அவங்க வெட்டப்படுறாங்க. நம்ம படிச்சுட்டு இந்த வேலை செய்யணும்ட்டு. ஆனால் அதில் தான் காசு இருக்கு.
1: பரவாயில்லையே, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். நன்றி. உங்களுக்கு பிடித்தவன பாட்டு சொல்லுங்க சார்.
2: தளபதி படத்தில் போடுங்க. ராக்கம்மா.
1: சரிங்க சார், நன்றி.

0: பேசலாம். சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
0: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
2: சகோதரி வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் மெகராஜினிசா.
2: மெகராஜினிசாவா, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கம்மா. நீங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நாங்கனா கூலி வேலை பார்த்துட்டு தான் சார்.
2: கூலி வேலைனா என்ன மாதிரி வேலை எல்லாம் தெரியும் உங்களுக்கு?
3: இங்கல பஞ்சு பருத்தியில எடுக்கும், 100 நாள் வேலைக்கு போவோம்.
2: இப்போ இந்த கருவி பக்கம்லாம் பருத்தி எல்லாம் நிறைய போட்டுருக்காங்களா?
3: போட்டுருக்காங்க.
2: சரி சரி சரி. என்ன பருத்தினா எத்தனை கிலோ எடுப்பீங்க ஒரு நாளைக்கு?
3: ஒரு நாளைக்கு 200
2: தானே? சரியான வெயிலா இருக்கேன், இந்த வெயில உங்களுக்கு சிரமமா தெரியல?
3: என்ன செய்யறது, கஷ்டம் தரும்.

0: கஷ்டத்தெல்லாம் பார்க்காம ஒரு வருமானத்துக்காக கஷ்டத்தை பார்க்காம போறீங்க. உங்க வீட்ல உள்ளவங்க பத்தி சொல்லுங்கம்மா.
1: வீட்ல ரெண்டு, எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன், அம்மா அம்மா கூட இருக்க.
0: சரி சரி, என்ன படிக்கிறாங்க பசங்க?
1: பையன் வந்து 10th படிச்சான், இல்ல பெருசு வந்து நல்லா பிளஸ் டூ வரைக்கும் படிச்சு காலேஜ் வரைக்கும் படிச்சு
0: காலேஜ் வரைக்கும் படிச்சு
1: அது கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்.
0: அதாவது ஒரு பெண்களால எதுவும் சாதிக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க, சாதிச்சுட்டு இருக்காங்களா? நீங்க என்ன உங்க எய்ம் வச்சிருக்கீங்க? ஏதாச்சும் வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற எண்ணம் எது இருக்காங்க?
1: சாதிக்கணும்னு எவ்வளவோ இருக்கு, ஆனா முடியல.
0: முயற்சி பண்ணுவோம்
1: முடியும். ஆண்டவோட செயல் தான்
0: கண்டிப்பா நடக்கணும் நம்பிக்கை இருக்கு.
1: நடக்கும் நம்பிக்கை இருக்கு.
0: இப்ப காலையில எத்தனை மணிக்கு வேலைக்கு போவீங்க?
1: காலையில 9 வரை போவோம், நைட்டு சாயந்தரம் 6 வரைக்கும்.
0: உங்களால எவ்வளவு முடியுமோ எடுப்பீங்க?
1: எடுப்போம். 500 எடுக்குங்க. நம்மளால முடிஞ்சது ஒரு 200 150 200 எடுக்கும்.
0: நல்லபடியா பண்ணுங்கம்மா. எனக்கு பிடிச்சமான பாட்டு ஒன்று சொல்லுங்க உங்களுக்காக.
1: சுகத்தங்கத்துல ஏதோ ஒரு நல்ல பாட்டா போட்டு

0: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
0: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
0: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
0: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
2: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ஏமநாதன்.
2: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும்.
2: இந்த பக்கம் மயூர் ரோட்ல இருந்து கறி வந்துட்டு இருக்கீங்க. எங்க சவாரி வந்தீங்க?
3: சவாரி வந்து
2: ஆட்டோ. அந்த உங்க சொந்த ஆட்டோங்களா?
3: சொந்த ஆட்டோ.
2: சரி, எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க சார்?
3: ஒரு 20 வருஷமா ஓட்டிருக்கு.
2: இப்போ என்ன சார் இல்ல அனுபவம் இருக்கு? எல்லா லாபங்கள் நஷ்டங்கள் சொல்லுங்க சார்.
3: எல்லாத்தையுமே சந்திச்சு தான் ஆகணும். லாபம் நஷ்டம் எல்லாத்தையுமே சந்திச்சு தான் ஆகணும். அதுல வந்து சில விஷயங்கள் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஆட்டோ ஓட்டணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் ஆட்டோ ஓட்டிட்டுருக்கேன்.
2: உங்களுக்கு ஆர்வம் அப்பவே? என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்?
3: நான் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். எனக்கு அதிகம் படிப்பறிவு கிடையாது, அனுபவம் அறிவு தான்.
2: சரி,
3: ஏதோ வருமானம் வருது.
2: ஆட்டோ நல்லா போயிட்டு
3: இருக்கு. நல்லா போயிடும்.
2: அதாவது இரவு நேரங்கள்லாம் நீங்கள் ஆட்டோ போட்டு ஓட்டிக்கிட்டு?
3: அதிகமாக நம்ம இரவு நேரங்களில் ஓட்டுறதில்ல.
2: எப்படி சார் உங்களுக்கு ஃபோன் கான்டாக்டா? இல்லை
3: ஃபோன் கான்டாக்ட், ஃபோன் கான்டாக்ட். இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டில் உள்ளவங்க கூப்பிடுவாங்க.
2: எந்த மாதிரி நேரங்களில் அதிகமானவுக்கு அதிக அளவில் ஆட்டோவுக்கு வருமானம் கிடைக்கும்? அதுக்கு
3: அதிகமான அளவுன்னா விசேஷ நாள்கள், இந்த திருமண நிகழ்ச்சி நடக்கும்போது, அது மாதிரி கோயில் விசேஷங்கள், இந்த மாதிரி நேரங்களில் வாகனம் அதிகமாக ஓடும், ஆட்டோ ஓடும்.
2: உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள்.
3: எனக்கு 2 பொம்பளை பிள்ளை. பெரிய பொம்பளை பிள்ளை வந்து பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு
2: டிஎன்பிஎஸ்சி குரூப் குரூப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க சார்?
3: ஒய்ஃப் வந்து
2: வீட்டில் பார்க்குறாங்க. சாலை விதிகளை எல்லாம் வந்துட்டு ஒரு ஓட்டுநர் அப்படிங்கிற முறையில் சாலை விதிகளை எப்படி சார் பின்பற்றணும்?
3: சாலை விதிகளை பின்பற்றணும்னாக்கா வந்து அது வந்து பின்ன ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்குறோம், ஒரு 4 ரோடு அந்த இடத்துல பிரியுது அப்படின்னாக்கா சிக்னல் போடணும். சிக்னல் நம்ம வண்டியில் வாகனத்தில் ஒர்க் ஆகலன்னு சொன்னால் கையை காமிச்சிட்டு ரெண்டு பக்கம் வண்டி வருதான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகணும்.
2: இப்போ 4 ரோடுன்னா இருக்கிறாங்க பக்கத்தில், அங்கெல்லாம் கண்டிப்பாக
3: பார்த்து அந்த மாதிரி பார்த்து போகணும். 2வது என்னென்னா யூனிஃபார்ம் போட்டுக்கணும். ஒரு காவல்துறை அதிகாரி மறைக்கிறாங்க வண்டியை அப்படின்னாக்கா சரியான ஆவணங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட காமிச்சு கோவப்படாமல் நல்ல விதமாக அவங்கள்ட்ட காமிச்சிட்டு போகணும். சொன்னாக்கா வண்டியில் எல்லா ரெக்கார்டும் கரெக்டாக இருக்கணும், இன்சூரன்ஸு நம்மள்ட்ட லைசன்ஸு கரெக்டாக இருக்கணும். இருந்ததுன்னா யாரும் எதுவும் நம்மளை வந்து சொல்ல மாட்டாங்க, பேசப்பட மாட்டாங்க.
2: ரொம்ப அருமையான கருத்தை சொன்னீங்க, ரொம்ப சூப்பராக பேசுனீங்க சார். சார் இப்போ உங்களுக்கு எது பிடித்தமான பாட்டு
3: உண்டு? உலக சுற்று வாலிமனில் ஏதாவது ஒரு பாடல்.
2: நல்லதுங்க சார், நன்றி.
4: சிரித்து வாழ வேண்டும்.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியில். வாங்க பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம். பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, பரஞ்சோதி தங்கம் பல கால தங்கம்.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி 100% BIS 916 ஹால்மார்க் ஷோரூம். பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, பரஞ்சோதி தங்கம் பல காலம் தங்கும்.
2: நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசையன். படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
3: இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேரம் 5:16. பண்பலையோடு இணைந்த நேயர்கள் எண்ணிக்கையிட்டு ரசிக்கலாம் அலையோசை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இதமான கானங்கள், சுகமான ராகங்கள், இது ஆலயோசை.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளிப்போருக்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 அலையோசை நிகழ்ச்சியோடு. நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலவாய்வாழ.
3: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர்.

0: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎம் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎம் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
0: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர். காற்றோடு கலந்து வரும் கானத்தின் இனிய ஓசை, மனதோடு கலந்து நிற்கும் நினைவுகளின் தேனிசை, இது அலையோசை.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் நாளும் நலப்பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர்.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: பண்பலையோடு இணைந்த நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அலையோசை.

0: சிந்தனை துளி. பகலில் இயற்கை ஒளி இருக்கையில் செயற்கை ஒளி ஏன்? மின் சாதனங்களை பயன்படுத்திய பின் அணைக்க மறக்காதீர். அதுவே சிக்கனத்தின் முதல் படி. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். மனதூரம் இசையலை இடம் தருவது காரைக்கால் 100.3 பண்பலை. நேரம் 5:30. பண்பலையோடு இணைந்து நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3-jar மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் 9 பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3-liter பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. பரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
5: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
4: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
5: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
4: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
5: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42-45-50 HP கிடைக்கும்.
4: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
0: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒழிகிறது மகாநதி சோபனா குரலில் பாடல்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: அன்பார்ந்த விவசாயிகளை, நடனம் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேலை. நேர்களே, நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: 5:40 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஹேமா ஜான் குரலில்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நேர்களே, நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை, ARC காமாஜி.

இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேலை. நினைவிருக்கட்டும் நேர்களே, இன்று மாலை 6:40 நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என்.வி. வினிஷா அவர்கள். இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் சுயசார்பு விவசாயம் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழக்காடு கே. குமரவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் SSA வாஹித் பாடியிருப்பது.

0: பண்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ் வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
1: புரட்டாசி பெருமாளின் புகழ்பாடும் புனித மாதம். திருமால் எழுந்தருளிய திருத்தலங்கள், அவற்றின் வரலாற்று சிறப்புகள், ஆன்மீக பெருமைகள் இவற்றை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க வருகிறது திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
0: நாளை திருவாரூர் திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோவில் இடம்பெறும்.

0: அக்டோபர் 17 தேதி வரை ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் காலை 8:45 மாலை 5:15 உங்கள் காரை பண்பலை 100.3 கேட்க தவறாதீர் நேயர்களே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸ்.
1: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட SV ஜுவல்லரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3-jar மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3-liter பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
4: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
3: கிறிஸ்டலின் சிகோசா
4: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
5: நேர்களே, நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: விலக்கேற்றம் வேலை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எம் ஏ உஸ்மான் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் TM சௌந்தரராஜன் குரல்.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்தன்கோ,
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
0: இதனம் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்கலாம் செல்வியை என தொடங்கும் தர்மபுரம் பி. சாமிநாதன் அவர்கள் பாடிய பன்னிசை பாடல்.

0: meter relay. Earlier, Neeru Dhanda made history by becoming the first Indian shooter to win gold medal in the women's trap individual event in Japan. This was after she carried India to a silver medal in the women's trap team event with Ashima Ehlawat and Manisha Kher. Gulbir Singh bagged bronze in the men's 5,000 meter final at the Asian Games 2026 in Aichi, Nagoya. This is Gulbir's third medal of the Games after he clinched silver in both the men's 10,000 meter and 1,500 meter earlier in the competition. Pooja Singh also bagged bronze in women's high jump today. In boxing, Narinder Birwal won bronze in men's boxing plus 90 kg category after losing to reigning world champion Aybek Orbel of Kazakhstan by a unanimous 0-5 decision in the semi-final today. India has moved up to the 10th place in the 2026 Asian Games standings, bringing its total medal tally to 52 with 6 gold. And that is the end of this news bulletin.
1: தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் இந்திய கடற்படையின் ஆதரவு முக்கியமானதாக இருக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்தினால் நாட்டின் சுகாதாரத்துறையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. உலகின் மூன்றாவது மிகப்பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியாவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு இன்று அரசு அருங்காட்சியகத்திலும் ரோமன் டோலன் நூலகத்திலும் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். இனி விரிவான செய்திகள். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் இந்திய கடற்படையின் ஆதரவு முக்கியமானதாக இருக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் இந்திய கப்பல் படை கமாண்டர்கள் மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புவி அரசியல் பிரச்சினைகள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களால் பாதுகாப்பு துறையில் பல புதிய சவால்கள் உருவாகி வருவதால் இந்தியாவின் பாதுகாப்பு தயார் நிலையை வலுப்படுத்துவதில் இத்தகைய சவால்களுக்கும் ஒருங்கிணைந்து இடமளித்தல் அவசியம் என்றும் பாதுகாப்பு அமைச்சர் வலியுறுத்தினார். இந்திய கடற்படையை முழு ஆயத்த நிலையுடன் கூடிய நம்பகமான எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற பாதுகாப்பு சக்தியாக பராமரிப்பது குறித்தும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை இதற்கு பயன்படுத்திக் கொள்வது குறித்தும் கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. உலகம் தற்பொழுது சமூக ரீதியிலும் தொழில்நுட்ப ரீதியிலும் பெரும் மாற்றங்களை சந்தித்து வரும் நிலையில் ஊடகங்களுக்கான உள்ளடக்க ஆதாரங்களுக்கு பஞ்சமே இல்லை என்றாலும் ஊடகங்கள் மக்களுக்கு தாங்கள் வழங்கும் தகவல்களில் நம்பகத்தன்மை மற்றும் மானுட தொடர்புகளை வலுப்படுத்திக் கொள்ளுதல் அவசியம் என்று மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று மும்பையில் ஃபிக்கி ஃப்ரேம்ஸ் ஊடக மாநாட்டின் தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், மனிதர்களுக்கு இடையிலும் சமூகங்களுக்கு இடையிலும் பரஸ்பர புரிந்துணர்வை மேம்படுத்துவதே ஊடகங்களின் முக்கிய கடமை என்றார். இந்தியாவின் ஊடக மற்றும் பொழுதுபோக்கு சூழலில் உருவாகி வரும் மாற்றங்கள் குறித்த இந்த இரண்டு நாள் மாநாட்டில் திரைப்படம், தொலைக்காட்சி, கேமிங், ஸ்ட்ரீமிங் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி எனும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு வெற்றிகரமாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையினால் நாட்டின் சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் எனும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
3: நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்தும் நோக்குடன் 2018 தொடக்கப்பட்ட ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்யா திட்டம் மருத்துவ சேவைக்கும் வறுமைக்கும் இடையிலான சமன்பாட்டையே மாற்றியமைத்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படுவதால் ஏழைகள் தீவிர நோயால் பாதிக்கப்பட்டால் மருத்துவ சிகிச்சை அல்லது பொருளாதார சீர்கேடு ஆகிய இரண்டில் ஒன்றை மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியும் என்ற நிலை தற்போது

0: மாறியுள்ளது. இதுவரை நாட்டின் 40% ஏழை குடும்பங்கள் படிப்படியான முறையில் இத்திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. இவ்வாண்டு ஜூன் மாதம் வரை இத்திட்டத்தின் கீழ் 12.69 கோடி நோயாளிகள் 37,000 மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு 1.92 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் மருத்துவ சிகிச்சைகளை இலவசமாக பெற்றுள்ளனர். 70 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் சமூக பொருளாதார ரீதியில் எந்த நிலையில் இருந்தாலும் பிரதமரின் ஜன் ஆரோக்கியா திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவதால் நாட்டில் 4.5 கோடி குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 6 கோடி முதியவர்களும் இத்திட்டத்தினால் பயன்பெற்று வருகின்றனர். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தினால் பெண்களிடையே பெருமளவில் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. நாட்டில் ஆயுஷ்மான் அட்டை வைத்துள்ள பயனாளிகளில் 49% பேரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நோயாளிகளில் 48% பேரும் பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மருத்துவ சிகிச்சை என்றாலே தவிர்க்கப்பட வேண்டிய செலவு என்ற எண்ணத்தை மாற்றி தரமான சிகிச்சை வசதிகளே ஆரோக்கியமான வாழ்க்கையின் அடிப்படை என்பதை உறுதிப்படுத்துவதில் ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டம் முக்கிய பங்காற்றி இருப்பதில் ஐயமில்லை.
1: இந்தியாவின் பழங்குடி கலாச்சார மரபுகளை டிஜிட்டல் ஆவணமாக்கி பேணி பராமரிப்பது குறித்து மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி தேசிய கலை மையத்துடன் உடன்பாடு செய்து கொண்டுள்ளது. அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பழங்குடி ஆராய்ச்சி அமைப்புகளை இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தின் கல்வி ஆராய்ச்சி மற்றும் ஆவணக்காப்பு திறன்களுடன் ஒருங்கிணைக்கவும் இதனால் ஏதுவாகும் என்று அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவை உலகின் 3வது மிகப்பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ரூட்ஸ் ஏசியா மாநாட்டிற்கான முன்னோட்டமாக புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் பேசுகையில், இந்தியா தற்போது உலகின் முக்கியமான விமான போக்குவரத்து கேந்திரங்களில் ஒன்றாக திகழ்வதாக கூறினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
0: இந்தியாவில் பிராந்திய விமான போக்குவரத்து இணைப்புகளுக்கான உடான் திட்டத்தினால் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 166 அதிகரித்து விமான பயணம் எளிதாகி இருப்பதாக அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். தற்போது ஆண்டுக்கு 24 கோடியாக உள்ள விமான பயணிகளின் எண்ணிக்கை 2047 130 கோடியாக 6 மடங்கு உயரும் என்று அவர் தெரிவித்தார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறவுள்ள 3 நாள் ரூட்ஸ் ஏசியா மாநாட்டில் 115 முன்னணி விமான போக்குவரத்து நிறுவனங்கள் பங்கேற்கும் என்றும், சுற்றுலா உட்பட சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பினரிடையே 2500 மேற்பட்ட நேரடி சந்திப்புகள் இம்மாநாட்டின் போது நிகழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
1: புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு இன்று அரசு அருங்காட்சியகத்திலும் ரோமன் ரோலன் நூலகத்திலும் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். அருங்காட்சியகத்தின் அனைத்து பகுதிகளையும் அவர் பார்வையிட்டு பழங்கால பொருட்களின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு முறைகள் குறித்து கேட்டறிந்தார். அருங்காட்சியகத்தை பார்வையிட வந்திருந்த சுற்றுலா பயணிகளுடன் அவர் கலந்துரையாடி அருங்காட்சியகத்தின் மேம்பாட்டிற்கான கருத்துக்களை கேட்டறிந்தார். ரோமன் டோலன் நூலகத்திலும் வாசகர்களை அவர் சந்தித்து பேசினார். நூலகத்தில் வாசகர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் மாணவர்களுக்கு தனி படிப்பிட வசதிகளை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் திரு சக்திவேல் உள்ளிட்டோர் இந்த ஆய்வின் போது உடன் இருந்தனர். புதுச்சேரி பிராந்தியத்தைச் சேர்ந்த 20 தோட்டக்கலை விவசாயிகள் 5 நாள் கற்றல் மற்றும் அனுபவ பயணமாக கேரளம் கர்நாடக மாநிலங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். கேரள மாநிலம் காசர்கோட்டில் மத்திய தோட்டப்பயிர் ஆராய்ச்சிக் கழகத்தையும், கர்நாடக மாநிலம் குடகு பகுதியில் இயற்கை வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தையும், மைசூரில் முக்கிய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனங்களையும் இவர்கள் பார்வையிட உள்ளனர். குறிப்பாக தென்னை, மிளகு மற்றும் இதர தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடி முறைகள், பாசன தேவைகள், நோய் மேலாண்மை மற்றும் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்களை விவசாயிகள் அறிந்து கொள்ள இதனால் ஏதுவாகும் என தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது. தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் தூய்மை, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பராமரிப்பு மற்றும் மக்கள் விழிப்புணர்வை மையமாக கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அண்மையில் ஜிப்மர் வளாகத்தில் நடைபெற்ற மாணவர்களுக்கான விழிப்புணர்வு பேரணியில் கேந்திரிய வித்யாலயா பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் பங்கேற்றனர். வரும் அக்டோபர் 1 தேதி புதுச்சேரி ரயில் நிலையத்தில் ஜிப்மர் சார்பில் மாபெரும் தூய்மை பணிகள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்

0: மற்றும் வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 5 வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் தனிநபர் டிராப் துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் இந்தியாவின் நீரு தண்டா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அணிகளுக்கு இடையிலான இதே பிரிவில் நீரு தண்டா, ஆஷிமா அஹ்லாபத், மனிஷா கீர் ஆகியோர் அடங்கிய இந்திய மகளிர் அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. குத்துச்சண்டை போட்டிகளில் இந்தியாவின் பர்வீன் ஹூடா, அங்குஷ் பங்கல் ஆகியோர் அவரவர் எடைப்பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் இந்திய கடற்படையின் ஆதரவு முக்கியமானதாக இருக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்தினால் நாட்டின் சுகாதாரத்துறையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. உலகின் 3வது மிகப்பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியாவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு இன்று அரசு அருங்காட்சியகத்திலும் ரோமன் ரோலன் நூலகத்திலும் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலையின் 100.3. நேரம் 6:20:31. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்,
5: 906 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
4: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
4: மற்றும் தி நகர், சென்னை.
1: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
6: நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். என்னால் முடியும். யானையின் பலம் தும்பிக்கையிலே, மனிதனுடைய பலம் நம்பிக்கையிலே. ஆமாம், சாதனையாளர்களின் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொருவரும் பெரும் தடைகளை கடந்து சவால்களை எதிர்கொண்டு விடாமுயற்சியுடன் உழைத்து சவால்களையும் எதிர்கொண்ட பிறகுதான் வெற்றி சிகரத்தை எட்டுகிறார்கள். ஒரு ஆசிரியர் ஒருவரின் நீண்ட நாள் கனவு தன் மகனை எப்படியும் ஒரு IAS ஆக்கிவிட வேண்டும் என்பது. அந்த லட்சியத்தை சொல்லி தன் மகனை பள்ளிக் கல்வி படிக்கும் காலத்திலேயே தூண்டுதல் கொடுத்து ஊக்கம் கொடுத்து கொண்டிருந்தார். அதற்கான புத்தகங்களை எல்லாம் வாங்கி கொடுத்து படிக்க சொல்வார். அவர் மகனும் அதற்காக முனைப்போடு உழைத்து கொண்டிருந்தான். IAS தேர்வுக்கான பயிற்சி வகுப்பிலும் சேர்ந்து பயிற்சி பெற்றபின் முதல்கட்ட IAS தேர்வை உற்சாகமாக எழுதினான். ஆனால் ஒரே ஒரு பாடத்தில் ஓரிரு மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி அடைய முடியவில்லை. அதில் கொஞ்சம் மனம் தளர்ந்து போனான். அவர் தந்தையார் அவனை மனம் தளராமல் படித்து மீண்டும் தேர்வெழுத தூண்டினார். அவன் மீண்டும் உற்சாகமாகி தேர்வெழுதும் நேரத்தில் அவனை மிகவும் பாதித்தது அவன் தாயின் மோசமான உடல்நலம். 2வது தடவையும் IAS தேர்வில் தேர்ச்சியடையாமல் போனான். மீண்டும் மனம் தளர்ந்த நிலையில் இருந்த அவனை, மனத்தளர்ச்சி அடையாமல் இரு, ஊக்கத்துடன் படித்து மீண்டும் தேர்வெழுது என்று அவன் தந்தையார் ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தார். இருந்தபோதும் அவன் தளர்ச்சியுற்ற மனநிலையோடு காற்றார கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தான். அவனை உறவினர் இருவர் எதிர்கொண்டு

0: என்னப்பா ராஜு, ஐஏஎஸ் தேர்வில் இந்த தடவையும் நீ பாஸ் பண்ணலையாமே. பாவம், நீயும் கஷ்டப்பட்டு விழுந்து விழுந்துதான் படிச்சு பார்க்கற. உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி ஆசைப்படணும். போ, ஏதாவது உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி வேலையை தேடிக்கிட்டு குடும்பத்தை நடத்த பாரு என்று கிண்டலடித்து பேச, அதை கேட்டதும் அவனுடைய சுய கௌரவம் விழித்து கொண்டது. தனக்குள் பலமுறை சொல்லிக் கொண்டான், நான் தோற்க மாட்டேன், நான் ஜெயித்து காட்டுவேன், நான் எப்படியும் ஜெயித்து காட்டுவேன். அவனிடம் எழுந்த வைராக்கியம் பெரும் கனலாய் அவனுள் மூண்டெழுந்தது. அவன் தாத்தா எப்போதோ சொன்ன சிங்கத்தின் கதை அவன் நினைவுக்கு வந்தது. சிங்கத்தை எத்தனை வலிமையுள்ள விலங்குகள் தாக்கினாலும் சிங்கத்தை எந்த விலங்காலும் வெற்றி கொள்ள முடியாது. சிங்கம் தளர்வுற்று காயமுற்று படுத்தாலும் அது எதற்குமே அஞ்சாது. மீண்டும் தன் குகைக்குள் ஓய்வெடுத்து புதிய பலத்தோடு எதிரிகளை வீழ்த்த தயாராகிவிடும். மீண்டும் காட்டில் உலாவரும். அந்த கதை அவனுள் புது உத்வேகத்தை தூண்டியது. கடுமையாக உழைத்தான். இம்முறை மாநிலத்தில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றான். தந்தையின் லட்சியத்தை நிறைவேற்றினான். வள்ளுவரும், வினைத்திற்பம் என்பது ஒருவர் மனத்திற்பம், மற்றைய எல்லாம் பிற என்கிறார். ஒருவர் ஒரு செயலை செய்வதற்கேற்ற உறுதி என்று சொல்லப்படுவது அதை செய்வதற்கேற்ற மன உறுதியே ஆகும். இதனை நாம் மனதில் கொண்டு மன உறுதியுடன் உழைத்து எதிலும் வெற்றி காண்போம். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நேரம் 6:25. இனி வளம் வருகிறது லைட் ஹவுஸ்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
9: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
10: நீ அப்பவே சொன்ன செல்வன், குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
9: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
11: ஜப்பானிய தொழில்நுட்பம் 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
12: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
2: இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருப்போர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் PSR தங்க மாளிகை. இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
13: யூஸ்வலா இந்த மெனோபாஸ் ஆகிறதுக்கு ஒரு 1-2 இயர்ஸ் முன்னாடி பெரிமெனோபாசல் ஏஜ் குரூப்னு சொல்லுவோம், அவங்களுக்கு பீரியட்ஸ் எப்பயுமே கொஞ்சம் இர்ரெகுலரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாவும் விடாம அந்த டைம்ல ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து டாக்டரை மீட் பண்ணும்.
2: மகப்பீர நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பீரியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் NV வினிஷா அவர்கள். 6:45 இசை துறிகை, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் சுயசார்பு விவசாயம். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழக்காடு கே குமரவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
14: அதுவும் ரொம்ப வறட்சி காலங்கள்ல இப்போதைக்கு தண்ணி மட்டும்தான் நான் அதுக்கு அதிகமாக கொடுக்கறேன். மண்ணை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிடும். இது விவசாயம்.
2: இன்று 8:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம், 8:30 காற்றில் வரும் கானம் தொடரும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள்.
15: மற்றொரு பக்கத்தில்

0: பாண்டிய நாட்டைச் சேர்ந்த சிலர் இரகசிய சதிவேலை செய்து வருவதாகவும் பேசிக் கொள்ளுகிறார்கள். அந்த கூட்டத்தாருக்கு இந்த
1: இன்று இரவு 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல்லாமது வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். இன்றிரவு 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை. பதினொன்று 5 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன் நிகழ்ச்சிகளை கேட்க இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். தொடர்ந்து இணைந்தர்கள் பண்பலை 100.3.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற மாநில அரசுகள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக திறன் போட்டிகளில் தமிழகத்திற்கு ஒரு வெள்ளிப்பதக்கம் உட்பட 5 பதக்கங்கள் கிடைத்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஈரோடு, திண்டுக்கல், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் மாநாட்டில் பேசிய அவர், அரசியல் வேறுபாடுகளை கடந்து விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார். வேளாண் துறையின் வளர்ச்சி வீதம் ஆண்டுக்கு 3 முதல் 4.5% அளவிற்கு உள்ளதாக கூறிய அவர், உணவு தானிய உற்பத்தியும் அதிகரித்து தற்போது 205 லட்சம் டன்னை எட்டியுள்ளதாக கூறினார். இந்த சாதனைக்கு அரசு துறைகள், விஞ்ஞானிகள் மற்றும் விவசாயிகளின் கூட்டு முயற்சியே காரணம் என்றும் அவர் பாராட்டு தெரிவித்தார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கு இயற்கை விவசாயம் மற்றும் மாற்றுப்பயிர் சாகுபடியை பின்பற்றுவது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக்கொண்டுள்ளார். இம்மாதம் 17ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை சுமார் 1 மாத காலம் நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக அக்டோபர் 1ஆம் தேதியன்று 1 நாள் 1 மணி நேரம் ஒன்றிணைந்து தூய்மைப் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்த அமைச்சர், இந்த இயக்கத்தை வெற்றிகரமானதாக மாற்ற தூய்மைப் பணியில் மக்களை அதிக அளவில் ஈடுபடுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அனைத்து மாநிலங்களிலும் நாளை மறுதினம் பெருமளவில் தூய்மைப் பணியை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பதோடு உள்ளாட்சி அமைப்புகள், பொதுநல அமைப்புகள், குடியிருப்போர் நலச்சங்கங்கள், இளைஞர் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்களையும் இப்பணியில் ஈடுபடுத்துமாறும் திரு மனோகர்லால் அறிவுறுத்தினார். கோவை மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்திச் சென்றவர்களை துணிச்சலாக சென்று பிடித்த கோவில்பாளையம் காவல் நிலையத்தின் தலைமை காவலர் திரு வேல்முருகனை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தலைமைச் செயலகத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டினார். விளாங்குறிச்சியிலிருந்து அவினாசி வரை 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடத்தல்காரர்களை காரின் மேற்கூரையில் படுத்தபடி சென்று அவர்களை பிடிக்க திரு வேல்முருகன் சிறப்பாக செயல்பட்டார். பணியின் போது கவனமாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படுமாறு முதலமைச்சர் அவரை கேட்டுக்கொண்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசை மத்திய அரசு அனுமதிக்கக் கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் தமிழகத்தில் உள்ள காவிரி டெல்டா பகுதி பாலைவனமாகிவிடும் என்றும், விவசாயமும் கால்நடைகளும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் கூறியுள்ளார்.

0: இந்த அணைக்கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமரிடம் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை தமிழக தரப்பில் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகத்தின் உரிமைகளும் இரு மாநிலங்களுக்கு இடையிலான நல்லுறவும் பாதிக்கும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஷாங்காய் நகரில் இம்மாதம் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெற்ற உலக திறன் போட்டிகளில் தமிழ்நாடு ஒரு வெள்ளிப்பதக்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல் மருத்துவத்துறையில் சாதனை படைத்த திரு முகமது சலாம் இந்த வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். இந்த போட்டியில் தமிழ்நாடு 4 சிறப்பு பதக்கங்களை பெற்றுள்ளது. ஒட்டுமொத்த இந்திய அணியும் இப்போட்டிகளில் 6 வெள்ளிப்பதக்கங்களையும் 20 சிறப்பு பதக்கங்களையும் வென்றுள்ளது. இதனையடுத்து உலக தரவரிசையில் 10ஆம் இடத்திற்கு இந்தியா முன்னேறியுள்ளது. மாவட்ட மற்றும் மாநில அளவிலிருந்து திறமையான போட்டியாளர்களை கண்டறிந்து அவர்களை தயார்படுத்தியதன் மூலம் சர்வதேச போட்டியில் தமிழ்நாடு வெள்ளிப்பதக்கம் பெற முடிந்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் சிறந்த அறிவை பெற்று வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் இளங்கலை 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் உத்வேகத்துடன் கல்வி கற்க வேண்டும் என்றும் வாழ்வில் வெற்றி பெற கடின உழைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தூய்மையே சேவை விழிப்புணர்வு இயக்கப்பணிகள் நாடு முழுவதும் காந்தியடிகள் பிறந்தநாள் அக்டோபர் 2ஆம் தேதி வரை முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. காந்தியடிகளின் கனவை நனவாக்கும் வகையில் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் சத்திர ரெட்டியாப்பட்டி ஊராட்சியிலும் தூய்மையே சேவை விழிப்புணர்வு இன்று நடைபெற்றது. இதில் மத்திய புள்ளியியல் துறையின் விருதுநகர் அலுவலக உதவி இயக்குநர் திரு ரத்னம் நாட்டிலும் வீட்டிலும் தூய்மையையும் சுகாதாரத்தையும் காப்பதற்கு ஒத்துழைப்பு தருமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார்.
2: மத்திய அரசின் அனைத்து துறைகளின் சார்பாக நாடு முழுவதும் செப்டம்பர் 17 பிரதம மந்திரி பிறந்த நாளிலிருந்து அக்டோபர் 2 மகாத்மா காந்தி பிறந்த நாள் வரை நாடு முழுவதும் தூய்மை இயக்கம் அனுசரிக்கப்படுகிறது. அனைத்து துறை அலுவலர்களும் ஆங்காங்கே பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதன் ஒரு தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த சத்திரெட்டிப்பட்டியில் துணை மண்டல அலுவலகம் சார்பாக மக்களோட ஒரு இன்டராக்ட் பண்ணி அவங்கள எப்படி குப்பையெல்லாம் தனித்தனியாக பிரித்து சேகரித்து உள்ளாட்சித்துறை அமைப்புகளுக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாங்கள் இன்றைக்கு எடுத்து சொன்னோம். அதன் மூலம் மக்களும் நல்லா தெரிந்து கொண்டாங்க. அவங்க எங்கள் துறையின் சார்பாக ஒரு சில பரிசு ஒன்று கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து நீங்கள் இதை கடைபிடித்து நம்மளும் நம்ம வீடும் நாடும் சுகாதாரமாக சுத்தமாக இருக்க உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதை நான் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன்.
0: தமிழகத்தில் ஈரோடு, திண்டுக்கல், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கடலோர ஆந்திரா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலுங்கானாவில் இருந்து மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் வடக்கு தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். முன்னாள் மேயர் சிவராஜின் 135வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில் உள்ள அவரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு வெங்கட்ரமணன், திரு ராஜ்மோகன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு ராமேஸ்வரம் கடற்கரையில் மத்திய அரசின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை விளக்கும் வகையில் சிறப்பு மணல் சிற்ப கண்காட்சி

0: நடைபெற்றது. பெரம்பலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் மாவட்ட நீதித்துறை சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் சமரசமலம் தீர்வு, சுமூகமான தீர்வு, விரைவான தீர்வு என்ற நோக்கத்தை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு இடஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபு மாணவர்கள் இந்த கல்வியாண்டிற்கான மேற்படிப்பு உதவித்தொகை அடுத்த மாதம் 21ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னை பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நடைபெற்று வரும் நவராத்திரி கோலுபொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி இப்பதக்கத்தை கைப்பற்றியது. தமிழகத்தைச் சேர்ந்த வித்யா ராம்ராஜ், பூவம்மா மற்றும் பிராச்சி, கிரண் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய்மையை செய்வ இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற மாநில அரசுகள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக் கொண்டுள்ளார். உலகத்திறன் போட்டிகளில் தமிழகத்திற்கு ஒரு வெள்ளிப்பதக்கம் உட்பட 5 பதக்கங்கள் கிடைத்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஈரோடு, திண்டுக்கல், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இதனம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:40. பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்.
3: தரமான தார்பாய்கள், வெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
2: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: தொடர்புக்கு 8925936936.
6: நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
7: இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மெனோபாஸ். மெனோபாஸ்னா என்ன அப்படின்னா, மாதவிடாய் வந்து நிரந்தரமாக நிற்கிறது வந்து அது மெனோபாஸ்னு சொல்லுவோம். அப்படின்னா உடலில் ஏதோ பிரச்சனையா அப்படின்றது அர்த்தமா? கிடையாது. ஆக்சுவலி மெனோபாஸுங்கிறது ஒரு இயற்கையான மாற்றம். ஒரு 45 to 55 இயர்ஸ் இருக்கிற ஃபீமேலுக்கு வந்து மெனோபாஸ் எப்படினாலும் அவங்களோட ஜெனட்டிக் கண்டிஷனை பொறுத்து, இல்லை அவங்களோட மெடிக்கல் கண்டிஷனை பொறுத்து அது வந்து மெனோபாஸ் ஆகலாம். ஸோ யூஸ்வலாக இந்த மெனோபாஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 or 2 இயர்ஸ் முன்னாடி பெரிமெனோபாசல் ஏஜ் குரூப்னு சொல்லுவோம், அவங்களுக்கு பீரியட்ஸ் எப்பயுமே கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாகவும் விடாமல் அந்த டைமில் ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டாக்டரை மீட் பண்ணும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு மெனோபாஸ் ஆயிட்டாங்க, ஒருத்தவங்களுக்கு நிரந்தரமாக பீரியட்ஸ் 1 வருஷம் வரல அப்படின்னாவே ஓகே அவங்க வந்து மெனோபாஸ் ஆயிட்டாங்கன்னு நம்ம சொல்லிடுவோம். அந்த மாதிரி மெனோபாஸ் ஆனவங்களுக்கு சில சில தொந்தரவுகள் இல்லை உடல் மாற்றங்கள் வந்து ஏற்படும். அப்படி என்னென்ன நடக்கலாம் அப்படின்னா, ஹாட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லுவோம், உடல் சூடாவது, முட்டி வலி வரலாம், எலும்பு தேய்மானம், இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாற்றங்கள் வந்து ஏற்படும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக டாக்டரை மீட் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் அட்வைஸை வந்து நம்ம எடுத்துக்கணும். இதை தவிர நம்மளை நாமளே எப்படி வந்து ரிக்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் வாக்கிங், எனி டைப் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, யோகா, மெடிடேஷன், நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம ஆக்டிவாக இன்வால்வ் ஆகி செய்யறது, இந்த மாதிரி சில விஷயத்த பண்ணுறது மூலமாக அந்த மாதிரி சில சில உடல் மாற்றத்தை வந்து நம்மளே வந்து ஹாப்பியாக வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால கொஞ்சம் ப்ராப்பர் ஸ்லீப் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்பர் ஸ்லீப்புக்கு நம்ம என்ன நம்மளால் பண்ண முடியும்

0: வீட்டில் அப்படின்னா ஒரு ரெகுலர் ஸ்லீப் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுன்றது ரொம்ப முக்கியம். இன்னொன்று ஒரு காமான என்விரான்மெண்ட், இந்த டைம் ஆனால் நான் தூங்க போயிடணும், தூக்கம் வரல அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மெலோடியான சாங்கு இல்லை டார்க் ரூம் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு ரொட்டீன் செட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தவிர ஆஃப்டர் மெனோபாஸ் நிறைய கால்சியம் ரிச் ஃபுட்ஸு, விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தவிர உங்களுடைய வெயிட், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதில் எல்லாம் சில சில சேஞ்சஸ் வரலாம் பிகாஸ் ஆஃப் யுவர் ஹார்மோனல் ஆக்டிவிட்டி. பிகாஸ் மெனோபாஸ் சொன்னோம் உங்களோட ஹார்மோனல் ஆக்டிவிட்டியே கம்ப்ளீட்டாக ட்ராப் அவுட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட செக்கப்ஸை வந்து ஃப்ரீக்வெண்ட் இயர்லி அந்த மாதிரி உங்களோட செக்கப்ஸை வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மெனோபாஸ் ஆகி 1 இயர் யார் யாருக்கு பீரியட்ஸ் வராமல் அப்புறம் புதுசாக பீரியட்ஸ் வருதோ, கொஞ்சமாக ப்ளீடிங் இருக்கலாம், லேசாக ஒரு நாள் பட்டுட்டு விட்டுறலாம், அந்த மாதிரி வந்துச்சுன்னா உடனே டாக்டரை மீட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது, எனக்கு ஒன்றும் பெருசாக தொந்தரவு பண்ணலன்னு வந்து எதையுமே அலட்சியமாக விடக்கூடாது. பிகாஸ் அதுக்கு சாதாரண காரணமாகவும் இருக்கலாம், ரொம்ப சீரியஸான காரணமாகவும் இருக்கலாம். என்னங்கிறது உங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மெனோபோஸ்னா ஒரு முடிவில்லை, வாழ்க்கையின் புதிய கட்டத்தின் தொடக்கம். மாற்றத்தை புரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
2: காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ கேட்டோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நேரம் 6:46. திசையெங்கும் இசை வீசும் காரைக்கால் பண்பலை 100.3.

சிந்தனை துளி நெகிழி தவிர்ப்போம், நிலத்தின் நஞ்சை ஒழிப்போம். பச்சை பூமி வேண்டுமா? கையில் துணிப்பதையை ஏந்துங்கள். மண்ணை மலடாக்கும் பிளாஸ்டிக், அதை மறுப்பதே மனிதனுக்கு அழகு. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையோடு இணைந்து நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இசைத்தூரியை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ஒலித்த அந்த பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து.
1: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
3: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
4: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
3: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
5: புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமது.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ். மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
6: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
0: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். பண்பலையோடு இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரிகை.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க?
4: நீ அப்பவே சொன்ன செல்வன், குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
3: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
5: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
3: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
6: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
7: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ, உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
6: கிறிஸ்டலின் சிகோசா
7: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
8: நேர்களே, நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:45 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லரி வழங்கும் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு.

0: தொடர்.
1: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ் வி ஜுவல்லரி.
0: பண்பலை 100.3 ஆடுகளம். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 ஜப்பானின் ஆய்ச்சி நகோயா பகுதியில் செப்டம்பர் 19 தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மகளிருக்கான உயரம் தாண்டுதலில் 19 வயதான இந்திய தடகள வீராங்கனை பூஜா சிங் 1.84 மீட்டர் உயரம் தாண்டி வெண்கலம் வென்று அசத்தியுள்ளார். இந்தியாவுக்கு இத்துடன் 50 பதக்கங்கள் கிடைத்துள்ளது. இதில் 5 தங்கம், 21 வெள்ளி, 24 வெண்கல பதக்கங்கள் உள்ளன. பதக்கப்பட்டியலில் இந்தியா தொடர்ந்து 10வது இடத்திலேயே நீடித்து வருகிறது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற 46வது செஸ் ஒலிம்பியட் போட்டியின் ஓபன் பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கனில் நடைபெற்ற இப்போட்டியின் ஓபன் பிரிவில் போட்டியை நடத்திய உஸ்பெகிஸ்தான் முதலிடம் பிடித்து தங்கம் வென்றது. நேற்று நடைபெற்ற கடைசி சுற்றில் இந்தியா 2-2 என்ற கணக்கில் ஹங்கேரியுடன் டிரா செய்து 2வது இடத்தை பிடித்து வெள்ளியை வென்றது. மகளிர் பிரிவு இறுதி சுற்றில் இந்திய அணி 2-2 என்ற கணக்கில் ஜார்ஜியாவுடன் டிரா செய்து 3வது இடம் பிடித்து வெண்கல பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 இசைத்துரிகை.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: வன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
7: புரட்டாசி பெருமாளின் புகழ்பாடும் புனித மாதம். திருமால் எழுந்தருளிய திருத்தலங்கள், அவற்றின் வரலாற்று சிறப்புகள், ஆன்மீக பெருமைகள், இவற்றை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க வருகிறது திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
6: நாளை திருவாரூர் திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோவில் இடம்பெறும். அக்டோபர் 17 வரை ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் காலை 8:45 மாலை 5:15 உங்கள் காரை பண்பலை 100.3 கேட்க தவறாதீர். நேர்களை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ்.
8: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லர்கள்.
0: இதே இசையலைகளின் ஊற்று காரைக்கால் பண்பலை 100.3 இசை துருகி நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் ராப்பு திரைப்படத்திலிருந்து.

0: ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இசை தூரிகை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காடுகளை பாதுகாக்க உலக அளவிலான நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளில் சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இயற்கை பேரிடர் நிவாரணப் பணிகளுக்கு இந்தியா அளித்து வரும் ஒத்துழைப்பிற்காக நேபாள பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பூஜாவும் 5000 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், முப்படைகளும் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பிரச்சினைகள் தொடங்குவதற்கு முன்பே அது குறித்து ஆய்வு செய்து அதற்கான செயல் திட்டத்தை விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்திய கடற்படையின் திறமையான செயல்பாட்டிற்கு ஆபரேஷன் ஊர்ஜா சுரக்ஷா முன்மாதிரியாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் எரிசக்தி விநியோக கட்டமைப்பை பாதுகாக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாசாகர் தொலைநோக்கு திட்டம் பற்றி குறிப்பிட்ட அவர், தென்சீன கடற்பகுதி, மத்திய தரைக்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் இந்திய போர்க்கப்பல்கள் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் அமைச்சர் கூறினார். இந்திய கடற்படை எவ்வித போர் நெருக்கடிக்கும் உடனடியாக பதிலடி கொடுக்கும் வகையில் தயார் நிலையில் இருப்பது பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் கடற்படையின் ஒத்துழைப்பும் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். கடல் பகுதியில் நாட்டின் தேசிய கொடி ஏந்திய கப்பல் நிறுத்தப்படுவது நாட்டிற்கு பெருமை சேர்ப்பது மட்டுமன்றி பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் நட்பு நாடுகளுக்கு உணர்த்துவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தியாவின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக சவுதி அரேபியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தோஹாவில் ஆசிய கட்டமைப்பு முதலீட்டு வங்கி கூட்டத்தின் இடையே திருமதி நிர்மலா சீதாராமன் சவுதி அரேபிய நிதியமைச்சர் திரு முகமது அல் ஜடானை சந்தித்து பல்வேறு இருதரப்பு ஒத்துழைப்புகள் குறித்து விவாதித்துள்ளார். குறிப்பாக பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி, சுகாதாரம், கல்வி மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று நேபாள நிதியமைச்சர் திரு ஸ்வர்ணிம் வாக்லே உடனான சந்திப்பின் போது அந்நாட்டின் மழை வெள்ள சீரமைப்பு பணி குறித்து கேட்டறிந்த திருமதி நிர்மலா சீதாராமன், நேபாளத்தில் யுபிஐ, என்பிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இணைப்பை செயல்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியிருப்பதாக நிதியமைச்சகம் கூறியுள்ளது. காடுகளை பாதுகாத்து மரங்களை சேகரிக்க உலக அளவிலான நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் வனம் மற்றும் வேளாண் காடுகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை எளிதில் அணுகுவதற்கான பிரமாண் சான்றிதழை வழங்கி அவர் பேசினார். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வனம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இந்த சான்றிதழ் இன்றியமையாததாக அமையும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளை தூய்மையாக பராமரிக்க ஏதுவாக சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கப்படும் இந்த சிறப்பு இயக்கத்தின் போது நெடுஞ்சாலைத்துறை அலுவலகங்களின் ஆவண பராமரிப்பு, மின்னணு கழிவுகளை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்துதல், அலுவலக வளாகத்தில் உள்ள காலி இடங்களை முழுமையாக

0: பயன்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சுங்கச்சாவடிகளில் உள்ள கழிவறைகளை புதுப்பித்தல், சாலைகளில் ஒளி உமிழ்வு பலகைகளை பொருத்தும் பணிகளுடன் சாலைகளை சீரமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த சிறப்பு இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பணிகளின் முன்னேற்றத்தை சாலை போக்குவரத்து அமைச்சக இணைச் செயலாளர் அவ்வப்போது ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வார் எனவும் அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு பெறும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 10,88,00,000 எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த ஜூலை 1 முதல் மாற்றியமைக்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் 31,69,00,000 மனித வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு 61.65% உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் கிராமப்புறங்களில் வசிக்கும் 73,00,000 அதிகமான மக்களின் எதிர்கால வேலைவாய்ப்பு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பணிகளும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் காலியாக உள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உத்தரப்பிரதேசத்தில் 10 இடங்களுக்கும் உத்தராகண்டில் 1 இடத்திற்கும் அடுத்த மாதம் 16 முதல் தேர்தல் நடைபெற உள்ளது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் ராஜினாமா செய்ததால் ஏற்பட்ட காலி இடத்திற்கான இடைத்தேர்தலுக்கான மனு தாக்கலும் இன்று தொடங்கியது. மாநிலங்களவையின் தற்போதைய உறுப்பினர்களான பிஜேபியை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் திரு ஹர்தீப் சிங் பூரி, திரு பி எல் வர்மா, சமாஜ்வாதி கட்சியின் திரு ராம்கோபால் யாதவ் உள்ளிட்டோரின் பதவிக்காலம் வரும் நவம்பர் மாதத்துடன் முடிவடைவதை அடுத்து இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இந்த இடங்களுக்கு மனு தாக்கல் செய்ய வருகிற 6 கடைசி நாளாகும். மறுநாள் 7 வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை மேற்கொள்ளப்படும். மனுக்களை திரும்பப் பெற அக்டோபர் 9 கடைசி நாளாகும். போட்டி இருப்பின் 16 தேர்தல் நடத்தப்பட்டு அன்றே வாக்கு எண்ணிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பழங்குடியின பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து ஆவணப்படுத்தும் விதமாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை இந்திரா காந்தி தேசிய கலை மையத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. இது தொடர்பாக பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பழங்குடியின மக்களின் மாறுபட்ட கலாச்சாரத்தை டிஜிட்டல் மையமாக்குவதுடன் அது குறித்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் இந்த ஒப்பந்தத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழங்குடியினர் குறித்த ஆராய்ச்சி சூழல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களின் கட்டமைப்புகளை ஒருங்கிணைக்கவும் இந்த ஒப்பந்தம் உதவிகரமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்களின் போது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் இந்தியா அளித்து வரும் ஒத்துழைப்புக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பாலேந்திர ஷா நன்றி தெரிவித்துள்ளார். பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் நேபாளத்திற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவஸ்தவாவிற்கான பாராட்டு விழாவில் பேசிய நேபாள பிரதமர், சமீபத்திய பெருமழை மற்றும் நிலச்சரிவின் போது இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பை வழங்கியதாக குறிப்பிட்டார். நேபாளத்தில் மழை, வெள்ளம், நிலச்சரிவு, நிலநடுக்கம் என எத்தகைய பேரிடர் ஏற்பட்ட சீரமைப்பு பணிகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாகவும் அவர் கூறினார். மருந்து பொருட்கள், தற்காலிக கூடாரம் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா உடனடியாக அனுப்பி வைத்ததுடன் உயிரிழந்தவர்களை அடையாளங்கான டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்வதிலும் இந்தியா உதவி புரிந்ததாக திரு பாலேந்திர ஷா தெரிவித்தார். வெளிநாட்டு நன்கொடை முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் 2 கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் உள்துறை, சட்டம் மற்றும் நீதி அமைச்சக அதிகாரிகள் கலந்து கொண்டு இந்த உத்தேச சட்டம் குறித்து நாடாளுமன்ற குழுவினருக்கு எடுத்துரைத்தனர். பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவர் திரு சல்லா ஸ்ரீனிவாசலு செட்டி, தில்லி உயர்நீதிமன்றத்திற்கான மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு சேத்தன் சர்மா உள்ளிட்டோரும் நாடாளுமன்ற குழுவினரின் சந்தேகங்களுக்கு பதிலளித்தனர். அனைத்து தகவல்களையும் அனைத்தையும் திரட்டிய பின் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினர் குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வார இறுதியில் தங்களது அறிக்கையை தாக்கல் செய்தனர். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் மொத்தம் 21 உறுப்பினர்கள் குழு

0: இடம் பெற்றுள்ளனர். இதில் 10 பேர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவர். வெளிநாட்டு பரிசுப் பொருட்களை வெளிப்படைத்தன்மையுடனும் முறையான கணக்குகள் பராமரிக்கப்பட்டு பெறப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் பூஜா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் உயரம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 5000 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார். பதக்கம் வென்ற குல்வீர் சிங்கிற்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காடுகளை பாதுகாக்க உலக அளவிலான நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளில் சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இயற்கை பேரிடர் நிவாரணப் பணிகளுக்கு இந்தியா அளித்து வரும் ஒத்துழைப்பிற்காக நேபாள பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பூஜாவும் 5000 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:25 நிமிடம். பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோம் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
5: உழவர்களுக்கு
6: ஏ ரேவதியக்கா, இவ்வளோ செம்மறியாடு போகுதே, நம்ம பகுதியில் யாருக்கு அதெல்லாம் வளர்க்குறாங்க?
7: அடுத்த தெருவில் ரமேஷ் இல்லம்மா, அவங்க வீட்டில் தாம்மா வளர்க்குறாங்க.
6: அடேங்கப்பா, இத்தனை ஆட்டையும் அவர் ஒருத்தரைவா வளர்க்குறாரு?
7: என்ன சித்திரா இதில் ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு? பராமரிப்பையும் பாதுகாப்பையும் ஒழுங்காக பண்ணோம்னா யார் வேணாலும் எத்தனை ஆடு வேணாலும் வளர்க்கலாமே.
6: அந்த பாதுகாப்பும் பராமரிப்பும் தெரியாம தானக்கா நம்ம 4 ஆடு வளர்க்குறதுக்குள்ளே திணறி போகிறோம்.
7: இப்போ உனக்கு என்ன பிரச்சனை?
6: இங்கே பாருங்க, இது இந்த ஆட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியல.
7: எங்க இங்க குடு. தோல் முடியெல்லாம் வறண்ட மாதிரி இருக்கு. உடம்போட வளர்த்தி கூட ஒன்றும் சரியில்லையே. கண்ணெல்லாம் வெளியேறி போய் கிடக்கு. ஏன் சித்ரா, இது இலத்தழெல்லாம் நல்லா சாப்பிடுதா?
6: சரியா சாப்பிட மாட்டேங்குதுக்கா, மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுது.
7: ம், சரிதான், இதுக்கு ஒட்டுண்ணி பிரச்சனை இருக்கு.
6: அக்கா, 1-2 உடம்புல இருந்துச்சுக்கா, அதெல்லாம் தானே எடுத்து போட்டுட்டேனே.
7: எங்க எடுத்து போட்ட? இங்க பாரு, காதுல எத்தனை இருக்கு, மடியில எத்தனை இருக்கு. அதற்கிட்டோம் ஆடுக்கு கழிச்சல் இருக்கு தானே?
6: ஆமாக்கா, எப்படி கண்டுபிடிச்சிங்க?
7: இதோ வாலு பகுதியில் இருக்கிற ரோமத்தை பார்த்தா தெரியலையா, எல்லாம் ஒட்டி கிடக்குது பாரு. இது எல்லாமே இந்த ஒட்டுண்ணியால வர்ற பிரச்சனை தான்.
6: ஏங்கா, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுதே, இதை சரி பண்ணுறதுக்கும் இப்போ உங்களுக்கு தெரியுமா?
7: சித்ரா, முதல்ல இந்த ஆடுங்களுக்கெல்லாம் கொடுக்குற தண்ணி சுத்தமானதாக இருக்கணும். சித்ரா, நம்ம தண்ணி கொடுக்குற இடத்துல, அதான் தொட்டியில் எல்லாம் மழை நேரமாக இருக்குல்ல, நத்தை வரும். வறண்ட நேரத்தில் தேங்கி கிடக்கிற தண்ணியை குடிக்கும் போதும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். பொதுவாகவே ஆடுங்களை அதிகாலையிலேயோ இல்லை பொழுது சாஞ்ச பிறகோ மேய்ச்சலுக்கு அனுப்புறத நிறுத்திக்கணும். அதே மாதிரி

0: குட்டிங்களையும் ஆடுங்களையும் தனித்தனியாக தான் மேய்க்க வைக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே கால்நடை மருத்துவரை பார்த்து குடற்புழு நீக்கத்தை அப்பப்போ செய்யறது நல்லது.
1: ஏங்கா, குடற்புழு நீக்கத்துக்கும் ஒட்டுண்ணிக்கும் சம்மந்தம் இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்குது சித்ரா. ஒட்டுண்ணிலேயே ரெண்டு வகை இருக்குது, அக ஒட்டுண்ணி புற ஒட்டுண்ணின்னு. பொதுவாக மேலே இருக்கிற ஒட்டுண்ணியை நீக்கணும்னா ரெண்டு முறை மருத்துவ குளியல் செய்யணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, மருத்துவர் அணுகி அவங்க தர்ற மருந்து கலந்த நீரை ஆட்டோட மேலே முழுமையாக தெளிச்சு விடணும். அது மட்டும் இல்லாமல் ஆடு கட்டுற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். உண்ணியெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோ, கிருமி நாசினி போட்டு நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். அதுவும் இப்போ மழை நேரம்ல, கொட்டகையில் அங்கங்கே கழிவுகள் தேங்காதபடி, ஆடுங்க தண்ணியிலையும் சகதியிலையும் நிற்காதபடி பாதுகாப்பாக வளர்த்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை சித்ரா.
1: இப்போ தாக்கா தெரியுது ஆட்டை எந்த விதத்தில் பராமரிக்கணும்னு.
0: தெரிஞ்சுக்கிட்டல்ல, முதல்ல செய்யத.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உடம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: நேரம் 7:30. இது நம் உள்ளூர் வானொலி, நமது உள்ளம் கவர்ந்த வானொலி. காரைக்கால் பண்பலை 100.3.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது
7: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
6: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
7: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
8: பூங்குடி,
6: பூங்குடி யாரு? நம்ம உமாக்கா குரல் மாதிரி இருக்கு.
8: மாதிரி எல்லாம் இல்ல, நானே தான். சீக்கிரம் வா.
6: அட உமாக்கா, எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஏதாவது சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா?
8: உனக்கு இதை விட்டா வேற எதுவுமே கேட்க தெரியாதா பூங்குடி?
6: இல்ல, சாயங்காலம் ஆயிடுச்சு, சூடா பஜ்ஜி சாப்பிடணும் போல இருந்துச்சு. எங்க அம்மா வீட்டுல இல்லையா, அதான் வாசம் மட்டும் வந்துச்சு. நீங்க ஏதாவது எனக்காக எடுத்துட்டு வந்திருக்கீங்களோ நினைச்சு கேட்டுட்டேன்.
8: நானே ஒரு சந்தேகம் கேட்கலான்னு வந்தேன். நீ என்கிட்ட பஜ்ஜி கேட்டுட்டு இருக்க.
6: என்கிட்ட சந்தேகமா? எதை பத்திக்கா? எந்த பஜ்ஜி போடலான்னு சந்தேகமா என்ன?
8: பத்தியா பத்தியா, மறுபடியும் நீ அங்கேயே தான் நிக்கிற. நான் போயிட்டு சுபாவியே கேட்டுக்கிறேன்.
6: உமாக்கா உமாக்கா, போயிடாதீங்க போயிடாதீங்க. சும்மா தங்கா சொன்னேன். என்ன சந்தேகம்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்சது நான் சொல்றேன்.
8: அது என்னன்னா பூங்கொடி, எதுவுமே செய்யாம விவசாயம் பண்ண முடியுமா?
6: ஏன் இன்னைக்கு உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்ததுன்னு எனக்கு இப்பதான் தோணுது.
8: தெரிஞ்சிருச்சுல, சொல்லு.
6: 7:30 ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில கூட சுயசார்பு விவசாயத்தை பத்தி நாகப்பட்டினம் மாவட்டம் கீழக்காடு கே குமரவேல் அப்படின்றவங்க பேச இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியோட தலைப்பு தானே உங்களோட சந்தேகம்?
8: சரி, என் சந்தேகத்துக்கு பதில சொல்லு.
6: எனக்கு தெரிஞ்ச நான் சொல்ல மாட்டேனாக்கா. வாங்க இப்படி உட்காருங்க, நிகழ்ச்சியை கேட்போம், அவங்க சொல்லட்டும்.
9: உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளரை இன்றைய விவசாய நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
10: வணக்கம்.
9: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேயர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க ஐயா.
10: நான் வானவேல் குமரவேல். என்னுடைய சொந்த ஊர் வந்து பெரிய உதய கிராமம். நம்மளோட தொடர்ந்து பயணிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுனால செவி வழியா சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு மகிழ்ச்சி.
9: சரிங்க ஐயா, நீங்க எந்த மாதிரியான விவசாயம் பண்ணிட்டு வரீங்க?
10: நான் இப்போ ஒன்றும் செய்யாத விவசாயத்தின் நிலைக்கு வந்துட்டேன். என்னோடய தோட்டத்தில் எல்லா வகையான என்னுடைய உணவு தேவையும் பூர்த்தி பண்ணுது, என்னுடைய நண்பர்கள் உணவு தேவையும் பூர்த்தி பண்ணுது. அது சின்ன ஆப்பிளாக இருந்தாலும் சரி, நெல்லிக்காயாக இருந்தாலும் சரி, கொய்யா மா எப்படின்னு எல்லா வகையான உணவு தேவையும் பூர்த்தி செய்கிற ஒரு நிலையில் இன்றைக்கி என்னோடய தோட்டம் இருக்குது.
9: சரிங்கய்யா, நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரீங்க? அதுவும் எத்தனை ஏக்கரில்?
10: பிறந்ததுலேருந்து

0: விவசாய குடியாகவே இருக்கிறேன். தந்தை ஆசிரியராக இருந்தாலும் முதல் மாணவராக அப்பா கிட்ட இருந்திருக்கேன். அதாவது உழவாண்மையில் தான் எங்களுடைய உயிர்ப்பை இருக்குது. எங்கள் தேவையை பூர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறத தொடக்க காலத்துலேருந்து இருக்கேன். ஒன்றும் செய்யாத விவசாயத்துக்கு நம்மாழ்வார் சந்தித்ததுக்கப்புறம் தான் வர முடிஞ்சது. நம்மாழ்வார் சந்தித்தது சுனாமியில் தான் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் என்னுடைய அந்த வாழ்க்கை முறையே மாறிப்போச்சு. என்னுடைய தோட்டமாக இருந்ததை இன்னைக்கு காடாக மாற்றிக்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன். முதல்ல மாந்தோப்பாக இருந்தது, தென்னந்தோப்பு மரங்களும் சார்ந்தது மட்டுமல்ல, கொடி சார்ந்தது, அதுக்குள்ள இருக்கிற வண்டும் எல்லாம் சார்ந்து இருந்தாதான் அது காடாவே இருக்க முடியும். காட்டுக்குள்ள நீங்க எந்த பெரிய வேலைகளும் செய்ய வேண்டாம் அப்படிங்கறத நம்மாழ்வார் எனக்கு அடிக்கடி சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த வகையில் நான் அதிக தண்ணி கொடுக்கறேன். அதுவும் ரொம்ப வறட்சி காலங்களில் இப்போதைக்கு தண்ணி மட்டும்தான் நான் அதுக்கு அதிகமாக கொடுக்கறேன். மண்ணை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிடும். இது விவசாயம் மட்டும் இல்லாமல் ஒரு தொடுமொடுத்தரவும் எங்களை எல்லாம் மாற்றி கொடுத்த ஒரு வித்தகர் நம்மாழ்வார். அந்த வகையில் நான் இன்னைக்கு சென்னை வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 15 காலமாக பயணிக்கிறேன். தொடர் பயணம் வச்சிருக்கிறேன். திங்கள் முதல் வெள்ளி வர மருத்துவ பணியும், அதை தாண்டி வீட்டில் இருக்கிற விவசாய பணி. அப்போ விவசாயம்னா ஒன்றும் பண்ணாத விவசாயத்துக்குள்ளே வந்துட்டேன். அது கொடுக்கறத மட்டும் வாங்கிக்கிறேன். நான் துப்புனா விளையும் அப்படிங்கிற நிலைக்கு என் மண் வந்துருச்சு. இதுல நான் என்ன கவனிக்கிறேன் அப்படின்னா, மண்ணிலையும் இந்த உடல்லையும் ரசாயனம், அதாவது விஷம் வைக்காம இருந்தீங்கன்னா இது தன்னைத்தானே தகமச்சுக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கும். இன்னைக்கு நான் இந்த பேரிடர் காலத்துல சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த லாக்டவுன் சொன்னாங்கல்ல, அந்த காலங்கள்ல நான் ஒரு தார தூக்கி காட்டினேன். நான் துப்பியதில் விளைந்ததுன்னு, ஏன்னா அதிகபட்சமா வாய்ப்பு பிடித்து துப்புனேன். அந்த வாழைக்கு ஒரு 160 காய்களை கொடுத்த ஒரு இயற்கை கொடுத்தது அப்படிங்கறத நான் பெருமையா நம்புறேன். அதை வெறும் பொருளாதாரமா பார்க்காம அக்ரிகல்ச்சரா பாருங்க, உங்களுடைய வாழ்வியலா பாருங்க.
1: ஐயா, இப்போ நீங்க மருத்துவர் பணின்னு சொன்னீங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஐயா?
0: கல்விக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை. வேற வேற வேலைகளில் நான் வெளிநாடுகளில் வேலை பார்த்துட்டு அப்படியே வந்திருந்துட்டு நம்மாழ்வார் இருக்கும்போது தொடுமருத்துவராக நான் படிச்சுக்கிட்டேன். அக்குபஞ்சர் என்கிற அதுக்கான ஒரு பட்டயமும் படிச்சுக்கிட்டேன். அது சார்ந்து நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். இது மருந்து இல்லாமல் மருத்துவம்னு நான் சொல்கிறேன். நான் வந்து நான் அக்குபஞ்சர்னு கூட இல்லை, அக்கு டச்சர் தான், தொடு சிகிச்சையாளர் தான். அவங்களுடைய கைகளை பார்த்து தொட்டு விடுறேன், அவங்க பல்ஸை பார்த்து தொட்டு விடுற வேலையை மட்டும் செய்கிறேன். இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். விவசாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய விவசாயம் எல்லாம் ஒருங்கிணைந்த பண்ணையமாக இருக்குது. அசைவும் கல்வியை எப்படி பார்க்கணும்னா, நம்மாழ்வாருடைய வழி பார்க்கணும்னா, பயணம் பண்ணுறவங்களாம் படிக்கிறான். கல்லூரிகள் இதை பெருசாக சொல்லி கொடுக்கறது இல்லை. உழவனுக்கு முக்கியமானது அவனுடைய கால்நடைகள் தான். அப்போ கால்நடை சார்ந்த ஒரு அறிவு வேணும். கால்நடை சார்ந்த அறிவு தான் உங்களை மேம்படுத்தும். ஆடு அப்படின்னா எதை விரும்புதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே படுத்துக்க விரும்புது. அப்போ என்னுடைய கால்நடைகளை நான் மேலே தான் தங்க வைக்கிறேன். அதுக்கான அதாவது இருக்கைகளை செஞ்சு கொடுத்துருக்கேன். எங்கள் மரத்துலேயே நான் அடித்து கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளாக அடித்து கொடுத்துருக்கிறேன். அதில் ஏறி படுத்துக்குது. கால்நடைகள்னால் அதிகப்படியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் அதை சமாளிக்கிறதுல சிரமம் இருக்கும். அதிகபட்சமாக என்கிட்ட ஒரு 5-6 ஆடு இருக்கும். ஒரு 3-4 கிடா வச்சுருப்பேன். ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே குட்டிகளை பிரிச்சிருவேன். அதேமாதிரி உம்பளச்சேரி இனங்களை மட்டுமே கால்நடைகளில் பசுக்களில் வளர்த்துக்கிட்டு இருக்கேன்.
1: அது உங்கள் பகுதியில் மட்டுமே உம்பளச்சேரி பசுக்கள் வளர்க்குறாங்களே, ஏங்கய்யா?
0: அது நம்ம மண்ணுக்கான ஒரு மாடு. இந்த மாட்டுக்கு தான் இழுவைத்திறன் கூடுதலாக இருக்கிறது. ரொம்ப சின்ன உருவம், குறைவான உணவு இருந்தால் போதும் அது தன்னை தகமச்சுக்கும். இப்போ நீங்கள் ஒரு காங்கேயத்தை இங்கே வாங்கினீங்கன்னா அதுக்கான உணவு தேவை பெருசாகிடும். இதை மாதிரி 2 மடங்கு இருக்கும். அது இன்னும் நல்ல கால்நடை பற்றி பேசணும்னா, ஒவ்வொரு ஊர் பேரில் தான் மாடுகள் இருக்கு. நீங்கள் வந்து அது காங்கேயமாக இருக்கலாம், கண்ணபுரமாக இருக்கலாம், அலிக்காரா இருக்கலாம், கும்பளச்சேரியாக இருக்கலாம். நம்ம வெம்புளச்சேரியை விட்டு கொடுக்க முடியாது. நம்ம வெம்புளச்சேரியை நாம் வளர்க்காம வேற யாரும் வளர்க்க முடியும். உருவத்தில் சிறுதாகவும் தரம் வாய்ந்த, இன்னைக்கு இந்த விஞ்ஞானம் சொல்ற A2 மில்க்னு சொல்றாங்க, அதெல்லாம் தாண்டி குறைவான அளவை சிறப்பாக கொடுக்கும். அப்போ இந்த குழந்தைகளுக்கான நல்ல உணவை கொடுக்குற ஒரு நம்ம மருத்துவமனை ஒன்று இருக்கு, அதை எடுத்துக்கணும். இன்னொரு விஷயத்தை நான் பார்க்குறேன், இந்த மேல்மட்டத்தோட கழிவு அடுத்த கட்டத்தை உணவா நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவு சார்ந்த ஒரு பெரிய மிகப்பெரிய கேள்வி முடிஞ்சு போயிடும். அப்போ மேல்மட்ட கழிவு எதுன்னா, என் நண்பர் கூட அடிக்கடி சொல்றாரு, ஆடு மாடுங்கிறத விட மனிதர்கள் தானே கூடுதலான இதை விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க. அதுவும் பாதாமா, பிஸ்தாவா, முந்திரியா சாப்பிட்றாங்களே. கண்டிப்பாக உங்களுடைய கழிவுகளும் மிகச்சிறந்த கழிவுகளே தான். உங்கள் மண்ணில் கொஞ்சோண்டு அது மேலே மண்ணு போட்டிங்கன்னா ஒரு இரவுக்குள்ள அது நைட் சாயலாம் மாறி உங்கள் மண்ணை வளமாக்கிட்டே இருக்கும். நம்மாழ்வார் சந்திச்சக்கப்புறம் 2-3 விஷயங்களே கைவிட்டுட்டேன். ஒன்று, என்னுடைய சோப்பு இல்லை, எனக்கு பல்புடி வாங்குறது இல்லை, ஆழம் விழுதுகள் தான். அதை தாண்டி என்னுடைய கழிவுகளை கழிவறைக்காக நான் போகிறதே இல்லை. என் தோட்டத்தில் மேலே கொஞ்சம் மண்ணு மட்டும் தான் போடுவேன். அப்போ மீண்டும் என் என்னுடைய கழிவுகளும் அதுக்கான ஒரு மிகச்சிறந்த நுண்ணுயிர் ஊட்டமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நான் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தானே. அப்போ மண்ணை வளமாக்குறதுக்கு வெளியிலேருந்தான் இடுபொருள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு பஞ்சகவிய பண்ணி கொடுக்கறதுக்கான பயிற்றுனராகவும் இருந்திருக்கிறேன். ஆனால் என் வீட்டில் இல்லை, மீனமில்லை நான் பண்ணுறது இல்லை.

0: தேங்காய்பால் பற்றி பேசுறதில்ல. இங்கே கூட ஒரு இயக்குனர் பேசும்போது சொன்னார், பூக்கிறதுக்கான ஒரு மருத்துவம் மருந்து இருக்கு அப்படின்னா நம்மகிட்டையும் இருக்குயா, தேங்காய்பாலும் புளிச்சம் போகிறோம், தேமூர் கரைசல் கொடுத்தா போதும், ஆனால் கொடுக்கணுமானா வேண்டாம், அது தானாகவே பூக்கும், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்போ ஒன்றும் செய்யாத விவசாயத்துக்கு அடிப்படை உங்களுக்கும் அதற்குமான ஒரு நெருக்கம் இருக்கணும், அதை நீங்கள் புரிஞ்சிருக்கணும். மண் தப்பு பண்ணாதுங்கிறத நீங்கள் தப்பு பண்ணாமல் யோசிக்கணும். யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் செய்யும். என்னுடைய நண்பர்களையே நான் மூணாக பிரித்து வச்சுருக்கிறேன், வாழை நட்பா, தென்னை நட்பா, இன்னும் கூடுதலாக பனை நட்பா. யோசிச்சு வச்சிருக்கேன், ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப குறைவான வாழை நட்பர்கள், அடிக்கடி கவனிக்கணும், அப்போ தான் அவங்க என்னை கவனிப்பாங்க, இல்லாட்டி அவங்க கவனிக்க மாட்டாங்க. ஆனால் தென்னை கொஞ்சமாக கவனிச்சுட்டு விட்டுருப்பேன், அவங்க என்னை கவனிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதையும் தாண்டி நான் ஒன்றுமே பண்ணாமல் காலால் தள்ளி விட்டேன், படங்கொட்டையை தள்ளி விட்டேன், அது முளைச்சி காய்ச்சி இப்போ எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியான நண்பர்கள் ஏகப்பட்ட நண்பர்கள், இந்தியா பூரா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, தமிழ்நாடு பூரா இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் மண்ணையும் இந்த மனிதர்களையும் நேசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த எல்லா செல்வங்களும் கொடுத்துருவாங்க. பொருளாதாரமாக மட்டும் விவசாயத்தை பார்க்காதீங்க, தயவுசெய்து அது உங்களுடைய உணவு தேவையாக பாருங்கள். நான் வள்ளுவர்கிட்ட கூட லேச முரண்படுறேன், அவர் சொல்றாரு நீரின்றி அமையாதுன்னு, நான் சொல்றேன் உணவின்றி அமையாது உயிர், அது எறும்பா இருக்கலாம் யானையா இருக்கலாம், எல்லாத்துக்கும் உணவு தேவை உண்டு. அந்த உணவு தேவையை பூர்த்தி பண்றதுக்கு உங்க நிலம் ஒரு மிகப்பெரிய ஆதாரம். நான் அடிக்கடி சொல்றேன், என்னுடைய தேவையை மட்டும் பூர்த்தி பண்ணல, என் கூட இருக்கிற நண்பர்களையும் அதுதான் பூர்த்தி பண்ணுது. அப்ப எவ்வளவு கோடையான காலத்திலையும் இன்னமும் எனக்கு வாழைத்தார் படுத்துக்கிட்டு இன்னைக்கு கூட இந்த நண்பர்கள் சாப்பிட்டாங்க. அப்ப அதெல்லாம் கவனிக்கும் போது என்னுடைய உணவு தேவையை அது பூர்த்தி பண்ணுது. வெளியீடு பொருள் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கிறேன். அதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா சுயசார்புங்கிறத நான் என்ன சொல்றேன்னா, சுயசார்பு தான் இயற்கை வேளாண்மையோட மிகப்பெரிய ஆதாரம். அப்ப சுயசார்பா வாழறது தான் மனிதனுடைய நோக்கமா இருக்கணும். உங்களுடைய கேள்விக்காக,
1: ஒரு விவசாயி தன்னிறைவு அடைய சுயசார்பு விவசாயம் எப்படி உதவுங்க ஐயா?
0: இன்னைக்கு தன்னிறைவுங்கிறது பொருளாதாரத்தை மையப்படுத்துறதா இருக்கு, அப்படி அல்ல. நீங்கள் உங்களுடைய வாழ்வியல் முறைக்குள்ள தன்னிறைவுங்கிறதுக்கான பொருள் வேற. இன்னைக்கு வந்து 8 கோடி பேர் இருக்காங்கன்னா 8 கோடி நியாயங்கள் இருக்கும், ஆனால் பொது நியாயம்னு ஒன்று இருக்கும். அந்த நியாயத்துக்குள்ள யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த தன்னிறைவு உங்களுக்கு தானாக புரியும். தன்னிறைவுங்கிறது அடிப்படையில் வேற வேற, அதாவது பொருளாதாரம் சார்ந்தது மட்டுமல்ல. இப்போ பொருளாதாரம் கொடுக்கணும்னா கண்டிப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு, என்னுடைய தேங்காய் பொருளாதாரத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு, என்னுடைய மாங்காய் கொடுத்துட்டு தான் இருக்கு. அப்போ பொருளாதாரம்னா இவ்வளவுதான்னு, அதுக்கான இவ்வளவு கிடைக்கும், இத்தனை ஏக்கர் விவசாயம் பண்ணால் இவ்வளவு கிடைக்கும், அந்த கணக்கு மட்டும் நான் வச்சுக்கிறதே இல்லை. ஏன்னு கேட்டால், சென்ற ஆண்டு நான் குழிவடி சென்னலாம் தெளிக்கும் போது அவ்வளோ சூடு என்னுடைய விதையை கொடுக்குறாங்க, அது எனக்கு என்னுடைய உணவு தேவையை பூர்த்தி பண்ணுச்சு. ஆனால் தோட்டக்கலையிலேருந்து கேட்குறாங்க, இது எவ்வளோ விளைஞ்சது சார் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க, என் தேவையை பூர்த்தி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அப்போ தேவை பூர்த்தி ஆகிறதுங்கிறது என் மனம் சார்ந்த விஷயமா இருக்கு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, விவசாயம் என்பது பொருளாதார சிக்கலோட மாட்டிக்காதீங்க, அது அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் யோசிச்சே நீங்கள் உங்கள் தேவையை கண்டிப்பாக பூர்த்தி பண்ணணும், உங்களுடைய உறவத்தை பூர்த்தி பண்ணணும், உங்களுடைய கொடுக்கல் வாங்கிறதுக்கு இல்லையா, நீங்கள் எங்கேயும் போகும்போது 4 தேங்காய் கொண்டு கொடுக்க முடியும், அது அவங்களுக்கு எந்த விலை கொடுத்தாலும் ஈடே இல்லை. அப்போ முன்னும் செய்யாத விவசாயத்திலேருந்து கிடைக்கக்கூடிய பொருளுடைய சுவையும் மனமும் கூடிட்டே இருக்கும்.
1: இப்போ முன்பே நீங்கள் சொன்னீங்க, பூக்களில் பூ பூக்கள்னா நீ தேமூர் கரைசல் அடிக்க சொல்லியிருக்கீங்களா இல்லைங்களா, அப்படி அதுவுமே அடிக்க தேவைப்பட்டால் நீங்கள் அடிக்கலாம், இல்லைனா அதுவும் வேண்டான்ட்டீங்க, எப்படி நீங்கள் அதை அடிக்க வேண்டான்னு நீங்கள் சொல்கிறீங்க?
0: ஏன்னா அந்த செடியை நான் நேசிக்கிறேன், நம்புகிறேன், அதோடைய இயல்பு உங்களுக்கு கொடுக்கறது தான், உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் அது பிறந்தே இருக்கு. விதை அப்படின்னா ஒரு நெல் 1000 நெல்லாக கூட வந்துடுது, அதுதான் தொழிற்சாலையாகவே இருக்குது. நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு பொருளை ஒரு கிடையாரத்தை செய்கிறீங்க அல்லது ஒரு செய்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு பொருள் மூலதனம் போடணும், ஆனால் இது ஒன்றும் இல்லை, ஒரு விதை போட்டிங்கன்னா 1000 விதையாக மாறிடும். அதுதான் நான் விவசாயத்து மேலே நான் நேசிக்க சொல்கிறேன் உங்களை.
1: இந்த புரிதல் விவசாயிகளுக்கு வந்தாலே போதுங்களா?
0: ஆமாம்மா, விவசாயம் வந்து நீங்கள் யார் வேணாலும் எதை வேணாலும் கொடுக்கலாம். இன்னைக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னா ஏன் எனக்கு 1000 ரூபா தான் கொடுக்கணுமா, 2000 ரூபா கொடுத்தா இதாகிடுவாரா அப்படின்னா, ஆனால் 4 இட்லி சேர்க்கும் இன்னும் 1 இட்லி ஐயோ என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறதும் எனக்கு போதும்னு சொல்கிற மனநிலையும் உணவை பரிமாறு மட்டுமே நடக்கக்கூடிய சங்கதியாக நான் பார்க்குறேன்.
1: இப்போது உங்களுடைய விவசாயத்தில் சுயசார்பு முறைகளை எவ்வாறு பின்பற்றிட்டு வரீங்க நீங்கள்?
0: இதே கேள்வியை நான் கேட்டேன் நம்மால் வர ஒரு இடத்துல சொல்லும்போது, எங்கள் சுனாமி சமயத்தில் சந்தித்த போது சொன்னார், இந்த தோட்டம் வந்து இப்போ இயற்கை வழி வேளாண் தோட்டமாக இருக்கும், ஒரு கட்டத்தில் அது ஒன்றும் செய்யாத விவசாயமாக மாறிடும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் பஞ்சகவியா பண்ணியிருக்கிறேன், அதுக்கான மீளம் மீளம் பண்ணி கொடுத்துருக்கிறேன், இப்படி ஆரம்ப கட்டத்தில் அதை கொடுத்துருக்கிறேன். அப்படி கொடுக்கும்போது அதனுடைய உச்சமாக அது எனக்கு திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிது. அப்போ புரிஞ்சு போச்சு இதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டான்னு. அப்போ ஒன்றும் செய்யாத நிலைக்கு நீங்கள் முதல்ல மாறணும். சொல்லி கொடுக்க வேண்டிய அந்த நீங்கள் கற்றுக்க வேண்டிய மருத்துவ முறையிலையும் அதை தான் சொன்னிச்சு, ரசாயனம் இல்லாமல் இருக்க சொல்லி கொடுத்துச்சு. ரசாயனம் உடம்புக்கும் மண்ணுக்கும் தேவையில்லைங்கிறத நான் இதில் புரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறேன்.
1: இப்போது விதைகள் உரம் பூச்சி கட்டுப்பாட்டிலிருந்து வெளி சார்பை எவ்வாறு குறைக்கலாங்க?
0: முதல்ல பூச்சை வந்து எதிரியா பார்க்காதீங்க, பூச்சி வந்து உங்களுடைய நண்பன் அப்படின்னு நான் சொல்லலை, நம்மால்வார் சொல்கிறார். அவர் வந்து 2 வகையான பூச்சிகளும் இருக்குன்னு தான் சொல்கிறார். எதெல்லாம் ஒழிக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா தோற்று போயிடுவீங்க. உதாரணம் கொசு. இன்னைக்கு கொசுக்காக தான் இவ்வளவு ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, விஷம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் நம்மளால் கொசுவை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரவே முடியலை. குறைக்க நினைங்க, அழிக்க நினைக்காதீங்க.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: பூங்குடி, சுயசார்பு விவசாயம் அப்படின்ற தலைப்புல நாகப்பட்டினம் மாவட்டம் கீழக்காடு கே குமரவேல் அப்படின்றவங்க சின்ன வயசுல இருந்தே இந்த விவசாயத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதுலயும் இவங்க நம்மாழ்வார் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்துதான் விவசாயத்துக்குள்ளேயே வந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம நம்மாழ்வார் ஐயா கூட பயணிச்சிருக்காங்க இந்த விவசாயத்துல.
3: ஆமாக்கா, நீங்க கேட்டீங்கல்ல சந்தேகம், எதுவுமே செய்யாம விவசாயத்தை பண்ண முடியுமான்னு. அந்த சந்தேகங்களுக்கு உங்களுக்கு விடை கிடைச்சிடுச்சா? இப்போ
2: என்ன பொங்குடி இப்படி கேட்டுட்ட? நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா அடுத்த பகுதியை கேட்டாதானே முழுசா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும்.
4: இப்போ காடுல மா பலா வாழை எப்படி இருக்குங்களா?
5: ஆமா ஆமா, எல்லாமே இருக்கு. மனிதர்களுக்குள்ளதான் நிறைய சிக்கல்கள் இருக்கு, மரத்துக்குள்ள அப்படி சிக்கலே இல்லை. அவர் வழியிலேயே நான் இன்னொன்னு சொல்ல நினைக்கிறேன், மேலே பார்த்தாக்கா வானம் தெரியக்கூடாது, கீழே பார்த்தா பூமி தெரியக்கூடாது, அதுதான் ஏன் இயற்கை வழி வேளாண் பண்ணை அப்படிங்கிறது அவருடைய ஒரு புரிதல். அப்படி அவர் சொல்றாரு, நான் தமிழ்நாடு பூரா சுத்ததுல ஒன்னு ரெண்டு பண்ணைகள் தான் ஏன் நான் நினைச்ச மாதிரி எல்லாம் இருக்குங்கிறாரு. அப்ப அவர் நினைச்ச பண்ணைகளை தான் உருவாக்கணும்னு நினைக்கும் போது, இப்ப கூட நான் வெயில தான் உண்டு பண்ணியிருக்கேன் தவிர வேற ஒன்றும் செய்யலை. எங்களுக்கு இயற்கை வந்து அப்பப்போ எங்களை ஒரு கை பார்த்துட்டு தான் போகுது. நான் இருக்கிறதே ஒரு தீவுக்குள்ளே தான் இருக்கிறேன். இந்த பக்கம் வங்காள விரிகுடால் இருக்குது, அதுலேருந்து வர கழிவு நீர் வந்து அந்த பக்கமாக இருக்குது, அதுக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். அதை பற்றி நான் பயப்பட்டதே இல்லை, ஏன்னா அதுக்குள்ளே தானே இருக்கிறோம், அது ஒன்றும் பண்ணாது, அது என்னன்னு பண்ணட்டும். நான் இல்லாட்டினா பாடமாக கூட இருப்பேன், என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு நான் ஒரு பாடமாக கூட இருப்பேன், அவர் இருந்தார் இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கூட நம்ம பூம்புகாரை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம்ல, அப்போ அதற்கான சாட்சியாக இருக்கிறேன். அடுத்த கட்டமாக நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த நிலம் மிக துல்லியமான ஒரு கடல் சார்ந்து இருக்க இடத்துல நான் விவசாயம் பண்ண முடியுதே, என்னுடைய உணவு தேவையை பூர்த்தி பண்ணுது, எல்லாம் கேட்குறாங்க பீச் பண்ணல எப்படி விவசாயம் பண்ணுறேன்னு. அப்போ ஒரு பயிற்சியாளராக இருக்கிறத இது சந்தோஷமான வாழ்க்கையாக தானே இருக்கிறேன், நான் குளிக்கிறதுல ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே என்னுடைய ஆனந்தத்தை எப்படியெல்லாம் அதில் உள்ள வச்சுக்க முடியும்னு பார்க்குறேன். நான் குற்றாலம் தான் போகணும்னு அவசியம் இல்லை, என்னுடைய தோட்டத்தில் போய் குளிச்சேன்னா நான் குற்றாலத்தை குளிக்கிற மாதிரியான ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கேன். ஆமாம், 20 அடி உயரத்துலேருந்து தண்ணி ஊற்றும், அதில் போய் குளிச்சிங்கன்னா ஆனந்தமாகிடுவீங்க. அப்போ நம்ம புத்து மண்ணை தேய்ச்சி குளிச்சா போதும், அப்படி ஒரு வந்துடும். அதுதான் இயற்கை விவசாயி இயற்கை மருத்துவர்கள்லாம் அதை பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க, புத்துமண் குளியல் போடுறேன்னு. அவசர தேவைப்பட்டதுன்னா நான் புத்துமண் குளியல் போட்டுக்கிறேன். எங்கள் வீட்டில் தேங்காய் அழுகி போச்சுன்னா எனக்கு தேங்காயும் கொஞ்சம் ஓமத்தையும் வச்சு அரைச்சி கொடுத்துட்றாங்க, உடம்புல பூசிக்கிட்டோம்னா அப்படியே ஒரு குளிச்சு கொடுத்துருது. அப்போ இங்கே வந்து அவ்வளவு எளிமையான வழிகள் நிறைய இருக்குது. நான் சோப்பையே பயன்படுத்துறதில்லன்னு சொல்கிறேன், அப்படி எப்படி இருக்க முடியும், தாராளமாக இருக்க முடியும். எல்லா பெண்களும் அழகாக இருக்கணும்னா நீ ஒன்றும் செய்யாமல் இருந்தால் அழகாகிடுவீங்க. எளிய வழி, அடிக்கடி முகத்தை மட்டும் கழுவிட்டு துடைக்காமல் தண்ணியை மட்டும் துடைச்சி விடுங்க, அவ்வளவு ஒரு ஷார்ட்னஸ் வந்துடும். ஆமாம், நான் கிட்டத்தட்ட 2003 சோப்பு இல்லாமல் இருக்கேன்டாமா, பேஸ்ட் இல்லாமல் இருக்கிறேன். இன்றைக்கி காடங்குள்ள ஆலங்குச்சியில் தான் பல்லு விளக்கிட்டேன். எனக்கு வந்து பல்படி உற்பத்தி பண்ண தெரியும், அந்த பல்படியை நண்பர்களுக்கு கொடுத்துருக்கேன். எங்கேயாவது பயணம் பண்ணுறேன், நேற்று கூட அது நகரத்துக்கு போக வேண்டிய சூழல் இருந்தது, அப்போ என் பையில் இருக்கும் அந்த பல்படியை கொஞ்சம் எடுத்து விளக்கிப்பேன். அப்போ அது எங்கேயோ இருந்ததுன்னா அதையும் காசு கொடுத்துவாங்க. என்னுடைய நிலத்துலேருந்து இன்றைக்கி வந்து கொட்டாங்கச்சி வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக பேசப்படுது, அதை எரித்து கறியாக்கிக்கணும், அதுலேருந்து கொஞ்சம் வேறு என்ன கொஞ்சம் கலந்துக்கணும், ஏதாவது தெரிஞ்சது கலந்துக்கலாம், ஒரு படியாரத்தை கலந்துக்கலாம், அல்லது கொஞ்சம் உப்பு கலந்துக்கலாம், அந்த சாதா உப்பு வந்து நீத்து போயிடும், அதனால கொஞ்சம் மலை உப்பை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இயற்கைக்கு கேடு இல்லாத எல்லா விஷயங்களையும் உங்களால் நுகரலாம். நுகர்வு தேவைக்கு இருந்தா எதுவும் தப்பு இல்லை, தேவை தாண்டி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா தப்பு தான். அதனாலதான் பெரும் விளைச்சலும் ஏற்றுமதிக்கு தான் அது சாத்தியப்படும். இந்த ஏற்றுமதி பண்ணும்போது நம்மளுடைய வளத்தையெல்லாம் கொடுத்துருவோம், இதையெல்லாம் ஏற்றினாலும் சரிதான், சாணியை ஏற்றினா கூட தப்பு தான், கண்டிப்பாக அவங்க வளம் போயிடும், அல்லது மாடு வச்சுருக்கவங்கள்ட்டேருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, அந்த மாட்டில் படுக்க வைக்கிறாங்க. மாட்டை படுக்க வைக்கும்போது ரெண்டு விஷயங்கள் நடக்குங்க, எல்லாம் யூரியாவுக்கு போல சாணின்னு நினைக்கிறாங்க, அப்படி அல்ல, அது பெய்கிற மாட்டு மூத்திரம், அதாவது கோமூத்திரம்னு சொல்லக்கூடிய அதுதான் இந்த மண்ணை வளமாக்கும். ஒன்றுமே இல்லை, நான் வந்து இயற்கை வழி வேளாண்மைக்குள்ளே வர்றேன், இதுக்கு ஏதாவது பண்ணணும், ஒரு யூரியா போடணும் ஆசைப்படுறேன், ஒன்றுமே பண்ண வேண்டாம், கொஞ்சம் மாட்டு மூத்திரத்தை பிடிச்சி 1:10 கலந்து அடிங்க, உடனே யூரியா கொடுத்த மாதிரி ஆகிடும், பச்சை வந்துடும், கண்ணுக்கு முன்னாடி நடக்கும். உங்கள் மண்ணை நீங்கள் முதல்ல நேசிக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு யுக்தியாக தெரியுது.
4: ஐயா, இப்போது நீங்கள் வச்சுருக்க உங்களுடைய காடு தோட்டம்னு சொல்லலை, நான் காடுன்னே சொல்கிறேன், இந்த காட்டில் அதிகமாக மரங்கள் வளர்த்துட்டு வரீங்க இல்லைங்களா, அந்த மரங்கள்லேருந்து கீழே விழுகிற தழைகள் எல்லாம் எருக்குழிகள் அமைச்சு உரங்களாக மாற்றுறீங்களா?

0: இல்ல, அது அப்படியே மக்கி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்களா?
1: நல்ல கேள்விமா. அது நான் என்ன பார்க்குறேன்னா, காடு அப்படிங்கிறத நம்ம மன வளர்ப்பு சார்ந்த ஒரு புரிதலை வந்து எனக்கு இந்த கஜா கொடுத்துச்சு. நான் கஜாவில் வந்து என்னுடைய தோட்டத்திலேருந்து ஒரு ஒரு ஏக்கர் இருக்கலாம், அந்த தோட்டத்திலேருந்து மட்டும் யோசிச்சு பாருங்கள், 90 டன் வெறவை நான் எடுத்தேன். ஆனால் அது மீண்டும் அதே அளவு நிற்கிது. அப்போ எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம். நான் பாதியை புதைக்க கூடல, அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டேன். என் தோட்டத்திலேருந்து பில் பூண்டு எதையும் நான் போடுங்கிறது இல்லை. மூடாக்காக பார்க்குறேன். மல்ச்சிங், நம்மளோருடைய வாழ்நாள் முழுசும் பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் மல்ச்சிங் தான். அப்போ தழை குழைகளை அங்கேயே விடலாம், அதனால ஒன்றுமே தப்பே இல்லை. நடக்கிற பாதை சுத்தமாக இருந்தால் போதும், தோட்டம் காடாக தான் இருக்கணும், குப்பையாக தான் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா எல்லாத்துக்குமான விஷயமா இருக்கும். உங்க காலை லேசா தள்ளிட்டு ஒரு விதைய போட்டா தானே முளைக்கும். கொய்யாக்காய் தின்னுட்டு துப்புனீங்க, கொய்யா கண்ணு முளைச்சிக்கும், அந்த திறன் அந்த மண்ணுக்கு வந்துடும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒன்னும் செய்யாம இருக்கலாம். அந்த காடு வளர்ப்புல நான் என்ன கஜா எனக்கு கத்து கொடுத்ததுன்னா, நான் மரம் வளர்ப்பை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, டெல்டாவில் எல்லாரும் மரம் வளர்க்க வேண்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்படி எல்லாம் பாதிப்பு அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ விருந்தாடி பாரு வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்னா, நான் என்ன பாக்குறேன்னா, என்னுடைய உணவு தேவைக்காக நான் வச்சுதான் ஆகணும். அது பழமா இருக்கலாம், காயா இருக்கலாம், ஏதாவது வேணா இருக்கலாம், கொட்டையா கூட இருக்கலாம். அடுத்து என்னுடைய தோட்டத்தில் இருக்க பறவைகளுக்கான உணவாக இருக்கணும். அடுத்தது என்னுடைய கால்நடைகளுக்கான உணவாக இருக்கணும். அதையும் தாண்டி எங்கள் 3 பேருக்குமான மருந்தாக இருக்கணும். அப்படி இல்லாததை நான் என் தோட்டத்தில் நான் வைக்கிறத நிறுத்திட்டேன். கஜாவுக்கு அப்புறம் புதுசாக எதையும் வைக்கிறது இல்லை. இன்னைக்கு கூட வந்த உங்கள் ஒரு நண்பர் கேட்டாங்க, உங்கள் தோட்டத்தில் என்ன இருக்குன்னு. என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுவேன். ஆமாம், அது வந்து என்னென்ன கருங்காலி மரமாக இருக்கலாம். எல்லாரும் நீ கருங்காலி கொட்டையை போட்டுட்டா நல்லது நம்புகிறோம், ஆனால் நான் கருங்காலி மரத்தை வச்சுட்டா நல்லது நம்புகிறேன். என்கிட்ட திருவோடு மரம் மட்டும்தான் இல்லை, இதை வந்து மறந்தங்க சமயம் சொன்னார், இதெல்லாம் செய்யலைன்னா திருவோடு மரணும். அதெல்லாம் செஞ்சதுனால நான் திருவோடு மரத்து மேலே பெரிய ஈடுபாடு இல்லாமல் செய்யாம இருக்கிறேன். பகுதி சார்ந்த மரங்களை வளர்க்கறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன்.
0: பகுதி சார்ந்த?
1: பகுதி சார்ந்து அப்படின்னா உங்க பகுதிக்குன்னு சில மரங்கள் இருக்கலாம். அது வேம்பா இருக்கலாம், கொய்யாவா இருக்கலாம். அப்படி அந்த உள்ளூர் அந்த 40 கிலோமீட்டருக்குள்ள தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய மரங்களா இருக்கலாம், கால்நடையா இருக்கலாம், உணவா இருக்கலாம். அப்படி கவனிச்சிக்கின்னா இருக்கலாம். அதை தாண்டி உங்க ஆசை இருக்கு பார்த்தீங்களா, அதையும் நீங்க வச்சுக்கலாம். அது ஆசையா மட்டும் இருக்கணுமே தவிர, இன்னைக்கு எல்லாரும் சொல்ற வெட்டி வேற இருக்க கூடாது, வெட்டி சாவடியா மாறிடும். அதனால உங்க உணவு தேவையை பூர்த்தி பண்றதுக்கான உணவுகளை எதை வேணாலும் கொண்டாந்து வைங்க. என் தோட்டத்துக்குள்ள கிட்டத்தட்ட வாழை ரகங்களே எல்லா ரகங்களையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது. அது வந்து அப்போ எத்தனை கிலோ கொடுக்கும் அந்த கதையெல்லாம் இல்லை. செவ்வாழையா இருக்கும், ஏலக்காயா இருக்கும், எதெல்லாம் எனக்கு பிடிக்குமோ அதெல்லாம் வச்சிருக்கேன். எல்லாம் கொடுக்குது, எல்லாமே தார் கொடுக்குது. அந்த உணவை நான் எடுத்துக்க நுகர முடியுது. அப்படி ஒவ்வொருத்தரும் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேவையிடும். கும்புற சாமிகளுக்கு நான் பூ வாங்கி கொடுக்கறதில்ல, என் தோட்டத்தில் இதுதான் பறிச்சுக்கணும். தேவைன்னா அவங்க அந்த பூவை தான் பறிச்சு வச்சுக்கணும். அப்போ வாசமான ஒரு நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நிறைய பூக்கள் இருக்கு சுத்திலும், ஒரு வாசம் கொடுக்கக்கூடிய நிறைய பூக்கள் இருக்கு, அதை பயன்படுத்திக்கலாம்.
0: இப்போ உங்க காடுல கிடைக்கிற பூச்செடியா இருக்கட்டும், மரங்களா இருக்கட்டும், அதுக்கு மீறும் இல்லைங்களா, அதை நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: நல்ல இதுதான். என்னுடைய நண்பர்களை நான் அதுல பகிர்ந்துக்கிறேன். அவசியப்படும் போது நான் சில சமயங்களில் ஒரே நேரத்தில் 2 தார் 3 தார் வாழைத்தார் வந்துடுது அப்படின்னா நான் அதை வந்து விற்பனையும் பண்ணிக்கிறேன். நான் இயற்கை வழி வேளாண்மைன்னு சொல்லி விற்கிறது என் நண்பர்கள் கடைகளில் கொடுத்துட்றேன். அவங்க 400-500 கொடுத்துட்றாங்க. அது வந்து அதை பார்க்கும்போது எனக்கே சந்தோஷம், இவ்வளோதெல்லாம் விற்க முடியுமா அப்படின்னு. ஆமாம், அதனால் உற்பத்தியாளராக ஆகணும்னா நீ உற்பத்தி பண்ணி விற்றுக்க முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, நுகர்வோராக இருக்காதீங்க, அதில் உற்பத்தியாளராக மாறிங்க. உற்பத்தியாளராக இருக்கும்போது தான் உங்களுடைய சுயசார்புக்குள்ளே நீங்கள் வர முடியும். சுயசார்பு தான் இயற்கை வழி வேளாண்மையோட சரியான முகத்துவாரமாக இருக்கும். இயற்கை வழி வேளாண்மை என்பது பொருளாதாரம் ஈட்டுறதுக்கான வழியா இன்னைக்கு சமூகம் பார்க்குது. அதை முதல்ல மாறி வந்துருங்க. உங்க தேவையை பூர்த்தி பண்ற இடமா அதை மாத்தீங்க, அதிகபட்சமா பயணத்தை குறைக்கும் போது சரியா இருக்கும். ஏன்டா பயணம் பண்றவங்க இதை ஏன்டா சொல்றாங்கன்னா, பணக்காரன் கேட்டா ஏழை தான் நல்லதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நான் சொல்லலை, என்னுடைய தேவையின் அடிப்படையில் இல்லை, சமூகம் சார்ந்து நான் பயணிக்கிறேன். இந்த சமூகத்திற்கான தேவைக்காக நான் பயணிக்கிறேன், மருத்துவ தேவைக்காகவும் பயணிக்கிறேன்.
0: ஐயா, இப்போ பெரும்பாலான விவசாயிகள் என்னன்னா, எனக்கு விவசாயமே வேணாம், நான் பேசாம விவசாயத்தை விட்டுட்டு வேற ஏதாவது தொழிலுக்கு போயிடுறேன், அப்படி இல்லைன்னா ஒருங்கிணைந்த பண்ணையம் ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ ஏன் சொல்றாங்கன்னா, தண்ணீர் பற்றாக்குறை ஒன்று. இப்போ நீங்க பண்ணிட்டு வேற சுயசார்பு விவசாயத்துல தண்ணீர் சேமிப்பு எவ்வளவு முக்கியம்னு கருதுறீங்க?
1: நீரின்றி அமையாது உலகம், அதுதான் சரி. இல்லை மாற்றலாம் வைக்கவே இல்லை.
0: நீங்க முன்பு சொன்னீங்க தெரியுமா,
1: தீயும் தாண்டி. ஆமா, உயிருக்கான உணவு தான் அவசியம். உணவு தேவையை எது பூர்த்தி பண்ணுதுன்னா, நிலத்தோடு சேர்ந்த நீரே. அப்ப நிலத்துல உங்க எவ்வளவுலாம் தண்ணியை சேமிக்க முடியும் அப்படின்னா, நீங்க ஒன்றும் பெரிய அதெல்லாம் செய்ய வேண்டாம். உங்க மழையை தண்ணியை வெளியில விடாம உங்களால ஏதாவது பண்ணிக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச யுத்திகளை பண்ணிக்க முடியும். மழை நீர் மாதிரி ஒரு உயிர் நீர் எதுவுமே இல்லை, யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டிய. நம்மளுடைய நீர்நிலைகளை ஒழுங்கு பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா சென்ற வாரத்துல ஒரு ஏரியை சுத்தம் பண்ணுறதுக்காக ஒரு இளைஞர்கள், ஒரு டாக்டரேட் படிக்காம ஒரு டாக்டர் எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணா, எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இல்லை உனக்கெல்லாம் எப்படி அந்த யோசனை வந்துச்சு? ஆனா அப்ப தண்ணி ரொம்ப அவசியமான விஷயம். அப்ப தண்ணியை எதுங்க பிடிக்கிறீங்கன்னு பாக்கணும். அப்புறமும் மண்ணுக்கு கீழே மட்டும் தேடாதீங்க, வானத்திலையும் கொஞ்சம் தேடுங்க. இது நம்மளுடைய வார்த்தை.
0: சரிங்க. இல்லையா? இப்ப சுயசார்பு விவசாயம் குடும்பத்துல பொருளாதாரத்தை எப்படி

0: மேம்படுத்துறதுங்க ஐயா.
1: பெரும் பொருளாதாரத்துக்குள்ளே போகும்போது தான் சிக்கல் வருது. நான் சொல்லும் போதே சொல்லிட்டேன், நான் காசு கொடுத்து கல்வி வாங்கி கொடுக்க மாட்டேன்.
0: உன்னுடைய
1: மண்டையில் ஒரு உணையாகிலும் மூளை இருக்குன்னா அதை பயன்படுத்து அப்படின்னு அவங்க வந்து ஒருத்தர் வந்து சைக்காலஜிஸ்டாக போக முடியுது. படித்தாங்க, அதுலேருந்து அவங்க பரிட்சை எழுதினாங்க. இந்த திருவா மத்திய பல்கலைக்கழகத்தில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, அதுலேயே அவங்க அடுத்த டிகிரியை பண்ணிக்கிறாங்க. அப்போ எவ்வளவு குறைவான தொகையில் இதை பண்ண முடியுமா? கண்டிப்பாக இந்த துறை தான் போகணும்னு அவசியம் இல்லை. அவங்கவுங்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். அவர் சின்னவளுக்கு என்ன பண்ணிட்டானா, அவள் வந்து பேஷண்ட் டெக்னாலஜி தான் படிக்கணும்ட்டா, சரின்னு அதற்கான முயற்சி பண்ணி படிக்க வச்சு முடியுது. ஒரு பட்டயம் படிச்சுக்கிட்டாங்க, அடுத்து பண்ணுறாங்க. இப்போ அதனால் கண்டிப்பாக பெண்களுக்கான முக்கியமான நிலைப்பாடு அவங்களுடைய கல்வி தான். அவங்க எதை சார்ந்து விரும்புகிறாங்க, ஏன் இதை செய்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கணும். நம்மளோ சொன்ன விஷயந்தான், இதை நான் ஏன் செய்யணும், இது யாருக்காக செய்கிறேன் அப்படிங்கிற ரெண்டு மூணு கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் இருந்ததுன்னா நியாயமாக செய்யுங்க. கண்டிப்பாக பெருந்தொகை கொடுத்து படிக்க வேண்டாம். படிச்சிங்கன்னா அந்த அறிவு இங்கே பயன்படுத்த மாட்டீங்க, எங்கேயாவது அதை பொருளாதார மீட்டெடுக்கிறதுக்காக ஏதோ ஒரு நாட்டில் போய் உட்காந்துருப்பீங்க.
0: சரிங்கய்யா, இப்போ சுயசார்பு விவசாயத்தில் நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய சவால்கள்னால் என்ன சொல்வீங்க?
1: குடும்பம், மற்ற விஷயங்கள், பொருளாதார சேவைகள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் முதல்ல பெரிய ஆச்சரியமாக இருந்தது. தோட்டத்தில் வந்து முதல்ல மாமரங்களை குத்தகை கொடுத்துருவாங்க. அந்த குத்தகை மா பழங்களை வியாபாரி வந்து பறிச்சுட்டு போகும்போது நீங்கள்லாம் சாப்பிட்ற கல் வச்ச மாம்பழம் அதுதான் இப்போ சிறப்பு. எனக்கு நிறைய குட்டைகள் இருந்ததுனால அந்த குட்டைகள் ஏதாவது கொட்டி வச்சுட்டு அவர் கல் வச்சுருவார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போ உங்கள் பேரை கல் வைக்காத மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றாரு, அப்போது நம்மளும் அதானே கொடுக்கணும் அப்படின்னு வியாபாரிக்கு சிக்கலால் போடும். அப்போ அந்த ஆண்டு அவர்கிட்ட நான் பேசினேன், இதுக்கு மேலே முன்பணம் கொடுக்க வேண்டாம், எவ்வளவு பறிச்சுக்கிறீங்களோ அதுக்கான தொகையை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பொருளாதார இழப்பு இருந்துச்சு தொடக்க காலங்களில். ஏன்னா விஷம் வச்சு தான் பழுக்க வச்சுக்கிட்டு இருந்தோம், காக்க வச்சுக்கிட்டு இருந்தோம். அதுலேருந்து மாறி வரும்போது ஒரு சின்ன பின்னடைவு இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்தது அது சார்ந்த ஒரு பெரிய நெருக்கடி இல்லாத நிலைக்கு வந்துருச்சு. நிறைய கொடுக்குது. இப்போ எல்லாருக்கும் நுகர்றவங்க வந்து கேட்குறாங்க, எனக்கு அதுலேருந்து வேணும்னு கேட்குறாங்க. அப்போ அவங்கள்ட்ட இருந்து பெருந்தொகையெல்லாம் வாங்க முடியாது, நட்புக்கு நிறையா கொடுத்துட்டே இருக்க முடியும். பொருளாதார சிக்கல் இருக்கும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் அங்கேயே இருந்தீங்கன்னா அந்த தேவை பெருசாக பிரச்சனை இருக்கு.
0: நிறைவான கேள்வி, இந்த சுயசார்பு விவசாயத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற வகையில் எப்படி உதவுது?
1: இது சுற்றுச்சூழலுக்கு கேடான வேலையை செய்கிறது இல்லை. நான் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். சுற்றுச்சூழலுக்கு கேடான எந்த வேலையும் நான் செய்கிறது இல்லை அப்படிங்கிறதுல முதல்ல தெளிவாக இருக்கிறேன். அது தன்னுடைய இயல்பில் இருக்கணும். நான் என்னுடைய வீட்டில் நான் எழுதி வச்சிருக்கிறேன், இயல்பு அலாதனை செயல். அப்போ இயல்பு இல்லாத விஷயங்களை செய்யாமல் இருக்கிறதே பெரிய உதவி. நீங்கள் ஒன்றும் பெருசாக அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். அது தன்னைத்தானே தகமைச்சிக்கிற அறிவு எல்லாத்துக்கிட்டே இருக்குது. மண்ணுக்கிட்ட இருக்குது, மாட்டுக்கிட்ட இருக்குது, ஆட்டுக்கிட்ட இருக்குது, மனுஷன்கிட்ட இருக்குது. அப்போ அவன் சுயசார்பாக இருக்கிறதுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தனியாக ஒன்றும் பண்ண வேண்டாம். பனையை வச்சு தான் வளர்ப்பேன். எல்லா மரங்களுக்கும் ஒரு தன்மை இருக்குது, அது தன்னைத்தானே தகமைச்சிக்கும், இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கும். அதுதான் நம்புகிறேன்.
0: சரிங்க, இன்னைக்கு மண்ணை பாதுகாத்தால் தான் நாளைய தலைமுறைக்கு உணவை பாதுகாப்பாக வழங்க முடியும்னு இன்றைய உரையாடலில் எங்களுக்கு எல்லாருக்கும் உணர்த்திருக்கீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்குற விவசாயிகளாக இருக்கட்டும், நேர்கள் பெருமக்களாக இருக்கட்டும், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களை அலைபேசி மூலமாக தொடர்பு கொள்வாங்க. உங்களை அலைபேசி எண் கொடுக்கலாமா?
1: கண்டிப்பாக கொடுக்கலாம்.
0: குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, நாகப்பட்டினம் மாவட்டம் பெரிய குத்தகை கிராமம் வானவில் குமரவில் ஐயா, தொலைபேசி எண் 9788761337. மீண்டும் ஒரு முறை 9788761337. மிக்க நன்றி ஐயா.
1: ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய உணவு தேவையை முதல்ல பூர்த்தி செய்கிறதுக்கு சூரிய உப்பத்தை பயன்படுத்துங்க. அது உங்கள் வீடு மாடியாக இருக்கலாம், கீழே இருக்கலாம். உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறது தான் முதல் நோக்கமாக வச்சுங்க. உற்பத்தி என்பது உணவு தேவையை பூர்த்தி பண்ணுவதாகவே இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.
2: என்ன உமாக்கா, உங்க சந்தேகங்களுக்கு விடை கிடைச்சிடுச்சா? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் பூங்கொடி. சுயசார்பு விவசாயம்னா என்னன்னு சொல்லி முடிச்ச நாகப்பட்டினம் மாவட்டம் கீழக்காடு கே குமரவேல் அவங்க கால்நடைங்கள்கிட்ட இருந்து கிடைக்கிற கோமியத்தோட பயன்பாடு யூரியா அளவுக்கு வயல்வெளியில பயனை கொடுக்குமா?
3: ஆமா பூங்கொடி, இவங்க செஞ்சுட்டு வர இந்த சுயசார்பு விவசாயத்துல ஒரு காட்டையே உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும்.
2: ஆமாக்கா, அந்த காட்டுல மா பழா வாழை பூக்கள் இப்படி எல்லாத்தையும் எல்லா ரகங்களையும் உருவாக்கி வச்சிருக்காங்க.
3: ஆக மொத்தத்துல இவங்க வெளியில இருந்து ஒரு பொருள் கூட வாங்காம விவசாயம் பண்ணி அவங்க தேவைக்கு போக மீதம் இருக்கிறத வெளியிலயும் வியாபாரம் பண்றாங்களாம்.
2: நீங்க சொல்ற மாதிரி நம்ம இயற்கையை பாதுகாத்தோம்னா இயற்கை நமக்கு எல்லா வளங்களையும் தாராளமா அள்ளி கொடுக்கும்.
3: சரியா சொன்னப்போ.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது
0: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.

0: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
0: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேரம் 8:00.

0: எட்டு திக்கும் ஒழிக்கும் இசையிலே நமது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை துளி. நீரின்று அமையாத உலகு, அதனால் சேமிப்போம் நீர்த்துளியை. மழை நீர் சேகரிப்பு மனிதனின் உயிர் காப்பு. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றில் வரும் காலம் நிகழ்ச்சியோடு இணைந்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. அழைக்க வேண்டிய எண்கள் 0-4-3-6-8 இந்த இணைப்பினுடன், 2-3-1-2-3-1-2-9-9-8-0 2-9-9-5-8-0 95-60-42-72-31. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இது விரல் தொட்ட அழைப்பில் உள்ளம் தொட்ட பாடல், காற்றில் வரும் கானம்.

0: காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில இப்ப ஒருத்தங்க பாட்டு கேட்க போறாங்க, அவங்க யாருன்னு கேட்கலாமா? வருக, வணக்கம்.
1: வணக்கங்க மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பிள்ளையாடியில இருந்து செந்தாமரை பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க செந்தாமரையம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: வானத்தை போல படத்துல இருந்து எங்கள் வீட்டுல எல்லா நாளும் கார்த்திகை போடுறோம் மேடம்.
0: உங்க வீட்டுல எல்லா நாளும் கார்த்திகையா? எங்களுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 மாசம் இருக்கும்னு நினைக்கிறல்ல கார்த்திகை வரதுக்கு. உங்க வீட்டுல எல்லா நாளும் கொண்டாடுறீங்க நீங்க?
1: ஆமாங்க மேடம்.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் வரும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றிங்க மேடம்.
2: கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
3: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
2: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாமல் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமது.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிவி

0: போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். காற்றில் வரும் காடும் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்க போறோம்? ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்களா? உடனே நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துக்கு போங்க, என்ன கேள்வின்னு தெரிஞ்சிடும்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைவரும் நேயர் வருக வணக்கம்.
1: அன்பான அறிவிப்பாளருக்கு வணக்கம் கூறுவது பெருஞ்சேரி ஜார்ஜ் மேடம்.
0: வணக்கம் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு ராஜாதி ராஜா என்ற படத்தில் ஓ நெஞ்ச தொட்டு சொல்லு என் ராஜா என்னையா
0: என்ற பாடுறீங்களே
1: என்று கொடுக்க
0: அருமையா பாடுறீங்க. சரிங்க, உங்களுக்கா பாடல் வரும், கேட்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க, நன்றி. அந்த பாடலை எவ்வளவு அவங்க விரும்பி இருந்தா இப்படி ரசிச்சு பாடுவாங்க. நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து

0: மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நேரம் 8:15. காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன கேள்வின்னு நேயர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஜாலியான ஒரு விளையாட்டு மாதிரியான இந்த கேள்விதான். இது நம்ம நிறைய திரைப்படங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்துருப்போம் இல்லைங்களா. திரைப்படங்களோட பெயரும் சரி, திரைப்பட கதைக்களம் பாடல்கள் இது எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு பிடித்த அந்த திரைப்படங்கள்லேருந்து ஏதாவது இரண்டு திரைப்பட பெயர்களை சேர்த்து புதிய திரைப்பட பெயரை நீங்கள் இன்றைக்கி உருவாக்க போகிறீங்க. அதாவது கதையே இல்லாத ஒரு திரைப்படத்துக்கு நீங்கள் பேர் வைக்க போகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சில்லுன்னு ஒரு காதல்னு ஒரு படம் இருக்குது, அதே மாதிரி ஜிகர்தண்டான ஒரு திரைப்படம் இருக்குது. நான் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஜில்லுன்னு ஒரு ஜிகர்தண்டா அப்படின்னு ஒரு புதிய பேர் உருவாக்கியிருக்க ஒரு திரைப்படம் இருக்குது. இது மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திறமையெல்லாம் இன்றைக்கி நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருக்க அந்த போஸ்டரில் வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம். நிறைய நேயர்கள் வந்து பதில வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுவரைக்கும் ஒரு 24 நேயர்கள் வந்து சூப்பராக அவங்களுடைய கமெண்ட்ஸில் பதிலில் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்களும் போங்க காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துக்கு, அங்கே காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருக்க அந்த போஸ்டரில் இரண்டு திரைப்பட பெயர்களை சேர்த்து புதிய திரைப்பட பெயரை உருவாக்குங்க.

0: காற்றில் வரும் கணம் நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைவரும் நேயர் வருக, வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் அன்பு சகோதரி. நலமா இருக்கீங்களா சகோதரி?
0: நலமா இருக்கேன். யார் பேசுறீங்க?
1: கதிராமங்கலம் காவேரி மேட்டுத்திலிருந்து மணிகண்டன் பேசுறேன் சகோதரி.
0: மணிகண்டன் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நானும் உங்களை போலவே நலமா இருக்கேன் சகோதரி.
0: சூப்பர். என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து ஏணிப்படிகள் திரைப்படத்திலிருந்து பூந்தேலி கலந்து வாய்ப்பு கொடுத்த உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம்.
0: எனக்கு ஏதோ ஆர்கெஸ்ட்ரா கேட்ற மாதிரியே இருக்கு. அவ்வளவுதானா? போயிட்டாங்க. அவங்க பேசுனது ஆர்கெஸ்ட்ராவில் பேசுற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். சார் என்ன காதல வாங்கல. சரி, காற்றில் வரும் காடம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லைங்களா, இரண்டு திரைப்பட பெயர்களை சேர்த்து புதிய திரைப்பட பெயரை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் சில நேயர்கள் வந்து இரண்டு திரைப்பட பெயரை மட்டும் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த இரண்டு திரைப்படத்தையும் சேர்த்து நீங்கள் புதுசாக ஒரு பெயரை உருவாக்கணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜில்லுன்னு ஒரு காதல்ன்றது வேறு ஒரு திரைப்படம், ஜிகதண்டான்றது இன்னொரு திரைப்படம். இது இரண்டையும் சேர்த்து ஜில்லுன்னு ஒரு ஜிகதண்டா அப்படின்னு நான் ஒரு பெயர் வச்சுருக்கேன்னு சொன்னேன். அது மாதிரி நீங்கள் இரண்டு திரைப்படங்களோட பெயரை சேர்த்து ஒரு புதிய திரைப்படத்தை உருவாக்குங்க. திரைப்படத்தை உருவாக்க சொல்லல, திரைப்பட பெயரை உருவாக்க சொன்னேன். பாத்தீங்கன்னா, ஜெயிலர்னு ஒரு திரைப்படம் இருக்கு, ஜனநாயகன் ஒரு திரைப்படம் இருக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, ஜெயில் நாயகன் அப்படின்னு ஒரு திரைப்படம். இந்த மாதிரி உங்களுடைய கற்பனை திறனை இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க பதிவு பண்ணலாம். காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கான். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை காலை 8:45 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் SP ஜுவல்லர்ஸ் வழங்கும் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
2: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட SV ஜுவல்லரி.

0: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைவரும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம், திருவாட்டகுல இருந்து வேல்முருகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க வேல்முருகன் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஆதியில இருந்து எனக்கு கிட்ட கிட்ட வா மழை என்று பாட்டு.
0: மழையை வரவேற்கிறீங்க?
1: ஆமா.
0: சரிங்க, உங்களுக்காக மழை வரப்போகுது காரைக்கால் பண்பலையில கேக்கலாம். நன்றி, நன்றி.
2: பண்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். புரட்டாசி பெருமாளின் புகழ்பாடும் புனித மாதம். திருமால் எழுந்தருளிய திருத்தலங்கள், அவற்றின் வரலாற்று சிறப்புகள், ஆன்மீக பெருமைகள், இவற்றை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க வருகிறது திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
3: நாளை திருவாரூர் திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோவில் இடம்பெறும். அக்டோபர் 17 தேதி வரை ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் காலை 8:45 மாலை 5:15 உங்கள் காரை பண்பலை 100.3 கேட்க தவறாதீர் நேர்களே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பண்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ்.
4: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
0: பண்பலையோடு இணைந்த நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கிய காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த

0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணை வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் முளப்பா வந்து கமலகண்ணன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: நீதான் அந்த கோயில் படத்துல இருந்து பூஜைக்கு ஏத்த பூ இருந்த பாடல் கொடுங்க. இந்த படம் வந்து தரங்கம்பாடியில எடுத்த படாது.
0: ஆமாங்க ஐயா.
1: ஆமா, இந்த
0: நீங்க பாத்துருக்கீங்களா?
1: இதுதான்.
0: ஆமாங்க. சரிங்க, நீங்க எங்கயோ அவசரமா போறீங்கன்னு நினைக்கிறேன்ல.

0: ரொம்ப அவசரமா இந்த படத்துல இருந்து இந்த பாட்டு வா போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற போல
1: இருக்கேன். இந்த பாடல் பாட சித்ரா தான் ஃபர்ஸ்ட் பாடல, இவங்களுக்கு அந்த பாடல் தான்.
0: சரிங்க
1: ஜானகி கொஞ்சம் சொல்லுங்க
0: சொல்றேன்.
1: சௌந்தரராஜன் வந்து அது அது எம்ஜிஆர் படாது.
0: சரி இருக்கட்டும், ஒரு நல்ல பாட்டுன்னு
1: வச்சுப்போம்.
0: சரிங்க சரிங்க, உங்களுக்கு பாடல் வரும் கேக்கலாம். நன்றி.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
4: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நேர்களை நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர்.
5: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நேர்களை காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல ஒரு போஸ்டர் போட்டிருந்தோம். 2 திரைப்பட பெயர்களை சேர்த்து புதிய திரைப்பட பெயரை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம நேர்கள்லாம் எவ்வளோ ஒரு கற்பனை திறன் உள்ளவர்கள் தெரியுமா? எனது கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, ஒரு சந்தோஷமா இருக்கு. சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்திலேருந்து என்ன சொல்றாங்கன்னா, சிவா மனசுல சக்தி பிளஸ் பாஸ் என்கிற பாஸ்கரன், இந்த 2 திரைப்படத்தையும் சேர்த்து சிவா மனசுல பாஸ்கரன் அப்படின்ற ஒரு படத்தையும், சகல கலா வல்லவன் பிளஸ் நல்லவனுக்கு நல்லவன் இந்த திரைப்படங்களை இணைத்து சகல கலா நல்லவன் அப்படின்னு ஒரு அருமையான பெயரை கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிகர்தண்டாவில் ஜில்லுன்னு ஒரு காதல், இதெல்லாம் போங்கு. அடுத்து பாருங்க, அவங்களே கைதி பிளஸ் காதல், இந்த 2 திரைப்படத்தையும் இணைத்து கைதியின் காதல் அப்படி காதல் கைதி இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, அருமைங்க. அடுத்து காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அன்பு தோழிக்கு அன்பான இரவு வணக்கம் சொல்லிட்டு என்னங்க அப்படி கேட்டீங்களா, ஜிகர்தண்டா மீது எனக்கு ஒரு காதல், இதுவும் போங்கு தான், இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அடுத்து யாருன்னு பாருங்க, நம்ம மதுரை ஸோ சண்முக சுந்தரம், ரெட்டு அண்ட் பாய்ஸ், இந்த 2 திரைப்படத்தையும் இணைத்து ரெட் பாய்ஸ் அப்படின்னு ஒரு திரைப்படம் புதுசாக உருவாக்கியிருக்காங்க. அடுத்து நாட்டாமை பிளஸ் நாளைய தீர்ப்பு, இந்த 2 திரைப்படத்தையும் சேர்த்து என்னவா இருக்குன்னு யோசிக்கிறீங்க, நாட்டாமை தீர்ப்பு அப்படின்னு ஒரு திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. தெற்கு தெரு மச்சான் பிளஸ் மாப்பிள்ளை, இந்த 2 திரைப்படத்தையும் இணைத்து தெற்கு தெரு மாப்பிள்ளை அப்படின்னு நம்ம காரைக்கால் தலத்தெருலேருந்து பத்மாவதி ஸ்ரீதர் அவங்க வந்து அருமையாக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னியம்மன் வேடு வண்ணை கணேசன் அவர்கள், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு முடிச்சிட்டீங்களே. புஷ்பவனம் விஸ்வநாதன், இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்த திருமணஸ்தானம் வீரசுந்தரியம்மா என்ன சொல்கிறாங்க, துப்பாக்கி ஜெயிலர் இந்த 2த்தோட விட்டுட்டீங்களே, நான் இப்படி படிச்சுக்கணுமோ, துப்பாக்கி ஜெயிலர் அப்படின்னு படிச்சுக்கணுமா, திருமணத்தனம் வீரசுந்தரியம்மா இப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பார்வை ஒன்றே போதுமே துல்லாத மனமும் துல்லும், பிரியமுடன் தீனா, பெரியண்ணா சின்ன தம்பி, சீறி வரும் காலை கில்லி. அடுத்து குங்கும பொட்டு கவுண்டர் அம்மன், குங்கும பொட்டு அம்மன், ஐயோ இத்தனை திரைப்படமா, எஞ்சிக்குடியிலேருந்து மின்சார கண்ணன் சார் ஒரு ஃபார்மில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், இத்தனை திரைப்படத்தையும் ஒன்றா அனுப்பியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பழையம் சாகுல் ஹமீது ராஜா, காதல் ஜிகர்தண்டா, இது கூட நல்லா இருக்கே, ஆனால் இது என்னட்டேன்னு நீங்கள் சுட்டுட்டீங்க. அடுத்து யாருன்னு பார்த்தோம், காரைக்கால் நளினி, அருள், ஷாலினி, ரியா, ஜில்லுன்னு ஒரு ஜிகர்தண்டா, ஒரு ஜிகர்தண்டா ஜில்லுன்னு, இதெல்லாம் என்ன இது, ஒரு ஜிகர்தண்டா ஜில்லுன்னு வேணுமா உங்களுக்கு? அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அம்மன் கோவில் கிழக்காலே வைதேகி காத்திருந்தால், இதை ரெண்டுத்தையும் சேர்த்து படித்தா ரொம்ப லெங்க்தாக போகுதே, பரவாயில்லைங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரவாயில்ல, நான் படிச்சுக்கிறேன், அடுத்து பாருங்கள், அதுக்கு ஒரு ரிப்ளை கூட வந்திருக்கு.

என்ன ரிப்ளை, அம்மன் கோயில் வைதேகி காத்திருந்தால் அப்படின்னு ஒரு ரிப்ளையும் பண்ணியிருக்காங்க. ஒரு டே பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் சார் இப்போ வந்து அவங்களோட பதிலை சொல்லியிருக்காங்க பாருங்க. புஷ்பா வித் லவ், பிரதர் காதலிக்க நேரம் இல்லை, சீமராஜா மீசையும் இருக்கு அப்படின்னு ஒரு புதுசாக திரைப்பட பேரை சொல்லியிருக்காங்க. பொங்கி வரும் காவேரி தாமிரபரணி, பொங்கி வரும் தாமிரபரணியா, அரண்மனை காவலன் கைதி, அரண்மனை கைதி அப்படின்னு இந்த இரண்டு திரைப்படத்தையும் சேர்த்து ஒரு அருமையான பேரை சொல்லியிருக்காங்க. பூவே உனக்காக பாப்கார்ன், பூவே உனக்காக ஒரு பாப்கார்ன் அப்படின்னு. ஏங்க இவ்வளோ திரைப்பட பேரையும் சொல்லிட்டு மறுபடியும் வேற கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? இஞ்சி கொடி தீபா பண்ணியிருக்காங்க, சாரி மின்சார கண்டன் வேற, தீபா வேறையா, சரி. புதுமையான தலைப்பு, வாழ்த்துக்கள் பாப்பா கோவில் ரவி, நன்றிங்க. அதோட சேர்த்து பேர், திரைப்பட பேரும் சேர்த்து தான் நல்லாயிருக்கும். திரைப்படம் பிரியமான தோழி, அன்புள்ள அப்பா, இந்த இரண்டு திரைப்பட பெயர்களை சேர்த்து நான் புதிதாக வைக்கும் திரைப்பட பெயர் பிரியமான அப்பா அப்படின்னு சரியாக சொல்லிட்டேனான்னு கேட்டிருக்காங்க நம்ம தேவனூர் ஜோதிலட்சுமி அம்மா. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இனிய இரவு வணக்கம், ஜில்லனூர் அரண்மனை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்ங்க அப்படின்னு அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் சார் சொல்லிட்டாங்க. அடுத்து நான் கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன், தீ ஈரம், இந்த இரண்டு படத்தையும் சேர்த்து என்ன சொல்ல வந்தீங்க, தீரமா தீரம், சரி. அடுத்து கும்பகோணம் குமரன், இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், நன்றி. திருக்கணபுரம் ஆனந்தன் ஆனந்த், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஆக்கூர் மடப்புரம் மன்சூர், அன்பு தோழிக்கு நாத்தியா மன்சூர், இனிய இரவு வணக்கம், காதல் ஜிகதண்டா, இதுதான் நான் வைக்கிற பேருன்னு அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த நன்னிலம் சுப்பிரமணியன், இனிய இரவு வணக்கம், நாட்டாமை ஜெயிலர், நாட்டு ஜெயிலர் அப்படின்னு ஒரு படத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து எம்எல்ஏஆர் நந்தகுமார், மிஸ்டர் பாரத் பிளஸ் சிட்டிசன், மிஸ்டர் சிட்டிசன் அப்படின்னு ஒரு புது திரைப்பட பெயரை சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நேயர்கள் அவங்களுடைய பதில்களை ரொம்ப அருமையாக கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பதிவு பண்ணுங்க. பாடல் கேட்டு இணைந்திருப்போம். காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம்.

0: 8:46:43 காட்சியில் வரும் காணும் நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைவரும் நேயர் வருக வணக்கம்.
1: இரவு வணக்கத்துடன் வருவது காட்டுமன்னார் கோயில் திருநாரையர் மங்கையரசி. கோயம்புத்தூர்ல இருந்து தோழி அன்பு தோழிக்கு இரவு வணக்கங்கள்.
0: பேசி முடிச்சிட்டீங்களா? இரவு வணக்கம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஊரெல்லாம் உன் பாட்டு தான் படத்துல இருந்து, ஊரெல்லாம் உன் பாட்டு தான் உள்ளது.
0: நீங்க எங்கேயோ ஊர்ல போய் உட்கார்ந்துட்டு ஊரெல்லாம் உன் பாட்டு கேக்குறீங்க. கேக்குவோம், கேக்கலாம் காரைக்கால் பண்புலையில. நன்றிங்க, நன்றி நன்றி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 6:20 ஆச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: காரைக்கால் பண்பலை 100.3 காட்சியில் வரும் காணும் நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இரண்டு திரைப்பட பெயர்களை சேர்த்து ஒரு புதிய திரைப்பட பெயரை உருவாக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். தொடர்ந்து யாரெல்லாம் வந்து புதிய பதில்களோடு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதிய திரைப்பட பெயர்களோட காவல்காரன், நம்ம ஊர் காவல்காரன் இரண்டையும் சேர்த்து ஏதோ திரைப்படம் சொல்லியிருக்காங்க. சோமசுந்தரம் சிவபுரி அவங்களை தொடர்ந்த எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், பூக்கள் வீடும் தூது பிளஸ் ரோஜா கூட்டம், பூக்கள் வீடும் தூது ரோஜா கூட்டம் அப்படின்ற ஒரு திரைப்பட பெயரை சொல்லியிருக்காங்க. மேல ஓடுதுறை சிவப்பு விஜயராகவன் காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் என்ன திரைப்பட பெயர் சொல்கிறது அப்படின்னு யோசித்து வாழ்த்துக்களோடு முடிச்சுக்கிட்டாங்க. நன்றிங்க. அடுத்து திருவாலப்புத்தூர் கடக்கம் நட்சத்திரன் ஆதவன் இவங்க படையப்பா பாஷா தெய்வநாயகன் அப்படின்னு ஒரு திரைப்பட பெயரை சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்னப்பன்பேட்டை ஜோதி காதல் பிளஸ் தீ காதல் தீ அப்படின்ற ஒரு திரைப்படத்தோ பேரோட வந்திருக்காங்க. எப்படி தொடர்ந்து நேயர்கள்லாம் அவங்களுடைய பதில்களை ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: 16 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: www.pmsuryagar.gov.in
2: நேரம் 8:55 நிமிடம் ஆகும். இணைய வேளையில் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலுக்கான நேயர் வருக வணக்கம். காரைக்கால் ONGC காவிரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
2: காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லைங்களா, இரண்டு திரைப்பட பெயர்களை சேர்த்து புதிய திரைப்பட பெயரை உருவாக்குங்க அப்படின்னு. ராஜா எனக்காக விடியும் வரை காத்திரு அப்படின்னு ரகுபதி பவித்ர மாணிக்கம் அந்த ஊர்லேருந்து சொல்லியிருக்காங்க. இரண்டு திரைப்பட பெயரை சேர்த்து பொறையாறுலேருந்து லதா வேடன் வேங்கை அப்படின்னு ஒரு படம் வச்சிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி நல்ல தலைப்பு நிகழ்ச்சிக்கு வாழ்த்தோடு முடிச்சிருக்காங்க. ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் வரவு எட்டனா செலவு பத்தனா ஒரு தாயின் சாபதம் திருமதி ஒரு வெகுமதி சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்னு திரைப்பட பேரை மட்டும் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சில்லுன்னு ஒரு காதல் அப்படின்னு சத்யா மணக்குடியில இருந்து சொல்லியிருக்காங்க. மங்காத்தா பிளஸ் மாநாடு அப்படி மங்காத்தா மாநாடு அப்படின்னு இன்பா இலக்கியா அப்படின்ற தைடியிலேருந்து அந்த பதில் வந்திருக்கு. அடுத்து ஜிகதண்டா காதல் கீதா ராதாகிருஷ்ணன் ஈரோடிலிருந்து. புவனகிரி சுமதி பாபு ராஜாராணி ஜெய் பீம் ராஜா பீம் அப்படின்னு ஒரு திரைப்படம் சொல்லியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதன் எங்க ஒரு பாட்டுக்காரன் பிளஸ் முதலாளி எங்க முதலாளி அப்படின்னு ஒரு திரைப்படமே இருக்கு. நீங்க புதுசா ஒன்று சொல்லியிருக்கீங்களா. நல்லமல் ஷேக் அலாவுதீன் இன்று தலைப்பு சரியில்லை இருந்தாலும் வாழ்த்துக்கள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காதல் கோட்டை வேதாளம் வேதாள கோட்டை இது எப்படிங்க அப்படின்னு அன்னப்பன்பேட்டை சதீஷ்குமார் சொல்றாங்க. அடுத்து புதுத்துறை சித்ரா தேவி பாண்டியன் படிக்காதவன் படிக்காத பாண்டியன் அப்படின்னு புது பேரை சொல்லியிருக்காங்க. இப்படி இன்றைய நிகழ்ச்சியில நேயர்கள்லாம் ரொம்ப அருமையா அவங்களுடைய பதில்களை சொல்லியிருக்காங்க. அமுதா சேகர் கூட படிக்காத ராஜா அப்படின்னு ராஜாதி ராஜாவும் படிக்காதவனையும் சேர்த்து ஒரு திரைப்பட பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் 7 படம் அனுப்பவில்லை மேடம் அப்படின்னு கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப குசுமுதாங்க உங்களுக்கு. அரண்மனை கிளி காவலன் அரண்மனை காவலன் கீதா ராதாகிருஷ்ணன் ஈரோடிலேருந்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில கமெண்ட் பண்ண அனைத்து நேயர்களுக்குமே நன்றி சொல்லி நிகழ்ச்சி நிறைவான பாடல் வருது கேட்டு ரசிக்கலாம்.

0: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றில் வரும் கானம். நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில்.

0: தங்க மாளிகை
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பண்பலியில் நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: சூடாமணி விஹாரத்தின் சுற்றுப்புறங்களில் ஆயிரக்கணக்கான மக்களின் கூக்குரல் ஒலி கணத்துக்கு கணம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. இவை அனைத்தும் தான் அங்கே இருப்பதன் காரணமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அருள்மொழிவர்மன் உணர்ந்து கொண்டார். ஆகையால் இங்கே மறைந்திருந்து இப்படி பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமா? அது தனக்கு விருப்பமில்லை என்று ஆச்சாரிய பிக்ஷுவிடம் அவன் தெரிவித்துக் கொண்டிருந்தான். அதற்கு ஆச்சாரிய பிக்ஷு, மகாபாரதத்திலே பாண்டவர்களே கூட ஓராண்டு காலம் வரை அஜ்ஞாதவாசம் வாழ்ந்தார்களே, அது தவறாக இல்லையே? அப்போது தர்மபுத்திரர் சத்தியத்துக்கு மாறாக நடந்தார் என்று யாராவது சொல்ல முடியுமா என்று கேள்வி கேட்க, அதற்கு அருள்மொழிவர்மன், குருதேவரே, தங்கள் அறிவுத்திறனும் விவாதத்திறனும் அபாரமானவை என்பதை அறிவேன். தங்களுடன் தர்க்கம் செய்து என்னால் வெல்ல முடியாது. ஆனாலும் ஒன்றை சொல்லுகிறேன். பஞ்சபாண்டவர்கள் மறைந்திருக்க வேண்டியது அவர்கள் ஏற்றுக்கொண்ட சூழ் காரணமாக அவசியமாயிருந்தது. எனக்கு அப்படி அவசியம் ஒன்றுமில்லை. என் விரோதிகளை பற்றி சொல்லுகிறீர்கள். எனக்கு அப்படிப்பட்ட விரோதிகள் யார்? எதற்காக என்னை அவர்கள் விரோதிக்க வேண்டும்? எனக்கோ ராஜ்யம் ஆளுவதில் சிறிதும் ஆசையில்லை. இதையெல்லாம் நான் வெளியிட்டு சொல்லி, அப்படி யாராவது எனக்கு விரோதிகள் இருந்தாலும் அவர்களையும் சிநேகிதர்கள் ஆக்கிக் கொள்வேன். என்னால் உங்களுக்கு தொந்தரவும் இல்லாமல் போகும். மக்களும் நான் உயிரோடு இருப்பது அறிந்து ஏதேனும் திருப்தி அடைந்துவதாயிருந்தால் அடையட்டுமே. அதில் யாருக்கு என்ன நஷ்டம்?
1: இளவரசே, தாங்கள் சொல்லுவதெல்லாம் உண்மையே. தங்களுடைய நிலைமையில் நானும் அவ்விதமே எண்ணி நடந்து கொள்வேன். ஆனால் அதற்கு தடையாக நிற்பது தங்கள் திருச்சகோதரி குந்தவை பிராட்டிக்கு நாங்கள் கொடுத்திருக்கும் வாக்குறுதிதான். பழையாறை இளைய பிராட்டியைப் போன்ற அறிவில் சிறந்த மாதரசி சோழகுலத்தில் தோன்றியதில்லை. தாங்களே பலமுறை சொல்லியிருக்கிறீர்கள். வேறு எந்த ராஜகுலத்திலும் தோன்றியதில்லை என்பதே என் கருத்து. அவர் தாம் செய்தி அனுப்பும் வரையில் தங்களை இங்கே வைத்து பாதுகாக்கும்படி சொல்லிவிட்டுச் சென்றார். முக்கியமான காரணம் இன்றி அவர் அவ்விதம் சொல்லியிருக்க மாட்டார். சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் குடும்பத்துக்கு விரோதமாக சோழ நாட்டு சிற்றரசர்கள் பலர் சதி செய்வதாக நாடெல்லாம் பேச்சாக இருந்து வருகிறது. மற்றொரு பக்கத்தில் பாண்டிய நாட்டைச் சேர்ந்த சிலர் இரகசிய சதிவேலை செய்து வருவதாகவும் பேசிக் கொள்ளுகிறார்கள். அந்த கூட்டத்தாருக்கு இந்த புத்த விகாரத்திலுள்ள நாங்கள் உதவி செய்கிறோமோ என்று எண்ணித்தான் ஜனங்கள் ஆத்திரமடைந்து வாசலில் வந்து கூடியிருக்கின்றார்கள். இந்த நிலைமையில் தாங்கள் வெளியேறி மக்களின் முன்னிலையில் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வது உசிதமான காரியமா? யோசியுங்கள். அதை காட்டிலும் தங்களை பாதுகாக்கும் முயற்சியில் எங்களுக்கெல்லாம் ஏதேனும் சங்கடம் நேர்ந்தால் நேர

0: கேட்டுமே, அதற்கு நாங்கள் ஒரு நாளும் பின்வாங்கப் போவதில்லை. இவ்வாறு தலைமை பிக்ஷு சொல்லிக் கொண்டிருந்த போது இன்னொரு இளம் சந்நியாசி அங்கே பரபரப்புடன் வந்தார்.
1: சுவாமி, நிலைமை மிஞ்சி போய்விட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்து நின்று இளவரசரை பார்க்க வேண்டும் என்று கூச்சலிடுகிறார்கள். இளவரசர் இங்கே இல்லை என்று நாங்கள் எவ்வளவு சொல்லியும் பயனில்லை. நாங்களே விகாரத்துக்குள் வந்து சோதித்து பார்க்க வேண்டும் என்று கூச்சலிடுகிறார்கள். அவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு வழி சொல்லாவிட்டால் பலாத்காரமாக உள்ளே புகுந்து விடுவார்கள் போலிருக்கிறது என்றார்.
0: அவர்களுக்கு நாம் என்ன வழி சொல்ல முடியும்? புத்த பகவான் அவர்களுடைய மனத்தை மாற்ற ஏதேனும் வழி கூறினால்தான் உண்டு என்றார் தலைமை பிக்ஷு.
1: இளவரசர் அப்போது, குருதேவரே, எனக்கு ஒரு வழி தோன்றுகிறது. கருணை கூர்ந்து கேட்க வேண்டும். தங்கள் சீடர்கள் நான் இங்கே இல்லை என்று ஜனங்களுக்குச் சொல்லியிருக்கிறார்கள். இனி நான் ஜனங்களின் முன்னிலையில் போய் நின்றால் தங்கள் சீடர்களின் வாக்கை பொய்யாக்கியதாகும். அதனால் ஒருவேளை ஜனங்களின் முருகாவேசம் அதிகமானாலும் ஆகலாம் என்றார்.
0: நிச்சயமாக ஆகியே தீரும். அதன் பலனை நாங்கள் அனுபவிக்க வேண்டியதுதான் என்றார் பிக்ஷு.
1: அதைக் காட்டிலும் தங்கள் சீடர்களுடைய வாக்கை நான் மெய்யாக்கி விடுகிறேன்.
0: இளவரசே, தங்களால் கூட அது முடியாத காரியம் என்று நினைக்கிறேன். இவர்கள் சொன்னது சொன்னதுதானே, அதை எப்படி இனி மெய்யாக்க முடியும்?
1: அதற்கு வழி இருக்கிறது. ஜனங்கள் இந்த விகாரத்துக்குள் புகுவதற்குள்ளே நான் இங்கிருந்து போய்விடலாம் அல்லவா?
0: ஆஹா, எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அத்தகைய பாவச் செயலை நாங்கள் செய்ய வேண்டுமா? தங்களை வெளியேற்ற வேண்டுமா?
1: குருதேவரே, இதில் பாவமும் இல்லை, பழியும் இல்லை. இங்கிருந்து அரைக்காத தூரத்தில் ஆனைமங்கலத்தில் சோழ மாளிகை இருக்கிறது. அன்றைக்கு என் சகோதரியை பார்க்கச் சென்றபடி இப்போதும் உடனே கால்வாய் வழியாக அங்கே போய்விடுகிறேன். பிறகு சௌகரியமான போது திரும்பி வந்துவிட்டால் போகிறது என்று சொன்னார் இளவரசர். ஆச்சாரிய பிக்ஷுவுக்கு இளவரசர் கூறிய அந்த யோசனை பிடித்ததாகத்தான் தோன்றியது.
0: ஆம் ஆம், அப்படி செய்தால் தங்களை உடனே வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமில்லாமல் போகும். தங்கள் தமக்கையின் கருத்தையும் நிறைவேற்றியதாகும். ஆனால் கால்வாய் விகாரத்திலிருந்து வெளியேறும் இடத்திலும் ஜனங்கள் நிற்கலாமல்லவா? அவர்கள் படகில் தாங்கள் போவதை பார்க்கக்கூடுமே என்றார்.
1: குருதேவரே, அதற்கு ஒரு உபாயம் செய்ய முடியும். கூட்டத்தில் உள்ளவர்களில் யாரேனும் ஒருவன் விகாரத்துக்குள் வந்து தேடி பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லுவோம் என்றார் இளம்பிக்ஷு.
0: ஒருவன் வந்து பார்த்தால் போதாதா? அவன் வெளியிலே சென்று மற்றவர்களிடமும் சொல்ல மாட்டானா
1: என்றார் குரு. அவனை இங்கே கொஞ்சம் தாமதப்படுத்தி வைத்திருந்தால் அதற்குள் இருட்டிவிடும். இளவரசர் வெளியேற சௌகரியமாயிருக்கும். அது மட்டுமல்ல, சீக்கிரத்தில் ஒரு பெரும் புயல் அடிக்கலாம் என்பதற்கு அறிகுறிகள் தென்படுகின்றன. இங்கிருந்து பார்க்கும்போதே கடல் அலைகள் மலை போல எழுகின்றன. கடலின் ஆரவாரமும் அதிகமாகி வருகிறது. புத்த பகவானுடைய கருணை அப்படி இருக்கிறதோ என்னமோ. பெரும் புயல் அடித்து நம்முடைய இந்த சங்கடம் தீர வேண்டும் என்பது பகவானுடைய சித்தமோ என்னமோ என்று கூறினார் இளம் பிக்ஷு.
0: அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம். நம்முடைய சங்கடம் தீருவதற்காக கடல் கொந்தளித்து பெரும் புயல் வர வேண்டுமா
1: என்றார் குரு. சுவாமி, தங்கள் சீடர் சொல்லும் வழியை பரீட்சித்து பார்க்கலாம் என்று எனக்கும் தோன்றுகிறது.
2: உள்ளே ஒரு தனி மனிதன் மட்டும் வந்தால் ஒருவேளை அவனிடம் நான் பேசி அவன் மனத்தை மாற்றுவது சாத்தியமாகலாம் என்றார் இளவரசர்.
0: அந்த யோசனையும் என் மனத்தில் இருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பு கோடிக்கரையிலிருந்து ஒரு படகோட்டியும் அவன் மனையாளும் விகாரத்தின் வாசலில் வந்து இளவரசரை பற்றி விசாரித்தார்கள். இளவரசர் இங்கேதான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். படகோட்டியின் மனையாள் பெருங்கூச்சல் போட்டாள்.
1: ஆஹா, அப்படிப்பட்ட படகோட்டியார், அவன் பெயர் என்னவென்று தெரியுமா என்றார் இளவரசர்.
0: ஆம், தன் பெயர் முருகையன் என்று சொன்னான். கோடிக்கரை தியாகவிடங்கர் மகன் என்று கூறினான்.
1: அவன் எனக்கு நன்கு தெரிந்தவன். என் விருப்பத்துக்கு விரோதமாக எதுவும் செய்ய மாட்டான். அவனை ஏன் என்னிடம் அழைத்து வரவில்லை?
0: அவன் பெண்டாட்டியினால் நமது ரகசியத்தை காப்பாற்ற முடியாது என்று எண்ணினோம். இப்போது அவனும் அவன் மனையாளும் மக்கள் கூட்டத்தில் இருக்கின்றார்கள்.
1: பழம் நழுவி பாலில் விழுந்தது போலாயிற்று. படகோட்டி முருகையனை மெதுவாக இங்கே அழைத்து வந்து விடுங்கள். நான் இட்ட கோட்டை அவன் தாண்டவே மாட்டான். இருட்டிய பிறகு திரும்பி வந்து அவனே என்னை படகில் ஏற்றி ஆனைமங்கலத்து சோழ மாளிகைக்கு அழைத்துப் போய்விடுவான் என்றார் இளவரசர்.
0: ஆச்சாரிய பிக்ஷு, இளவரசரே, இந்த காலத்தில் யாரையும் பூரணமாக நம்பிவிடுவதற்கில்லை. இந்த படகோட்டியும்
2: அவனது மனையாளும்தான்

0: இரண்டு நாளாக இந்த பட்டினத்தில் தங்களை பற்றிய வதந்திகளை பரப்பியிருக்க வேண்டும் என்று கருதுகிறேன்.
1: அப்படியே இருந்தாலும் அதனால் பாதகமில்லை. எப்படியும் யாரேனும் ஒருவனை விகாரத்துக்குள் அழைத்து வர வேண்டும் அல்லவா?
0: அவன் கொஞ்சம் பெண்டாட்டி சொல்லுகிறபடி ஆடுகிறவன்தான். ஆனாலும் என் விருப்பத்துக்கு மாறாக மனையாள் சொல்வதை கூட கேட்க மாட்டான். முடியுமானால் அவனையே அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார் இளவரசர்.
1: ஆச்சாரிய பிக்ஷுவின் சம்மதத்துடன் இளைய பிக்ஷு வெளியேறினார். அவர் சென்ற சிறிது நேரத்துக்கெல்லாம் பெரிய பிக்ஷு,
2: இளவரசே, என் மனம் ஏனோ நிம்மதியாகவே இல்லை. நானும் வெளியிலே சென்று பார்த்து வருகிறேன். ஜனங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது என்பதை நேரில் சென்று பார்த்து அறிந்து வருகிறேன். என்னுடைய பிசகினால் இந்த புராதனமான சூடாமணி விகாரத்துக்கும் கேடு வரக்கூடாது, தங்களுக்கும் தீங்கு எதுவும் நேரக்கூடாது என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: முருகையன் என்கிற பெயரை கேட்டதும் அவன் எனக்கு நன்கு தெரிந்தவன்னு அருள்மொழிவர்மர் சொன்னார் அல்லவா? பணத்தாசையால சதிகாரர்களான ரவிதாசனுக்கும் தேவராளனுக்கும் உதவியிருந்தவன் தன் தமையன் முருகையனுங்கிறத பொன்னியின் செல்வருக்கு பூங்குழலி ரொம்ப வருத்தத்தோடு தெரிவித்தது நேயர்களுக்கு நினைவிருக்கும். சற்றைக்கெல்லாம் உன் தமையனை பற்றி கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்கிறேன்னு அவர் சொன்னதையும் நினைவில் வச்சுப்போம். இந்த பகுதியில் விளக்கம் தேவைப்படுற சில சொற்களை ஆராயலாம். அபாரம், இதில் பாரம் என்பது கரை, அபாரம் கரை கடந்த ஒன்று, அதாவது எல்லையற்றது, அளவற்றது, வியக்கத்தக்கது. இதை ஒட்டிய சொல் பாராவாரம், கரை காண முடியாத கடல். இதில் வாரம் என்பது கடல், அலை, கரை இதையெல்லாம் உள்ளடக்கியது. நாகைப்பட்டினத்து விடங்கர், அதாவது இருந்து ஆடும் பெருமான் சுந்தர விடங்க தியாகர் சோமாஸ்கந்தமூர்த்தி, ரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆடும் நடனம் பாராவார தரங்க நடனம். இதை வீசி நடனம்னு குறிப்பிடுவது உண்டு. வீசி என்றால் அலை, கடல் அலைகள் மேலே எழும்பி விழுவது போன்ற அசைவு. அடுத்து பஞ்ச பாண்டவர்களின் அஜ்ஞாதவாசம் பற்றி. நிச்சயமற்ற முடிவை நம்பி மதிப்புமிக்க பொருள்களை பந்தயமாக கட்டி விளையாடுற அபாயகரமான விளையாட்டு சூதாட்டம். முதல் சூதாட்டத்தோடு நிறுத்திக்காம துரியோதனனும் சகுனியும் இணைஞ்சு பண்ணின சூழ்ச்சியால் பாண்டவர்கள் மறு சூதாட்டத்தில் ஈடுபட நேர்ந்துடுச்சு. நிபந்தனை, தோல்வி அடையிறவங்க 12 ஆண்டுகள் வனவாசம், 1 ஆண்டு அஜ்ஞாதவாசம் மேற்கொள்ளணும். அஜ்ஞாதவாசத்தின் போது கண்டுபிடிக்கப்பட்டா மறுபடியும் 12 ஆண்டுகள் வனவாசம். மறு சூதாட்டத்திலும் பாண்டவர்கள் தோல்வி. ஞா என்கிற வேர் சொல்ல ஏற்கனவே பார்த்தோம். ஞாத்த அறிந்த, அஜ்ஞாத அறியாத மறைவான, அஜ்ஞாதவாசம் இன்னார்னு பிறர் அறியாதபடி மறைஞ்சு வாழ்வது, நிலைமை மிஞ்சி போவது. மிஞ்சி என்பது மீறுவது, மீதியாவது ஆகிய பொருள்களை கொண்டது. இளம் சந்நியாசி மக்களின் பொறுமை கட்டுக்கு அடங்காமல் போய்கிட்டிருப்பதை அப்படி சொன்னார். மிஞ்சுவது எஞ்சுவது ரெண்டுமே மீதி இருப்பதை குறிப்பிட்டாலும், மிஞ்சுவதுன்னா அளவுக்கு அதிகமாக எஞ்சி விடுதல், எஞ்சுவது திட்டமிட்டபடி மீதம் இருப்பது. தாக்கப்பட்டு முகத்தில் ரத்தம் வழிஞ்சிக்கிட்டு இருந்த நிலையிலையும் உன் மாமன் மகளும் பெரியம்மாவும் படகுல ஏறி எங்கேயே புறப்பட்டாங்கன்னு சேந்தன் அமுதனை கேட்ட ராக்கம்மா இப்போ விஹாரத்துக்கு வெளியே நிற்கிறா. என்ன நடக்க போகுதோ?
3: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
5: மனதூரும் இசையிலே இதம் தருவது காரைக்கால் 100.3 பண்பலை. நேரம் 9:30. சிந்தனை துளி. பூமியை

0: குளிர் வைப்போம், புவி வெப்பமயமாதலை தடுப்போம், கழிவுகளை தரம் பிரிப்போம், தூய்மையான சூழலை உருவாக்குவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். திசையெங்கும் இசை வீசும் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இசை ஊஞ்சல்.
1: மற்றும்
2: நேரடி
3: நெல்விதைப்பில்
0: நெக்லே இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் இந்திய திரைப்பட நடிகர், எழுத்தாளர், இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளரான ரமேஷ் அரவிந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிறிஸ்டலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
4: இசை உந்தல் நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய திரைப்பட நடிகர் ரமேஷ் அரவிந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். கோபால் பால் பொடி
5: பேஸ்ட், உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் பி டூத் பேஸ்ட்.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்.
6: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.

0: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்க?
1: நீ அப்பவே சொன்ன செல்வன், குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
0: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
2: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
0: சிஏ டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
3: வன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸ் வழங்கும் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
4: புரட்டாசி பெருமாளின் புகழ்பாடும் புனித மாதம். திருமால் எழுந்தருளிய திருத்தலங்கள், அவற்றின் வரலாற்று சிறப்புகள், ஆன்மீக பெருமைகள், இவற்றை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க வருகிறது திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
3: நாளை திருவாரூர் திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோவில் இடம்பெறும். அக்டோபர் 17 வரை ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் காலை 8:45 மாலை 5:15 உங்கள் காரை பண்பலை 100.3 கேட்க தவறாதீர். நேர்களை, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸ்.
5: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட SV ஜுவல்லரி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நாளை 7:25 மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள், கிரீனட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய திரைப்பட நடிகர் ரமேஷ் அரவிந்தர் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் இருந்த பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்.
1: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.

0: ரசித்தது இசை ஊஞ்சல். இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய திரைப்பட நடிகர் ரமேஷ் அரவிந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கல் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேரம் 9:55. பண்பலையோடு இணைந்து நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றைய பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்.
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
3: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
4: நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். என்னால் முடியும். யானையின் பலம் தும்பிக்கையிலே, மனிதனுடைய பலம் நம்பிக்கையிலே. ஆமாம், சாதனையாளர்களின் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொருவரும் பெரும் தடைகளை கடந்து சவால்களை எதிர்கொண்டு விடாமுயற்சியுடன் உழைத்து சவால்களையும் எதிர்கொண்ட பிறகுதான் வெற்றி சிகரத்தை எட்டுகிறார்கள். ஒரு ஆசிரியர் ஒருவரின் நீண்ட நாள் கனவு தன் மகனை எப்படியும் ஒரு ஐஏஎஸ் ஆக்கிவிட வேண்டும் என்பது. அந்த லட்சியத்தை சொல்லி தன் மகனை பள்ளி கல்வி படிக்கும் காலத்திலேயே தூண்டுதல் கொடுத்து ஊக்கம் கொடுத்து கொண்டிருந்தார். அதற்கான புத்தகங்களை எல்லாம் வாங்கி கொடுத்து படிக்க சொல்வார். அவர் மகனும் அதற்காக முனைப்போடு உழைத்து கொண்டிருந்தான். ஐஏஎஸ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்பிலும் சேர்ந்து பயிற்சி பெற்றபின் முதல்கட்ட ஐஏஎஸ் தேர்வை உற்சாகமாக எழுதினான். ஆனால் ஒரே ஒரு பாடத்தில் ஓரிரு மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி அடைய முடியவில்லை. அதில் கொஞ்சம் மனம் தளர்ந்து போனான். அவர் தந்தையார் அவனை மனம் தளராமல் படித்து மீண்டும் தேர்வெழுத தூண்டினார். அவன் மீண்டும் உற்சாகமாகி தேர்வெழுதும் நேரத்தில் அவனை மிகவும் பாதித்தது அவன் தாயின் மோசமான உடல்நலம். இரண்டாவது தடவையும் ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சியடையாமல் போனான். மீண்டும் மனம் தளர்ந்த நிலையில் இருந்த அவனை மனத்தளர்ச்சி அடையாமல் இரு, ஊக்கத்துடன் படித்து மீண்டும் தேர்வெழுது என்று அவன் தந்தையார் ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தார். இருந்தபோதும் அவன் தளர்ச்சியுற்ற மனநிலையோடு காற்றார கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தான். அவனை உறவினர் இருவர் எதிர்கொண்டனர்.
5: என்னப்பா ராஜு, ஐஏஎஸ் தேர்வில் இந்த தடவையும் நீ பாஸ் பண்ணலையாமே. பாவம், நீயும் கஷ்டப்பட்டு விழுந்து விழுந்துதான் படிச்சு பார்க்கற. உன் தகுதிக்கேற்ற மாதிரி ஆசைப்படணும். போ, ஏதாவது உன் தகுதிக்கேற்ற மாதிரி வேலையை தேடிக்கிட்டு குடும்பத்தை நடத்த பாரு என்று கிண்டலடித்து பேச, அதை கேட்டதும் அவனுடைய சுயகௌரவம் விழித்து கொண்டது. தனக்குள் பலமுறை சொல்லிக்கொண்டான், நான் தோற்க மாட்டேன், நான் ஜெயித்து காட்டுவேன், நான் எப்படியும் ஜெயித்து காட்டுவேன். அவனிடம் எழுந்த வைராக்கியம் பெரும் கனலாய் அவனுள் மூண்டெழுந்தது. அவன் தாத்தா எப்போதோ சொன்ன சிங்கத்தின் கதை அவன் நினைவுக்கு வந்தது. சிங்கத்தை எத்தனை வலிமை உள்ள விலங்குகள் தாக்கினாலும் சிங்கத்தை எந்த விலங்காலும் வெற்றி கொள்ள முடியாது. சிங்கம் தளர்வுற்று காயமுற்று படுத்தாலும் அது எதற்குமே அஞ்சாது. மீண்டும் தன் குகைக்குள் ஓய்வெடுத்து புதிய பலத்தோடு எதிரிகளை வீழ்த்த தயாராகிவிடும். மீண்டும் காட்டில் உலாவரும். அந்த கதை அவனுள் புது உத்வேகத்தை தூண்டியது. கடுமையாக உழைத்தான். இம்முறை மாநிலத்தில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றான். தந்தையின் லட்சியத்தை நிறைவேற்றினான். வள்ளுவரும் வினைத்திற்பம் என்பது ஒருவர் மனத்திற்பம், மற்றையே எல்லாம் பிற என்கிறார்.

0: ஒருவர் ஒரு செயலை செய்வதற்கேற்ற உறுதி என்று சொல்லப்படுவது அதை செய்வதற்கேற்ற மன உறுதியே ஆகும். இதனை நாம் மனதில் கொண்டு மன உறுதியுடன் உழைத்து எதிலும் வெற்றி காண்போம். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய இன் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: இது நம் காரைக்கால் பண்பலை 100.3.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். இரவும் மலரும். நிலவுக்கு இரவு அழகு, மலருக்கு மனம் அழகு, நினைவுக்கு பாடல் அழகு. அந்த பாடலை கேட்கும் இந்த நிமிடம் இன்னும் அழகு. வாருங்கள் நேயர்களே, இசையில் பயணிப்போம்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை
2: PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: ஒரு பாடல், ஒரு நினைவு, ஒரு அழகான தருணம். உங்கள் நினைவுகளை தட்டிச் செல்லும் இனிய பாடல்களோடு இது இரவும் மலரும். நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஜோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: பிபிஎன் கண் மருத்துவமனை, தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.

0: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
1: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
0: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
1: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
0: சரிப்பா வா, குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
1: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்.
3: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: நினைவிருக்கட்டும் நேயர்களே, நமது

0: இட்ஸ் மயிலாடுதுறை வம்சா சில்க் அண்ட் ரெடிமேட்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நினைவிருக்கட்டும் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர்.
2: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
0: காற்றில் கலக்கும் இசை காதுகளில் விழும்போது மனதில் மலரும் நினைவுகள் ஆயிரும். அந்த நினைவுகளோடு இந்த பாடலை ரசிப்போம்.

0: விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
2: இரவு மெதுவாய் இறங்க, நிலவு மெல்ல சிரிக்க, மனதில் இனிய நினைவுகள் மலர, இசையும் கூடவே பயணிக்கிறது.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: நேர்களே, நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அபர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லாமது
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான

0: மாலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலகடைந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. இனிமையான பொழுது திசை தேன் சிந்தும் நிலவு, இனிமையான பாடல்களோடு இதை இரவும் மலரும். இரவின் அமைதியில் இசையின் ஓசை கேட்கும் போது மனதில் மறந்த நினைவுகள் கூட மீண்டும் மலர்கின்றது.

0: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
2: நேயர்களுக்கு உலகடைந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகளின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நேர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி,
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்துறா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேரம் 10:31. இரவின் மடியில் நிலவு ஒரு கவிதை எழுத அந்த கவிதைக்கு இசை உயிர் கொடுக்கிறது. அந்த இசை பயணத்தில் நாமும் பயணிப்போம்.
1: இரவில் வந்த குருவிகளா, ஏ குட்டிகளா, படு சுட்டிகளா, இருந்து போக வந்தீங்களா? இரவில் வந்த குருவிகளா, ஏ குட்டிகளா, படு சுட்டிகளா, இரு

0: அருமை பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு அருமை பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு பணியில் நிறைஞ்சாக்காகாது உடம்புக்கு பணியில் நிறைஞ்சாக்காகாது உடம்புக்கு
1: முசாஃபிரு கானா என் முத்து முத்து மைனா முசாஃபிரு கானா என் முத்து முத்து மைனா
0: இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படு சுட்டிகளா இருந்த

என் கை ஓங்குது, கொடுத்தா வாங்குது குமரி பெண்ணிது. எல்லாம் மாறுது, என் கை ஓங்குது, கொடுத்தா வாங்குது குமரி பெண்ணிது. ஏம்மா இப்போது என்னம்மா தோணுது, அட ஏம்மா இப்போது என்னம்மா தோணுது. நீ

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. மலர்கள் இரவில் மலர்வதில்லை என்றாலும் சில நினைவுகள் இரவில்தான் மலர்கின்றன. அந்த நினைவுகளுக்கு இசை தேரும் தருணம் இது.

0: பண்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ் வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
1: புரட்டாசி பெருமாளின் புகழ்பாடும் புனித மாதம். திருமால் எழுந்தருளிய திருத்தலங்கள், அவற்றின் வரலாற்று சிறப்புகள், ஆன்மீக பெருமைகள் இவற்றை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க வருகிறது திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
0: நாளை திருவாரூர் திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோவில் இடம்பெறும். அக்டோபர் 17 தேதி வரை ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் காலை 8:45 மாலை 5:15 உங்கள் காரை பண்பலை 100.3 கேட்க தவறாதீர் நேர்களே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பண்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ் வி ஜுவல்லர்ஸ்.
2: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ் வி ஜுவல்லரி.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிலவுளி நனைக்கும் இரவு, நினைவுகள் நனைக்கும் மனம், இசையில் கரையும் நொடிகள் இந்த அழகான இரவின் அடுத்த மலராக மலர்கிறது இந்த பாடல்.

0: வச்சிட்டு முல்லை மொட்டு பட்டம் விட்டு வந்துவிடு.
1: தங்கப்பட்டு கண்ணம் பொட்டு உன்னே உன்ன தந்துவிடு.
0: சின்ன சிட்டு முல்லை மொட்டு பட்டம் விட்டு வந்துவிடு.
1: தங்கப்பட்டு கண்ணம் பொட்டு உன்னே உன்ன தந்துவிடு.
0: எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா புத்தமிட வேகமா உத்தரவு வேணுமா? எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா புத்தமிட வேகமா உத்தரவு

0: நல்ல துள்ளும் கள்ளி கண்டி கண்ணை கொஞ்சம் பேசவிடு.
1: வாங்கி வந்து பாடணும்.

0: சம்சாரம் என்று சொல்லணும், நீயோ அளவோடு புள்ள பெறணும். மாம்பழ தோட்டம், மல்லிகை கூட்டம், மணக்க வரும்
1: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களப்பங்களின் ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களப்பங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: நிலவு சாளரம் வழியே எட்டி பார்க்கும் இரவு, தென்றில் மெல்ல வந்து மனதை வருடும் இரவு, தனிமையும் கூட இனிமையாக தோன்றும் இரவு, அந்த இரவின் இனிமை இன்னும் கூட்டும் இந்த பாடல்.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: இரவு மலரும். சில இரவுகள் தூங்குவதற்காக அல்ல, நினைவுகளை ரசிப்பதற்காக, சில பாடல்கள் கேட்பதற்காக மட்டுமல்ல, மனதில் வாழ்வதற்காக.
2: விழியே விழியே உனக்கென்ன வேலை, விருந்துக்கு வரவா.

நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலர். நிலவு பேசாத வார்த்தைகளை தென்றல் சொல்லி செல்கிறது, தென்றல் சொல்லாத கதைகளை இசை சொல்லி செல்கிறது. அந்த இசையின் கதையை கேட்போமா?

இணைந்திருக்கின்றோம் பண்பலை 100.3 இரவும் மலரும். இரவு மெதுவாக நகரட்டும், நிலவும் நம்மோடு நடக்கட்டும், நினைவுகள் நெஞ்சோடு பேசட்டும், அந்த பயணத்தில் இந்த பாடலும் துணையாகட்டும்.

தூங்க செல்லும் இரவுக்கு தாளாட்டாக ஒரு இசை, தனிமையில் இருக்கும் மனதுக்கு துணையாக ஒரு நினைவு. அந்த நினைவுகளை தழுவிக்கொண்டு விடைபெறுகிறது இரவும் மலரும். நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11 மணி. இது காற்றலையில் நாளை. நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி, காரைக்கால் PSR தங்க மாளிகை. நேர்களே, நாளை காலை 8:45 மாலை 5:15 பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப்

0: எஸ்வி ஜுவல்லரியின் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நாளை இடம்பெறுவது திருவாரூர் மாவட்டம் திருக்கண்ணமங்கை அருள்மிகு பக்தவச்சல பெருமாள் கோவில். நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டி சிறப்பு தொடர். இதய நோய் சிறப்பு சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர்வி சிவகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். நாளை காலை 6 குரலோசை தொடர்ந்த நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாமல் சித்தா பார்மா விடகலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமது வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடர் வழங்கும் பசந்தளிர் பங்கேற்கும் தளிர் என் சுந்தரேஸ்வரன். நாளை காலை 7:00 திரை இசை, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:35 காலை காம்போ, 8:05 காரைக்கால் PSR தங்க மாளிகை வைக்கிங் படினர் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 துள்ளி வரும் பாட்டு தொடரும், 9:00 பாயிண்ட் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரந்தீச்சுவல்லர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள். 9:05 கோபால் பல்பொடியின் பாயிண்ட் டு பாயிண்ட் கேட்கலாம். 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். நாளை காலை 10:00 சிந்தனை அரங்கம் நன்மைக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள 11:00 வணக்கம் தோழி, 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் என் சுந்தரேஸ்வரன், 12:55 பன்னிசை, 1:00 தேன்மழை, 1:30 மொழிபெயர்ப்பு நாள் படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம், 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி. இந்த நிகழ்ச்சியில் தச்சு வேலை செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி எடுத்துக்காட்டி சாத்தனூர் சி மாரி செல்வன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 3:00 கோபால் பல்பொடியின் LSE லைக் ஷேர் கமெண்ட், 3:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSE தொடரும், 4:00 ஊரும் உணவும் காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் தான்தோன்றீஸ்வரர் ஆலயம் அருகிலிருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டத்தை கேட்கலாம். 4:30 வைக்கிங் பட்டன் பிரீப்ஸின் ஊரும் உணவும் தொடரும். பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை எனும் சில நொடிகளில் தொடர்வது 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து இணைந்தர்கள் நேயர்களை பண்பலை 100.3
1: This is Akashvani, the news read by Renuka. Defense Minister Rajnath Singh has emphasized that India must make geostrategic thinking and contingency planning as integral parts of its preparedness amid challenges arising from evolving technology, unpredictability, and geographical proximity. Addressing the Indian Navy Commanders Conference in New Delhi today, Mr. Singh said the country's goal is clear that preparedness must reach the crisis point before the crisis itself reaches the doorstep. The minister underlined that the ongoing Operation Urja Suraksha has once again demonstrated the Indian Navy's professionalism and operational readiness to protect the country's energy supply lines and national interests. Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan has said the government is working on a multidimensional strategy to ensure